புத்தம் புதிய காலை பொழுதில் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 ஜெயிஷ்ட மாதம் 15 தேதி, 2026 ஆண்டு ஜூன் மாதம் 5 தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் இப்போது 5:56:30. 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3
1: குரலோசை சுற்றந்தழால் 53 அதிகாரம் முதல் குரட்பா.

ஒருவன் வறுமையாளனாகிய போதும் பழையபடியே அவனிடம் அன்பு பாராட்டுதல் என்பது சுற்றத்தாரிடம் மட்டுமே காணப்படும் தனி இயல்பாகும்.

காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன்மங்கள் ஆர்கேஜி நெய் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ். இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி செட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொலமது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோவின் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுவன் எம் சாய் செல்வன். 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்குமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காலை காம்போ. 8:00 தொல்லி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 காந்தி அஞ்சலி. 8:15 தொல்லி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் ஆர்கேஜி நெய் வழங்கும் தொல்லி வரும் பாட்டு. இன்று காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்டில் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாழ, வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். 9:05 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 10:00 சிந்தனை அரங்கம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தனி மனிதனின் பங்கு என்ற தலைப்பில். இன்று காலை 11:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டர் அன்கோ ஜுவல்லர்ஸின் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். நாகப்பட்டினம் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் முனைவர் பி கோமதி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 11:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டர் அன்கோ ஜுவல்லர்ஸின் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். 12:55 பன்னிசை. 1:00 என்றும் காப்போம் சுற்றுச்சூழல். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு திருவாரூர் வனம் தன்னார்வ அமைப்பு இயக்குனர் திரு வனம் கலைமணி அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக்கில் முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரத நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக். உழவை போற்றுவோம், நவீன உள்நாட்டு மீன் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றில் ஏற்படும் சிக்கலும் தீர்வும் குறித்து நாகப்பட்டினம் டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் ஏ கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. இன்று பிற்பகல் 3:00 ஆர்கேஜி நெய்யின் எல்எஸ்சி. 3:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் எல்எஸ்சி. மாலை 4:00 ஊரும் புறவும் காரைக்கால் கடற்கரை சாலையிலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக. 4:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் புறவும். 5:00 உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு திருநெல்வேலி வானொலி. 5:15 சீர்காழி பரஞ்சோய் ஜுவல்லரின் சிட்டுக்கு உற்பாட்டு விளம்பரதர் நிகழ்ச்சி. 5:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல்லமுது. 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாழ, பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 இசைத்துரிகை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம், காளான் வளர்ப்பில் செயற்கை நுண்ணறிவு, திருவிடைக்கழி பி கஜேந்திர பாபு அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. 8:00 ஆர்கேஜி நெய் வழங்கும் காற்றில் வரும் கானம். 8:25 மத்திய அரசு 12 வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் சொல்லமுது,

0: ஆகாஷ்வாணி நேரம் 6:10.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க சுற்றுச்சூழல் காப்போம் சுகமாக வாழ்வோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள்.
2: சுற்றுச்சூழல் காப்போம் சுகமாக வாழ்வோம் என்பது வெறும் சொற்றொடர் மட்டுமல்ல, இது மனித குலத்தின் வாழ்க்கை நெறிமுறை. ஆதிக்குடி நம் தமிழ்குடி என்றும் உலகிற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனம் எதுவென்றால் அது நம் தமிழினம் ஒன்றே என்றும், இயற்கையையும் மரம் செடி கொடிகளையும் சூரியனை சந்திரனையும் தெய்வமாக வணங்கி பாதுகாத்த இனம் தமிழினம் என்பதை நாம் அறிவோம். சுத்தம் சோறு போடும், சுத்தம் சுகம் தரும் என்ற நம் பழமொழிகள் அதற்கான சான்றுகளாகும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று, நோயின்றி நூறாண்டு மட்டுமல்ல வாழ்கின்ற வாழ்நாள் முழுவதும் வாழ அடித்தளமிட்டு வாழ்ந்தவர்கள் நாம். அதை அறிந்துதான் கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு என்றும் நம் முன்னோர்கள் பழமொழியாக சொல்லி வைத்துள்ளார்கள். சுற்றுச்சூழல் என்பது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் இயற்கை வளங்களாகும். காற்று, நீர், நிலம், இந்த மூன்றுமே நமது சுற்றுப்புற சூழலின் காரணிகள். இவற்றில் ஒன்று அதன் தன்மையை இழந்துவிட்டாலே நம்முடைய சுகாதாரம் கெட்டுவிடும், சுக வாழ்வும் கெட்டுவிடும். நாம் நம்முடைய நவீன நாகரிகத்தின் வளர்ச்சியால் எந்திரமயமான ஊர்திகள் இவைகளால் ஏற்படும் மாசுகளால் நமக்கும் மற்ற சீவராசிகளுக்கும் நோய் தொற்று ஏற்படுகிறது. ஆலைகள், எந்திரங்கள் வெளியிடும் புகை மற்றும் கழிவு நீராலுமே அதிகப்படியான நோய்கள் வருகின்றன. புகையால் காற்று மாசுபடுகிறது, அசுத்தமான காற்றால் சுவாச கோளாறு, நுரையீரல் நோய் போன்றவை வருகின்றன. தொற்று நோய்கள் இவை தண்ணீரால் பரவும் நோயாகும். கழிவு நீரை ஆற்றிலும் குளத்திலும் நீர்நிலைகளிலும் கொண்டு சேர்த்து விடுவதால் வரும் நோய்கள் தொற்று நோய்கள். புற தூய்மை நீரால் அமையும் என்பது உண்மைதானே. ஆதலால் நீரை மாசுபடாது காக்க வேண்டும். நெகிழி போன்ற மக்காத குப்பைகளால் நிலத்தின் தன்மை கெட்டு நிலம் மலடாகும் தன்மையை பெறுகிறது. அதனால் மண்வளம் கெட்டு விளைச்சல் கெட்டு மகசூல் பாதிப்பும் நமக்கு ஏற்படுகிறது. நமது பழைய கட்டடக்கலையில் நீர் சேமிப்பு தொட்டி இல்லாத கட்டடங்கள் இல்லை என்றே சொல்லும் அளவிற்கு தமிழன் நீர் மேலாண்மையை காத்து வந்திருக்கிறான் என்பதை அறிய வேண்டும். கிராமம் முதல் நகரம் வரை குளங்களை வெட்டி நீரை தேக்கி கோடையில் கூட வறட்சி இல்லாமல் வெப்ப நோய்கள் வராமல் பாதுகாத்து வாழ்ந்திருக்கிறார்கள். புகையில்லா வாகனம், மின்சார வாகனம் போன்றவைகளை பயன்படுத்தி மரங்களை வளர்த்து காடுகளை பேணி பாதுகாத்தும் காற்றை மாசுபடா விடாமல் காக்க வேண்டியது நமது தலையாய கடமையாகும். முதலில் குப்பைகளை வீட்டில் தேக்கி சேர்த்து வைக்கக்கூடாது. தெருக்களிலும் வீதிகளிலும் சாலைகளிலும் குப்பைகளை கொட்டக்கூடாது, எச்சில் துப்பக்கூடாது. பொது இடங்களில் சிறுநீர் கழித்தல் போன்ற நம் உடற்கழிவுகளை கழிக்கக்கூடாது. காற்றையும் உடலையும் பாதிக்க செய்யக்கூடிய புகை பழக்கத்தை கைவிட வேண்டும். போதை இல்லாமல் வாழ வேண்டும். அப்படி சுய கட்டுப்பாட்டுடன் வாழ்கின்ற வாழ்க்கையே நமக்கு நோயில்லா ஆரோக்கியமான சுக வாழ்வை வழங்கும் என்பது உண்மையே. நம் முன்னோர்கள் நமக்கு தந்த சுத்தமான இயற்கை வளத்தை நாம் நமது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மனதில் கொள்வோம். முதலில் வீடு, பின்பு நாடு, அதன் பின்பு உலகம் என்ற நிலையிலே உலக மக்கள் அனைவரும் தங்கள் நலன் கருதி சுற்றுப்புற சூழலை காக்க வேண்டியது சுயநலத்தில் இருக்கின்ற பொதுநலம், பொதுநலத்தில் இருக்கின்ற சுயநலமாகும். சுற்றுச்சூழல் காப்போமே, சுகமாய் உலகில் வாழ்வோமே, சற்றும் காற்றை மாசின்றி சேர்ந்தே நாமும் காப்போமே, சுற்றும் ஓசான் படலத்தில் சேரும் புகையை தடுப்போமே, முற்றும் நெகிழி ஒழிப்போமே, மண்ணின் வளத்தை காப்போமே, மரங்கள் மலைகள் காப்போமே, மழைநீர் பொழிய செய்வோமே, பரந்த இந்த பூமியிலே பறவை இனத்தை காப்போமே, தரமாய் தண்ணீர் காப்போமே, தொற்று நோய்கள் தடுப்போமே, சிரமம் எதுவும் இல்லாமல் சேர்ந்தே சுகமாய் வாழ்வோமே என்று கூறி சுற்றுச்சூழலை காத்து சுகமாக வாழ்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:15.

காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த பக்தி மாலையில் பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்போது 6:23. அடுத்து வருகிறது எஸ். ஜானகி பாடிய பாடல்.

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்களின் இனிய கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். நவீன உள்நாட்டு மீன் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றில் ஏற்படும் சிக்கலும் தீர்வும். நாகப்பட்டினம் டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் ஏ கோபால கண்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. பிற்பகல் 1:00 என்றும் காப்போம் சுற்றுச்சூழல். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு திருவாரூர் வனம் தன்னார்வ அமைப்பு இயக்குநர் திரு வனம் கலைமணி அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்று பராபவ வருடம், வைகாசி மாதம் 22 வெள்ளிக்கிழமை. காரைக்கால் ONGC காவிரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவிரி எசட் காரைக்கால்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
7: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
8: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
5: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
9: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.

0: உழவர்களுக்கு.
1: குறுவை நெல் சாகுபடிக்கு உயிர் விளைச்சல் பெற விவசாயிகளுக்கு சில ஆலோசனைகள். குறுவை பருவம் என்பது நெல் விதைப்பு தொடங்கும் பருவமாகும். இப்பருவம் ஜூனிலிருந்து ஜூலை மாதங்களில் தொடங்கி செப்டம்பரிலிருந்து அக்டோபர் மாதங்களில் முடிவடைகிறது. மேலும் இந்த குறுவை சாகுபடி காலகட்டத்தில் விதைப்பு அல்லது நடவு முதல் அறுவடை வரை நிலவும் தட்பவெப்ப நிலைகள் பயிர்களை நன்கு வளரச் செய்யும். மேலும் பூச்சி மற்றும் பூஞ்சா நோய்களின் தாக்குதலையும் குறைக்கின்றது. காவேரி டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டங்கள் தமிழகத்தின் நெற்களஞ்சியங்களாக திகழ்ந்து வருகின்றன. இப்பருவத்தில் உயர் விளைச்சல் ரகங்களை தேர்வு செய்து அவற்றின் குணாதிசயங்கள் மற்றும் விதை தரங்களை அறிந்து பயிரிடுவதால் அதிக விளைச்சல் பெறலாம். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை பருவத்தில் ஆடுதுறை 36, 37, 42, 43, 45, 53, 55, 57, கோ 51, SST 16, 21, TPS 5 போன்ற ரகங்கள் அதிக அளவில் பயிரிட ஏற்ற ரகங்கள் ஆகும். மேலும் ஒரு சில இடங்களில் TKM 9 என்ற ரகமும் பயிரிடப்படுகிறது. குறுவை பருவத்திற்கு ஏற்ற நெல் ரகங்களை அறிந்த விவசாயிகள் தங்கள் வய சூழ்நிலைக்கு ஏற்ப ரகங்களை தேர்வு செய்து விதைப்பு அல்லது நடவு தரங்களை விதை பரிசோதனை மூலம் அறிந்து விதைப்பது மிகவும் அவசியம். தரமான அதிக முளைப்பு திறனுடைய விதைகளை விதை பரிசோதனை செய்து விதைப்பு மேற்கொண்டால் வயலில் தகுந்த பயிர் எண்ணிக்கையை பராமரித்து உயர் விளைச்சல் பெறலாம். அதிகபட்ச இன தூய்மையும் புற தூய்மையும் குறைந்தபட்ச ஈரப்பதமும் பூச்சி நோய் தாக்கமும் இல்லாமல் நல்ல முளைப்பு திறனோடும் கூடிய வீரியமான வளர்ச்சியை தரவல விதைகளை தரமான விதைகளாகும். நெல் பயிரின் விதைகளை பொறுத்தமிட்டில் பயன்படுத்தப்படும் விதைகளுக்கு 80% முளைப்பு திறனும் 98% புறத்தூய்மையும் கட்டாயம் இருக்க வேண்டும். மேலும் பிற ரக விதைகளை பொறுத்தவரை ஆதார விதைகளுக்கு 0.05 அதாவது 0.05% சான்று விதைகளுக்கு 0.2% இருக்க வேண்டும். விதையின் ஈரப்பதத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக 13% இருக்க வேண்டும். எனவே குறுவைப்பட்ட நெல் சாகுபடி மேற்கொள்ள இருக்கும் விவசாயிகள் விதை பரிசோதனை மேற்கொள்ள 100 கிராம் நெல் விதை மாதிரியுடன் மற்றும் ஒரு மாதிரிக்கு ₹80 கட்டணத்துடன் N15B பெரியமில் தெரு, விஜயபுரம், திருவாரூர் என்ற முகவரியில் செயல்படும் திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தை அணுகி பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே குறுவை பருவத்தில் விவசாயிகள் தங்கள் வயல் சூழ்நிலைக்கும் விருப்பத்திற்கும் ஏற்ற உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகத்தினை தேர்வு செய்து விதையின் தரத்தினை திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தில் உறுதி செய்து பரிந்துரைக்கப்படும் தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து அதிக விளைச்சலும் லாபமும் பெற்று திருவாரூர் மாவட்ட உணவு உற்பத்தியை பெருக்குமாறு அன்புடன் அறிவிக்கப்படுகிறது. இந்த தகவலை திருவாரூர் மாவட்டத்திற்கான தஞ்சை சரக விதை பரிசோதனை அலுவலர் சிவ வீரபாண்டியன் மற்றும் திருவாரூர் விதை பரிசோதனை நிலைய மூத்த மேலாண்மை அலுவலர் கா புவனேஸ்வரி மற்றும் வேளாண்மை அலுவலர் ரா அனந்தகுமார் ஆகியோர் தெரிவித்துள்ளார்கள்.

0: உணவு உற்பத்தியை பெருக்குமாறு அன்புடன் அறிவிக்கப்படுகிறது. இந்த தகவலை திருவாரூர் மாவட்டத்திற்கான தஞ்சை சரக விதை பரிசோதனை அலுவலர் து சிவ வீரபாண்டியன் மற்றும் திருவாரூர் விதை பரிசோதனை நிலைய மூத்த மேலாண்மை அலுவலர் க புவனேஸ்வரி மற்றும் வேளாண்மை அலுவலர் ரா அனந்தகுமார் ஆகியோர் தெரிவித்துள்ளார்கள்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இன்று இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் காளான் வளர்ப்பில் செயற்கை நுண்ணறிவு. திருவிடை கழிப்பி கஜேந்திர பிரபு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்கள் கேட்டது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
6: வாவ்,
5: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:40.
5: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
2: நேயர்கள் கேட்க இருப்பது மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி.
9: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
10: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
10: பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
9: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
10: போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமிக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமிக்ஸ்.
11: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
12: அனைவருக்கும் வணக்கம். நாமெல்லாம் பணம் கிடைத்தால் அதை எப்படி பாதுகாப்பது, எதில் முதலீடு செய்வது, அந்த பணத்தை எவ்வாறு பெருக்குவது என்று யோசிக்கின்றோம். பணம் இல்லாத பொழுது நாம் பட்ட துன்பத்தை எண்ணி இனியும் நாம் முன்பு போல் துன்பப்படக்கூடாது என்று பணத்தை சேமிக்க பல வழிகளில் முயற்சிக்கின்றோம். சங்ககால புலவர் ஒருவர் வறுமையில் வாடினார். அவர் வீட்டில் நீண்ட நாட்கள் சமையல் செய்யாததால் அடுப்பிலே காளான்கள் பூத்து கிடந்தன. குழந்தைகளும் புலவரின் மனைவியும் நீண்ட நாள் சாப்பிடாமல் மிகவும் மெலிந்து காணப்பட்டனர். குழந்தைகள் தாயின் முகத்தை பார்க்கின்றன, தாய் கணவரின் முகத்தை பார்க்கின்றாள். இந்நிலையில் செய்வதறியாத அந்த பெருஞ்சித்திரனார் என்ற புலவர் குமணவள்ளலை பார்த்து நிறைய பரிசு பொருள்களை வாங்குகின்றார். பெற்ற பரிசு பொருள்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு தம் இல்லம் விரைகின்றார். அவருக்கு இப்பொழுது முகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி. தம்முடைய மனைவியை பார்த்து அவரிடம் கோரிக்கைகளை வைக்கின்றார். நீ இந்த பொருளை நாமே பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்காதே. நீ விரும்பியவர்களுக்கெல்லாம் இந்த பொருளை கொடு. உன்னை விரும்புபவர்களுக்கெல்லாம் இந்த பொருளை கொடு. நமது உறவினர்கள், சுற்றத்தார்கள், நமக்கு உதவி செய்தவர்கள், உதவி செய்யாதவர்கள் என எல்லோருக்கும் கொடு. இந்த பரிசில் பொருள்களை

0: நாமே வைத்துக்கொண்டு நீண்ட நாட்கள் வசதியாக வாழ வேண்டும் என்று எண்ணாதே. எல்லோர்க்கும் கொடு. நீ நயந்துரை நிற்கும் இன்னோர்க்கும் எண்ணாது. என்னொடும் சூழாது வல்லாங்கு வாழுதும் எண்ணாது. எல்லார்க்கும் கொடுமதி மனைகிழவோயே என்று கூறுகின்றார். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
2: நேயர்கள் கேட்டது மயிலாடுதுறை நிடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
4: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் போமக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் போமக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் ஒன் போமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் போமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
6: போமக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ் போமக்ஸ்.
7: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டனதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 தொடர்வது மாநில செய்திகள்.
10: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உலக யோகாசன சாம்பியன் போட்டியை காணொலி மூலம் தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். இந்த போட்டி உலக விளையாட்டுகளின் அடையாளமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இது இளைஞர்களுக்கு பெருமளவிலான வாய்ப்புகளை வழங்கும் என்றும் அவர் கூறினார். யோகாசன போட்டிகளை உலக அளவில் விரிவுபடுத்துவதன் மூலம் தடகள வீரர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் யோகாசன பயிற்சியாளர்கள், விளையாட்டு அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிகழ்ச்சி மேலாளர்களுக்கு வாய்ப்புகளையும் வழங்கிடும் என்று அவர் கூறினார். சுகாதாரமான வாழ்வியல் முறைக்கு நீண்டகால தேர்வாக யோகக்கலை சிறந்த தேர்வாக அமையும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். யோகாசன பயிற்சி மனம், உடல் ஆகியவற்றிற்கு புத்துணர்வு அளிப்பதுடன் உலக நல்லிணக்கத்திற்கு உத்வேகம் அளிப்பதாகவும் உள்ளது என்று அவர் கூறினார். அனைத்து நோய்களுக்குமான சிறந்த தீர்வாக யோகக்கலை திகழும் என்பதை வலியுறுத்தும் வகையில் யோகா 365 பிரச்சாரத்தை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தொடங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த முன்முயற்சியின் தூதுவர்களாக தடகள வீரர்கள் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்தார். ஒலிம்பிக் உள்ளிட்ட உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் யோகாசன போட்டி இடம்பெறுவதற்கு இது முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாணவர்கள் கற்றல் திறனுடன் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் பிற துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்களின் கல்விக்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு பாடப்புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்ட கல்விக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். முன்னதாக மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு பாடப்புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள், சீருடைகள் வழங்கும் பணியை திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார்.

0: திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து மக்களுக்குமான அரசாக தவிக செயல்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். போலி மதசார்பின்மையை தவிர்த்து தமிழர் பண்பாட்டை பாதுகாப்பதற்கு மாநில அரசு முன்வர வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மன்றம் வாயிலாக 50,000 விதைப்பந்துகளை மாணவர்கள் உருவாக்கியுள்ளதாக பேராசிரியர் பிருந்தாதேவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் பிருந்தாதேவி. நாங்கள் எங்கள் என்வரன்மெண்டல் டேக்காக இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம், மரக்கன்றுகள் நடுறதுக்காக. நாங்கள் வந்து எங்கள் என்வரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக இந்த 1 வருஷத்தில் ஒரு 50,000 விதைப்பந்துகளை தயாரித்து சிதர் கோயிலில் இருக்கிற நர்சரி கார்டனில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். குருவம்பட்டி ஜூவில் இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமாக அவங்க வந்து ஒரு சீட்லிங்கை ரெடி பண்ணி ஒரு ட்ரீ ஸ்பீஷஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. திரும்பவும் அது வந்து மரமாகி நிறைய பறவைகளுக்கு அது ஒரு வாழ்விடமாக இருக்குதுங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஒரு பறவை தன்னோட வாழ்நாளில் 10,000 மரங்களை உருவாக்குதுங்கிறப்ப நம்ம மனிதர்களாக முடியாதா அப்படிங்கிற ஒரு சிறு முயற்சி தான் எங்கள் என்வரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.
0: கடும் வெப்பத்தை குறைப்பதற்காக அனைவரும் மரக்கன்றுகளை நட முன்வர வேண்டும் என்று அம்மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் தெரிவித்தார்.
3: என்னுடைய பேர் பபீத். எனக்கு செடி மரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னோடய ஒவ்வொரு பர்த்டேக்குமே நான் வந்துட்டு 100 இல்லை 100+க்கு மேலே நான் செடி வச்சு அதை நல்லா க்ரோ பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு அதை அலைவாக வச்சுக்க நான் பார்ப்பேன். இப்போது இருக்க டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகுது, நமக்கு ஹீட் இஷ்யூலாம், இதனால் நமக்கு காம்ப்ளிகேஷன் அதிகமாகுது. ஸோ இதில் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு 2 மரம் மட்டும் வச்சு அதை 2 மரத்தையும் நல்லா க்ரோ பண்ணாவே போதுமானது. கிளைமேட் சேஞ்சஸ் அப்புறம் இர்ரெகுலர் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாருமே பண்ணோம்னா நம்ம நேச்சரோட ஒட்டி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் நமக்கு வராது.
0: மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய மாணவர் லேப்டாப் திட்டத்தின் கீழ் இலவச லேப்டாப்புகள் வழங்கப்படும் என்ற செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்ற விளம்பரங்கள் அல்லது திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று அந்த செய்திக்குறிப்பு உறுதி செய்துள்ளது. தனிநபர் அல்லது நிதி சார்ந்த தகவல்களை பெறுவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இத்தகைய செய்திகள் ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு கூறியுள்ளது. இருவரி செய்திகள். காசா நகரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்கிழக்கு லெபனானில் மர்ஜுயன் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐநா அமைதிக்குழுவை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளது குறித்த விசாரணையை ஐநா உள்நாட்டு பாதுகாப்பு படை தொடங்கியுள்ளது. இந்திய ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தில் இயற்கை வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில ஆளுநர் திரு நந்த் கிஷோர் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பொருளாதார வழித்தடம் அமைப்பதற்கான பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று

0: மிசோரம் மாநில முதலமைச்சர் திரு லால்தோமா கேட்டுக்கொண்டுள்ளார். மதுரை மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கிராமப்புறங்களில் கால்நடைகளை வேட்டையாடி வரும் சிறுத்தையை பிடிக்க 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் வனத்துறையினர் கேமராக்களை பொருத்தியுள்ளனர். திண்டுக்கல்லில் மருந்து விற்பனை கடைகளில் அதிக போதை தரும் டானிக் மாத்திரைகளை விற்பனை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 2,53,000 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மாநில அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து தாம்பரம் சேலையூர் சரக காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். விளையாட்டுச் செய்தி. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் அசர்ட் சலுடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுர்சியல் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலை மதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உங்கள் உள்ளங்கள் கொண்டாடும் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:55.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என் கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
6: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் தம்பி.
7: வணக்கம்.
6: உங்க பேர் என்ன?
7: எம் சாய் செல்வன்.
6: என்ன சண்டை படிக்கிறீங்க நீங்க?
7: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
6: சரிங்கப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
7: அப்துல் கலாம் பத்தி சொல்லப்பா.
6: எங்க சொல்லுங்களேன்.
7: டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், கிரேட் இந்தியன் ஏரோஃபை சயின்டிஸ்ட், பிளேஸ் அபத் ராமேஸ்வரம் தமிழ்நாடு, பாப்பர்லி நோன் அஸ் மெசேன் மேன் ஆஃப் இந்தியா, ட்ரீம் பிக், ஒர்க் ஹார்ட். தேங்க்யூ ஜெயின்.
6: சூப்பரா அப்துல் கலாம் ஐயா பத்தி சொன்னீங்களே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கட்டுமா? யார் அப்துல் கலாம் ஐயா?
7: கூட்டமாக வாழ்ந்திருப்பேன். நான் யார்? காக்கா. பச்சை

0: பழத்தை எரிந்திருவேன், பழங்களை கொத்தி தின்னுவேன். நான் யார்? பச்சைக்கிளி. மழை வரும் உண்மையே உணர்த்திடுவேன், தோகை விரித்து ஆறிடுவேன். நான் யார்? மயில். வெள்ளை நிறுத்தி எழுந்திருவேன், ஒற்றை கால நின்றுவேன். நான் யார்? கொக்கு. குத்தை குத்தை கத்திரிக்காய், குந்து குந்தாய் சுந்தக்காய், நெத்தை நெத்தை முருங்கக்காய், நீல தொங்கும் பொருளங்காய், சத்தி பானை போலவே தடுக்கிதுக்கும் பரங்கிக்காய், பட்ட போத்த வெந்தக்காய், பச்சை நிற பாவக்காய், சொக்கு நல்ல சுறக்காய், சொக்கு நல்ல தக்காளி, கொடிய தொங்கும் அவர்க்காய், கோவிலே மிளகாய், வாத்த சாத்த வாழக்காய், வந்து பார் என் தோட்டத்தில்.
1: சூப்பர் பாட்டு பாடுனீங்களே தம்பி. இப்ப நீங்க குட்டியா இருக்கீங்களா? படிச்சு முடிச்சு பெரிய ஆள பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: ஆர்மிக்கு போகணும்.
1: எதனால அந்த ஆசை உங்களுக்கு?
0: நாட்டுக்காக சேவ் செய்யணும்.
1: சரிப்பா, நீ வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பின்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேர்லே இன்று உலக சுற்றுச்சூழல் தினம். மரங்களை வளர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம். நேயர்கள் கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகைப் பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேரம் 7 மணி. காரைக்கால் பண்பலை 100.3.
9: திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும்
10: தங்கமுத்து தங்கமுத்து.
9: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருவாரூர் மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர சேவை. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
11: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர். புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
12: என்ன தித்திப்பு? கல்கண்ட கரைச்சு விட்டாப்புல சுள்ளுன்னு
13: இன்னைக்குது. ராத்திரி நம்ம ஸ்பீச்ச கேட்டியா? என்னமா இருந்துச்சு?
12: அபாரண்ண, அபாரண்ண.
13: ஒரு இடத்துல எரும மாட்டுக்கும் பசு மாட்டுக்கும் ஒரு உதாரணம் கொடுத்தனா எப்படி?
12: அடடடடடா, என்ன இருக்குண்ணா, ரொம்ப வறட்சியா இருக்கு. ஒரு டம்ளர் எண்ணெய் அடிச்சு விட்டுருக்குறேன். என்ன கேட்டீங்க? எரும மாடு பசு மாடு பத்தி பேசுனதா? அதான் சொன்னீங்களே, எரும பால் ரொம்ப தடிப்பானது, கொழுப்பு சாஸ்தி, சீக்கிரம் செரிமானம் ஆகாது. பசுப்பால் அப்படி இல்லை, தண்ணியா இருக்கும், கொழுப்பு குறைச்சலா இருக்கும், நல்லா செரிமானம் ஆகும்னு ஒரு மாபெரும் விஞ்ஞான உண்மையை எடுத்து விட்டீங்களே, அதை தானே கேக்குறீங்க?
13: ஒரு உபமானம் சொன்னே கேட்டியா? பிரம்மாதமா விளக்கணும். ஏண்டா, உனக்கு புரிஞ்சுதா புரியலையா?
12: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா. அண்ணன் வெள்ளையா இருக்கும், காக்கா கருப்பா இருக்கும். அண்ணன் தண்ணியில நீஞ்சியா, காக்கா மானத்துல பறக்கும்.
13: போடா வெளியே. ராத்திரி நான் பேசுனதையே நீ கேட்காம வந்து உட்காந்து 5-6 டம்ளர் எழுடியை குடிச்சுட்டு கச்சாவாடா விடுற போய் குடிப்பயல. புறப்படுறா.

0: மற்றும் அறுவை சிகிச்சை மற்றும் அனைத்து காப்பீடு வசதியும் உண்டு. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், திருவாரூர்.
1: அங்கமுத்து தங்கமுத்து
2: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர். புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோ தெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
3: முந்து எடுத்து நம்ம வாத மரத்துல முருங்கக்காய பறிச்சு என்ன உடச்சு போட்டுட்டு போயிட்டான்னு
4: அன்னைக்கு வீட்டுல என் சகல வந்திருந்தாரு. குழம்பு வைக்க நான் தான் வந்து முருங்கக்காய் பிரிச்சிட்டு போனேன். அலக்கருவா உடஞ்சிட்டு மறந்துட்டு அப்படியே வச்சுட்டு போட்டேனே. அப்புறமா வந்து ஒக்க பண்ணி வச்சிருவோன்னு தான் போனா மறந்துட்டேனே. மன்னிச்சிரு.
3: நீ மாத்திரம் இல்லடா, உன்ன போல ரொம்ப பேரு இப்படித்தான் பண்றான். பக்கத்து வீட்டு பறந்துட்ட நடு ஊட்டு நாராயணசாமி பரமசிவத்தன் அவசர ஜோலி சித்த மோட்டார் சைக்கிளை குடு, டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன்னு வாங்கிட்டு போனான்.
4: எடுத்துட்டு போய் ஊரையெல்லாம் சுத்தி விட்டு வண்டியில பெட்ரோல் ரிசர்வ் இருக்கும் போது கொண்டாந்து விட்டுட்டு நைசா போயிருப்பானே.
3: அதே தான் செஞ்சான்.
4: பாத்துக்கங்க,
3: இந்த ஆர்மோ அன்னைக்கு சந்தையில கத்திரிக்காய் வாங்கணும், பைய எடுத்து ஆரம்ப நடந்துட்ட பை குடுன்னு.
4: சரி,
3: ஜவுளி கடை பைய புதுசு கொடுத்த
4: வாங்கிட்டு போய் காதை அறுத்து கச்சிதமா மடிச்சு கொண்டாந்து நீட்டிட்டு போயிருப்பானே.
3: அதே தான்
4: பாத்தீங்க.
3: எவரும் இரவு வாங்கிட்டு போனா பிராப்டா திருப்பி தர்றதில்லை.

0: மற்றும் அறுவை சிகிச்சை
1: அனைத்து காப்பீடு வசதியும் உண்டு. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், திருவாரூர்.
2: தங்கமுத்து தங்கமுத்து
3: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர். புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
4: வண்டியில அடிபட்டு வாங்க இடமா முடங்கி
5: கிடக்குறேன்.
4: எப்படி போறது? டாக்டரை பாத்தியா? மாத்திரை, மருந்து, ஊசி, ஆயில்மெண்ட் இதனாச்சும் கொடுத்தாரா?
5: மாத்திரை கொடுத்தாரு. மூணு நாளைக்கு காலையில, மத்தியானம், ராத்திரி ஆறாயிரம் மாத்திரை வேணும், அஞ்சு மாத்திரை. அந்த பாக்கெட்ல
4: மாத்திரையில ஏதாவது கோளாறா இருக்குமா? அலர்ஜி ஏற்பட்டு ஆளை கொண்டு போய் கொடை கவுக்குதா? எங்க மாத்திரை கவரை கொண்டா? என் சிற்றளவுக்கு இன்ன வரைக்கும் செக் பண்ணி
5: பாக்குறேன். கோளாறு என் பேர்ல தான்.
4: அதானே,
5: வலி உடனே நிவாரணம் ஆகணும்னு நான் தான் அஞ்சு மாத்திரையும் அப்படியே போட்டு ஒரே மூஞ்சல் முழுகிட்டேன்.
4: இதுவே ஏதாவது ஏடா கூட மாத்திரையா இருந்திருந்தா இம்மா நேரம் உன் மூச்சையே முழுங்கி இருக்குமே ஐயா. நல்ல வேலை. அப்புறம் என்ன செஞ்ச?
5: அப்பப்ப டம்ளர் டம்ளரா பச்சை தண்ணி மொண்டு மொண்டு குடிச்சுக்கிட்டே இருக்கிற. வயிறு உப்புது.
4: இடுப்பு முடிப்பு என்னமா இருக்கு?
5: அது அப்படியே தாண்டா இருக்கு. நடு இடுப்பை விட்டுட்டு நகர மாட்டேங்க.
4: மெதுவா நவரட்டும், ரெண்டு மூணு மூணு வாரம் போகட்டும். மெதுவா ஏந்திரி, நான் வர்றேன்.
5: ஒரே ஒரு
4: என்னது
5: நான் இது போல அஞ்சு மாத்திரையும் சேர்த்து சாப்பிட்டது வெளியில சொல்லாத.

என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டீங்களா? இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்களை இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அதுவும் 7:30 to 7:30 பரிசையும் பெறுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 94 87 67 35 18. அலைபேசி எண்கள் மீண்டும் 94 87 67 35 18.

0: திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கிய
1: அங்கமுத்து தங்கமுத்து.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருவாரூர் மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர சேவை, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
2: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர் புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றியடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையே எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், தொழில்நுட்பம், விவசாயம், சுகாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், லத்தீன் அமெரிக்காவில் இந்தியாவின் நட்பு நாடாக திகழும் அந்நாட்டுடன் பரஸ்பரம் இருதரப்பிற்கும் பயனளிக்கும் நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ருத்ரேந்திர டாண்டன், உலகில் அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடாக வெனிசுலா திகழ்கிறது என்றும், எரிசக்தி துறையில் அந்நாட்டுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா விரும்புவதாகவும் கூறினார். இது தவிர கால்நடை வளர்ப்பு, போக்குவரத்து, வேளாண் உபகரணங்கள், வாகன உற்பத்தி மற்றும் மருந்து உற்பத்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு டாண்டன் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையே பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள், பாதுகாப்புகள், பருவநிலை மாற்றம், தூய்மை எரிசக்தி, கல்வி போன்ற துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வரலாறு மற்றும் கலாச்சார ரீதியில் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நட்புறவு இருந்து வருவதாகவும், உயர் தொழில்நுட்பம், பொருளாதார நடவடிக்கைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுவடைய செய்வதற்கான முன்முயற்சிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதனிடையே பெங்களூருவில் லிவர்பூல் பல்கலைக்கழக கிளையை அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை அமலாக்கத்தின் குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கற்றல், புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி ஆகியவற்றில் உலகின் மையமாக இந்தியா உருவெடுத்து

0: வருவதாக தெரிவித்துள்ளார். உலக அளவில் முன்னணியில் உள்ள பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் அதன் கிளைகளை அமைத்து வருவதன் மூலம் இளைஞர்களுக்கு சிறந்த கல்விக்கான வாய்ப்புகள் அதிகரிப்பதுடன் கல்வித்துறையில் இந்தியா பிரிட்டன் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், அதிக அளவிலான எண்ணெய் வளம் கொண்ட நாடாக உள்ள வெனிசுலாவில் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் பணிகளில் இந்திய நிறுவனங்களின் தொழில்நுட்ப நிபுணத்துவம், மனிதவளம் ஆகிய துறைகளில் முக்கிய பங்களிப்பை வழங்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் இந்தியாவிற்கு அதிக அளவில் கச்சா எண்ணெயை பெருமளவில் விநியோகம் செய்த நாடாக வெனிசுலா திகழ்வதாகவும், எதிர்காலத்தில் எரிசக்தி துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான வாய்ப்புகளை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்திய தொழில்நுட்ப வல்லுநர் குழு விரைவில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில், அவரது இந்த பயணத்தின் போது வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இவ்விரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், போக்குவரத்து, எரிசக்தி, முதலீடு உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பரம் நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். சர்வதேச செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அந்நாட்டின் வெளியுறவுக் கொள்கை சுதந்திரமானது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடனான பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளுக்கு ரஷ்ய உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக சர்வதேச அளவில் எரிபொருளுக்கான விலை அதிகரித்து வரும் நிலையில், உள்நாட்டு விமான நிறுவனங்களுக்கு எரிபொருள் விலையை லிட்டர் 1.86 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விலை அடுத்த 3 ஆண்டுகளுக்கு எவ்வித மாற்றமும் இன்றி இருக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பயண கட்டணம் மற்றும் விமான நிலைய கட்டணங்களை சீராக பராமரிப்பதற்கு இத்திட்டம் உதவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விலை நிர்ணயத்தின்படி எண்ணெய் நிறுவனங்களுக்கான ஈவுத்தொகை, வரிகள் உட்பட விமான எரிபொருளின் விலை லிட்டர் 1 தில்லியில் 115 ரூபாயாகவும், மும்பையில் 114.50 ரூபாயாகவும், சென்னையில் 139 ரூபாயாகவும் இருக்கும் என்று மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு சுப்ரத் குமாசென் தெரிவித்துள்ளார். அம்மாநில முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் உயிரிழந்தோரின் குடும்பத்தங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த 5 உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். இதனிடையே இந்த தீ விபத்திற்கு மின்கசிவே காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அம்மாவட்ட மொத்த காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த முழுமையான விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இந்நிலையில் இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதலமைச்சர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம்

0: இன்று கொண்டாடப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புவியை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 1973 இந்நாளை உலக சுற்றுச்சூழல் தினமாக கடைபிடிக்க ஐநா முடிவு செய்தது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவார இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. மகளிர் அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 9:30 தொடங்குகிறது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் அசாத் சாலிடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுராய்சில் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவார இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 7:25.
2: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
5: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சு தான்.
4: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 பஜனை மடம் தெரு மாயவரம்.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
7: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
8: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள் அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
9: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
10: ஆமா, பட் எனக்கு BP சுகரும் இருக்கே.
9: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
11: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
8: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
12: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 பாத்துருக்கு.
13: வாவ்,
12: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
14: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
15: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
16: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
17: முகத்தில்
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
18: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
13: காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை திருவாரூர். தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்.
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
3: ஒரு தெருவில் சில சிறுவர்கள் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு உயரமான கல்லை நடுத்தெருவில் வச்சு அதை சுற்றி சுற்றி ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன விளையாட்டோ அவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் அப்படி விளையாடிக்கிட்டு இருந்தவங்க விளையாடி முடித்ததும் அந்த கல்லை நடுத்தெருவில் அப்படியே விட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடி போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வழியாக ரெண்டு பெண்கள் பேசிக்கிட்டே வந்தாங்க. பேச்சு சுவாரஸ்யத்தில் நடுத்தெருவில் இருந்த அந்த கல்லை கவனிக்கலை, காலில் இடிச்சுட்டுது லேசாக, ரத்தம் வந்துட்டுது, வலி தாங்கலை, காலில் இடிச்சுக்கிட்ட பொண்ணு திட்ட ஆரம்பிச்சுட்டுது. வர வர ஊர் உலகம் ரொம்ப கெட்டு போச்சு, யாருக்கும் பொறுப்பே கிடையாது. பாரு, இப்படி நடுத்தருவில் பொறுப்பு இல்லாமல் இப்படி கல்லை போட்டு வச்சுருக்கிறாங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வாலிபன் அந்த வழியாக வந்தான். அந்த கல்லை பார்த்தான், நின்னான், ஒரு நிமிஷம் யோசனை பண்ணான், என்ன பண்ணலாம்னு பார்த்தான். தன்னுடைய வீரத்தையும் பலத்தையும் காட்டணும்னு நினச்சா. கொஞ்சம் பின்னாடி போனான். அப்புறம் வேகமாக ஓடி வந்து ஒரு சின்ன ஹை ஜம்ப், அப்படியே துள்ளி குதித்தான். துள்ளி குதித்து தாண்டி அந்த பக்கமாக போய் விழுந்தான். அப்படியே விசில் அடிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். அடுத்தபடியாக ஒரு காதல் ஜோடி அந்த வழியாக வந்தது. நடுத்தெருவில் கல் கண்ணில் பட்டது. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நடுவில் கல் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் விலகி மறுபடியும் இந்த பக்கம் வந்து சேர்ந்து போகணும். கொஞ்ச நேரம் நாம் பிரிய வேண்டியிருக்குதே அப்படின்னு வருத்தத்தோடு முணுமுணுத்துக்கிட்டே இந்த பக்கம் வந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் சேர்ந்து அவங்க பாட்டுக்கு எதிர்காலத்தை பற்றி கற்பனை பண்ணிக்கிட்டே போயிட்டாங்க. கடைசியாக அந்த வழியாக பார்வை இல்லாத ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கார். அவர் கையில் வழக்கமாக வச்சிருக்கிற அந்த ஊன்றுகோல், கையில் இருக்கிற அந்த ஊன்றுகோலால் தனக்கு முன்னாடி அப்படியும் இப்படியும் அப்படியே தட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டே அவர் மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். வழியில் இருக்கிற அந்த கல் தட்டுப்பட்டது. உடனே நடுத்தெருவில் ஒரு கல் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். உடனே குனிஞ்சார், அந்த கல்லை தடவி பார்த்து எடுத்தார், தெரு ஓரமாக கொண்டுகிட்டு போய் போட்டார். அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு அவர் வழியில் நடந்து போனார். இப்போது இதில் பல பேர் வந்தாங்க போனாங்க. இவங்களில் பார்வை உள்ளவங்க யார், பார்வை இல்லாதவங்க யார், இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்த்தா இன்றைக்கி பல பேர் இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் பார்க்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கார். ஒரு தெரு வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். இருட்டு நேரம், வழியில் ஒரு பெரிய கல் கிடந்தது, கருங்கல். பார்த்தார், கொஞ்ச நேரம் யோசித்தார், போய் தூக்கி பார்த்தா ரொம்ப கனமாக இருந்தது. இன்னொரு ஆள் சேர்ந்தால் தான் தூக்க முடியும். இவர் உடனே ரோட்டோரமாக போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டார். ரெண்டு பக்கமும் பார்த்துக்கிட்டே இருக்கார், யாராவது வர்றாங்களான்னு. கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்தார், இவருக்கு தெரிஞ்சவர். என்னங்க இந்த நேரத்தில் இங்கே உட்காந்துருக்குறீங்கன்னு கேட்டார் அவர். அதுவும் அந்த கருங்கல் அப்படின்னு சுட்டி காட்டினார். ஓ, அதை தூக்கி ஓரமாக போடணுமா, வாங்க ரெண்டு பேரும் தூக்கலான்னார் வந்தவர். நான் அதுக்காக உட்காந்துருக்கலன்னார் இவர். பின்ன வேறு எதுக்காகன்னார் அவர். ஒரு மனுஷன் கருங்கல்லில் காலை இடிச்சுக்கிட்டான்னா எப்படி துள்ளுவான்னு பார்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அதுக்காக தான் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னாராம்.
0: நேயர்கள் கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது ஒளிக்களஞ்சியத்தில் இருந்த இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
4: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்.
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
7: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
8: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
9: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
11: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
3: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, ஒவ்வொரு மனிதரின் தேவையை இந்த பூமி பூர்த்தி செய்யும். ஆனால் ஒவ்வொரு மனிதரின் பேராசையை அல்ல. இவ்வாறு சொன்னார் நம் தேசப்பிதா மகாத்மா காந்தி. இன்று உலக சுற்றுச்சூழல் தினம். நாம் வாழும் இந்த பூமியை காக்க சிந்திப்போம்.

0: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.
1: நேர்களே, இன்று உலக சுற்றுச்சூழல் தினம் 2026. இந்த ஆண்டின் கருப்பொருள் காலநிலை மாற்றத்தின் மீது கவனம் செலுத்துகிறது. பூமி அனுப்பும் அவசர சமிஞ்சைகள் மற்றும் நாம் திருப்பி அனுப்ப தேர்ந்தெடுக்கும் சமிஞ்சைகள் ஆகியவற்றின் மீது UNEP உலகளாவிய பிரச்சாரம் காலநிலைக்காக இப்போதே முன்னேறி உலகத்தை வழிநடத்த நம் அனைவரையும் அழைக்கிறது. யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த ஒற்றை பூமி உலகத்தின் அனைத்து மக்களுக்குமான ஒரே இடம். இது முந்தைய தலைமுறைகள் நமக்கு கொடுத்திருக்கும் சொத்து அல்ல, எதிர்கால தலைமுறைகள் நமக்கு கொடுத்திருக்கும் கடன் என்பதை நாம் நினைக்க வேண்டும். உலகின் மிகப்பெரிய சர்வதேச தினங்களில் ஒன்றான உலக சுற்றுச்சூழல் தினத்தில் சூழலுக்கு உகந்த செயல்களை செய்ய சிந்திப்போம். இன்று காலை 10 மணிக்கு சிந்தனை அரங்கத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தனி மனிதனின் பங்கு என்ற தலைப்பில் சூழல் காக்க உங்களுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை, கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பிற்பகல் 1 மணிக்கு என்றும் காப்போம் சுற்றுச்சூழல், உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு திருவாரூர் வனம் தன்னார்வ அமைப்பு இயக்குனர் திரு வனம் கலைமணி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. காரைக்கால் டாக்டர் மு கருணாநிதி அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இந்த கல்வியாண்டிற்கான 2026-2027 முதுகலை, எம்காம், எம்ஏ, எம்எஸ்டபிள்யூ, எம்எஸ்சி பட்டப்படிப்புக்கான விண்ணப்பங்கள் இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம். மாணவ மாணவிகள் www.kmkpgskkl.in என்ற இணையதள முகவரிக்கு சென்று விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பின்னர் பதிவு இறக்கம் செய்து அத்துடன் அனைத்து சான்றிதழ் நகல்களையும் இணைத்து கல்லூரியில் உள்ள பிஜி சேர்க்கை அலுவலகத்தில் அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விண்ணப்பங்கள் இணையதளத்தின் மூலமாக பதிவிறக்கம் செய்ய கடைசி நாள் 15/7/2026 அல்லது பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் இறுதி ஆண்டு தேர்வு முடிவுகள் வெளியான

0: 7 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று இக்கல்லூரியின் முதல்வர் அறிவிக்கின்றார். நிரவி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விடுக்கும் அறிவிப்பு. நிரவி கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகள் வணிக வளாகங்களுக்கான 2026-2027 நிதி ஆண்டிற்கான சொத்து வரி தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் 2026-2027 ஆண்டு வரையிலான சொத்து வரியினை செலுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காரைக்கால் பொதுப்பணித்துறை பொது சுகாதார உட்கோட்டம் உதவி பொறியாளர் விடுக்கும் அறிவிப்பு. இந்த மாதம் 7 தேதிக்குள் குடிநீர் வரி பாக்கியை செலுத்தி தங்கள் இணைப்பு துண்டிக்கப்படுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தவறினால் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும். மேலும் குடிநீர் இணைப்போடு மின் மோட்டார் பொருத்தி பயன்படுத்துவது கண்டுபிடிக்கப்பட்டால் மின் மோட்டார் பறிமுதல் செய்யப்படும், அதோடு குடிநீர் இணைப்பும் துண்டிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி
4: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: GRT Jewelers வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். சேவை செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் நாதன்கோயில் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் திருக்கோயில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவில் இன்று காலை பெருமாள் உள் பிரகார புறப்பாடு, உற்சவர் திருமஞ்சனம், மாலை திருக்கல்யாண உற்சவம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் திருவிடைக்கழி அருள்மிகு தெய்வானையம்மை உடனுரை. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வைகாசி சதய திருவிழாவில் இன்று பஞ்சமூர்த்திகள் சுவாமி வீதி உலா. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் சங்கரன் பந்தல் அருள்மிகு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ சங்கரநாத சுவாமி ஆலயம், கண் கொடுத்த மாரியம்மன் ஆலயம், சொக்கநாதர் சுவாமி ஆலயம், பிடாரியம்மன் ஆலயம், மன்மதன் சுவாமி ஆலயம் மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை வாஸ்து சாந்தி அங்குரார்ப்பணம், மாலை முதற்கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பம். சேவை செய்திகள் கேட்டீர்கள். காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காலைக்காம்பூ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன்.

0: பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடிசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
1: புதுச்சேரி அரசு காரைக்கால் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை விடுக்கும் அறிவிப்பு. காரைக்கால் பகுதியில் வசிக்கும் மீனவ மாணவர்களிடையே கல்வி கற்கும் ஆர்வம் மற்றும் அதிக அளவில் மதிப்பெண் பெற ஊக்குவிக்கும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் பாராட்டத்தக்க மீனவ மாணவர்களுக்கு ரொக்கப்பரிசு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இவ்வாண்டும் இத்திட்டத்தின் கீழ் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் கீழ்காணும் விழுக்காடு மதிப்பெண்கள் பெறும் தேர்ச்சியடைந்த மீனவ மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு நிர்ணயித்துள்ள ரொக்கப்பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. 10ஆம் வகுப்பு 70% மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு ரொக்கப்பரிசு 7500, 60% மேல் 70% கீழ் எடுத்தவர்களுக்கு 5000 ரூபாய், அதேபோல் 12ஆம் வகுப்பு 70% மேல் மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு 15000 ரூபாய், 60% மேல் 70% எடுத்தவர்களுக்கு 7000 ரூபாய். கடந்த 2025-26 கல்வியாண்டில் தேர்வுகளில் குறிப்பிட்ட விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்ற காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவ சமுதாயத்தில் தகுதிகள் உடைய மாணவர்களிடமிருந்து இந்த ஆண்டும் இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பங்கள் மீனவர் மற்றும் மீனவர் நலத்துறையால் வரவேற்கப்படுகிறது. மேலும் அனைத்து விவரங்கள், தகுதிகள் பற்றி தகவல்கள் அறிய இணையதள முகவரி www.edistric.py.gov.in என்ற வலைதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 30/6/2026. அடுத்து, டிஆர் பட்டினம் அரசு மகளிர் தொழில் பயிற்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. ITI மாணவிகள் சேர்க்கை அறிவிப்பு 2026-2027. திருமலை ராயன்பட்டினம் அரசு மகளிர் தொழில் பயிற்சி நிலையத்தில் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய மற்றும் சுய தொழில் தொடங்க உகந்த மத்திய மாநில அரசு அங்கீகாரம் பெற்ற தொழில் பயிற்சி பிரிவுகளில் மாணவியர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இம்மாதம் 22/6/2026 வரை ஆன்லைன் மூலம் வரவேற்கப்படுகிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேச குடியுரிமை பெற்ற மாணவிகள் www.centacpuducherry.in அல்லது www.labor.py.gov.in என்ற இணையதள இணைப்பு மூலமாக சேர்க்கைக்கான விண்ணப்பத்தை பதிவு செய்யலாம். அல்லது அலுவலக வேலை நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தொழிற்பயிற்சி நிலையத்தில் நேரில் வந்து இலவசமாக சேர்க்கைக்கான விண்ணப்பத்தை பதிவு செய்து கொள்ளலாம். கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட், ஸ்விங் டெக்னாலஜி, காஸ்மெட்டாலஜி, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பயிற்சிகளில் சேரும் மாணவர்கள் அனைவருக்கும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை, தகுதி தேர்வு அடிப்படையில் மாதம் 1000 ரூபாய் கூடுதல் உதவித்தொகையுடன் இலவச மதிய உணவும் வழங்கப்படும். விவரங்களுக்கு முதல்வர் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையம் திருப்பட்டினம், தொலைபேசி எண் 04368-234248, அலைபேசி எண் 638-111-455-26, மற்றொரு அலைபேசி எண் 94883-2633.

0: மனமகிழ்ந்த நேயர்கள் கேட்டது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8:00.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் M916 ஹால்மார்க் அங்க நகைகள்
4: அனைத்தையும்
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நாட்டேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும் இல்ல மத்தவங்களா இருக்கட்டும், நம்ம அடிக்கடி சொல்ற வார்த்தை தன்னம்பிக்கையோட இரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்து நமக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய ஆழ்ந்த நம்பிக்கை. நம்ம நம்ம மேல எந்த அளவுக்கு ஆழமா நம்பிக்கை வைக்கிறோம் அந்த தன்னம்பிக்கை தான் மத்தவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கையை உண்டு பண்ணும். இந்த தன்னம்பிக்கை வந்து நம்ம நம்ம மேல வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம வந்து நிறைய நேரத்துல என்னன்னா நெகட்டிவான விஷயங்களை ஃபர்ஸ்ட் கொண்டாந்து மனசுக்கு முன்னாடி காட்டுறோம். இந்த வீட்டுல வந்து அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு என்ன மீனிங்னு கேட்டு பாருங்க. ஒவ்வொரு வீட்டுல ஒன்னொன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை அவ்வளவுதான் அப்படிங்கறது. அப்ப என்னன்னா நம்ம நம்ம மேல வச்சிருக்க தன்னம்பிக்கைய நம்ம வந்து மேல மேல மேல மேல மெருகூட்டணும். அதே நேரத்துல ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா மத்தவங்க நம்ம மேல ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை வச்சிருவாங்க, நம்மளுடைய காரியத்துல சக்சஸ் ஆகலாம். ஒரு மூணு பேர் வந்து ஒரு கம்பெனியில வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் போறாங்க. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எதுக்காகனு கேட்டீங்கன்னா தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். அந்த பயிற்சியாளர் வந்து அந்த ட்ரைனிங் நடத்திட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தங்களுக்கு நிறைய க்வெஸ்சனர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. அந்த பயிற்சியாளர் சொன்னாரு, அந்த இரண்டு நாள் பயிற்சி வந்து இப்ப முடிய போகிற தருணம். இந்த நேரத்துல வந்து நான் வந்து உங்க எல்லாரையும் பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ அதுதான் இந்த நிகழ்ச்சியில நீங்க என்ன கத்துருக்கீங்கிறத நான் வந்து அளவிட போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு கேட்ட கேள்வி, ஒரு சவப்பெட்டியில உங்களை படுக்க வச்சுட்டாங்க, நீங்க இறந்துட்டீங்கன்னு. அப்ப வந்து உங்களை சுத்தி உங்க குடும்பத்தார்கள் உங்க நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க உங்களை பத்தி என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறத வந்து நீங்க கற்பனையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் உள்ளவர் சொன்னாரு, நான் வந்து ஒரு டாக்டர். அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு அருமையான டாக்டரு. இந்த உலகத்துல வந்து மருத்துவர் மட்டுமல்ல நல்ல குடும்பஸ்தரு. இவர் வந்து நிறைய உயிர்களை காப்பாத்திருக்காருன்னு என்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னாரு. ரெண்டாவது உள்ளவர் என்னன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஆசிரியர் சொன்னாரு. அவர் சொன்னாரு, இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஆசிரியர் இவர் தான். நிறைய வெற்றியாளர்களை உருவாக்கின ஆசிரியர் இங்க படுத்து உறங்கிட்டு இருக்காரு. அவரால் உருவாக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு உலகத்துல நிறைய சாதனைகளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. உடனே அந்த ரெண்டு பேரும் சொல்லி முடிச்சோன்னே மூணாவது ஆள் வந்து பதில் சொன்னாரு, அதோ பாருங்க அவரு உடம்பு அசைஞ்சிட்டு இருக்கு, சீக்கிரமா டாக்டர்கிட்ட கொண்டு போங்கன்னு எல்லாம் பேசிட்டு

0: இருக்காங்க, நான் இறந்தே போகல அப்படின்னாரு. அப்ப அதுல இருந்து என்ன கேட்டீங்கன்னா, ஒரு கேள்வியை கேட்ட உடனே இவங்க அந்த சவப்பெட்டியில போய் படுத்துக்கிட்ட மாதிரியே யோசனை பண்ணி அதுக்குள்ள பதில சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா மூணாவது வந்தவர் என்ன சொன்னாரு, நான் இறந்து போகணுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது, அதனால வந்து நான் இந்த ஆன்சர் சொன்னேன்னு சொன்னோன்னு அந்த பயிற்சியாளர் சொன்னாரு, இதுதான்ப்பா எந்த சூழலையும் நம்மளுடைய தன்னம்பிக்கையை நம்ம விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிற்சியை முடிச்சாரு. அதே போல என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஊர்ல வந்து மழையே இல்லை, மக்கள் வந்து ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க, ஒரு யாகம் நடத்தணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்ப வந்து எல்லாரும் ஊர் கூடி யாகம் நடத்துறாங்க, எதுக்காகனா மழை வேண்டி. அந்த நேரத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் வந்து மழை வேண்டி அந்த யாகத்துல வந்து கலந்து இருக்கும் போது ஒரு சின்ன பையன் வந்து ஒரு கொடையை எடுத்துட்டு வந்து நின்று இருந்தான். அப்ப ஒருத்தர் கேட்டாரு, எதுக்குப்பா நீ கொடையோட வந்து நின்று இருக்க அப்படின்னு கேட்கும்பொழுது, மழை வேண்டி யாகம் நடத்துறோம், இந்த யாகம் வெற்றி அடைஞ்சதுன்னா மழை பெய்யும், திரும்பி வீட்டுக்கு போகும்போது நீங்களாம் நனைஞ்சிட்டு போவீங்க, நான் மட்டும் நனைஞ்சிட்டு போக மாட்டேன்னு அந்த பையன் தன்னம்பிக்கையோட சொன்னான். நம்ம மேல வைக்கிற அந்த தன்னம்பிக்கை வந்து மத்தவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை உண்டாக்குற மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள் மாறணும். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்துக்கும் ஜிஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நேரம் 8 மணி 5 நிமிடம். இனி நேர்கள் கேட்கலாம்

0: காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெறுவது அந்த அற்புத காட்சி. வாசிப்பவர் கே. பரந்தாமன் அவர்கள்.
1: ஒரு பக்கம் ரவுலட் கமிட்டி அறிக்கையை எதிர்த்து நடந்த கிளர்ச்சி வளர்ந்தது. தீவிரமாகிக் கொண்டு வந்த சமயத்தில் மற்றொரு பக்கத்தில் அரசாங்கம் அக்கமிட்டியின் அறிக்கையை அமலுக்கு கொண்டு வருவதில் மேலும் மேலும் அதிக உறுதி கொண்டது. ரவுலட் மசோதாவையும் பிரசுரித்தார்கள். இந்திய சட்டசபை கூட்டத்திற்கு என் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை நான் போயிருக்கிறேன். அது இந்த மசோதாவின் பேரில் அந்த சபையில் விவாதம் நடந்த போதுதான். அப்பொழுது சாஸ்திரியார் ஆவேசமாக பேசினார். அரசாங்கத்திற்கு பலமான எச்சரிக்கையும் செய்தார். வைஸ்ராய் பிரமித்து போய் அப்பேச்சை கேட்டுக் கொண்டிருந்ததாக தோன்றியது. சாஸ்திரியார் தமது சூடான பேச்சு வன்மையை பொழிந்து கொண்டிருந்த போது வைஸ்ராய் கண்கொட்டாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய பேச்சில் உண்மையும் உணர்ச்சியும் நிறைந்திருந்தன. ஒருவர் உண்மையிலேயே தூங்கிக் கொண்டிருந்தால் அவரை எழுப்பிவிட முடியும். ஆனால் தூங்குவதாக பாசாங்குதான் செய்கிறார் என்றால் அப்படிப்பட்டவரை என்னதான் முயன்றாலும் எழுப்பிவிட முடியாது. அரசாங்கத்தின் உண்மையான நிலைமையும் அதுதான். அது முன்னாலேயே இதில் ஒரு தீர்மானம் செய்து கொண்டு விட்டது. இதற்கு சட்ட ரீதியான சடங்குகளை நிறைவேற்றிவிடும் என்பதில் மாத்திரமே அது கவலை கொண்டு விட்டது. ஆகையால் சாஸ்திரியாரின் உண்மையான எச்சரிக்கை அரசாங்கத்தினிடம் ஒரு மாறுதலை உண்டு பண்ணவில்லை. இத்தகையதோர் நிலைமையில் என் பேச்சு வனாந்தரத்தில் இட்ட ஓலமாகவே முடியும். வைஸ்ராயை நான் மன்றாடி கேட்டுக்கொண்டேன். அந்தரங்கமாகவும் பகிரங்கமாகவும் அவருக்கு கடிதங்கள் எழுதினேன். அரசாங்கத்தின் செய்கையால் சத்தியாகிரகத்தை மேற்கொள்வதை தவிர எனக்கு வேறு வழியில்லாமல் போகிறது என்று அக்கடிதங்களில் கூறினேன். ஆனால் ஒன்றும் பயப்படவே இல்லை. மசோதாக்கள் இன்னும் சட்டங்களாக கெஜெட்டில் பிரசுரமாகவில்லை. நானோ அதிக பலவீனமான நிலையில் இருந்தேன். என்றாலும் சென்னையிலிருந்து எனக்கு அழைப்பு வந்ததும் அந்த நீண்ட பிரயாணத்தினால் ஏற்படக்கூடிய அபாயத்திற்கும் துணிவது என்று முடிவு செய்தேன். அச்சமயம் பொதுக்கூட்டங்களில் போதிய அளவு உரக்க பேச என்னால் முடியாது. பொதுக்கூட்டங்களில் நின்று கொண்டு பேசுவதற்கும் இயலாது. அந்த நிலைமை எனக்கு இப்பொழுதும் இருந்து வருகிறது. நின்று கொண்டு நீண்ட நேரம் பேச முயல்வேனாயின் என் உடம்பு முழுவதும் நடுக்கம் எடுக்கும், மூச்சு திணறும். தென்னாடு எப்பொழுதுமே எனக்கு சொந்த வீடு போல் தோன்றும். தென்னாப்பிரிக்காவில் நான் செய்த வேலையின் காரணமாக தமிழர் மீதும் தெலுங்கர் மீதும் எனக்கு

0: ஒரு வகையான தனியுரிமை இருப்பதாகவே நான் உணர்ந்தேன். தென்னாட்டின் நல்ல மக்கள் என் நம்பிக்கையை என்றும் பொய்ப்பித்தது இல்லை. காலஞ்சென்ற ஸ்ரீ கஸ்தூரி ரங்க ஐயங்காரின் கையப்பத்துடன் அழைப்பு வந்தது. ஆனால் அந்த அழைப்புக்கு முக்கிய காரணஸ்தராக இருந்தவர் ராஜகோபாலாச்சாரியாரே என்பதை பிறகு நான் சென்னைக்கு போகும் வழியில் தெரிந்து கொண்டேன். அவருடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அதுவே முதல் தடவை என்று சொல்லலாம். அது எப்படியாயினும் முதல் தடவையாக ஒருவரை ஒருவர் நேரில் அறிந்து கொண்டது அப்பொழுதுதான். காலஞ்சென்ற ஸ்ரீ கஸ்தூரி ரங்க ஐயங்கார் போன்ற நண்பர்கள் வற்புறுத்தி அழைத்ததன் பேரிலும், பொது வாழ்க்கையில் மேலும் தீவிரமான பங்கு வகிக்கலாம் என்ற நோக்கத்தின் பேரிலும், அப்பொழுது கொஞ்ச காலத்திற்கு முன்னால்தான் ராஜகோபாலாச்சாரியார் சென்னையில் வக்கீல் தொழிலை நடத்த சேலத்தில் இருந்து வந்திருந்தார். சென்னையில் அவருடையே நாங்கள் தங்கினோம். ஆனால் அவருடன் இரு தினங்கள் தங்கியிருப்பதற்கு பின்னாலேயே இதை நான் கண்டுபிடித்தேன். ஏனெனில் நாங்கள் தங்கியது ஸ்ரீ கஸ்தூரி ரங்க ஐயங்காருக்கு சொந்தமான பங்களா. ஆகையால் அவருடைய விருந்தினராகவே நாங்கள் தங்கியிருக்கிறோம் என்று எண்ணினேன். ஆனால் மகாதேவ தேசாய் எனக்கு விஷயத்தை கூறினார். அவர் வெகு சீக்கிரத்தில் ராஜகோபாலாச்சாரியாருடன் நெருங்கிய பழக்கம் கொண்டு விட்டார். ராஜகோபாலாச்சாரியாரோ தமது சங்கோஜத்தன்மையினால் எப்பொழுதுமே பின்னுக்கு இருந்து வந்தார். ஆனால் மகாதேவ தேசாய் எனக்கு யோசனை சொன்னார். இவருடன் நீங்கள் நெருங்கிய பழக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் ஒரு நாள் சொன்னார். அவ்வாறே செய்தே போராட்டத்தின் திட்டங்களை குறித்து தினமும் சேர்ந்து விவாதித்தோம். ஆனால் பொதுக்கூட்டங்களை நடத்துவதை தவிர வேறு எந்த வேலை திட்டமும் எப்பொழுதும் எனக்கு தோன்றவில்லை. ரவுலட் மசோதா முடிவில் சட்டமாக்கப்பட்டு விடுமானால் அதை எதிர்த்து சாத்வீக சட்ட மறுப்பு செய்வது எப்படி என்பது எனக்கு விளங்கவே இல்லை. சட்டத்தை மறுப்பதற்கு அரசாங்கம் சந்தர்ப்பம் அளித்தால்தான் அச்சட்டத்தை ஒருவர் மீற முடியும். அதில்லாத போனாலும் மற்ற சட்டங்களை நாம் சாத்வீக முறையில் மீற முடியுமா? அப்படி செய்வதாயின் அதற்கு எந்த இடத்தில் வரம்பை நிர்ணயிப்பது? இதையும் இது போன்ற பல விஷயங்களையும் குறித்து நாங்கள் விவாதித்தோம். விஷயத்தை நன்கு பரிசீலனை செய்து முடிவுக்கு வருவதற்காக ஸ்ரீ கஸ்தூரி ரங்க ஐயங்கார் தலைவர்கள் அடங்கிய சிறு கூட்டம் ஒன்றை கூட்டினார். அதில் முக்கியமான பங்கெடுத்துக் கொண்டவர்களில் ஸ்ரீ விஜய ராகவாச்சாரியாரும் ஒருவர். சத்தியாகிரக சரித்திரத்தின் நுட்பமான விவரங்கள் அடங்கிய விரிவான குறிப்பு நூல் ஒன்றை நான் தயாரிக்க வேண்டும் என்று அவர் யோசனை கூறினார். அந்த வேளை என் சக்திக்கு புறம்பானது என்பதை உணர்ந்தேன். அதை அவரிடம் தெரிவித்துவிட்டேன். இந்த ஆலோசனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கையில் ரவுலட் மசோதா சட்டமாக பிரசுரமாகிவிட்டது என்ற செய்தி கிடைத்தது. அதை பற்றி யோசித்தவாறே அன்றிரவு தூங்கிவிட்டேன். மறுநாள் அதிகாலையில் வழக்கமாக எழுவதற்கு கொஞ்சம் முன்பாகவே எழுந்து விட்டேன். தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் இடையே உள்ள நிலையில் நான் இருக்கும்போது திடீரென்று எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. அது கனவை போன்றே இருந்தது. காலையில் அதன் விவரம் முழுவதையும் ராஜகோபாலாச்சாரியரிடம் கூறினேன். நேற்றிரவு கனவில் ஒரு யோசனை வந்தது. பொதுகர்த்தாலை நடத்த வேண்டும் என்று தேச மக்களை கேட்டுக்கொள்வது என்பதே அது. ஆன்ம தூய்மை செய்து கொள்ளும் ஒரு முறையே சத்தியாகிரகம். நம்முடைய போராட்டமோ ஒரு புனிதமான போராட்டம். ஆகையால் அதை ஆன்ம தூய்மை செய்து கொள்வதோடு ஆரம்பிப்பதே சரி என்று எனக்கு தோன்றுகிறது. எனவே இந்திய மக்கள் எல்லோரும் அன்று தங்கள் வேலைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு உபவாசம் இருந்து பிரார்த்தனை செய்யட்டும். முஸ்லிம்கள் ஒரு நாளுக்கு மேல் பட்டினி விரதம் இருக்க மாட்டார்கள். ஆகவே பட்டினி விரதம் இருக்கும் நேரம் 21 மணி என்று இருக்க வேண்டும். இந்த நமது கோரிக்கையை எல்லா மாகாணங்களுமே ஏற்றுக்கொண்டு நடத்தும் என்று சொல்லுவதற்கில்லை. ஆனால் பம்பாய், சென்னை, பீகார், சிந்து ஆகிய மாகாணங்கள் அனுசரிப்பது நிச்சயம் என்று எண்ணுகிறேன். இந்த இடங்களிலெல்லாம் ஹர்த்தால் சரியானபடி அனுஷ்டிக்கப்பட்டாலும் நான் திருப்தியடைய காரணம் உண்டு என்றே கருதுகிறேன். என்னுடைய இந்த யோசனையை ராஜகோபாலாச்சாரியார் உடனே ஏற்றுக்கொண்டார். பிறகு இதை மற்ற நண்பர்களுக்கு அறிவித்த போது அவர்களும் வரவேற்றார்கள். சுருக்கமான வேண்டுகோள் ஒன்றை நான் தயாரித்தேன். 1919 மார்ச் 30 ஹர்தால் அனுஷ்டிப்பது என்று முடிவில் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் பிறகு April 6 என்று மாற்றினோம். இவ்விதம் மக்களுக்கு சொற்பகால அவகாசத்துடனேயே அறிவித்தோம். நீண்ட காலத்திற்கு முன்னால் அறிவிப்பது சாத்தியமில்லை. இதெல்லாம் எவ்விதம் நடந்தது என்பதை யார் அறிவார்கள்? இந்தியா முழுவதிலும் ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலை வரையில் பட்டணங்களும் கிராமங்களும் அன்று பூரணமான ஹர்தாலை அனுஷ்டித்தன. அது மிகவும் அற்புதமான காட்சியாகவே இருந்தது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை

சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெற்றது அந்த அற்புத காட்சி. வாசித்தவர் கே. பரந்தாமன் அவர்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
4: காலை பொழுதுல துள்ளலான பாடல்களை, புது பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0436-8 என்ற முன்னிணைப்பை தொட்டு 231-231 என்ற எண்ணில் இணைஞ்சு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்கலாம். 299-480 என்ற எண்ணில் இணைஞ்சு உங்களோட பாட்டை கேட்கலாம். 299-580 எண்ணிலும் இணையலாம். 956-642-7231 என்ற எண்ணிலும் இணைஞ்சு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்கலாம். சரிங்க, எங்களால் என்னால் இணைய முடியல, தொடர்பு கிடைக்கல அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணணும், அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லையே, நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் எஃபியில். ஏன்னா இது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இல்லையா, அதனால தான் நாம் வந்து அதில் ஒரு கேள்வியோட போஸ்ட் பண்ணியிருக்கோம். என்ன கேள்வியோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசோன் படலத்தை பாதிக்கும் குளோரோ ஃப்ளோரோ கார்பன் எந்த மாதிரியான வீட்டு உபயோகப் பொருட்களிலிருந்து அதிக அளவில் வெளியாகிறது அப்படின்ற கேள்வியோட நம்ம அதை போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் உங்களோட கமெண்ட்ஸை போட்டிங்கன்னா நாங்கள் பேரோட உங்கள் கமெண்ட்ஸையும் படிக்கலாம். தொடர்பில் வந்தால் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இது துள்ளி வரும் பாட்டு.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: அபிப்பெருச்சை நேரம் 8:21. அபிப்பெருச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிப்பெருச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிப்பெருச்சை.
3: உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.
6: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
7: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
8: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
0: ஆர்கேஜி நெய்

மனதோறும் ஏழு மகிழ்வடி. இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்களை இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி துள்ளி வரும் பாட்டு. துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில முதல் நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஏனோ இணைப்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். காலையில இருந்தே நம்ம லைன் வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது. ஹலோ வணக்கம். சரி, நான் இருக்கானே, பாட்டு கேட்கலாம்.

ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேரம் 8:31. 916 கேடியம் ஹால்மார்க் தங்க நகைகள் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம், ரசிக்கலாம் ஆர்கேஜி நெய்யின் துள்ளி வரும் பாட்டு. இப்பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன் பிரிப்ஸ். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.

வரும் பாட்டு நிகழ்ச்சியில் நாம் ஒரு கேள்வியோட போஸ்ட் பண்ணியிருக்கோம் எப்படியில் ஓசோன் படலத்தை பாதிக்கும் குளோரோஃப்ளோரோ கார்பன் எந்த மாதிரியான வீட்டு உபயோகப் பொருட்களிலிருந்து அதிக அளவில் வெளியாகிறது அப்படின்ற கேள்வியோட போஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட தொலைத்தொடர்பில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால் நம்மளால் நேர்களை தொடர்பு கொள்ள முடியல. அது சரி செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது, சரி செஞ்ச பிறகு நம்ம நேர்களை தொடர்பு கொள்ளலாம். அது வரைக்கும் நம்ம எஃபி கமெண்ட்ஸில் யாரெல்லாம் மெசேஜ் போட்டிருக்கா அப்படிங்கிற விவரத்தை நம்ம படிச்சிடலாம். சரியா பாருங்க, நெகிழிகள் எரிக்கப்படுவதால் ஓசோன் படலம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜெகபர் சாதிக் நாகூர் அவர்லேருந்து குறிச்சிருக்காங்க. ஆனால் இது நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு நம்ம எதிர்பார்த்த பதிலெலாம் யாரெல்லாம் போட்டிருக்கா அப்படின்னு நம்மன்றதையும் படிச்சிருவோம். பிரமிளா தமிழ்ச்செல்வன் சரியான விடை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு இவங்க வந்து சரியான விடை சொல்லியிருக்கிறாங்க. மேலே ஓடுதுறையிலேருந்து விஜயராகவன் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விளக்கம்பாடி கடலூர் மாவட்டத்திலேருந்து செந்தில்கும் முருகன் சொல்லியிருக்கிறாங்க. மீனாட்சி காட்டுமன்னார் கோயிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. கொடிக்கல்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் சொல்லியிருக்கிறாங்க சரியான விடையை. ஐயவடி அசோக்ராஜ் கனிமொழியும் சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்க. புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யார் இது கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், விஜயராகவன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டிபணம் கார்த்திகேயனும் விடையை சொல்லியிருக்கிறாங்க. ரவிச்சந்திரன் மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் அஞ்சு ரவிச்சந்திரன் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ஜோதி சதீஷ் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரவிக்குமரன் எங்கேருந்து சொல்லியிருக்காங்கன்னா தானிக்கோட்டகம் தெரியலேருந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் இவங்க கூட சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்க. பூவம் குபேந்திரன் ராஜேந்திரன் இவங்க கூட சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பாரிவள்ளல் அரியலூர் மாவட்டத்திலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி நேர்களாக அப்படியே விடையை சொல்லிகிட்டே இருக்கட்டும், நம்மளும் ஒரு பாட்டை கேட்டுட்டு அதன் பிறகு மிச்சம் உள்ள செய்திகளை படிக்கலாம்.

0: மகிழ்வலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. நெடுநேரமா நாம இந்த தொலைத்தொடர்போட போராடிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த நேயர் காத்திருக்கிறாங்க. அவங்க லைன்ல வர முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ நம்ம லைன்ல அவங்கள கூட்டு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். முதல் நேரா வந்திருக்கீங்க துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில. சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? யார் இங்கிருந்து வந்திருக்கீங்க? பேசுங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. உங்களுக்கு பாட்டு என்னன்னு சொல்லுங்க.
1: பாட்டு வரும், கேளுங்க.

ஏய் டாடா இது சப்பா பீட்டு கொளுத்துங்கடா.

0: தொண்ணூறும் ஏழு மகிழ் வளைது காரைக்கால் 100.3 பண்பலை. தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர். ஹலோ வணக்கம். வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க. கண்டிப்பா கொடுத்துடலாம்.
1: நன்றி. வணக்கம்
0: நேயர். கேட்ட பாட்டை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது ஓசோன் படலத்தை பாதிக்கும் குளோரோஃப்ளோரோ கார்பன் எந்த மாதிரியான வீட்டு உபயோகப் பொருளிலிருந்து அதிக அளவில் வெளியாகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். அதாவது சுற்றுச்சூழல் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா, அது எதெல்லாம் பாதிக்குது, அது நம்ம வீட்டிலேருந்தே என்ன ஒரு விஷயம் பாதிக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம அந்த கேள்வியை நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கு நிறைய நேயர்கள் சரியான பதிலையும் சொல்லியிருக்கிறாங்க, சிலர் தெரியலன்னா தெரியலன்னே சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நாகூர் முகமது ஜலீல் அவங்க சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்க. சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ் அவங்களும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளால் தாங்க பாதிக்குது அப்படின்னு மொத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. இதுன்னு குறிப்பிட்டு சொன்னால் தானேங்க வம்பு, நம்மளால் தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதம்பார் கலைச்செல்வி இவங்களும் வந்து சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்க. ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டத்துலேருந்து இவங்களும் வந்து சரியான விடையை சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பிளாஸ்டிக் நெகிழி பையை எரிக்கிறது மூலமாக பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து குறிப்பிட்டாப்பில் வந்து குளோரோஃப்ளோரோ கார்பன் எது மூலமாக பாதிக்கப்படுது அது வருது அப்படின்றது தான் நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கு

0: அவங்க சரியான விடையை சொல்லலை. கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவங்க வந்து சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னால் காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதர் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. எரவஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்க. நன்னிலம் சுப்பிரமணியன் அவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்க. திருமூலஸ்தானம் வீர சுந்தரி இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க யார் சொல்லியிருக்கா, ஆனந்த முருகன் பூலுவப்பாளையம் அப்படிங்கிற ஊர்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ரவி லக்ஷ்மி திருபுவனத்துலேருந்து இவங்களும் வந்து சரியான விடையை தான் சொல்லியிருக்கிறாங்க. வழுவூர் பண்டாரவாடி கிருஷ்ணா இவங்க வந்து வணக்கம் மட்டும்தாங்க சொல்வேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு வணக்கத்தை மட்டும் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. செந்தில் கண்ணன் ஷோபா பேரளத்துலேருந்து இவங்களும் வந்து சரியான விட மாதிரியும் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் அடிஷ்னலாகவும் விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் உபயோகப்படுத்தும் நெகிழிகளை கொளுத்தும் போது அப்படின்னு சேர்த்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து சுற்றுச்சூழலை கண்டிப்பாக பாதிக்குது. இந்த குளோரோஃப்ளோரோ கார்பனை வந்து வெளியிடுதா அப்படின்னா அது நம்ம வந்து கேள்விக்குறி தான். மதுரை சோமசுந்தரம் சண்முக சுந்தரம் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்க. நாகப்பட்டினம் குரு விக்ரம், தொழிற்சாலை பயன்படுத்தும் புகைகள் தான் ஓசோல் மண்டலத்தை பாதிக்குது அப்படின்னா அந்த கேள்வி இல்லை. நம்ம வீட்டில் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை செய்கிறோம் அதனால என்ன குளோரோஃப்ளோரோ கார்பன் உருவாகுது அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்கோம். இவங்க வந்து வீடுகளில் பழைய குப்பைகளில் வந்து நல்ல அது வருது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்படி யோசிச்சுட்டே இருக்கட்டும், நிறைய நேர்கள் அதுக்கான கமெண்ட்ஸை போட்டுக்கிட்டே இருக்கட்டும். இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிற இந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர் ரொம்ப நேரமா காத்திருக்கிறாங்க, நம்ம கேட்ட பாடல் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பாடல் இதோ காட்டளைகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
2: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
1: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கோம்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
4: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எஸ்எட் ஷேக டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
5: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
6: அமரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் என் சொல்லாமது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
6: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டேடர்ஸ் காரைக்கால்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
5: மனதோறும் எழுமகிழ் வளைது காரைக்கால் 100.3 பண்பலை. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து வராங்கன்னு கேட்டலாம்.
7: ஹலோ, வணக்கம். இனிய காலை வணக்கம். சித்ரா மணக்குடி.
5: சித்ரா மணக்குடி அவர்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
7: படம் டிராகன் பாடல் வழியின் துணையே அந்த பாடல் கொடுங்க.
5: கண்டிப்பா கொடுத்துடலாம். கேட்டு ரசிங்க.
7: நன்றி.
5: பாட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா, ஓசோன் படலத்தை பாதிக்கும் குளோரோஃப்ளோரோ கார்பன் எந்த மாதிரியான வீட்டு உபயோக பொருளிலிருந்து அதிக அளவில் வெளியாகிறது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்சாதன பெட்டி மற்றும் ஏசி, அதாவது காற்று சீரமைப்பி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஏசி. அது அதுலேருந்து தான் வந்து ஏர் கண்டிஷன்லேருந்து தான் நம்ம இந்த மாதிரியான குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து அதிக அளவில் வெளிவந்து ஓசோன் படலத்தை பாதிக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கான சரியான விடையை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நிறைவாக சில நேயர்களோட பேர்களையும் படிச்சிடலாம். விருத்தாச்சலம் அரசனிக்குழி ஜான் சரியான விடையை கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அமிர்தராயன் கோட்டை ஜெயகாந்தி கொடுத்துருக்குறாங்க சரியான விடை. டிஆர் பட்டினம் நளினி சங்கர் சரியான விடை சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னர் கோயில் டி மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. கதிரமங்கலம் கணேசன் தங்கவேல் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. பூவம் பொற்செல்வி குபேர் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. நாகராஜன் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்க. நேர்கிட்ட பாடல் இதோ.

0: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
1: ஆர்கேஜி நெய்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது ஆர்கேஜி நெய்யின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய். மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ்.

0: ஆகாஷ்வாணி உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கும் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
8: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
9: என்னமா அங்க சத்தம்?
8: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
7: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
10: அனைத்து பள்ளிகள் அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
11: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
0: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிடல் காரைக்கால்.
12: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
13: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
12: ஜிஎல் மருத்துவமனை
13: காரைக்கால்.
14: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சி வழங்கியோர் வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
15: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
16: கடதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
15: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
16: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
17: நலமாய் வாழ.

0: வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வர எல்லா பிரச்சனைகளுக்குமே யோகா மூலமா தீர்வு கொடுக்க முடியுமா டாக்டர்?
1: யோகா வந்து எல்லா விதமான நோய்களுக்குமே ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். ஏன்னா யோகா வந்து இட்ஸ் அ யூனியன் ஆஃப் பாடி அண்ட் மைண்டுன்னு சொல்கிறோம். இப்போ உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னோன்னா மூன்று விதமாக அதை வந்து பார்க்குறாங்க. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், சமூக விதத்துலேயும் ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும்தான் பூரணமான ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த மூணு விதத்துலேயும் யார் ஆரோக்கியமாக இருக்காங்களோ அவங்க தான் ஹெல்த்தி பர்சன். அப்படி நம்ம பார்க்கும்போது எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் லேக் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம யோகாவை செயல்முறைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுமே யூனிட்டியாக இருக்கும்போது நம்ம எந்த ஒரு டிசீஸையுமே ஈஸியாக நம்ம அந்த அதுக்கான ஆர்கனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அதோட ஃபங்க்ஷனை சீர்படுத்தி அங்கே இருக்கிற ஆர்கன்ஸு, மசில்ஸு, நர்வ்ஸ் எல்லாத்தையுமே டோன் பண்ணி அந்த ஆர்கனை மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற மற்ற உறுப்புகள், அதை சார்ந்து இருக்கிற உறுப்புகளையும் அது வந்து சீர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யோகா ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். யோகாவில் பார்த்தோன்னா அஷ்டாங்க யோகா, அதாவது எட்டு அங்கங்களாக பிரிச்சிருக்காங்க. அதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ஆசனம். நம்ம செய்யறது வந்து ஆசன பயிற்சி மட்டும்தான் நம்ம செய்யறோம். அதாவது சர்வாங்காசனா, பத்மாசனா, இந்த மாதிரி அந்த போசஸை தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோமே தவிர அதுல வந்து எட்டு அங்கங்கள் இருக்கு. அந்த பிராணயாமம், தியானம், முத்திரை இந்த மாதிரிலாம் இருக்கிறத எல்லாத்தையுமே பூரணமாக அவங்க செய்யும் போது ஒரு கம்ப்ளீட் ஒரு பீயிங்காக அவங்க வந்து உருவாக முடியும். அந்த இது வந்துட்டு அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லெவல்லையும் அவங்களுக்கு ஒரு ஹையர் ஸ்டேட்டஸை அவங்களுக்கு கொடுக்கும். ஃபைனலி அந்த யோகாவை பண்ண பண்ண ஃபைனல் இது வந்து ஈஸ்வர பிரணிதான்னு சொல்லுவோம், அதாவது சரண்டர் டு காட். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துடும்போது ஒரு மென்டல் பீஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் அவங்களுக்கு கிடைச்சிரும். மனதளவுலையும் எந்த ஒரு போட்டி பொறாமை அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு உருவாகாததுனால மனதளவுலையும் அவங்க சாந்தமாக இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது.
0: அப்போ நோய்களும்
1: ஏற்படாது. எல்லாத்தையும் அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலையும் இருக்கும். சேம் டைம் அவங்க உடலுடைய ஆரோக்கியமும் வந்து மேம்பட்டு இருக்கும்.
0: கண்டிப்பா டாக்டர். இந்த சர்க்கரை நோய் வந்து எதனால ஏற்படுது? இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அதுக்கு ஒரு காரணமா இருக்கா?
1: சர்க்கரை வியாதி வந்து உடலில் உள்ள சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறது தான் நமக்கு தெரியும். ஆனால் அது எதனால் உருவாகுது அப்படின்னு சொன்னால் பல நாட்களாக நம்ம வந்து எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே ஐடலாக நம்ம உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உண்ட உணவு செரித்து அதன் மூலமாக கிடைச்ச எனர்ஜி வந்து யூஸ்அப் ஆகலை. ஸோ யூஸ் ஆகாதது எல்லாமே அப்படியே ஃபேட் ஸ்டோர்ஸாக சேவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம உடல் வந்து எப்போ அதை வந்து வெளியில் எடுக்கும் அப்படின்னா தேவை வரும்போது தான் எடுக்கும். எப்படி நம்ம பேங்க்கில் போட்டு வைக்கிறோமோ அது மாதிரி அது எப்போ தேவை வருதோ அப்போ தான் ரிசோர்ஸஸ்லேருந்து எடுக்கும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்கினார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: நேயர்கள் கேட்டது காரைக்கால் ஜெயில் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்,
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜி எல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜி எல் ஹாஸ்பிட்டல், சேத்திலான் நகர், காரைக்கால்.

0: ஆகாஷ்வாணி உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்க வேண்டிய பரிசு என்ன? நேர்லே, இன்று உலக சுற்றுச்சூழல் தினம். இந்த தினத்திலே அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன பரிசு கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறோம். காரைக்கால் பண்பலை முகநூலில் இதற்கான கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. கமெண்ட் பகுதியில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எழுதலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்டு 100% கடலை எண்ணெய்.
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்க வேண்டிய பரிசு என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். முகநூலில் நிறைய நேயர்கள் இதற்கான தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல வினோத்குமார் பிள்ளை எழுதியிருக்காங்க, மாசு இல்லாத உலகம். சூப்பராக எழுதியிருக்காங்க.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக, நான் கூட நினச்சேன் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய பரிசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல வீடு கொடுக்கணும், கார் கொடுக்கணும், நகையெல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களோ அப்படின்னா, கிடையவே கிடையாது. நிறைய நேயர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன கொடுக்கணுமோ அதை அவங்க அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, கலாவதி ராஜ்மோகன் சொல்லியிருக்கிறாங்க, எரவஞ்சேரியிலிருந்து, ஜாதி மத எல்லைகளை கடந்து மனிதனையும் போதிக்கும் நல்லொழுக்கங்களை அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்க வேண்டிய பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: அடுத்து கீழே குடியிருப்பு சிங்காரவேல் எழுதியிருக்காங்க, சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைத்து நாம் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும், நோயில்லாத வாழ்வை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: அடுத்து பாருங்க, மேட்டுப்பாளையம் நாகராஜன் சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து சுகாதாரமான காற்றும் சுத்தமான குடிநீரும் வருங்காலத்திற்கு கொடுக்க வேண்டிய பரிசு. நம்ம இருக்கிற நெகிழி எல்லாம் போட்டு எரிச்சு எங்கும் கடைக்கு போனால் நம்ம வெறும் நெகிழி பையா வாங்கிட்டு வந்து குப்பை அதிகமாக சேர்த்து குப்பையை அதிகமாகாம இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நெகிழி பைய வாங்காதீங்க, அதை எரிக்காதீங்க அப்படிங்கறது தான் இவங்க வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க.
5: அடுத்து, நாம் எடுத்த நல்ல பேரை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: நம்ம நல்ல பேர் நம்ம முதல்ல எடுக்கணும் இல்லைங்களா?
5: ஆமா, அடுத்த தலைமுறை நல்ல பேர் எடுக்கணும்.
6: நீர் மேலாண்மை, மழை நீரை சேகரித்து நிலத்தடி நீரை நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும், நீரை வீணாக்காமல் சிக்கனமாக பயன்படுத்த கற்றுக் கொடுக்க வேண்டும், குப்பை மேலாண்மை, மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பை என தரம் பிரித்து தூய்மைகளை பராமரிக்கும் பொறுப்புணர்வை வளர்க்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஒரு பெரிய தத்துவ மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. திருமூலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி
5: சூப்பரா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஏற்ற மாதிரியான கருத்துக்களை ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கறதுதான் இந்த நாளினுடைய மிகப்பெரிய இலக்கு. அதை எப்போதுமே வாழ்நாள் முழுக்க நாம கடைபிடிக்க வேண்டும். நல்லம்பல் ஷேக் அலாவுதீன், எல்லோருடமும் அன்பாக பழக வேண்டும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை அதை வந்து நாம் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும், நம்மால் இயன்ற உதவிகளை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்காங்க.
6: காரைக்கால் நிறைவி நச்சுப்பிள்ளை அவங்க வந்து என்ன சொல்லி

0: அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்க வேண்டிய பரிசு இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும், மண் வளம் நல்ல குடிநீர் வழங்க வேண்டும், நஞ்சில்லா உணவு கிடைக்க ஆவணம் செய்திட வேண்டும் அப்படின்னு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லைங்களா?
1: அடுத்து பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சுகாதாரம் நோயில்லாத வாழ்வு சுத்தமான குடிநீர், இதுதான் நாம் அடுத்த தலைமுறை கொடுக்க வேண்டிய முக்கியமான முதல் பரிசுகளாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க.
0: கும்பகோணம் செந்தினாலன், ஜெயா விவேகானந்தன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயற்கை வளங்களை கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்றாங்க.
1: தூசு இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுங்க அப்படிங்கிறாங்க நாகூர் முகமது ஜலீல்.
0: ஆமாம், எங்கே பார்த்தாலும் குப்பையும் கூழுமா தானே இருக்குது, அதனால அந்த தூசெல்லாம் தவிர்க்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை கொடுங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு வணக்கத்தை கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு போதை பழக்கத்திலிருந்து விடுபட்டாலே நல்லா இருக்கலாம், என்னுடைய பணிவான வேண்டுகோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையான விஷயம் இல்லையா?
1: நல்ல கருத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரே கடமையை தூய்மையான சுற்றுச்சூழலை அவர்களுக்கு விட்டுட்டு போகிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, சொத்து சுகமெல்லாம் அப்புறம்தான், முதல்ல வந்து உலகம் வந்து வாழ்வதற்கேற்ற உலகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறது அழகா சொல்லியிருக்காங்க. உட்கோட்டை பரிமலா வேல்முருகன்
0: சூப்பரா சொல்லியிருக்காங்க. இயற்கை வளங்களை பாதுகாப்பாக வைத்து இருக்க வேண்டும், பிளாஸ்டிக் எல்லாம் பழக்கம் மாற வேண்டும், அதாவது பிளாஸ்டிக் இருக்கிற பழக்கத்தை மாத்திக்கணும் அப்படின்றதுதான் இல்லைன்றாங்க. யார் சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, நாகூர் யூசுப் மாலிக் இதை சொல்லியிருக்கிறாங்க.
1: பஞ்சபூதங்களையும் பாழ்படுத்தாமல் இருந்தாலே போதும், அடுத்த தலைமுறை நல்ல தலைமுறையா ஆரோக்கியமான தலைமுறையா இருக்கும் சொல்லியிருக்காங்க. பொதுத்துறை செல்வகுமார்,
0: நிறைந்த கல்வியும் உடல் ஆரோக்கியம் கிடைத்தாலே அனைத்து செல்வங்களும் கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செங்குந்தபுரம் இளங்கோவன்,
1: உறவுகளோடும் நட்புகளோடும் ஒன்றிணைந்து வாழ நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டிமடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க.
0: நாம் கொடுத்து செல்ல வேண்டியது நெகிழி இல்லா சமூகம், நேர்த்தியான உறவு முறை பழக்க வழக்கங்கள், பிறரிடம் பேசும்போது நற்சொற்களை பயன்படுத்துவது, பெரியவர்களை பெருமைப்படுத்துவது, பெருந்தன்மையுடன் அவர்களை நடத்துவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டை நம்ம காமிச்சிருக்கிறாங்க. வலங்கைமான் ஆட்டோ துரை,
1: கல்வியை கற்க பள்ளிக்கு அனுப்ப வேண்டும், அது மட்டும் போதாது, மரியாதையையும் நல்ல ஒழுக்கத்தையும் நாம் பரிசாக அடுத்த தலைமுறைக்கு தர வேண்டும் அப்படின்னு அண்ணப்பன்பேட்டை எஸ் ஜோதி எழுதியிருக்காங்க.
0: நாம் அடுத்த தலைமுறைக்கு கூட்டு குடும்பமாக வாழ்வது எப்படி அப்படின்னு கற்றுக் கொடுங்கள். சிறிய இதுக்கு வந்து நம்ம கூட்டு குடும்பம் முதல்ல இருக்கணும், அப்படி தானே கற்றுக் கொடுக்க முடியும் இல்லையா? சிறியவர்கள் பெரியவர்கள் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்துக்கணும், கடைசி காலங்களில் அம்மா அப்பாவை வீட்டில் நம்மோட பார்த்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க குரு விக்ரம்.
1: அடுத்த தலைமுறைக்கு நாம் நல்லவற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும், கைபேசியை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும், குடும்ப உறுப்பினர்களை தவிர்த்து மற்ற உறவு முறைகளை எப்படி சொல்லி அழைப்பது அப்படிங்கிறதையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும்னு காரைக்கால் மேலவுடுதுறை விஜயராகவன் எழுதியிருக்காங்க.
0: கதிரமங்கலம் கணேசன் தங்கவேல் சொல்லியிருக்காங்க, சுத்தமான ஆரோக்கியமான குடிநீர், மாசு மற்றும் கலப்பில்லா எல்லா தூய்மையான காற்று, பாதுகாப்பான உறவிடம், வாழ்க்கையில் முன்னேற முறையான கல்வி, வேலை வாய்ப்பு இவை கொடுத்தாலே போதும் அப்படின்னு. இது இருந்தால் தான் முடிஞ்சது மற்றவன், ஆனால் நிறைய லிஸ்ட்டே நம்ம நேயர்கள் கொடுத்துட்டே இருக்காங்க.
1: குப்பை இல்லாத சுத்தமான உலகத்தை கொடுக்கணும்னு நாகூர் முகமது ரஃபீக் எழுதியிருக்காங்க. அடுத்தது
0: கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன் சொல்லியிருக்காங்க, அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுப்பதை விட இந்த தலைமுறையை சரியாக வைத்து கொண்டாலே அடுத்த தலைமுறை தலை நிமிர்ந்து நிற்கும். சூப்பராக சொல்லிட்டாங்க, முதல்ல நீங்கள் ஒழுங்காக இருங்க, அடுத்த தலைமுறைக்கு அடுத்தது அவங்க சரியாக நடந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி.
1: அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுத்த சொத்துக்களை அப்படியே பாதுகாத்து அதை அப்படியே பத்திரமா அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகிறதே சிறந்த பரிசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சொத்து வச்சுருப்பாங்க உலருக்கு, நெடுஞ்செழியன் இடங்கண்ணிலேருந்து.
0: அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்,
1: அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரிவள்ளல் சொல்லிடலாமா?
0: சொல்லுங்க.
1: சுத்தமான நீர், சுத்தமான காற்று, அதிக மரங்கள் இதெல்லாம் வச்சுட்டு போகணும், அதுதான் வந்து அடுத்த தலைமுறைக்கு நாம கொடுக்கக்கூடிய பரிசு, பெரிய பரிசுன்னு சொல்லியிருக்காங்க.
0: திருவாரூர் கேக்கரை குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெற்ற தாய் தந்தை இருவரையும் வயதான காலத்தில் அவர்களை கவனிச்சு கொள்ற பழக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
2: மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்களை சல்லுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்ஐஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நாளை மாலை 6:20 நாச்சியார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சுல் அமுது.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும்.
0: நேயர்கள் கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்ப

0: தீ வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் VPN ஐ ஹாஸ்பிடல், திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் VPN ஐ ஹாஸ்பிடல்.
7: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: VPN கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வழி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: ஊசி இல்லா, வழி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: VPN கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
6: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
9: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
9: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் சேதியும் June 5. இன்று உலக சுற்றுச்சூழல் தினம். 1972 ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை இந்த தினத்தை உலக சுற்றுச்சூழல் தினமாக அறிவித்தது. இந்த நாள் 1973 முதல் உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காற்று, நீர், மண், காடுகள், விலங்குகள், மனிதர்கள் அனைத்தையும் பாதுகாக்க உலகெங்கிலும் உள்ள மக்களை ஊக்குவிக்கும் பொருட்டு இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. காலநிலை மாற்றம், பிளாஸ்டிக் கழிவு, வனவாசம், வன நாசம், நிலத்தடி நீர் குறைவு போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டறிய இந்த நாள் ஒரு முன் வழிகாட்டியாக அமைகிறது. இந்த 2026 உலக சுற்றுச்சூழல் தினம் அஜர்பைஜான் தேசிய பிரச்சாரத்தில் முக்கிய கருத்தை கொண்டு செயல்படுகிறது. காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவு ஆகியவற்றை உலகளாவிய நெருக்கடிகளாக நாம் எதிர்கொண்டு மக்கள் மற்றும் இயற்கையின் மீது ஒன்றோடொன்று ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை புரிந்து கொண்டு காலநிலைக்கு ஏற்ப நமது எதிர்காலத்திற்காக இயற்கையை காக்க இந்த நாளில் நாம் சிந்திப்போம்.
6: இன்றைய நாள் ஒரு சிறப்பான இனிப்பான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சர்வதேச டோனட் தினம் என்று. டோன்ட் தினம் இல்லை, டோனட் தினம்.
0: டோனட் தினம்,
6: ஆமாம். ஆண்டுதோறும் ஜூன் மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை இந்த இனிப்பு பண்டத்திற்கான தினத்தை கொண்டாடுறாங்க. எதனால் இதை கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் உலகப் போரில் போது இராணுவ வீரர்களின் மனச்சோர்வை நீக்க இனிப்புகளை வழங்கிய பெண்களை கௌரவிக்கும் விதமாக 1938 இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது.
0: 1659 June 5 அவுரங்கசீப் முகலாய பேரரசர் தில்லியின் சிம்மாசனத்தில் அரியணையில் அமர்ந்த நாள் இன்று. வரலாற்றில் முக்கியமான ஒரு காலகட்டமாக இது இருந்தது. முகலாய பேரரசின் விரிவாக்கம், கட்டிடக்கலை, நிர்வாகம் ஆகியவற்றில் அவுரங்கசீப் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார்.
6: இந்த வெள்ளி, அதாவது புனிதமான நாளில், புதிய தொடக்கத்திற்கான தினம் கொண்டாடப்படுகிறது. நேஷனல் ஸ்டார்ட் ஓவர் டே அப்படின்னு இதை சொல்றாங்க. இதோட மையக்கருத்து அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த கால தவறுகளை மறந்து மனதில் உள்ள கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு வாழ்க்கையில் ஒரு புதிய புள்ளியில் இருந்து தொடங்குவதற்கான உத்வேகமான நாளாக இன்றைய நாள் கொண்டாடப்படுகிறது. நேற்று என்பது முடிந்து போன கதை, இன்று ஒரு புதிய தொடக்கம் என்ற நேர்மறையான எண்ணங்களை மனதில் வரவழி வேண்டும்.

0: என்ற எண்ணத்திற்காக இந்த நாள் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது.
1: 2017 June 5 இந்தியா GSLV மார்க் 3D1 எனப்படும் அதிக எடையுள்ள ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. இந்தியாவின் மிக அடர்த்தியான ராக்கெட்டாக அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. இது பெரிய செயற்கைக்கோள்கள், மனிதர்களின் விண்வெளி பயணம் போன்றவற்றுக்கு அடித்தளமாக அமைந்தது GSLV மார்க் 3D1.
0: அன்னையர் தினம் அதிகமாக நம்ம கொண்டாடப்பட்டு வர்றத நம்ம தெரியும். அன்னையர்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து உறுதுணையாக இருப்போம், அவங்கள போற்றக்கூடிய வகையில் அதை அமைச்சு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உலகின் பல நாடுகளில் ஜூன் மாதத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமையை தந்தையர் தினமாக கொண்டாடினாலும் டென்மார்க் நாடு இன்றைக்கு அரசியலமைப்பு ஒரு முக்கியமான தினமாக கொண்டாடுது, அதாவது தந்தையர் தினமாக. இதோட மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தனா, நம் வாழ்வில் தந்தையின் அர்ப்பணிப்பு, அவர் தரும் ஆளுமை, அவர் வாழ்நாள் முழுவதும் தரும் அரவணைப்பு, அவர் வழிகாட்டுதல், இதெல்லாம் நம்ம மகிழ்ச்சியான நெகிழ்ச்சியான செய்தியாக நம்ம மனசில் பதிய வைக்கணும் அப்படிங்கிற உணர்வுகளுக்காக இந்த தினம் டென்மார்க் நாட்டால் கொண்டாடப்படுது. நாமளும் அதை நம்ம பறைசாற்றலாம்.
1: பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்திய டென்னிஸ் வீரர் ரமேஷ் கிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. மனிதனுக்கு வானத்தில் பறக்க வேண்டும் என்ற ஆசை எப்போதுமே உண்டு. அந்த கனவுக்கு வடிவம் கிடைத்த நாள் இன்று 1783 June 5. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மான்கோல் ஃபியர் சகோதரர்கள் உலகின் முதல் வெப்பக்காற்று பலூனை, ஹாட் ஏர் பலூனை வெற்றிகரமாக பொதுமக்களுக்கு முன்பாக பறக்கச் செய்து சாதனை படைத்த நாள் இது. அதே போல் இன்றைக்கி லேப்டாப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிக சர்வசாதாரணமாகிவிட்டது. ஆனால் 1977 June 5 இந்த நாளில்தான் ஆப்பிள் 2 மடிக்கணினிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது.
0: HIV நீண்ட காலம் வாழ்வோர் விழிப்புணர்வு தினமாகவும் இன்றைய நாள் குறிக்கப்படுது. எதனால் இப்படி குறிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1981 June 5 அன்றுதான் HIV பற்றிய முதல் மருத்துவ அறிக்கை வெளியினது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் அசாத்திய வளர்ச்சியால் இந்த தொற்றோடு பல சகாப்தங்களாக தங்களை ஆரோக்கியமாக தக்க வைத்து வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விழிப்புணர்வு நாள் கொண்டாடப்படுது. நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா அண்ட் ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, VPN கண் மருத்துவமனை.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். பாயிண்ட் டு பாயிண்ட் தொடர்கிறது. அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்க வேண்டிய பரிசு என்ன?

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள் திருச்சி சேலம் மங்களன் மங்கள், ஆர்கேஜி நெய், ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம், ஏஆர்சி நடேசெட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய் புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
3: அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்க வேண்டிய பரிசு என்ன அப்படின்னு முகநூலில் இன்னைக்கு பாயிண்ட் பாயிண்ட்ல கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க. பிரதாப ராமபுரம், பூவை அருள்தாசன் எழுதியிருக்காங்க. விளையும் பயிர் முளையிலே என்பது பழமொழி. நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதுதான் நம்முடைய பிள்ளைகளின் வளர்ச்சி அப்படின்னு எழுதியிருக்காங்க.
4: திருவோணத்திலேருந்து அலமேலு மங்கை சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, வீடு கட்டும் முன்பு வீட்டை சுற்றி 4 மரத்தை வைத்து அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தானே?
3: நிச்சயமா. விளக்கப்பாடி செந்தில் முருகன் கடலூர் மாவட்டத்திலேருந்து, சுற்றுச்சூழலை கெடுக்காமல் தூய்மையான காற்று, தூய்மையான தண்ணீர், இதை நாம் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: காரைக்கால் மாசநகர் ஸ்ரீதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மரம் செடி கொடி வளர்த்தல், மழை நீர் சேகரிப்பு, தூய காற்றுக்கு வழிவகுத்தல், இதுதான் வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்குற பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: அடுத்து பார்த்தீங்கன்னா, கொளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலேருந்து, பணம் பொருள் சொத்து இதெல்லாம் சேர்த்து வைக்கிறது பெருசு இல்லைங்க, அதெல்லாம் கூட அவங்களே தேடிப்பாங்க. ஆனால் அவங்க சுகமாக வாழ்வதற்கான வழியை நாம் சேர்த்து வைக்கணும். இயற்கையோடு இணைந்து வாழ, மரம் வளர்க்க, மரத்தை வெட்டாமல் இருக்க நாம் வந்து முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய எழுதியிருக்காங்க.
4: எனக்கும் ஒரு மரம் பற்றின விஷயங்களே வந்திருக்கு பாருங்க. காரைக்கால் நளினி, என்னை பொறுத்த அளவுக்கு மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மரத்தினுடைய நன்மைகளை சொல்லிக் கொடுக்கலாம். வீட்டுக்கு வீடு ஒரு மரம் வளர்க்கலாம். பசுமையை உணர்த்தும் வகையில் மரம் வளர்ப்போம், மண் வளம் காப்போம் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க.
3: அதே போல் இயற்கை முறையில் வளர்க்கக்கூடிய மரங்களை நாம் வளர்க்க வேண்டும். அதே போல் அந்த தலைமுறை, அடுத்த தலைமுறைக்கு வந்து மரங்களை நடுவதற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த சுற்றுச்சூழலை நன்றாக வைத்துக்கொள்ள பழக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாணி கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன்.
4: பிரதாப ராமபுரம், பூவை அருள்தாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது பழமொழி. நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அது மாதிரி தான் நம்ம பிள்ளைகளும் இருப்பாங்க. அதனால நல்ல விதமாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க.
3: அடுத்து அள்ளிநகர மகாதேவன், சுத்தமான காற்று, குடிநீர், அப்புறம் தண்ணீர், இதெல்லாம் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: அடுத்தது பார்த்தீங்கன்னா, முகமது ரிஸ்வான் ரொம்ப ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு போஸ்டர் நமக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க, உலக சுற்றுச்சூழல் தினம் குறித்து. அதில் வந்து மரம் நடுவோம், மழை பெறுவோம், சூழலை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாம் மாறினால் நாளை மாறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட ஒரு வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி போஸ்டர் அனுப்பிச்சிருக்கிறாங்க.
3: அடுத்து நஞ்சில்லாத பூமி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம குழந்தைகளுக்கும் நாம் வந்து எப்படி பாதுகாக்கணுங்கிறத நம்ம சொல்லித்தரணும். தண்ணீரை சேமிக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு பிள்ளை தெருவாசல் ஆரோக்கியதா செல்வமரி எழுதியிருக்காங்க.
4: சிதம்பரம் ரமணி ராஜேஷ் சொல்லியிருக்காங்க, கல்வி எல்லாவற்றையும் மாற்றும், கல்வி எல்லாவற்றையும் பெற்றுத்தரும். அடுத்த தலைமுறைக்கு சரியான சிறந்த கல்வியை பரிசாக அளிப்பதே சிறந்த செயலாகும். எப்படியெல்லாம் ஒவ்வொரு ஆளுடைய மன இது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து

0: இங்க தெளிவுபடுத்துறாங்க இல்லையா.
1: நிச்சயமா, பஞ்சபூதங்களையும் மாசுபடுத்தாமல் பாதுகாக்க வேண்டும், பத்திரமாக அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும், அது நம்முடைய கடமைன்னு குணசேகர் செமினார் கோயில் எழுதியிருக்காங்க.
0: புவனகிரி சுமதி கூட சொல்லியிருக்காங்க, தூய்மையான பூமி நாம் வாழும் பூமிக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது நம் கடமை. மரங்களை வளர்ப்பது, நீரை சேமிப்பது, நெகிழி பயன்பாட்டை தவிர்ப்பது, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் போன்ற அமைப்புகளில் வழிகாட்டுதலை பின்பற்றுவது அவசியம். தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் என்னென்ன மாசு கட்டுப்பாடு இருக்கோ அத்தனை நம்ம பின்பற்றுறது நம்மளோட கடமை.
1: அடுத்து திருவாரூர் கொடிகால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, வளமான இயற்கை, நலமான ஆரோக்கியம், பண்பு, கல்வி இவற்றை கொடுத்து செல்வோம்னு எழுதியிருக்காங்க. அதம்பார் ராமன், ஆரோக்கியமான உடல் நலத்தையும் மனித நேயமிக்க நல்ல பழக்க வழக்கங்களையும் பரிசாக கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க.
0: பயணிவேல் ஆயக்காரன் புலத்திலேன்னு சொல்லியிருக்கிறாங்க, இன்றைய குழந்தைகள் நாளைய தலைமுறை, குழந்தைகளுக்கு பக்தியும் பாசத்தையும் நல்ல பழக்கத்தையும் கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: எழிலான உலகத்தை கொடுத்து செல்வோம்னு ஆண்டிமடம் பாஸ்கர் எழுதியிருக்காங்க. அவரிக்கடை வித்யா வீரமணி, நல்ல பழக்க வழக்கங்கள், கல்வி, நேர்மை கொடுப்போம்னு இருக்காங்க.
0: கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயற்கை உணவு 80களில் எப்படி இருந்தோமோ அதை அப்படியே கடைபிடிக்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க. 70 வேணாமா, 80 எப்படி இருக்கோ அப்படியே தான் கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
1: நிறைவு பெற்றது பாயிண்ட் டு பாயிண்ட். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
3: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம்.
4: வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: வானொலி அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு தெரியாத ஒரு வயசுல வானொலியை எப்படி ரசிச்சீங்க நீங்க?
5: பள்ளி பருவத்துல சின்ன பையனா இருக்கும்போது வீட்டுல எப்பவும் வானொலி ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருப்பாங்க. செய்திகளாகட்டும், பாடல்களாகட்டும், மற்ற நிகழ்ச்சிகளாகட்டும். இளம் பருவத்தில் வானொலி என்பது எங்கள் குடும்பத்தில் தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே இருந்தது. செய்திகளாகட்டும், பாடல்களாகட்டும், மற்ற நாடகங்களாகட்டும், எல்லாமே எங்கள் தினசரி வாழ்க்கையோடு சேர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். சில பல நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் காத்துறதும் உண்டு. அதில் ஒன்று சிறுவர் உலகம். ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 2:15 சிறுவர் உலகம் ஒளிபரப்பாகும். அதில் தொடர்கதை என்று ஒன்று வரும். அதை தவிர மாணவர்களே நடிக்கும் நாடகங்களும் பாடல்களும் மற்ற நிகழ்ச்சிகளும் மிக சுவையான நிகழ்ச்சிகளும் இருந்தன. அப்போதைய வாழ்க்கையில் வானொலி ஒரு அங்கம் என்று சொல்லலாம். அதாவது ஒரு ஊருக்கு நடுவில் ஒரு பொது இடத்தில் ஒரே ஒரு வானொலி பெட்டி இருக்கும். அதில் ஊரார் முழுவதும் மாலையில் 6:45 மாநில செய்திகளை கேட்பதற்கு எங்கிருந்தாலும் வந்து விடுவார்கள். அதே போல காலை 7:15 சரோஜ் நாராயண் சுவாமி அவர்களின் செய்தியை கேட்பதற்கும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருந்தது. என்னை அறியாமல் இவற்றை நானும் ரசிக்க தொடங்கினேன்.
4: அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் விரும்பி கேட்க ஆரம்பிச்சிங்க? எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சியாக இருந்தது, இதில் வந்து நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்கள்.
5: நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்ச நிகழ்ச்சி சிறுவர் உலகம். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, வானொலி கேட்டது அந்த அனுபவம் ஒருபுறம். எங்கள் பள்ளியிலேயே, தூயமைக்கேல் மேல்நிலை பள்ளியிலேயே சிறுவர் வானொலி மன்றம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது. அதில் வந்து பேச்சு திறமை, மற்ற திறமைகளையும் வளர்த்து கொள்வதற்காக எங்கள் ஆசிரியர்கள் அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சிகளை தயாரித்து கோவை வானொலியில் எங்கள் மூலமாக வழங்கினார்கள். அதுவும் எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதுபோல் என்னாலும் முடியும் என்று ஒரு உத்வேகமும் ஒரு நம்பிக்கையும் வந்தது வானொலியில் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வானொலி என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஒரு மாணவனாக தான் இருந்தேன். வீட்டில் சொந்தக்காரங்க யாராவது வந்தால் ஓடி போய் ஒளிஞ்சிக்குவேன். ஏன்னா அவங்க என்னை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்பாங்க, உன் எந்த ஸ்கூலில் படிக்கிறேன்னு கேட்பாங்க. இதை கூட சொல்ல தயங்கின ஒரு கூச்சமான ஒரு பையனாக தான் நான் இருந்தேன். இன்றைக்கி வந்து பல்வேறு ஊடகங்களில் பேசுகிறதுக்கும் மேடை பேச்சுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த உத்வேகம், நம்பிக்கை எல்லாமே வந்து வானொலி தான் எனக்கு கொடுத்ததுன்னு நான் சொல்லணும்.
4: ரொம்ப பெருமையாக இருக்குது இதை கேட்கும் போது எங்களுக்கும். அப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி வானொலியில் அப்படின்னா ஏதாச்சும் இருக்கு?
5: நானே எதிர்பார்க்காத அளவுக்கு ஸ்டுடியோவில் வந்து ஒரு நாடகத்தில் முதல் தடவையாக நடிக்கிறோம், அது என்னென்னு தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை, எங்கள் ஆசிரியர் கொடுத்த உத்வேகம், அதை வச்சு நான் வந்து என்னால் அந்த

0: நாடகத்தில் நடிக்க முடிஞ்சது. அதை தவிர இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திரிபுர சுந்தரி கமல் அவர்கள், அவங்க வந்து பேசும்போதே வந்து ஒரு தேனினும் இனிய ஒரு குரல் அவங்களுக்கு, அவங்கள வந்து ரேடியோ மூலமாக கேட்கும்போது நேரில் கூட பார்க்காதப்ப கூட அவங்களோட குரலை கேட்டாலே ஒரு தாயின் குரலை கேட்ட ஒரு கன்று எப்படி மயங்குமோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அப்புறமா நேர்லேயே அவங்கள பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது வந்து நான் மறக்க முடியாத நாள்னு சொல்லலாம்.
1: உங்களுடைய வாழ்க்கையில் வானொலி எப்படி ஒரு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது அப்படின்னு சொன்னால், ஏதாச்சும் ஒரு நிகழ்வு இருக்குதா, இல்லைன்னா மனசுலேயே நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்த ஒரு சம்பவம்?
0: நான் வந்து இளைய பாரதம் நிகழ்ச்சியில் வந்து பாடல்களை தொகுத்து வழங்குறதுல ரொம்ப ஆர்வம் காட்டினேன். ஒரு தீமை எடுத்துகிட்டு அந்த தீமை வச்சு பாடல்களை தொகுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் ரெடி பண்ணி டெலிவர் பண்ணேன். அது பண்ணி நிறைய பேர் அதை வந்து பாராட்டினாங்க, நல்லா பண்ணுற அப்படின்னாங்க, தமிழ் உச்சரிப்பு உனக்கு நல்லா இருக்குது அப்படின்னாங்க. இதுக்கு வந்து நான் புலவர் மருதவாணன் அவர்கள், என்னுடைய தமிழ் ஆசிரியர், அவருக்கு மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆசை அப்போ இருந்ததுன்னா, நான் ஆர்ஜே வாகனம் தான் ஆசைப்பட்டேன். வானொலியில் அறிவிப்பாளராக ஆக வேண்டும் என்று நான் கனவு கண்டது உண்டு. ஆனால் அதுக்கப்புறம் தேசிய மாணவர் படையில் கிடைச்ச அனுபவம் காரணமாக நாட்டு சேவைக்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அதில் போய் தான் நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணேன்.
1: இப்போ ஆர்மி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வானொலிக்கும் ஆர்மிக்குமே நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஒரே ஒரு சாதனம், எந்த நிகழ்வானாலும் வானொலி தான் வந்து அறிவிக்கக்கூடியதாக இருந்தது. அப்படி ஏதாச்சும் ஆர்மியில் இருந்த காலகட்டங்களில் வானொலியோடு உங்களுக்கு கிடைத்த அனுபவம்?
0: ஒரு அருமையான அனுபவம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு என்னை வந்து ட்ரைனிங் முடித்து எனக்கு வந்து அவங்க போஸ்டிங் போட்டது வந்து பாகிஸ்தான் பார்டரில், லைன் ஆஃப் கண்ட்ரோலில், எதிரி முகாம்லிருந்து ஒரு 50 மீட்டர் தூரம், அந்த பங்கர்னு சொல்லுவோம், அந்த பங்கர் நேருக்கு நேராக கண்ணுக்கு எதிராக தென்படுற மாதிரி எதிரியோடு இருக்கிற இடம் அந்த இடம். அங்கே வந்து எப்போவுமே ஃபயரிங் நடந்துகிட்ருக்கும், கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும், டியூட்டியும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டைமில் இருக்கும். டியூட்டியை முடித்து கழித்து போய் நாங்கள் வந்து டென்ட்டு தான் அப்போது தங்குறதுக்கு. அந்த டென்ட்டில் வந்து இருக்கும்போது எங்ககிட்ட அந்த சின்ன ரேடியோ இருந்தது, பாக்கெட் ரேடியோ மாதிரி ஒரு ரேடியோ. ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ரெகுலராக டெல்லி ரேடியோ ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து எந்த பார்டர் ஏரியா இருந்தாலும் நல்லா எடுக்கும். ஸோ ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்டுக்கு லெட்டர் எழுதி அந்த லெட்டர் போய் சேர்ந்து ஒரு மாதம் கழித்து தான் அது நம்ம ரிக்வெஸ்ட்டில் நம்ம பேர் வரும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்டில் வந்து நம்ம பேர் வருதா, நம்ம கேட்ட பாட்டை ஒளிபரப்புறாங்களா அப்படின்னு கேட்குறதே ஒரு அருமையான அனுபவம். வேறு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு காட்டுப்பகுதியில் வானத்தில் நட்சத்திரங்களையும் நிலாவையும் பார்த்துட்டு படுத்துட்டு அந்த வேலை செஞ்சு அந்த களைப்பை போக்குறதுக்காக ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்ல பாடல்கள் கேட்டது என்னால் மறக்க முடியாத அனுபவம். சொல்லப்போனால் அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்ததுன்னு சொல்லலாம்.
1: ஒரு தாய்மடி மாதிரி வானொலி வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருந்தது.
0: ஆமாம். எப்போவெல்லாம் நான் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருந்தனோ, எப்போவெல்லாம் நான் களைப்பாக இருந்தனோ, எப்போவெல்லாம் எனக்கு ஒரு ஊக்கம் தேவைப்பட்டதோ அப்போ வந்து வானொலி தான் என்னை வந்து மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கு. பல மாதங்கள் நான் வந்து காஷ்மீர் பார்டரில் இருக்கும்போது வேறு எந்த விதமான ஒரு லெட்டர் கூட ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் வரும். ஆனால் கோவையிலோ தமிழ்நாட்டிலோ நடக்கக்கூடிய ஒரு செய்தி உடனுக்குடன் எனக்கு அங்கே தெரிய வந்தது என்பது வானொலியின் மூலமாகத்தான். அப்படி பார்க்கும்போது வானொலி வந்து எனக்கு ஒரு தேவதூதனாக தோன்றினார். ஏனென்றால் வீட்டில் என்ன நடக்குது, நம்ம ஊரில் என்ன நடக்குது, நம்ம தமிழ்நாட்டில், நம்ம கொங்கு நாட்டில், கோயம்புத்தூர்ல என்ன நடக்குதுங்கிறது வானொலி மூலமா, அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, 6.75 மாநில செய்தி, அது வந்து அங்கேயும் வந்து ஒரு பர்டிகுலர் சேனல்ல வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா விதம் வரும். லோக்கல் ப்ராட்காஸ்டாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் சேனல்ல வரும். அதுல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து என்னால மறக்க முடியாது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு தொடர். இன்று இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்கள் தன்னுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்.
1: வானொலி கேட்கறதுல உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கு, அடுத்த தலைமுறை வந்து இதே மாதிரி வானொலியை வந்து ரசிக்கிறாங்களா?
0: அடுத்த தலைமுறை வானொலி அப்படிங்கறத வந்து முதல்ல வந்து AM ரேடியோ இருந்தது, அப்புறம் ஷார்ட் வேவ் வந்தது, அதுக்கப்புறம் FM ரேடியோ வந்தது. அது வரைக்கும் குடும்பத்துல கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எப்போ இன்டர்நெட் வந்ததோ அதில் வந்து கொஞ்சம் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்குன்னு நான் சொல்வேன். ஆனால் இப்போ நான் வந்து நிறைய மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துட்ருக்கேன், தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும். இதில் இராணுவத்தில் தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை மூணுலேயும் சேர்றதுக்கு, அதிகாரியாக போகிறதுக்கு அவங்களுக்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். அவங்களுக்குன்னு ஒரு செட் ரூல்ஸ் வச்சுருக்கேன். அவங்களோட ஸ்பீக்கிங் எபிலிட்டி

0: இங்கிலீஷ் எபிலிட்டி, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இதை மூணையும் வந்து அவங்க பழகணும் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன். இவங்களை வந்து கம்பல்சரியாக நான் வந்து நியூஸ் ஆன் ஏர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண வச்சு காலையிலையும் மாலையிலையும் இங்கிலீஷ் நியூஸ் ஃபுல்லாக கேட்க வைப்பேன். ஸோ இது வந்து இன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கொண்டு போயிட்டு இருக்கேன், நல்ல பலன் கிடைக்குது. ஆகாஷ்வாணி செய்திகளை அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த ஊடகமும் கிடையாது. ஏன்னா உண்மையை உண்மையாக அப்படியே கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்பது என்பது நமது ஆகாஷ்வாணி மட்டும்தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சிவில் சர்வீசஸ்க்கோ வேற எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ ப்ரிப்பேர் பண்றாங்கனாலும் ஆகாஷ்வாணி நியூஸை தான் நான் வந்து சோர்ஸை எடுத்துக்க சொல்வேன். வேற எந்த சோர்ஸை விட முதல்ல இதை கேளுங்க. இதுல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் புது வைக்கப் அவங்கள வந்து நோட்புக் வச்சுக்க சொல்லுவேன். செய்தியை கேளுங்க. சில ஆரம்பத்தில் உங்களுக்கு புரியாம போகும், ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக புது வேர்ட்ஸ் உங்களுக்கு காதில் விழுகும். அந்த வேர்ட்ஸை எப்படி அவங்க உச்சரிக்கிறாங்க, அந்த சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரியாத வேர்ட்ஸை எழுதி வச்சு டிக்ஷனரியில் பார்த்து அந்த வேர்டுக்கு மீனிங்கை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இவங்க மேலே ஏற்படுத்தியிருக்கு. ஆங்கிலமே தெரியாமல் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆகாஷ்வாணி மூலமாக இன்று ஆங்கிலம் நன்றாக பேச கற்றுக்கொண்டு இராணுவத்தில் அதிகாரிகளாக இருக்காங்க.
1: கேட்கவே வந்து ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆகாஷ்வாணி அதாவது வானொலிக்கு 90 அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கருத்து.
0: வானொலிக்கு 90 அப்படிங்கறதே நம்ப முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் வானொலி என்றும் 16. எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் வானொலி அதோட தாக்கத்தை மக்கள் மேல கண்டினியூஸா கொடுத்துட்டு தான் இருக்குங்க. எஸ்பெஷலி பார்க்க போனா ரூரல் ஏரியாஸ், கனெக்டிவிட்டி ஜாஸ்தி இல்லாத ஏரியால கூட எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் வழிவகை இல்லாத காடுகளாகட்டும் மலைப்பகுதிகளாகட்டும் கூடலூர் அதுலேருந்து தாண்டி இருக்கிற ஏரியாவுக்கும் நான் போகும்போது மக்கள் வானொலியை விரும்பி கேட்கறத நான் இன்னைக்கும் பார்க்குறேன். ஸோ வானொலி என்னை பொறுத்த வரைக்கும் 90 ஆச்சுங்கிறது என்னால் நம்ப முடியல. வானொலிக்கு எனது வணக்கங்கள்.
1: அகில இந்திய வானொலி 90 ஆண்டை கடந்து 100 ஆண்டும் எட்டப்போகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். வானொலியை வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போறதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் அப்படின்னா என்னென்ன ஆலோசனைகள் வந்து நீங்க தருவீங்க?
0: சுருக்கமா சொன்னா வானொலிய மீடியாவின் மார்க்கண்டையன் அப்படின்னு நான் சொல்லுவேன். வால்வ் ரேடியோல ஆரம்பிச்சு டிரான்சிஸ்டர் ரேடியோவுக்கு வந்து அதுக்கப்புறம் சேட்டலைட் ரேடியோவுக்கு போய் இப்ப மொபைல் ரேடியோ யுகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். மற்ற எந்த மீடியாவுமே இந்த மாதிரி கண்டினியூஸான ஒரு ஸ்டெடியான வளர்ச்சியை பார்க்கல. திரைப்படங்கள்னா ஒரு லெவலில் திரைப்படங்கள் ஸ்டாப் ஆயிடுச்சு, டிவி வந்தது. டிவி வந்ததுக்கப்புறம் சேட்டலைட் டிவி வந்தது, அதுக்கப்புறம் இன்டர்நெட் டிவி, வெப்சீரீஸ், நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி வந்தது. ஆனால் அது எல்லாமே வந்து நம்ம உட்காந்து நேரடியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு மீடியமாக இருக்குது. வானொலி மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய எந்த வேலையானாலும் சைடு பை சைடாக வானொலியும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதில் இருந்துக்கிற செய்திகளையும் கிரகிச்சுக்கிட்டு நம்ம வேலையும் செய்யக்கூடிய ஒன்று. இன்னத்த நிலைமையில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா அது வானொலி தான். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனிமேல் வானொலி மூலமாக எந்த விதமான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அது எப்படியாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் சேரணும், இளைய சமுதாயத்துக்கிட்ட சேரணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை நம்ம எடுக்கணும். அதுக்கு வந்து இதை இன்னும் அவங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம், அவங்களுக்கு உபயோகமாகிற ப்ரோக்ராம் இப்படின்னு அவங்களுக்கு பிடிச்சதா பார்த்து நம்ம கொடுத்தோம்னா வானொலி இன்னும் 100 ஆண்டு காலம் கூட இதே மாதிரியான ஒரு மீடியமா கண்டிப்பா இருக்கும். மற்ற எந்த மீடியம் சாதிக்காததையும் அகில இந்திய வானொலி ஆகாஷ்வாணி இன்னும் 200 ஆனாலும் சாதிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன்.
1: இவ்வளவு நேரம் வானொலிக்கு 90 அப்படிங்கிற நிகழ்ச்சியில பல்வேறு வகையான அனுபவங்களை உங்களோடு வானொலிக்கு வந்து எந்த விதத்துல தொடர்பு இருந்தது, வானொலியை வந்து எப்படி அணு அணுவா நீங்க ரசிச்சீங்க அப்படிங்கறது உங்களோட பேச்சில இருந்தே தெரிஞ்சது. நிலையத்தின் சார்பாக நன்றி, வணக்கம்.
0: ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய ஆழ்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
2: நேயர்கள் இருவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இடம்பெற்றது இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம். உடன் உரையாடினார் கீதா கைலாஷ். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா வெங்கடேசன். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

ஆகாஷ்வாணி உங்கள் உள்ளங்கள் கொண்டாடும் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். சிந்தனை அரங்கம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தனி மனிதனின் பங்கு.

0: நேர்ல இன்று உலக சுற்றுச்சூழல் தினம். இந்த இயற்கை இல்லாமல், இந்த காற்றில்லாமல், நீர் இல்லாமல், மண் இல்லாமல், மரங்கள் இல்லாமல் உயிர் இனம் என்பதே இல்லை. மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் சுற்றுச்சூழலோடு தொடர்புடையது. சூழல் சார்ந்ததே நம் வாழ்க்கை. சூழல் கொடுப்பதே நமக்கு உணவு. சூழல் கொடுப்பதே நமக்கு மூச்சு. ஆனால் அந்த சுற்றுச்சூழலை நாம் எவ்விதமாக கையாளுகிறோம், இது குறித்து ஆழமாக சிந்திக்க வேண்டிய நாள் இன்று. மக்கள் தொகை பெருக்கம், நகரமயமாக்கல், தொழில்மயமாக்கல், அதிகரித்து வரும் நுகர்பொருட்களின் பயன்பாடு, குறிப்பாக பிளாஸ்டிக் நெகிழி பயன்பாடுகள், இதனால் இந்த சுற்றுச்சூழல் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறது, இந்த காலநிலை எப்படியெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைய சூழலில் ஒரு தனி மனிதனாக இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க நம்முடைய பொறுப்பு என்ன, நம்முடைய கடமை என்ன, நம்முடைய பங்களிப்பாக என்ன இருக்க வேண்டும்? ஒவ்வொரு தனி மனிதனும் நம்மளால் என்ன செய்ய முடியும், நான் என்ன செஞ்சிட போகிறேன் அப்படிங்கிறத தனித்தனியாக சிந்தித்து கொண்டிருந்தால் உலகத்தில் யாருமே எதையுமே செய்ய முடியாது. சூழலுக்கு ஏதுவான எந்த ஒரு மாற்றத்தையும் நாம் கொண்டு வர முடியாது. ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்தனியாக அது குறித்து சிந்தித்து அதுபோன்ற செயல்பாடுகளில் ஈடுபடத் தொடங்கினால் உலகம் என்பது மிகவும் சுபிட்சமானதாக, சொர்க்கமாக இருக்கும். அதனால் தனி மனிதனின் பங்கு அப்படிங்கிற கருத்தோட நேயர்கள் தங்களுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உங்களுடைய பங்காக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், என்ன அளிக்கிறீர்கள் என்பதை இன்று பகிர்ந்து கொள்ளலாம். சுருக்கமாக சுவையாக உங்கள் அழைப்புக்காக நமது நிலையத்தின் தொலைபேசி எண்கள் 04368 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 231-231 அல்லது 299-480 இன்னொரு எண் 299-580 அலைபேசி எண்ணில் அழைக்க விரும்பினால் 9566-427-231. நாங்கள் நிறைய தடவை ஃபோன் பண்ணுறோம், லைனே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக முகநூல்லையும் இதே சிந்தனை அரங்கத்திற்கான தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தனி மனிதனின் பங்கு. இந்த போஸ்டருக்கு கீழே கமெண்ட் பகுதியில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எழுதலாம். நிறைய நேயர்கள் தங்களுடைய பங்களிப்பை சொல்வதற்காக இதை வந்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் இணையும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: அனைவருக்கும் காலை வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம் தேத்தாக்குடி வடக்கு செல்வபாரதி.
0: ஆ, சொல்லுங்க செல்வபாரதி.
1: அதாவது சுற்றுச்சூழல் தனி மனிதனின் பங்கு. அதாவது நம்ம வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுக்கிட்டாலே போதும்.
0: சரி, வீட்டை சுத்தி.
1: அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஒரு சோப்பு வாங்குறோம், அந்த தாளை பிரித்து உடனே அங்கேயும் போட்டுட்டு உடனே துணி துவைக்க போகிறோம், அது செய்யக்கூடாது. அது வந்து ஒரு நமக்குன்னு ஒரு சாக்கு பையை வச்சு அதில் கொண்டே போடணும். அதில்
0: சரி,
1: ஒரு பேனா எழுதுறோம், டக்குன்னு கிறி விட்டு உடனே தூக்கி வச்சு விட்டு அடுத்து எடுக்கிறோம். அது வந்து உரிய இடத்துல போட்டு அதை சேர்த்து

0: நமக்குன்னு உரிய குப்பை கொட்டுற இடம் ஒன்று இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு.
1: சரி,
0: அதுல கொண்டு நம்ம வந்து ஒரு பொறுப்பா போடணும். அடுத்து வந்து குடும்பம் வரைக்கும் புகைப்பிடித்தலை வந்து தவிர்க்கணும்.
1: சரி,
0: வந்து நமக்கும் கேடு, சுற்றுச்சூழல் அடுத்தவங்களுக்கும் கேடு. அதுமாதிரி நம்ம வந்து வீட்டாலேயே சில இது போட்டு வச்சுட்டு கொளுத்துவாங்க, வீட்டில் போட்டு எரிக்கிறது, அதையெல்லாம் குடும்பம் வரைக்கும் தவிர்க்கணும்.
1: சரிங்க,
0: இப்படியெல்லாம் செஞ்சா நல்லது சார். நன்றி சார்.
1: நன்றி, சிறப்பு நன்றி.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
1: காரைக்கால் பண்பலை 100.3 சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தனி மனிதனின் பங்கு. அடுத்து இணையும் நம் நேயர், வணக்கம்.
3: ஹலோ, காட்டுமன்னார் கோயிலிருந்து புளிஞ்சிய பொன் பேசுறேங்க.
1: ஆ, பேசுங்கய்யா.
3: சுற்றுச்சூழலில் பாதுகாக்க தனி மனிதன் பங்குங்கிறீங்க.
1: ஆமாங்க.
3: இன்னைக்கு நம்ம சொகுசா வாழுறோம்,
1: காலையில
3: தலைப்பு கொடுத்தா போல.
1: சரி,
3: நம்ம எதிர்காலத்துல வந்து அவர்களுக்கு நம்ம வைத்து விட்டு போறது வந்து பணம் பொருள் எல்லாம் முக்கிய பொருட்டே கிடையாது.
1: ஆமா, நிச்சயமா.
3: அது அவர்கள் வந்து அது நிச்சயமா தேடிக்கலாம். ஆனா இன்றைக்கு நாம வாழக்கூடிய வாழ்க்கையில சொகுசா வாழ்கிற இந்த இதை அவர்களுக்கு முழுமையா அவங்களுக்கு நம்ம சேர்க்கணும். அப்ப நாம இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை வழிமுறைய சரியா இருக்கும்.
1: சரி,
3: நீங்க பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய நம்மால செய்யக்கூடிய செயலை கூட நீங்க சாதனத்தை வச்சு செய்யறத நம்ம தவிர்க்கணும். அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாகனங்களை எடுத்துக்கிட்டு போறோம், சும்மா இங்க நடந்து போயிட்டு வரலாம், இல்ல சைக்கிள்ல போகலாம், அதுக்கு கூட நம்ம வாகனம். இப்ப இதனுடைய அந்த வாயுக்கள் எல்லாம், அந்த புகை இதெல்லாம் போய் ஓசோன் படலத்தை ஓட்டைய பெரிதாக்க முக்கிய காரணமா இருக்கு. அதே போல காலில் நீங்க கொடுத்த தலைப்புல எதுவும் இருக்கு, முதல்ல 9 மணிக்கு, அதாவது இன்னைக்கு வந்து நம்ம குளிர் சாதன பெட்டி,
1: அதான்
3: அவசியத்துக்கு வச்சுக்கலாம், அனாவசியத்துக்கு இல்லாம. அதெல்லாம் நம்ம ஒரு சொகுசு வாழ்க்கைய முடிந்த அளவுக்கு, நான் சுருக்க மாட்டேன், முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ, குறைச்சிக்கிட்ட மரம் வைக்கலனாலும் பரவாயில்ல, இருக்கிற மரத்தை வெட்டாம நம்ம இடங்கிடம் வாங்கி போட்டிருந்தா அதுல வந்து தரிசா போடாம மரங்களை வளர்த்தோம்னு வச்சுங்க, எதிர்கால சங்கில இருக்க நல்ல ஒரு இயற்கையான ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுக்கக்கூடிய அரிய வகை பொக்கிஷமா இருக்குங்கிறது தாங்க என்னுடைய கருத்து.
1: சிறப்பு நன்றி, நல்லா சொன்னீங்க. அடுத்த நேர், வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: ஆ, சொல்லுங்க ஐயா.
4: தனி மனிதன்னா வந்து நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு கூடியில ஒருத்தர் தான், அதாவது நம்ம வந்து மாத்தாய் இருக்காங்கல்ல, தன்னா பிரிக்கா, அவங்க எல்லாம் ஒரு காரை, பல காரை உற்பத்தி பண்ணாங்க. அவங்க மா மனிதர், மர மனிதி அப்படின்னு சொல்லுவாங்க, மர மனுஷனோட சொல்லுவாங்க அவங்கள.
1: சரி,
4: பல கோடி மரங்கள். இப்ப நம்ம வந்து ஆந்திராவில வந்து ராமையா உண்ணாவிரதன் அந்த கேரக்டர் இருப்பாரு, அவரு 1 லட்சம் மரத்தை வந்து கன்ற நட்டு மரமாக்கிதான் அவர் இறந்தாரு. அவரு தனி ஒரு பெண் மனுஷன் வந்து இப்ப சமீபத்துல ஒரு 2 மாசம் இறந்தாங்க, திம்மக்கா தும்கூர் கர்நாடகா பக்கத்துல, சாலை ஓட்டல 285 ஆலமரங்களை நட்டு வளர்த்தாங்க. திம்மக்கா அந்த அக்கா எல்லாம் வந்து ஒரு போட்டா இருந்துச்சுன்னா அதை வச்சு தும்புடலாம். ஏதோ உங்க ஆண்ட்ராய்டு போனதுக்கு ஏதோ தேடி பார்த்தா கூட ஒரு வணக்கத்தை போடுங்க. அதாவது தனி மனிதனால நான் சின்ன இது செஞ்சிருக்கேன் சார், அரசலாறு வந்து சுத்தம் பண்ணிருக்கேன்.
1: சரி,
4: ஆனா அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாக்கடையா போயிட்டு, அந்த நீர்நிலைகளை வந்து கொஞ்சம் பாதுகாப்பா குளம் இதெல்லாம் பார்த்தாலே போதும். வைத்தியசங்களுக்கு போயிருந்தா அதுல வந்து ஒரு போர்டு போட்டுருக்காங்க சார், கோயில்ல உள்ள மிளகு போடாதீங்க, உப்பு போடாதீங்கன்னு போடுறாங்க. முட்டத்தை வாங்கி போட்டு மிளகு உப்பு போடுறாங்க. நான் கொஞ்சம் நக்கலா பேசுவேன், கும்பகோணத்துக்காரன் இல்லையா, அப்படியே கொஞ்சம் ரசப்பொடியை போட்டீங்கன்னா ரசம் ஆயிடும் குளம்னு. காசுல நகையை போட்டுட்டு இருக்காங்க, நல்லா படிச்சவங்களா இருக்காங்க, அவங்களே அறிவியலியா இருக்கிறப்ப நாம என்ன சார் பண்ண முடியும்? நல்ல தலைப்பு, நன்றிங்க சார்.
1: நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
5: இந்த சகோதரருக்கு வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
5: மாரியங்காவல் குழந்தைநாதன்.
1: ஆ, சொல்லுங்க குழந்தைநாதன்.
5: தனிப்பட்ட மனிதன் அனைவருமே
1: பாத்தீங்கன்னா,
5: இப்ப நமக்கு பாரத பிரதமருக்கு ஒரு வாரி நன்றி சொல்லணும். என்ன காரணம் கேட்டீங்க, தூய்மை இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை எல்லா இடத்துலயும் போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா, எல்லா கிராமப்புறத்திலும் பாத்தீங்கன்னா, அந்த சுற்றுலா பணியாளர் சொல்லக்கூடிய சகோதரிகள்
1: அருமை. நன்றி. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
6: வேதாரண்யம் மட்டும் தென்னம்பலத்துல இருந்து.
1: பேர் சொல்லுங்க
6: ஐயா. மேகநாதன்.
1: மேகநாதன், சொல்லுங்க ஐயா.
6: இப்ப இருக்க இதுல வந்து எரிசக்தி துறையில ரொம்ப சேவிங் பண்ணணுங்க.

0: ஒரு இபி எலக்ட்ரிசிட்டி சரி பண்றதுக்கு ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு பயங்கரமான பயன்படுத்துறாங்க.
1: ஆமா ஆமா,
0: அது சேவிங் பண்றது மூலமா நம்ம நிறைய இது பண்ணலாம்.
1: நிச்சயமா.
0: இரண்டாவது, இப்ப உள்ள ஈகோ சிஸ்டம் கொண்டு வரணும். நம்ம விவசாயத்துல பாத்தீங்கன்னா எண்ணெய் மட்டை, பனை மட்டை, இதெல்லாம் வந்து வீணப்பொருள். அது வந்து இப்ப உள்ள இன்ஜினியரிங் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
1: சரிங்க.
0: அவங்க எல்லாம் வந்து நிறைய அந்த ரெடிமேடா ஒரு ஷீட் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு சேவிங்கா இருக்கும்.
1: சரி.
0: அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஏசிசி எல்லாம் போட தேவையில்லை. கூலிங்கா நல்லா ஈகோ சிஸ்டமா நம்ம இது பயன்படுத்திக்கலாம்.
1: சரிங்க.
0: முதல் தடவை அந்த வானொலியில பேசினா அதனால எனக்கு பதட்டமா
1: இல்ல சார். ரொம்ப தெளிவா அழகா சொன்னீங்க. ரொம்ப அருமையான கருத்துக்கள். உங்க ஊர் பேருக்கு ஏற்ற மாதிரியே தென்னம்பலம், அந்த தென்னை மரங்கள், தென்னை மட்டைகளை கூட வீணாக்க கூடாது அப்படிங்கறத பதிவு செய்யுங்க. ரொம்ப நன்றி. நிச்சயமாங்க, அந்த பொருட்கள்லாம் ஒரு பெரிய முதலீட்டாக மாற்றி அதை வந்து பல்வேறு பொருட்களை வந்து அதுல இருந்து தயாரிக்கிறாங்க. மருத்துவ குணமுள்ள பொருட்கள்லாம் தயாரிக்கிறாங்க. நம்ம பகுதிகளில், டெல்டா பகுதிகளில் நம்ம தேவையற்ற பொருட்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து மதிப்பு மிக்கவை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு வருவாய் வாய்ப்பாகவும் நமக்கு மாறிவிடும்.
0: ஆமாங்கய்யா, ரொம்ப செக்டர் மாதிரி ரெடி பண்ணியிருந்தா டக்கு டக்குன்னு நான் அதே திருப்பி டீகம்போஸ் பண்ணி உரமாக யூஸ் பண்ணிக்கலாம்.
1: ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. அதே போல் இளநீரை வந்து பானமாக, செயற்கை பானங்களுக்கு போட்டியாக இயற்கை பானங்களை வந்து விவசாயிகள் வந்து கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா இடங்கள்லையும் அது பரவலாக கிடைக்க வேண்டும். அதை வந்து நாம் அந்த இயற்கை முறையில் ப்ரிசர்வேட்டிங் பண்ணி நம்ம எல்லா இடங்கள்லையும் பரவலாக எப்போதும் கிடைப்பது போல் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எல்லாம் நம்ம செய்ய முடியும். நன்றிங்க, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
3: என்னால் முடிந்த பொருளுதவி செஞ்சிட்டு இருக்கேன். முதல் தனி மனிதனாக நான் செய்யக்கூடிய செயல். இரண்டாவது பாத்துட்டீங்கன்னா சார், எங்க வீட்டுல என்னுடைய வேலை வந்து காலையில் எழுந்தவுடன் குப்பைகளை வந்து குறிப்பது. மக்கும் குப்பை, மக்காத குப்பை.
1: சரி.
3: இந்த ரெண்டு குப்பைகளையும் பிரித்து தனித்தனியமாக துப்புரவு சகோதர சகோதரிகளிடம் கொடுப்பது. இது இரண்டாவது என்னுடைய பணி, அன்றாடும் பணி இது எனக்கு.
1: சரி.
3: அங்கே மூன்றாவது விஷயம் பார்த்து பாத்தீங்கன்னா, மழை நீரை சேகரிப்புங்கிற என் வீட்டு மாடி தண்ணியை கொண்டு போய் என்னுடைய கிணற்றில் விட்டுருக்கேன்.
1: சரி.
3: இது வந்து என்னோட செய்யக்கூடிய மூன்றாவது. நான்காவது விஷயம் வந்து பொது இடங்கள், ஒரு கடற்கரையாக இருந்தாலும் சரி, ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பார்க்காக, எனது குப்பை எனது பொறுப்பு என்ற உறுதிமொழி தான் நான் மனசுல வச்சிருக்கேன்.
1: சரி, அருமை.
3: ஆமா, இதுக்கு நாலாவது. ஐந்தாவது விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த ஒரு மரங்கள், ஒரு ஆறு ஏழு மரங்கள் நான் வச்சிருக்கேன்.
1: சரி.
3: இந்த மரங்களை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எந்த இடத்துக்கு போனாலும் தனி மனிதன் ஒவ்வொரு எந்தெந்த உணர்வு அப்படின்னா நம்மக்குள்ளே வரணும் சார். நீங்க ஒரு விழிப்புணர்வு கொடுத்தோ, நீங்க சொல்லியோ நான் செய்யக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு 104 டிகிரி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம்.
1: நிச்சயமா.
3: 10 மணி வரைக்கும் வெளியில போக முடியல. அந்த அளவுக்கு சூரியன் சுட்டே இருக்கிறான். அதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து திட்டம், இந்த சுற்றுச்சூழல் நம்ம ஒழுங்காக மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம மட்டும் வாழ்ந்துட்டு போக கூடாது சார். அதுக்கான ஒரு ஒரு அதிர்ச்சியான ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்ல நான் கேள்விப்பட்டது, பசிபிக் கடல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா. அந்த பசிபிக் கடல் ஏற்ற மாறுபட்ட சூழ்நிலைகள்னால தெற்காசிய நாடுகள்ல வறட்சி ஏற்படும் அப்படிங்கிறாங்க. இது வந்து கேட்டோன்னே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி. இது ஒரு மீடியாவில நான் கேட்டேன். இது யாரு சொல்லிருக்காங்கன்னா, சீன விஞ்ஞானிகள் சொல்லிருக்காங்க. அப்ப இந்த சமுதாயத்தை காக்கக்கூடியதோ, இந்த நாட்டை காக்கக்கூடியதோ, இந்த மக்களை காக்கக்கூடியதோ, இந்த தனி மனிதன் ஒவ்வொருத்தவங்களுடைய கையிலதான் சார் இருக்கு. விழிப்புணர்வு கொடுத்து வர்ற விஷயம் இல்ல சார். இது
1: சிறப்பா சொன்னீங்க, நன்றிங்க, நன்றி. நேரில் தனி மனிதன் எந்த வகையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பங்களிப்பை வழங்கலாம்?

நம்ம ரயில் பயணத்தில் பார்த்திங்கன்னா, இந்த ஜன்னல் ஓர இருக்கையில் அமர்ந்திருப்பவர்கள் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து அந்த ஜன்னல் வழியாக குப்பைகளை போகிற போக்கில் வாரி இறைத்து கொண்டே போகிறார்கள். அவங்க ஒரு தண்ணி குடித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பாட்டில் டக்குன்னு வீசி ஜன்னல்லேருந்து வெளியில் எறிகிறார்கள். அதே போல் ஒரு பாக்கெட் ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னா அடுத்த நிமிடம் வந்து அதை வந்து ஜன்னல் வழியாக தூக்கி வீசுகிறார்கள். இப்படியே ரயில் ஓடக்கூடிய அந்த ரயில் நிலையங்கள்லேயும் சரி மற்ற இடங்கள்லேயும் எங்கே பார்த்தாலும் ஒரே குப்பை மேடுகளாக காட்சியளிக்கிறது. அந்த விழிப்புணர்வு எப்படி அந்த தனி மனிதனுக்கு ஏற்படும்? அந்த குழந்தைகள், பார்க்கக்கூடிய குழந்தைகள் அதையே பின்பற்றி அதையே இதுதான் சரி என்று செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சொல்லித் தருவதை கற்றுக்கொள்வதில்லை, என்ன பார்க்கிறார்களோ அதைத்தான் கற்றுக்கொள்கிறார்கள். அதே போல் பேருந்து நிலையங்களில், பல பேருந்து நிலையங்களில் வந்து கழிப்பறை வசதிகள் இருந்தும் கூட அதே அந்த இடத்தை பயன்படுத்தாமல் அந்த இடத்தை பராமரிக்காமல் இவர்கள் வந்து போகிற போக்கில் வந்து அந்த சுற்றுப்புறத்தை வந்து சீரழிக்கிறார்கள். அதேபோல் பல இடங்களில், சுற்றுலா தலங்களில் ஒவ்வொரு தனி மனிதனும் செய்யக்கூடிய விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக பாருங்களேன். எப்படி இருக்கிறாங்க, யார் வந்து இது தவறு அப்படின்னு நினைக்கிறாங்க, அதுக்காக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து தான் செய்வது தவறு அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் இந்த பூமி மாதாவுக்கு நாம் ஒரு ஆபத்தான காரியத்தை செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் அவர்கள் நடந்து கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் முடிந்த அளவுக்கு தனி மனிதனாக நம்மளால் என்ன செய்ய முடியும், நாம் செய்வதை பார்த்து மற்றவர்களுக்கு என்ன நாம் செயல்கள் மூலமாக கற்றுக் கொடுக்க முடியும், அதே போல் ஒரு அமைப்பாக இணைந்து, இப்போது பண மர வளர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது நிறைய இடங்கள் இருக்கிறது, நிறைய விதைகளும் இருக்கிறது, ஆனால் அதை தொடர்ந்து பராமரித்து சற்றே வளர்த்து விடுவதற்கு மனம்தான் தேவை. வனங்களை உருவாக்க மனம் தேவை. தொடர்ந்து பேசலாம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: சமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை நாகப்பட்டினம் கும்பகோணம் காரைக்கால் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சுலமுது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: நேர்களே, சிந்தனை அரங்கத்தில் இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தனி மனிதனின் பங்கு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கோம். நிறைய நேயர்கள் பாலித்தீன் பயன்பாட்டை தவிர்த்தல், வாகன பயன்பாட்டை குறைத்தல், நெகிழி பொருட்கள் பயன்பாட்டை குறைப்பது, அதே போல் மறுசுழற்சி மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நாம் பயன்படுத்தி பயன்பாடு முடிந்து விட்டது அப்படின்னு வரக்கூடிய நிலையில் அந்த பொருட்களை நாம் என்ன செய்கிறோம், இது வந்து சுற்றுச்சூழலில் மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு கேள்வி. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வீடுகள் தோறும் பயன்படுத்தப்பட்டு குப்பைக்கு போக வேண்டிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், கம்ப்யூட்டர் உதிரி பாகங்கள், டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பல வீடுகளில் வந்து அந்த கழிவு பொருட்களாக இருக்கிறது. அதை வந்து அப்புறப்படுத்துவதற்கு உரிய முறை அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது. அதை வந்து யார் வந்து எடைக்கு வாங்குகிறார்கள், எங்கே நம்ம மறு சுழற்சிக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறத நம்ம கவனத்தோடு கொஞ்சம் அதற்காக நேரம் ஒதுக்கி செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பொருட்கள் வந்து இயற்கையை மறுபடியும் இயற்கையிலேருந்து அந்த பொருட்களை நாம் உற்பத்தி செய்யாமல் அந்த பொருட்களை நாம் மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பாலித்தீன் பொருட்களாகட்டும், தூக்கி வீசக்கூடிய குடிநீர் பாட்டில்களாகட்டும், எல்லாவற்றையுமே மறுசுழற்சி செய்வதற்கான தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த மறுசுழற்சிக்கு தேவையான பொருட்களை கொடுக்க வேண்டிய

0: அந்த ஒரு அடிப்படை வந்து அந்த பங்களிப்புங்கிறது வந்து தனி மனிதர்களிடம் இருக்கிறது. அப்போ ஒரு பொருளை தூக்கி எறிவதற்கு முன்னால் இதை மறுசுழற்சி செய்து நம்மளால் பயன்படுத்த முடியும். ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் பேனாவாக இருந்தால் கூட அது உரிய முறையில் போனால், அதே போல் பாட்டில்கள், கண்ணாடி பொருட்கள் எல்லாவற்றையுமே மறுசுழற்சிக்கு எடுத்துக்கிறாங்க இல்லையா? ஆனால் அதில் கவனம் செலுத்துகிறவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே போல் அடுத்து தனி மனிதர்கள் என்ன பங்களிப்பை செய்யலாம் அப்படின்னு யோசனை சொல்ல அடுத்த நேர் வர்றாங்க, கேட்கலாம். வணக்கம். நல்லா இருக்கு, சொல்லுங்க சார்.
1: சுற்றுச்சூழலாதான் ரொம்ப பாதிக்குது. அதே மாதிரி நிறைய இருக்கு சார். அதாவது நம்ம இருக்கிற இடத்த வச்சு நம்ம சுத்தமா வச்சுக்கணும் சார்.
0: சரிங்க.
1: நெகிழி பை யூஸ் பண்ணக்கூடாது சார். சாதாரணமாவே நம்ம சாதாரணமா யூஸ் பண்ணக்கூடாது சார்.
0: சரிங்க.
1: நம்ம கடைக்கு போனா ஒரு மஞ்சள் பை எடுத்து போகணும் சார். நம்ம வரையும் நம்ம கரெக்டா இருந்தோம்னா நம்மள பார்த்து நாலு பேர் மாறுவாங்க. இது ஒரு இயற்கை முன்னுதாரணமா இருக்கலாம். நம்ம வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி சார். இன்று காலை 11 மணிக்கு நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். நாகப்பட்டினம் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் பிபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம். அடுத்து இணையும் நம் நேயர். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா. வணக்கம்.
2: திருநாடுகளிலிருந்து
0: பேசுங்க.
2: நலமா
0: இருக்க சொல்லுங்க.
2: அதாவது நெகிழியுடைய பயன்பாடு இப்ப ஒரு 2 வருடத்தை பார்க்கும்போது ஆரம்பத்துல குறைஞ்சி இருந்துட்டுங்க, இப்ப அதிகமாயிருச்சு.
0: குறைஞ்சி மறுபடியும் ஏறிடுச்சா?
2: குறைஞ்சது உண்மைதான், ஆனா இப்ப அதிகமானதும் உண்மைதான். அது வந்து ஜென்ரலா நம்ம மக்கள்ல போய் டார்ச்சர் பண்ணி மக்கள்கிட்ட அறிவுரை கூறுவதை விட உற்பத்தி சென்டர்ல வந்து அது எல்லா அரசு மூலம் இல்லாம செய்யறதாங்க அழிக்கிறது சிறப்பான வழியா இருக்கும்னு
0: நினைக்கிறேன்.
2: அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் சுத்தி ஒரு இந்த கண்டிப்பா ஒரு 2-3 மரம் இருக்கணும்பாங்க.
0: தென்னை
2: மரம் ஒண்ணு, வேப்ப மரம் ஒண்ணு.
0: சரிங்க.
2: இந்த மரம் எல்லாம் இருந்ததுன்னா வந்து அந்த பசுமையான நல்ல காற்று, குளிர்ந்த காற்று கிடைக்கும். அது இந்த கோடை காலத்துல அது இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அனுபவம் தெரியும். மூணாவது சொல்ல போனோம்னா இந்த பழத்தோல்லாம் இருக்கு பாருங்க, வாழைப்பழத்தோல், இந்த ஆரஞ்சு, அதெல்லாம் வந்து கண்ணாமதான் விட்டு தெரியாம இந்த செடிகள்ல போட்டாலே அதனுடைய வளர்ச்சி நல்லா இருக்குங்க. அது அனுபவபூர்வமா நாங்க பாத்துட்டு இருக்கோம்.
0: சரிங்க.
2: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. ரேடியோ சவுண்ட குறைச்சிருங்க ஐயா.
3: தஞ்சை மாவட்டம் திருப்பூர். நல்லா இருக்கீங்களா
0: ஐயா? சொல்லுங்க ஐயா.
3: அடுத்த
0: நேயர் வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம். உடையார் பழையம் பற்றி
0: சொல்லுங்க.
4: காற்று, நீர், நிலம் எல்லாமே மாசுபட்டு கிடக்கிறதுங்கிறது உண்மைதான்.
0: சரி.
4: காற்று மண்டலத்தை வந்து சுற்றி ஒரு வந்து ஓசோன் படலம் இருக்குங்க. இது வந்து சூரியனுடைய புற ஊதா கதிர்களினுடைய தாக்கத்தை இது குறைக்குது, தடுக்குது. இந்த படலம் இன்னைக்கு செதஞ்சு போச்சு. காரணம், பெட்ரோல் டீசல் வாகனங்கள்லாம் அதிகரிச்சிட்டு இருக்கு.
0: சரி.
4: நான் வந்து பெட்ரோல் டீசல் வாகனத்தை பயன்படுத்துறது இல்லை. அதே மாதிரி நீர்நிலைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா

0: தண்ணி எடுத்துக்கிட்டு போற அந்த வறுத்து வாரி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓடை கால்வா எல்லாமே வீட்டு கழிவு நீர் சாக்கடைகள் இணைக்கப்பட்டிருக்கு. இதை இந்த உள்ளாட்சி அமைப்புகள் கண்டுகிறதே இல்லை. இந்த சாக்கடை நீர் போறதுனால அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏரி குளம் ஆறு கடல் நீர் பூரா மாசுபட்டு போச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கழிவு பாருங்க, ரசாயன உரம், இந்த பயன்பாட்டால மண் மலடாவே போயிடுச்சு. இந்த அழிவு சக்திகளுக்கு எல்லாம் மனிதன் ஒருத்தன்தான் காரணம்.
1: நன்றிங்க, நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்கய்யா.
2: வணக்கம் வணக்கம். இனிய காலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமல்ல இருந்து ஆட்டோ துரை பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க துரை.
2: அதாவது சார், இந்த ஒரு கவிஞர் ஒரு பாட்டு எழுதினார்ல, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதே மாதிரிதான் இந்த விஷயத்துல சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னா
1: சரி,
2: தனி மனிதர் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு பங்கு இருக்கணும். அது இல்லாம நான் என் வீட்டு வாசல குப்பையை போட்டு என் வீட்டு வாசல போய் குப்பையை போட்டிருக்கேன், என் கொல்ல வாசல்ல 1000 குப்பையை வச்சுட்டு கொள்ளைய கூட்ட அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. அபத்தம். அதனால நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன குப்பை வருதுன்னு வச்சீங்கன்னா அது அப்படியே இதுல அந்த கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா உங்க வீட்டு குப்பை எங்க குப்பாக்கம் வருது, எங்க வீட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி கூட்டி தருவாங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய நெகிழி பேப்பர் இருக்கும். அதை நம்ம கூடுமாறைக்கு கிராமங்கள்ல இந்த நெகிழி பேப்பரை வாங்குறதுக்குன்னு தனியா குப்பை எடுக்கிறாங்க வராங்க. நம்ம அதை கொஞ்சம் யோசிப்பா எடுத்து வச்சு கேரி பேக்கில் போட்டு கொடுத்தோன்னு வச்சிங்களேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் உள்ளவங்களும் இந்த செயல்பாடில் இறங்கினோம்னாக்க கூடுமான வரைக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாங்கிறது என்னுடைய சின்ன கருத்து.
1: நன்றி, நன்றி. சிறப்பு. அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்,
1: சொல்லுங்க.
3: பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கண்ணா.
1: ஆ, சொல்லுங்க.
3: அதாவது ஒவ்வொரு வீட்லயுமே குப்பை வாரியை நல்லா சுத்தமா அச்சுக்காவலான்னு பாருங்களே. குப்பை வாரி அவ்வளவு அழுக்கோட வரும். நாங்கெல்லாம் வந்து நல்ல புலங்குற குப்பை வாரி மாதிரி, அதாவது தண்ணி புலங்குற வாரி மாதிரி சுத்தமா
1: வச்சுக்குவோம்.
3: அதே மாதிரி ரெண்டு வாரி வச்சுக்குருவோம். ஒன்னு வந்து பாலிசன் பேப்பர் டெய்லி போய் ஏதாவது ஒன்னு ரெண்டு வரும். ஏன்னா நான் ரொம்ப அச்சுக்கா வாங்க மாட்டேன். அதுதான் இப்ப கோபுரமா அரக்கனா பூமியை மாசுபடுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா. செடியை வளர்க்கறதுக்கு பதில பாலிதன் பேப்பரை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். விதைச்சிருக்கோம் டெய்லி செடி கிடப்புறாங்க. அதனால நாங்க அதிகமா வாங்க மாட்டோம். அப்படியே ஒண்ணு ரெண்டு வந்தாலும் தனியா நாங்க மழை திருத்தி பண்றது மாதிரி சுப்புரோ பணியாளர் கையில ஒப்படைச்சிருவாங்கண்ணா. வெளியில ஒரு பேப்பரை கூட நாங்க தூக்கி எரிய மாட்டோம். அதே மாதிரி தலைமுடிய தலை சீவிட்டு தூக்கி தூக்கி எரிய கூடாது. அது பூராமே சாக்கடைகள்ல போகும்போது அது பூரா அடைச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா. அதனால அதையுமே நம்ம தலைமுடிய நல்ல உரிய இடத்துல போடணும். வாளிகளை சுத்தமா வச்சுக்கணும். பாத்ரூம் லெட்டின்களை சுத்தமா வச்சுக்கணும். படுப்பு இறையில உள்ள துணிமணிகளை எல்லாம் அடிக்கடி துணிமணிகளை வாங்குறத ரொம்ப குறைச்சிடணும். நிறைய வீட்டுகள்ல இப்ப காசு இருக்குங்கிற பேர்ல ஆயிரக்கணக்கான துணிமணிகளை ஊத்துறாங்க. அது பூராமே கொண்டு போய் ஆத்துலயும் குளத்துலயும் மூட்டை மூட்டையா கிடக்கு எங்கன்னு பார்த்தாலுமே. ஏன்னா சுப்புரோ பணியாளர்கிட்ட குப்பை வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன் இப்படி இது நிறைய பெரிய பெரிய மூட்டையா கொடுத்துருங்க. அதனால ஆற்று குளத்துல கொண்டு போய் வீசும் போது அது இது மாசுபடுத்து இல்லையா. படிச்சவங்க தான் இந்த காரியத்தை பூரா படுறாங்க. எல்லாருக்குமே விழிப்புணர்வோட இருந்தா இனிமே வர்ற சமுதாயத்துக்கு நல்ல ஒரு சமுதாயம்.
1: நன்றிங்க, நன்றி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இன்று காலை 11 மணிக்கு நாகப்பட்டினம் வேபிஎன் கண் மருத்துவமனை வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் நாகப்பட்டினம் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இணைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம். காரைக்கால் பண்பலையின் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
6: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: நேர்களே, தனி மனிதனின் கடமை சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தனி மனிதன் எவ்வாறு தன்னுடைய பங்களிப்பை அளிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம். இயற்கை வளங்களை பயன்படுத்துவதை குறைந்த அளவு நம்மளால் எவ்வளவு குறைவாக அந்த இயற்கை வளங்களை பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு குறைவாக பயன்படுத்துவது அப்படிங்கிறது

0: இன்றைய காலகட்டத்தினுடைய கட்டாயமாகிவிட்டது. அதேபோல் மின்சாரம், டீசல், பெட்ரோல் இது போன்ற பொருட்கள் இயற்கை வளங்களிலிருந்து நமக்கு எடுத்து அளிக்கப்படுகிற நம்முடைய பயன்பாட்டு பொருட்கள், சக்திகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து எப்போவுமே இப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்ம இந்த பெட்ரோல் டீசல் அப்படிங்கிறது வந்து ஒரு அழியாத சக்தி அல்ல, அது எப்போவுமே தீர்ந்து போகக்கூடிய ஒரு சக்தி. இன்னும் வரக்கூடிய அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் முற்றிலுமாக இந்த பெட்ரோல் டீசல் எல்லாம் இல்லாமல் வேறு வகையான வாகனங்களுக்கு உலகம் மாறிவிடும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மின்சார சிக்கனம் அப்படிங்கிறது எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறது அந்த கரண்ட் இல்லாத நேரத்தில் நமக்கு வந்து நிச்சயமாக தெரியும். பெட்ரோல் டீசல் எல்பிஜி இதெல்லாம் இல்லாத நேரத்தில் தான் அது எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது. அது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நாம் வந்து நம்ம வாழ்க்கையோடு அதை வந்து பயன்படுத்தி பழகிவிட்டோம். இந்த சொத்துக்களை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு எப்படியே கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதே இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. நாம் சின்ன வயதில் வாழ்ந்த அந்த சந்தோஷமான ரம்மியமான சுற்றுச்சூழலை இப்போ நாம் வச்சுருக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து விடுகிறது. அதனால் எல்லா பயன்பாடுகளையும் நாம் வந்து எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் கூட பொருள் இல்லை என்றால் அந்த பணத்திற்கு மதிப்பில்லை. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த போல் எரிவாயு பொருட்கள், மின்சாதனங்கள், மின்சாரம் இல்லை என்றால் மின்சாதனங்கள் இருந்து என்ன பயன். ஆக இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வரக்கூடிய தலைமுறைக்கு நாம் கொடுக்கறதுக்காக என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத யோசிக்கணும்.
1: சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம்

0: நேரலை இன்று காலை 11 மணிக்கு நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் நாகப்பட்டினம் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இணைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி சேலம் மங்களன்மங்கள், ஆர்கேஜி நெய், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, ஏஆர்சி நடேசெட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய்.
6: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.

நேர்களே, சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தனி மனிதனுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம். முகநூலில் நிறைய நேயர்கள் இதற்கான தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், ஒரு செடியை நடுவது, பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்பது, நீரை சேமிப்பது, இதுபோன்ற நம்முடைய செயல்பாடுகளால் பூமியை பசுமையாக வைத்து கொள்ளலாம். காடுகளை அழிக்காமல், நீர்நிலைகளை மாசுபடச் செய்யாமல் வைத்திருப்பது முக்கிய கடமை அப்படின்னு இருக்காங்க. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, நம்மால் முடிந்த அளவுக்கு மரங்களை நட்டு வளர்க்கலாம், பிளாஸ்டிக் பொருட்களுடைய பயன்பாட்டை தவிர்ப்பது, குறைப்பது, அவற்றை உரிய வகையில் அப்புறப்படுத்துவது சூழலை காப்பதற்கு நன்றாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. மரம் நடுவோம், மழை பெறுவோம், இதுதான் என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் அரியலூர் மாவட்டத்திலேருந்து எழுதியிருக்காங்க. நெகிழி தவிர்ப்பு, ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களுக்கு பதிலாக துணிப்பைகள் மற்றும் மறுபயன்பாட்டு பொருட்களை பயன்படுத்த வேண்டும். மின்சாரத்தை சேமிக்க வீடுகளில் எல்இடி பல்புகள் பயன்படுத்த வேண்டும். அது வந்து குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தி நம்ம ஒளியை பெறலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, எனது குப்பை எனது பொறுப்பு அப்படிங்கிற பொறுப்பு தனி மனிதனுக்கு இருக்க வேண்டும். பாபு முள்ளிக்காடு. மணிசங்கரன் இஞ்சிக்குடியிலேருந்து கண்ணன் சொல்லியிருக்காங்க, சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பில் ஒவ்வொரு செயல் மூலமாகவும் நாம் வந்து பங்களிப்பை வழங்கலாம். மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு தரம் பிரித்து வகைப்படுத்துவது, பிளாஸ்டிக் நெகிழி பொருட்களை தவிர்ப்பது, கடைகளுக்கு செல்லும்போது துணிப்பைகள், சணல் பைகளை பயன்படுத்துவது, அதே போல் அசைவ உணவுகள் வாங்க செல்லும்போது பாத்திரங்களை எடுத்துச் செல்வது, வீடுகளை சுத்தமாக வைத்திருப்பது, கொல்லைப்புறவங்களில் கழிவு நீர் தங்காமல் கொசு உற்பத்தியாகாமல் தடுப்பது அப்படின்னு தனி மனிதர்களுடைய பங்கு அப்படிங்கிறத விட தனி மனிதனுடைய பொறுப்பு எல்லாவற்றிலும் இருக்கிறது அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பனங்காட்டாங்குடி அனுசியா சங்கர் சொல்கிறாங்க, தனி மனிதர்களால் மட்டும்தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பதை ஆரம்பிக்கவே முடியும். ஒரு இடத்துல குப்பை அதிகமாக இருக்குன்னு சொன்னால் அந்த நிமிஷமே நாம் நினச்சா அதை சுத்தம் பண்ணலாம், அதுக்கு 10 பேரை நாம் கூப்பிடணுங்கிற அவசியமே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மீனாட்சி காட்டுமன்னார் கோயிலேருந்து, இயற்கையை சிதைக்கும் செயல்களை தவிர்த்து கொள்ள வேண்டும், மரம் வளர்க்க வேண்டும், பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும்,

0: நீர் மற்றும் மின்சாரத்தை சேமிக்க வேண்டும். கழிவுகளை மறுசுழற்சி செய்து பயன்படுத்துவது போன்ற எளிய பழக்கங்கள் மூலமாக மனிதர்கள் இயற்கையை பாதுகாக்க முடியும், பேணி காக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அமிர்தராயன்பேட்டை ஜெயகாந்தி, அனைத்து இடங்களையும் நான் சுத்தமாக வைத்திருப்பேன், அதுதான் நான் செய்யக்கூடிய பங்களிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை இருசக்கர வாகனங்களுடைய பயன்பாட்டை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதன் மூலமாக காசு மாசுபடுவதை குறைக்க முடியும். மிதிவண்டிகளை அதிகமாக பயன்படுத்தலாம். பெரிய அளவில் மரம் நடலாம். வீடுகளில் சிறு தொட்டிகளில் மணி பிளான்ட் போன்ற சின்ன சின்ன செடிகளை வளர்த்தால் கூட காற்றுடைய நச்சுத்தன்மை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அழகான கருத்துக்களை ஒரு பட்டியலாகவே கொடுத்துருக்குறாங்க புவனகிரி சுமதி. அடுத்தது நாம் வீட்டையும் வீட்டின் அருகில் தண்ணீர் தேங்காத வண்ணம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். நிறைய மரங்களை வளர்த்தால் இயற்கையான காற்று கிடைக்கும். பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து வாழ்ந்தால் சுகாதாரமாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க செங்குந்தபுரம் இளங்கோவன். நேரிலே இன்று காலை 11 மணிக்கு நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் நாகப்பட்டினம் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் பிபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தனி மனிதனின் பங்கு. அடுத்து தொலைபேசி வழியாக நீயும் நம் நேயர். வணக்கம். வணக்கம்
3: ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஆ பேசுங்கப்பா.
3: ஒரு குளத்துக்கு சமம்,
0: சரி,
3: 10 குளம் ஒரு ஏரிக்கு சமம், 10 ஏரி ஒரு தர்மம் தவறாத சமம்,
0: சரி,
3: 10 தர்மம் தவறாத சமம் ஒரு மரம், விருட்சங்கள் எதுவும் மனசாக வாழ்வது
0: அருமை,
3: பஞ்ச பூதங்கள் என்றால் 5 பூதங்கள் என்று பொருள் அல்ல,
0: சரி,
3: பஞ்சம் என்பதற்கு அகன்ற பரந்த விரிந்த இருக்கும் இறைந்த என்ற பொருளும் உண்டு என்பதை நாம் உணர வேண்டும். இயற்கை எதை நாம் இயற்கையில் எதை நாம் மாற்றமோ இப்போது நம்மை தண்டிக்கிறது. எங்கும் நிறைந்த ஒன்றிற்கு நாம் இறை மாசு எங்கும் செலவிடாமல் நம்மை வீட்டு கைதியாக்குகிறது. வீட்டு கைதியிலிருந்து விடுபட்டும் நம் கையில் தான் இருக்கிறது. நன்றி ஐயா.
0: நன்றி, அழகா சொன்னீங்க. ஆனா இணைப்பு தான் கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேட்டுச்சு. அடுத்த நேர் வணக்கம்.
4: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
4: நாகூரிலிருந்து ஏஜே என்ன முகமது ஜலீல்.
0: ஆ பேசுங்க ஐயா.
4: சார், நான் காலையில முடிச்சதுலேருந்தே நம்ம வந்து இந்த சுற்றுச்சூழலையும், அதாவது வந்து நம்ம எப்படி வந்து நம்ம தனி மனித கடமைன்னு சொல்லலாம் சார், பாதுகாக்கிறது.
0: சரி,
4: நம்ம காலையில முடிச்சதோட பாத்தீங்கன்னா குப்பையை அள்ளி பாத்தீங்கன்னா கொண்டு போய் நம்ம சுத்தம் பண்றோன்னு சொல்லிட்டு நீர்நிலையில கொட்டக்கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, அதாவது வந்து கழிவு நீரை தேங்க விடக்கூடாது சார், முக்கியமா அதுலயே நோய் வரும் ஃபர்ஸ்ட்.
0: சரி,
4: அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த இளைய தலைமுறைகள் இருக்காங்கல்ல, வருங்கால தலைமுறைகள், அதாவது குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்கணும், எப்படி இந்த பிளாஸ்டிக் பையெல்லாம் வந்து தனியா போடணுங்கிறத நான் சிங்கப்பூர் போயிருக்கும் போது கண்ட ஒரே ஒரு நிகழ்ச்சி சார்.
0: சரிங்க.
4: அங்க என்னன்னா, சாலையில போயிட்டு இருக்கும் போது குழந்தைகள் பாத்தீங்கன்னு சொன்னா சாக்லேட் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அந்த அந்த பேப்பரை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோ சார், கொண்டு போய் டஸ்ட்பின்ல போடுறாங்க.
0: சரி,
4: அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாட்டுல வந்து எவ்வளவு வந்து நம்ம சுத்தமா இருக்கணுங்கிறதுக்கு அடிப்படை கல்வியிலேயே கொண்டு வரணும் சார். அப்படி கொண்டு வந்தா நன்னாலேயே பாத்தீங்கன்னு சொன்னா வருங்கால தலைமுறைகள் வந்து மாசு இல்லாத குப்பை இல்லாத நம்ம ஒரு உலகத்தை உண்டாக்குங்கிறது சந்தேகம் இல்லை சார். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்க. நன்றி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்று காலை 11 மணிக்கு நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையின் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர்

நாகப்பட்டினம் தனியார் செவிலியல் கல்லூரி முதல்வர் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது உங்கள் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.

நேரில் இன்று காலை 11 மணிக்கு நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் நாகப்பட்டினம் தனியார் செவிலியல் கல்லூரி முதல்வர் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இணைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம். முகநூல் வழியாக நிறைய நேர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தனி மனிதனின் பங்கு குறித்து எழுதியிருக்கிறார்கள். திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா.

சிறிய பழக்க வழக்கங்கள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது, நீர் மற்றும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது, அது குறித்து எழுதியிருக்கார்கள். அடுத்து விருதாச்சலம் அரசனிக்குழி ஜான், அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம், பூமியின் பசுமையை பாதுகாப்போம், நம்முடைய பாரத பிரதமர் கூறியது போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குடவாசல் சசிகலா, வெளியே கடைக்கு போகும்போது கையில் மஞ்சப்பை எடுத்துகிட்டு போனாலே அதுவே வந்து ஒரு பெரிய பங்களிப்பு தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, சுற்றுப்புறத்தை நம்முடைய சுற்றுப்புறத்தை நாம் முதல்ல தூய்மையாக வச்சுக்கணும், அப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண் வளம் காப்போம், பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பூமியை, சூழலை பாதுகாப்பது மனித குலத்தின் அடிப்படை கடமை, அதுதான் அஸ்திவாரம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ராமன் அதம்பாரிலிருந்து, சுற்றுப்புற சூழலில் தனி மனிதன் பழக்க வழக்கங்கள் மூலமாக சுற்றுச்சூழலத்தை பாதுகாக்க வேண்டும், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும், தண்ணீரையும் மின்சாரத்தை சேமிக்க வேண்டும், பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி, பிளாஸ்டிக் தவிர்ப்பு, மின்சாரம், தண்ணீர் சிக்கனம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மும்பை நடராஜன், நெகிழி பயன்பாட்டை தவிர்ப்பது, மின்சாரத்தை குறைவாக பயன்படுத்துவது, தேவையில்லாத நேரத்தில் விளக்குகள் எரிவதையெல்லாம் நம்ம வந்து தடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்பது அப்படின்னு நளினி சங்கர் சொல்லியிருக்காங்க டிஆர் பட்டணத்துலேருந்து. நாம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்போம்னு பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறைய நேர்களை புதுத்துறை செல்வகுமார், நம்ம குப்பை இல்லாத நாம் உலகத்தை வந்து நாம் வந்து ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது தனி மனிதர்களுடைய பங்களிப்பில் தான் ஆரம்பமாகிறது. ஒரு துணிப்பையை எடுத்துகிட்டு போனால், ஒரு தண்ணீர் பாட்டிலை பயன்படுத்தினால் அதை வீசி எறியாமல் அதை வந்து நாம் மறுசுழற்சிக்கு அனுப்பினால், பிளாஸ்டிக் கப் போன்றவற்றை நாம் வந்து பயன்படுத்துவதில் எச்சரிக்கையாக இருந்தால், குடிநீர் வீணாவதை தடுத்தால், மழைநீர் சேகரிப்பை ஊக்குவித்தால், நீர் கசிவை தடுத்து குடிநீரை சரியாக பயன்படுத்தினால், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எல்இடி பல்புகளை பயன்படுத்துவது, மின் சாதனங்களை பயன்படுத்தியதற்கு பிறகு அணைத்து வைப்பது, இப்படின்னு ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய பங்களிப்பை எப்படி செலுத்த முடியும் அப்படிங்கிறத நாம் யோசிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். சூழல் காக்க சிந்திப்போம். சிந்தனை அரங்கத்தில் நல்ல கருத்துக்களை தொலைபேசி வழியாகவும் முகநூல் வழியாகவும் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நிறைவேறுகிறது சிந்தனை அரங்கம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது நெடுங்காடு க. பிரபாகரன்.

0: காற்றலையில் கவிபாடும் இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் நேயர்களே, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை ஊசி இல்லா வழி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: ஊசி இல்லா வழி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
3: விபிஎன் கண் மருத்துவமனை நீலாமேற்கு வீதி நாகப்பட்டினம்.
0: தினந்தோறும் காலை 11 மணிக்கு அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் கேட்டுட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எந்த படிப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் அப்பாவோட ஒயிட் ஷர்ட்டை எடுத்து போட்டுட்டு ஒரு தென்னங்குச்சை வச்சு எல்லாருக்கும் ஊசி போட்டுட்ருப்போம். அப்புறம் தண்ணியை எடுத்து ஒரு டம்ளரில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனால் கொடுத்து நான் மருந்து கொடுக்குறேன் நான் டாக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருந்திருப்போம். ஆனால் அன்றைக்கி நமக்கு தெரியாது டாக்டர் வந்து பெருசாக ஊசியும் போட மாட்டாங்க மருந்தும் கொடுக்க மாட்டாங்க, இது எல்லாத்தையும் நர்ஸ் தான் செய்வாங்க அப்படின்னு. ஆமாங்க, நோயாளியின் உயிரை காக்கும் மருத்துவருக்கு அடுத்தபடியாக 24 மணி நேரமும் நோயாளியின் பக்கத்திலே இருந்து அவங்களுக்கு அன்போடவும் அர்ப்பணிப்போடவும் சேவை செய்யும் ஒரு மகத்தான தொழில் தாங்க இந்த செவிலியர் தொழில். இந்த செவிலியர் துறை சார்ந்த படிப்புகள் என்ன இருக்கு, வேலை வாய்ப்புகள் எங்கெங்க இருக்கு, இப்படி நமக்கு பல கேள்விகள் இருக்கும் இல்லையா. இதுக்கு எல்லாத்துக்குமே விளக்கம் தர்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க நாகப்பட்டினம் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் முனைவர் பி கோமதி அவர்கள். நம்ம கேட்க போகிற எல்லா கேள்விகளுக்கும் விளக்கம் தர்றதுக்காக ரெடியாக உட்காந்துருக்காங்க. உங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் இந்த செவிலியர் துறை சார்ந்த படிப்புகளை பற்றி. உடனே உங்கள் ஃபோனை எடுங்க, 0436 என்ற முன்னிணைப்போடு 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 என்ற தொலைபேசி எண்ணிலோ 9566-427-231 என்ற அலைபேசி எண்ணிற்கோ கால் பண்ணுங்கள், உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் இந்த ப்ரோக்ராம்க்கான போஸ்டரையும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதில் போயிட்டு கமெண்ட்ஸில் உங்களோட கேள்விகளை பதிவிடுங்க. மேடம் வந்து உங்களுக்கு விளக்கம் தர்றதுக்காக ரெடியாக காத்துட்ருக்காங்க. வணக்கம் மேம்.
4: வணக்கம் மேம்.
0: மேம், நீங்கள் வந்து ஒரு தனியார் செவிலியர் கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த செவிலியர் தொழில் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண தொழில் மாதிரி எல்லாருமே செஞ்சிட முடியாது, ஏன்னா மற்ற தொழிலெலாம் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுக்கான திறமையும் அதுக்கான ஆர்வமும் இருந்தால் போதும் அந்த தொழிலை வந்து சிறப்பாக செஞ்சிட முடியும். ஆனால் செவிலியர் துறை அப்படின்றது அந்த மாதிரி கிடையாது. இதுக்கு வந்து மனித நேயம், பொறுமை, வந்து கூடுதலாக சகிப்புத்தன்மை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்படுது. இந்த செவிலியர் அவங்கள பற்றி அவங்களுடைய

0: சிறப்பு விஷயங்களை பற்றி சொல்லுங்கள் மேம். இந்த துறை ஏன் இவ்வளோ முக்கியம்?
1: கண்டிப்பாக மேம், இப்போ பார்த்தீங்கன்னா நான் நர்சிங், அதாவது பிஎஸ் நர்சிங், எம்எஸ் நர்சிங், பிஹெச்டி நர்சிங் முடிச்சுட்டு ஒரு தனியார் கல்லூரியில் முதல்வராக வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போது நான் பிஎஸ் நர்சிங் படிக்க போகும்போது, அதாவது இந்த நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே சரி, அந்தளவுக்கு யாருக்கும் அவேர்னஸ் கிடையாது. நர்சிங் கோர்ஸஸ் என்னெல்லாம் இருக்குன்றதை பற்றி நிறைய அவேர்னஸ் கிடையாது. என்னுடைய ஃபாதர் ஒரு சின்ன துண்டு பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு அப்படி தான் எனக்கு அப்ளை பண்ணிவிட்டாங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா நர்சிங் பற்றி மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, ஆனால் அந்த கோர்ஸ் படித்தா ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான வேலைவாய்ப்புகள் இருக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறத பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ ஒரு நர்சிங் அல்ல நர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, இந்த மருத்துவத்துறையில் மருத்துவத்துறைக்கே முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒரு துறை எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த செவிலியர் துறை தான். அதான் நர்சிங் சொல்கிறோம் இல்லையா, செவிலியர் துறை தான்.
0: கண்டிப்பாக.
1: இப்போது டாக்டர்ஸ் அப்படின்றவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, பேஷண்ட்ஸை பார்க்குறாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிடுவாங்க. ஆனால் அந்த பேஷண்ட் கூட 24 hours கூடவே இருந்து அவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுத்து, ஃபிசிக்கலி மென்டலி ரெண்டு வகையிலும் அவங்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து அவர்களை பார்த்து கொள்பவர்கள் இந்த செவிலியர்கள் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நிறைய மாணவர்களுக்கு வந்துட்டு, இப்போ பிளஸ் டூ முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நர்சிங் கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும், ஆனால் வந்துட்டு ஃப்யூச்சரில் அதனால் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போது கல்வித்துறை அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே, அதாவது 100% வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு துறை எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த செவிலியர் துறை தான். எந்த ஒரு பர்சனுமே நர்சிங் படிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கல, நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்கிறதே கிடையாது. எல்லாருக்குமே 100% வேலைவாய்ப்பு கிடைக்குது. அதே மாதிரி அந்த வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், மன திருப்தி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக செவிலியர் துறை தான். யாருமே வந்துட்டு நான் நர்சிங் நர்ஸாக ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு மன திருப்தி கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய தொழில். ஏன்னு கேட்டால் மற்ற கோர்ஸ்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போனால் நிறைய வந்துட்டு அவங்க கஷ்டப்பட்டு அந்த வேலையை தேடுறாங்க, அப்படியே அந்த வேலைக்கு போனாலும் வேலை பிடிக்கல, அப்படியே வேலை பிடிச்சாலும் அவங்களுக்கு அதுக்கான ஊதியம் கிடைக்கிறதில்ல. ஆனால் நர்சிங் படிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அவங்களுக்கு 100% வேலைவாய்ப்பு கிடைக்கிறது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு நல்ல ஒரு இன்கம், ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் செக்டார், கவர்மெண்ட் செக்டார், எங்கே போனாலுமே ஒரு நல்ல சேலரி இந்த கோர்ஸ் முடித்த பிள்ளைகளுக்கு கிடைக்குது.
0: ஓகே மேம், ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ மேம், நான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அயானா பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க.
2: நான் வந்து 12th மேக்ஸ் பயோ குரூப் எடுத்து 518 மார்க் எடுத்திருக்கேன்.
1: எவ்வளவு மார்க்ஸ் மா?
2: 518.
1: சொல்லுங்க மா.
2: கட் ஆஃப் எனக்கு 173.5 வருது மேம்.
1: ஓகே மா.
2: எனக்கு வந்து ஃபார்மசி படிக்கணும்னு ஆசை. கவுன்சிலிங் போட்டா எனக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா?
1: கண்டிப்பாகம்மா. ஆக்சுவலாக நம்ம நர்சிங் பற்றி பார்த்துட்ருக்கோம், இருந்தாலும் நீங்கள் ஃபார்மசி பற்றி கேட்குறீங்க, கண்டிப்பாக நீங்கள் கவுன்சிலிங் போட்டால் அங்கே நீங்கள் பயாலஜி குரூப் அப்படின்றதுனால உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
2: ஓகே மேம்,
0: நன்றிம்மா, நன்றி. மேம் சொல்லுங்கள் மேம், அந்த கோர்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க.
1: அதே மாதிரி மேம், இப்போ அந்த நர்சிங் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இதில் பலதரப்பட்ட கோர்ஸஸ் இருக்குதுமா. பேசிக்கலி பார்த்தோன்னா ஏஎன்எம் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது 2 years கோர்ஸ். டிஜிஎன்எம் கோர்ஸ் 3 years கோர்ஸ். பிஎஸ் நர்சிங் 4 years கோர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ் நர்சிங்கிறது ஒரு பட்டப்படிப்பு, எப்படி மற்ற பட்டப்படிப்புகள் படிக்கிறாங்களோ அதே மாதிரி பிஎஸ் நர்சிங் ஒரு பட்டப்படிப்பு. டிஜிஎன்எம்ன்றது ஒரு பட்டய படிப்பு. ஏஎன்எம்ன்றது 2 years கோர்ஸ், ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ். அதை வந்து துணை செவிலியர் சுகாதாரம் அப்படின்னு சொல்லுவோம், துணை சுகாதார செவிலியர் படிப்பு அது. ஸோ இந்த 3 வகையான படிப்புகள் தான் பிளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய நர்சிங் கோர்சஸ். ஸோ இந்த கோர்சஸ் அவங்க செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணணும். என்னன்னு கேட்டால் அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸ், பிளஸ் டூவில் என்ன சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ பிஎஸ் நர்சிங் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, பிஎஸ் நர்சிங்கில் கண்டிப்பாக அவங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கணும். பிஎஸ் நர்சிங் போகிறதா இருந்தால் பிளஸ் டூவில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்திருக்கணும். அதுலேயும் வந்துட்டு அவங்க 45% மார்க்ஸுக்கு மேலே எடுத்துருக்கணும். அதாவது 45% ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா 45% மேலே எடுத்துருக்கணும்.
0: மேம் ஒரு நேர் வந்திருக்காங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: மேம். வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், ஆ சொல்லுங்கள் மேம், லைனில் இருக்கீங்க, சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?
1: தஞ்சை மாவட்டம் திருபுவனம்.
0: கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சார், கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சார். தஞ்சை மாவட்டம்
1: நலமா இருக்கலாமா?
0: நலமா இருக்கோம் சார், உங்களுடைய கேள்வி கேளுங்க சார்.
1: பிஎஸ்சி நர்சிங் படிச்சாமா?
2: கண்டிப்பாக இருக்குதுங்க, நான் அதை பற்றி சொல்ல போகிறேன் அடுத்து வரக்கூடிய அதாவது நிமிடங்களில் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு, கண்டிப்பாக நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு.
0: ஆ மேம் சொல்லுவாங்க, நீங்கள் ரேடியோவில் கேட்டுக்கோங்க சார். நன்றி சார், சொல்லுங்கள் மேம்.
2: அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிஎன்எம் கோர்ஸ்ன்னு சொல்கிறோம், இது 3 இயர்ஸ் கோர்ஸ், பட்டய படிப்புன்னு சொல்லுவோம். இந்த பட்டய படிப்பு படிக்கிறதுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு எந்த கோர்சஸ் படித்தாலுமே, ப்ளஸ் டூவில் எந்த கோர்சஸ் படித்தாலுமே வந்துட்டு அவங்க வந்து டிஜிஎன்எம் படிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎன்எம் கோர்ஸ், ஏஎன்எம் கோர்ஸ்ன்றது 2 இயர்ஸ் கோர்ஸ். ஸோ இதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன, 2 மீடியம் இருக்குது, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. ஸோ இப்போ ப்ளஸ் டூவில் என்ன கோர்ஸ் படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும், இதுக்கு பர்சன்டேஜ்லாம் பார்க்குறதுல, ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தாலே அவங்க ஏஎன்எம் கோர்ஸ் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 கோர்ஸஸ்க்குமே கவர்மெண்ட் செக்டார், ப்ரைவேட் செக்டார் ரெண்டுத்துலேயுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ பிஎஸ் நர்சிங் முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு யாருமே நம்ம ஊருக்குள்ளேயே இருக்கிறது இல்லை, எல்லாருமே அப்ராடு போயிடுறாங்க. அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய வருது, அது என்னென்னு சொல்கிறேன், அந்த எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி டிஜிஎன்எம் முடிக்கிறவங்களுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரின் போயிடுறாங்க. இப்போ இந்த ஏஎன்எம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப்னு சொல்லுவோம். ஏஎன்எம் கோர்ஸ் படிக்கிறவங்க தான் கவர்மெண்ட்டில் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 6 மந்த்ஸ் பேக் கிட்டத்தட்ட ஒரு 3000 வேக்கன்சிஸ் வந்துச்சு, 2000 சம்திங் வேக்கன்சிஸ் வந்துச்சு. அது ஏஎன்எம் முடித்தவங்க எல்லாருமே போயிட்டு ரெகுலர் போஸ்ட்டில் பிளேஸ் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது மற்ற பிஎஸ்சி ஜிஎன்எம் முடித்தவங்க அவங்க எம்ஆர்பி அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வரும், அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கவர்மெண்ட்லேயே கிடைக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோர்சஸில் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுது, அது காலேஜஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் ப்ரைவேட் காலேஜஸ் அப்படின்ட்டு இருக்கோம். இதில் வந்துட்டு ஒரு சிலருக்கு டவுட் வரும், கவர்மெண்ட் காலேஜுக்கு எப்படி நாம் வந்துட்டு அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பார்த்தா ஒரு வெப்சைட் இருக்குது, அதாவது tnhealth.tn.government.in அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. அதில் போயிட்டு அதாவது டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அவங்களுடைய வெப்சைட்டு தான் அது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஜூன் ஜூலை இந்த பீரியடில் தான் அதை கால்ஃபர் பண்ணுவாங்க.
0: இப்போ 12th முடிச்சிருக்கவங்க கால்ஃபர் பண்ணும்போது நம்ம அப்ளை பண்ணணும்.
2: எஸ் மேம், இப்போ முடித்தவங்க இப்போ கால்ஃபர் பண்ணுவாங்க, அது ஜூன் ஜூலையில் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அந்த வெப்சைட்டில் போயிட்டு அவங்க அதை அப்ளை பண்ணலாம், ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடலாம்.
0: அதுக்கு என்னென்ன சர்டிபிகேட்லாம் தேவை மேம்? ஒரு இந்த இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட என்னென்ன சான்றிதழ்கள்லாம் கையில் இருக்கணும்?
2: கண்டிப்பாக மேம், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் டூ மார்க் ஷீட்ஸ் கம்பல்சரி, 10th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ஃபோட்டோ, இது எல்லாமே கம்பல்சரி. ஸோ இது எல்லாமே இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாம் மேம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வெயிட் பண்ணணும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தது வந்துட்டு மெரிட் பேசிஸில் நேம் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. எல்லாருடைய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய ரேங்கும் பார்த்துட்டு ரேங்க் லிஸ்ட்டு கால்ஃபர் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டு பார்த்ததுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா எந்த காலேஜ் அவங்களுக்கு வேணுமோ அதை ஸ்டூடெண்ட்ஸே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓல்டன் டேஸ்லாம் அப்படி கிடையாது, அவங்க எதை காலேஜை கொடுக்குறாங்களோ அதுதான் எடுக்கணும். இப்போ அப்படி கிடையாது, ஸ்டூடெண்ட் எந்த காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த காலேஜே அவங்க சூஸ் பண்ணி போய்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அந்த காலேஜ் சூஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஒரு கட் ஆஃப் டேட் கொடுப்பாங்க, அந்த டேட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க அந்த காலேஜ் அப்ரோச் பண்ணிவிட்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அவங்க அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ப்ராசஸ், அட்மிஷன் ப்ராசஸ். இது வந்து கவுன்சிலிங் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு.
0: ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம்.
3: நாகப்பட்டினம் பிபிஎம் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்,
4: பிபிஎம் கண் மருத்துவமனை, நீலாமேற்கு வீதி, நாகப்பட்டினம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர்.
1: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: பிபிஎன் கண் மருத்துவமனை நீலாமேற்கு வீதி நாகப்பட்டினம்.
0: மேம், இப்போ வந்து அந்த நேயர் கேட்டாங்க இல்லையா, அப்ராட் சான்சஸ் இருக்கா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்களுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
3: ஓகே மேம், கண்டிப்பாக நிறைய சான்சஸ் இருக்குது மேம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோ இல்லை ஜிஎன்எம்ஓ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இல்லை அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுக்குமே சான்சஸ் இருக்குது. அப்படி பார்த்தா அவங்க முடித்ததுக்கு அப்புறம் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் அவங்க வந்து ஒர்க் பண்ணணும். கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். அதனால ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கணும்.
0: அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தா
3: ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஓகே தான். ஏதோ ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் அவங்க வந்துட்டு அப்ராட் போகிறதுக்கு அப்ளை பண்ண, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க.
0: பட் ஒன்ஸ் எக்ஸாம் கூட வைக்கிறதா சொல்றாங்க.
3: எஸ் மேம், நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது மேம். இப்போ யூஎஸ் அப்படியெல்லாம் போறாங்க அப்படின்னு சொன்னா என்கிளாக்ஸ் அப்படின்ற எக்ஸாம் எழுதணும். அது மாதிரி இப்போ வந்துட்டு அந்த லாங்குவேஜ் பார்ப்பாங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அடிக்குவேட்டா இருக்கான்னு சொல்றதுக்காக ஐலட்ஸ் எக்ஸாம் டோஃபல் எக்ஸாம் அப்படியெல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்எம்சி டெஸ்ட். இப்போ சப்போஸ் வந்துட்டு கனடா அங்கெல்லாம் போறதா யூகே அப்படியெல்லாம் போறதா இருந்துச்சு அப்படின்னா என்எம்சி எக்ஸாம் சொல்லுவாங்க. அப்புறம் நியூசிலாந்து போர்டில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க மேம். அப்புறம் சிங்கப்பூர் நர்சிங் போர்டு. இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடெக்டிவ் ஏரியாவாக ஃபீல் பண்ணுது எதுன்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூர். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும் இல்லையா சிங்கப்பூர் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்துட்டு சிங்கப்பூர் போகும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது, அஸ் வெல் அஸ் வந்துட்டு நல்ல சேலரியும் அங்கே கிடைக்குது. ஸோ அப்போ அந்த சிங்கப்பூர் நர்சிங் போர்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களே வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கிறாங்க. இது வந்துட்டு எப்படின்னா நிறைய ஏஜென்ட்ஸும் இருக்காங்க, இந்த அப்ராட் அனுப்புறதுக்கு ஏஜென்ட்ஸும் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய எங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே என்ன பண்ணுறாங்க, அந்த ஏஜென்ட்ஸ் வந்துட்டு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. அந்த கோச்சிங் சென்டர்ஸில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோச்சிங் போகும்போது அவங்களே வந்து அதுக்கான ஆஃபர்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ அப்ராட் போடுறதுக்கு தான் ஆசைப்படுறாங்க, போயிடுறாங்க.
0: ஆனால் சில விஷயங்கள் கூட நடக்குதுல்ல மேம், இப்போ வந்து அப்ராட் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் மாதிரி கூட நடக்கிறது.
3: கண்டிப்பாக மேம்,
0: இப்போ நம்ம ஒரு கோச்சிங் சென்டரில் போய் நம்ம ஜாயின் பண்ணுறோம், இந்த மாதிரி அப்ராட் போகிறதுக்காக படிக்க போகிறோம் அப்படின்னா அங்கே அதனுடைய தரத்தை நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது மேம்?
3: கண்டிப்பாக மேம். ஸோ இப்போ கோச்சிங் சென்டர் அப்படி போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய சீனியர்ஸ் கிட்ட கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் அவங்க எங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து ரெஃபரன்ஸ் வாங்கணும். அப்போ அவங்களுக்கு தெரியும் எந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்துட்டு ஸ்டாண்டர்டான ஹாஸ்பிட்டல்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த கோச்சிங் சென்டர்ஸ்லாம் சரௌண்டிங் ஏரியாவில் ஸ்கேம் இல்லாமல் இருக்குது, ஒரிஜினல் சென்டர்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ தே வில் பி கிவிங் நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க அவங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க போகலாம். ஏன்னா ஸ்கேம் இருக்கிறது நிறைய இடத்துல வாய்ப்பு இருக்குது. ஏஜென்ட்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு டைப் ஆஃப் ஜாப் கிடைக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இதில் கொஞ்சம் போகக்கூடிய பீப்புள் வந்து அவேராக தான் இருக்கணும்.
0: கண்டிப்பாக மேம். மேம், இப்போ அந்த ஏஎன்எம் ஜிஎன்எம் கோர்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த கோர்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேம்.
3: இப்போ ஜிஎன்எம் கோர்ஸ் வந்து மேம் அதான் 3 இயர்ஸ் கோர்ஸ், டிப்ளமா இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எந்த ஹாஸ்பிட்டலில் வேணாலும் அவங்க ஜாபுக்கு போகலாம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். அதே மாதிரி ஏஎன்எம் முடித்தவங்க, இது ஏஎன்எம் பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால் கேர்ள்ஸ் மட்டும்தான் அதில் படிக்கலாம், பாய்ஸுக்கு வந்து தே ஆர் நாட் பர்மிட்டட், அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது ஏஎன்எம் படிக்க. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட அது மகப்பேறியலோட சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு, அதனால் வந்துட்டு பாய்ஸுக்கு அதுக்கு எலிஜிபிள் கிடையாது, கேர்ள்ஸ் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேர்ள்ஸ் ஏஎன்எம் படிக்கும்போது 2 இயர்ஸ் ஈஸியாக முடிச்சிடுறாங்க, சீக்கிரமாக வேலைக்கு போயிடுறாங்க, கவர்மெண்ட் ஜாபும் நிறைய இருக்கிறது இந்த ஏஎன்எம் கோர்ஸ் தான். அது மாதிரி அதில் வந்துட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தா தமிழ் மீடியமும் இருக்கிறது எதுலன்னு கேட்டிங்கன்னா ஏஎன்எம் தான். பிஎஸ்சி ஏஜிஎன்எம்க்கு கிடையாது, ஏஎன்எம்க்கு தமிழ் மீடியம் இருக்குது. அடுத்து ஹையர் ஸ்டடீஸ்.
0: இப்போ அந்த ஏஎன்எம் அப்புறம் ஜிஎன்எம் சொன்னீங்க, ஜிஎன்எம்க்கும் நர்சிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மேம்? ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் ஏஎன்எம்க்கும் சாரி ஜிஎன்எம்க்கும் நர்சிங்
3: பிஎஸ்சி
0: நர்சிங் படித்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு மேம்?
3: ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னேன் பட்டப்படிப்பு பட்டய படிப்புன்னு சொன்னேன் மேம், அந்த கேடரே மாறுது. பட்டப்படிப்பு

0: நர்சிங், பட்டய படிப்பு டிஜிஎன்எம் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிக்கு தியரி அவர்ஸ் வந்து நிறைய படிப்பாங்க, தியரிட்டிக்கலாக நிறைய படிப்பாங்க, ஜிஎன்எம் ப்ராக்டிக்கலாக நிறைய படிப்பாங்க. அப்படி இருக்கும்போது முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா நிறைய கண்ட்ரீஸில் வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறது இல்லை. அப்ராட் கண்ட்ரீஸ்லாம் பிஎஸ்சி ஜிஎன்எம் ஆல்மோஸ்ட் சேம் சேலரி தான் கொடுக்குறாங்க. நம்ம நம்ம இந்தியாவுக்குள்ளேயே சொல்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் பார்க்கறதில்ல. பட் பேசிக்காக படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு தியரி அவர்ஸ் நிறைய வந்துட்டு டெக்னாலஜிஸ் லேர்ன் பண்ணுறாங்க பிஎஸ்சியில். ஜிஎன்எம்ல கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரொம்ப கிடையாது, கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும், மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் இந்த சர்டிஃபிகேட்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது பட்ட படிப்பு, இது பட்டய படிப்பு. ஆனால் ரெண்டு கோர்ஸ் படித்தாலுமே அவங்க ஹையர் ஸ்டடீஸ் போகலாம். என்னென்னா பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறவங்க டைரெக்டாக ஹையர் ஸ்டடீஸ் போகலாம், ஆனால் டிஜிஎன்எம் முடிக்கிறவங்க டைரெக்டாக எம்எஸ்சி படிக்க முடியாது. டிஜிஎன்எம் முடிக்கிறவங்க எகைன் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை முடித்ததுக்கப்புறம் தான் அவங்க எம்எஸ்சி நர்சிங், அதுக்கப்புறம் பிஹெச்டி அப்படி போகலாம். இது ஒரு டிஃப்ரென்ஸ் தான் மேம்.
1: ஓகே மேம். மேம் அடுத்ததாக இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டீங்க, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, 45% இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இல்லையா நர்சிங் கோர்ஸ் எல்லாத்துக்குமே?
0: பிஎஸ்சி நர்சிங் 45% மேம், டிஜிஎன்எம் 40%. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது இன்னொன்று மார்க்ஸ் வந்துட்டு ரொம்ப மினிமம் எடுக்கிறாங்க, ஜஸ்ட் வந்துட்டு அந்த லெவலில் தான் 45% தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு இங்கிலீஷும் பார்ப்பாங்க, ஏன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இங்கிலீஷ். அப்படி இருக்கும்போது இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதனால் கொஞ்சம் ஹை மார்க் இருந்து இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை, அது பேசிக் வந்து 45% இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள் தான்.
1: ஓகே மேம். இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங்கில் வந்து நிறைய ப்ராக்டிக்கல்ஸ் இருக்கும், நிறைய டெக்னாலஜிஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற கரிக்குலமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது மேம்?
0: சரிங்க. இப்போ வந்து மேம் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பிஎஸ்சி நர்சிங் அப்படின்றது ஒரு ஆனுவல் எக்ஸாம் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸாக இருந்துச்சு. எவ்ரி இயர் 4 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்போது 4 இயர்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க. அப்போ இப்போ ரீசெண்டாக 4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அது செமஸ்டர் சிஸ்டமாக மாற்றிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால இந்த ஆனுவல் எக்ஸாம் பண்ணும்போது, நான் செமஸ்டரில் ஆனுவல் எக்ஸாம் எழுதும்போது நிறைய சப்ஜெக்ட் அவங்க எழுத வேண்டியது இருக்குது. அதனால கொஞ்சம் ஈஸ் பண்ணுறதுக்காக செமஸ்டர் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி செமஸ்டர் சிஸ்டம் கொண்டு வந்தாலுமே அவங்களுக்கு தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் நிறைய தான் இருக்குது. ஒன்று தியரின்றது நம்ம வந்து காலேஜ் லெவலில் தியரி கிளாஸஸ் எடுத்துருவோம், ப்ராக்டிக்கல்ன்றது காலேஜ்லேயும் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுக்கணும், அட் த சேம் டைம் அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரைனிங் லேர்ன் பண்ணணும். எந்த ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ ஏதோ ஹாஸ்பிட்டல்ஸில் போயிட்டு அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டால் தான் இந்த ப்ராக்டிக்கல்ஸ் அவரை கவர் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்எம் அதே மாதிரி தான், அவங்க வந்து தியரி வந்துட்டு காலேஜில் அட்டன் பண்ணிடுறாங்க, ப்ராக்டிக்கலுக்கு அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிஎஸ்சி நர்சிங்கில் நிறைய, அதாவது சொல்லுவாங்க இது வந்து மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பிஎஸ்சி நர்சிங் டிஜிஎன்எம். இப்போ மற்ற ஸ்பெஷாலிட்டி மற்ற கோர்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் வந்து 1 or 2 papers தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் இல்லாமல் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பேசிக்காக நர்சிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங், பீடியாட்ரிக் நர்சிங், சைக்காட்ரிக் நர்சிங், கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், அப்படி சப்ஜெக்ட்ஸ் பேசிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அது இல்லாமல் அவங்க எல்லாமே படிக்கிறாங்க. அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன், சைக்காலஜி, சோஷியாலஜி, ஃபார்மகாலஜி, பெத்தாலஜி, ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அவங்க படிக்கிறாங்க.
1: ஓவராலாக எல்லாமே
0: கவர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க வந்துட்டு ஒரு மல்டி டேலண்டட் பர்சன், நர்ஸ்ன்றவங்க ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாக வெளியில் வராங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் எல்லா விஷயமும் தெரியுது
1: கண்டிப்பாக.
0: ஸோ அதனால வந்துட்டு சிலபஸ் வந்து அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சிலபஸை ஃபார்ம் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் நர்சிங் கவுன்சில், அதாவது இந்திய அளவில் இருக்கக்கூடிய நர்சிங் கவுன்சில், இந்தியன் நர்சிங் கவுன்சில் தான் சிலபஸை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த சிலபஸ் தான் எல்லாருமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லா இன்ஸ்டிடியூஷனும் ஃபாலோ பண்ணுறது அந்த சிலபஸ் தான். ஸோ அப்போ வந்துட்டு வேர்ல்டு லெவலில் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக இந்த ப்ரொஃபஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்தியன் நர்சிங் கவுன்சில் இந்த சிலபஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது மல்டி டேலண்டட் கோர்ஸ்.
1: ஓகே மேம்.
2: நாகப்பட்டினம்
1: நேர்களை நம்ம வந்து அடுத்தது என்ன நிகழ்ச்சியில வந்து

0: நர்சிங் துறை சார்ந்த படிப்புகள் குறித்த உங்களுடைய சந்தேகங்களை கேட்கறதுக்கு அழைத்து வரலாம் நேயர்களே. 04368 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 என்ற எண்ணில்.
1: நாகப்பட்டினம் விபிஎம் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்,
2: விபிஎம் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: மேம், இப்போ இந்த நர்சிங் படிக்கிறவங்களுடைய ரோல் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் என்னவாக இருக்கும் மேம்?
3: கண்டிப்பாக மேம், நம்ம வந்துட்டு வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு நர்ஸ் அப்படின்றவங்க, நர்ஸ்னால் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, நர்ஸ்னால் மெடிசன் கொடுப்பாங்க, அவ்வளோதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு ஏகப்பட்ட ரோல்ஸ் இருக்குது. ஒரு நர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அந்த இடத்துல ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு நர்ஸாக இருக்கிறதோட கவுன்சிலராக இருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு சைக்காலஜிக்கெலாம் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே பேஷண்ட்டாக போயிட்டாலே அவங்க சைக்காலஜிக்கெலாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுவாங்க. அந்த இடத்துல ஒரு கவுன்சிலராக அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்ன கஷ்டமோ அதை கேட்டு அதுக்கான ஆலோசனைகளை கூறி ஒரு கவுன்சிலராக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டீச்சராக இருக்காங்க அந்த இடத்துல. அவங்களுக்கு என்ன சந்தேகங்களோ அந்த வியாதியை பற்றியோ இல்லை மெடிசன்ஸ் பற்றியோ ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரே டீச்சராக இருக்காங்க.
0: ஆமாம், டாக்டர் ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா, என்ன சொன்னாங்க, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம நர்ஸ் கிட்ட தான் கேட்போம். ஏன்னா டாக்டர் கிட்ட கேட்கறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அதனால நர்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க, இல்லை உங்களுக்கு இந்த பிரச்சனைனா சரியாயிடும், ரெண்டு நாளில் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
3: கண்டிப்பாம்மா. ஸோ அந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அப்புறம் ரிசர்ச்சர். ரிசர்ச்சர் அப்படின்னா நிறைய புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறது. பேசிக்காகவே பார்த்தா ஒரு நர்ஸ் முடிச்சு நர்சிங் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பேசிக்காக மூணு ரோல் இருக்குமா. ஒன்று நர்ஸ், அடுத்து எஜுகேட்டர், அட்மினிஸ்ட்ரேட்டர். இது வந்து பேசிக் ரோல்ஸ். நர்சிங் நர்ஸாக ஒர்க் பண்ணலாம், இல்லை அவங்களே ஒரு எஜுகேட்டராக போகலாம், இல்லை வந்துட்டு அவங்களே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக போகலாம். இது நிறைய இடத்துல நடக்குது. இது கூட அடிஷ்னலாக ரிசர்ச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் படித்தவங்க நிறைய பேர் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்காங்க, ரிசர்ச்சராக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போ அதே தான் பேஷண்ட் கிட்டையும் அதே தான் பண்ணுறாங்க. நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுத்து, அதாவது ஹெல்த் எஜுகேஷன் சொல்லுவோம், எஜுகேஷன் கொடுத்து அவங்களுக்கான சந்தேகங்களை தீர்க்குறாங்க. அதுக்கப்புறம் கல்லூரி சைடு வரும்போது அங்கே என்ன பண்ணாங்கன்னா எஜுகேட்டராக ஒரு ஒரு ப்ரொஃபஸராகவோ ஒரு லெக்சரராகவோ ஒரு பிரின்ஸிபலாகவோ நர்சிங் டியூட்டராகவோ அவங்களுடைய ரோலை பண்ணுறாங்க. ரிசர்ச்சர் அப்படின்னும் போது புது புது விஷயங்களை வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு நர்சிங்க்கு கம்பல்சரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ ரிசர்ச்சர் ஹையர் ஸ்டடீஸ் முடித்தவங்க வந்துட்டு நிறைய பேர் வந்து ரிசர்ச்சராக இருக்காங்க. அவங்க புது விஷயங்களை கண்டுபிடிச்சி ஒரு வியாதியை குணப்படுத்தும் போது என்ன விஷயங்களை செய்தால் அந்த வியாதி ஈஸியாக குணமடையும், அதுக்கு எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணலான்ற மாதிரியான விஷயங்களையும் அவங்க கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க ஒரு ரிசர்ச்சராக. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு நர்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில ரோலாக நினைக்கிறோமா?
0: கண்டிப்பாக மேம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கிய அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
3: விபிஎன் கண் மருத்துவமனை நீலாமேற்கு வீதி நாகப்பட்டினம்.

0: இனி தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களை. மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார்கோ ஜுவல்லர்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
0: அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் செவிலியர் துறை சார்ந்த படிப்புகள் என்னென்ன இருக்குது, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி நம்ம கூட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கோமதி மேம்,
3: அடுத்ததாக இப்போ மேம் நீங்கள் எக்ஸாம்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி இந்தியாவில் என்னெல்லாம் எக்ஸாம்ஸ் இருக்குது, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறது இல்லையா. அதாவது நர்சிங் படித்தோம் அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒர்க் பண்ணலாம் மட்டும்தான் தெரியுதே வழியை, என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் எழுதலாம், என்னெல்லாம் போஸ்ட்டுக்கு போகலான்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அப்படி பார்த்தோம்னாக்கா எய்ம்ஸ் எக்ஸாம் சொல்லுவாங்க, எய்ம்ஸ் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா நார்செட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த இதிலே பாருங்க, நர்சிங் ஆஃபீஸர், இன்னொரு விஷயம் நர்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கும் நர்சிங் ஆஃபீஸர்ன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நர்ஸ்ன்னு சொன்னா சிம்பிளா நினைப்பாங்க, இதே ஆஃபீஸர் அப்படின் போது அவங்க வந்துட்டு வேற லெவல்ல நினைப்பாங்க இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்டே அந்த போஸ்ட் நர்ஸ்ன்னு சொல்லாம நர்சிங் ஆஃபீஸர் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாம் அப்படிதான் சொல்றோம் இல்லையா, மற்றவங்களெல்லாம் ஆஃபீஸர்னு சொல்றோம், நர்ஸை மட்டும்தான் போவருக்கு டாக்டரே எடுத்துட்டா கூட மெடிக்கல் ஆஃபீஸர்னு சொல்றோம். ஆனா நர்ஸை வந்துட்டு நர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவங்களுக்கான அந்த ஒரு டிக்னிட்டி கிடைக்கல அப்படின்றதுனாலயே நர்சிங் ஆஃபீஸர்ன்றது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து எய்ம்ஸ் போஸ்ட், எய்ம்ஸ்ல வந்துட்டு ஜாபுக்காக எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம், நார்செட் எக்ஸாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎஃப்எம்எஸ், அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸ். நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த மிலிட்ரியில் நர்சிங் ஜாப்ஸ் அவைலபிலிட்டி இருக்குன்றது தெரியாது. ஸோ அப்படி வந்துட்டு நாட் ஓன்லி மிலிட்ரி, நேவி எல்லாத்துலேயுமே நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு போகிறதுக்கான ஒரு எக்ஸாம் தான் இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம்ன்றது.
0: இந்த எக்ஸாம்ஸ்லாம் எப்போலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க மேம்?
3: இது வந்துமா நம்ம வந்துட்டு வெப்சைட்டில் கால் ஃபர் பண்ணுவாங்க. அது வந்துட்டு எவ்ரி இயர் வந்துட்டு தேர் கண்டக்டிங். அப்போ வந்துட்டு அவங்க வெப்சைட்டில் கால் ஃபர் பண்ணுவாங்க, அதாவது எக்ஸாம்ஸ் போர்ட்டல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்துட்டு கண்டினியூஸாக அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக தான் இருக்காங்க. ஸோ அதனால அவங்க வந்துட்டு ஆன்லைனில் பார்த்தே அப்ளை பண்ணிடலாம். ஆனால் ரெகுலராகவே இந்த எக்ஸாம்ஸ் வந்து கால் ஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்துட்டு அதாவது எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சி ஜிஎன்எம் எம்எஸ்சி என்ன கோர்ஸ் வேணாலும் படிச்சிருக்கலாம் எக்ஸப்ட் ஏஎன்எம். ஸோ அவங்க வந்துட்டு இந்த எம்ஆர்பி எக்ஸாம் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு அந்த ரேங்கிங்கில் அவங்கள வந்து சூஸ் பண்ணுறாங்க நர்ஸாக. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயே ஒரு சில டைமிங்ஸில் வந்துட்டு நர்சிங் முடித்தவங்களுக்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்சிஹெச் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் எடுத்தாங்க, அது வந்து த்ரூ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். அது வந்துட்டு நர்சிங் முடித்தவங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிக்காக நர்சிங் முடித்த கேண்டிடேட்ஸ் வந்து இந்த எம்சிஹெச் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி போஸ்டிங் போனாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கும் நர்சிங் வந்து ஒரு பேசிக்காக இருக்குது. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு மோஸ்ட்லி வந்து நியூட்ரிஷன் பயோகெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி படித்தவங்க தான் போவாங்க. நர்சிங் படித்தவங்களுமே இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி அவங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக ஆகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ஸ்னு சொல்லுவாங்க, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஹாஸ்பிட்டல். அது எங்கேன்னு கேட்டால் அந்த தொழிற்சாலைகளில் இஎஸ்ஐ ஸ்கீம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இஎஸ்ஐ ஸ்கீமில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு இஎஸ்ஐ எக்ஸாம் எழுதி அவங்க வந்துட்டு அங்கே போய் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணலாம். அடுத்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ரயில்வே எக்ஸாம் நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போலாம் ஓரளவுக்கு அவராக இருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம் எழுதினாலுமே அவங்க ரயில்வேல நர்ஸாக போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்ம இந்தியாவிலேயே இருக்குதுமா. அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி எக்ஸாம், ஸோ அவங்க வந்துட்டு பிஎஸ்சி முடித்தவங்க ஒரு பேசிக் டிகிரி பிஎஸ்சி அப்படின்போது ஒரு டிகிரி அப்படின்போது அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாமுமே வந்துட்டு அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைய இருக்குது.
0: ஓகே மேம். மேம் அடுத்தது வந்து ப்ரைவேட் செக்டர்ஸில்

0: என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது மேம்?
1: ப்ரைவேட் செக்டர்ஸ்னு போனால் மேம், இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் சைடு அப்படின்னு சொன்னால் நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க, அதே நர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த லெவல், ஃபஸ்ட்டு நர்ஸாக இருப்பாங்க, வார்டு இன்சார்ஜாக இருப்பாங்க, சூப்ரண்டனாக போவாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டராக போவாங்க ப்ரைவேட் செக்டர். இது வந்து சர்வீஸ் சைடு. அதே எஜுகேஷன் சைடு தனியாக இருக்குது, சர்வீஸ் எஜுகேஷன். எஜுகேஷன் சைடு அப்படின்னு பார்த்தோன்னா, நர்சிங் முடித்தவங்க ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நர்சிங் டியூட்டராக ஃபஸ்ட்டு போகலாம். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 1 இயருக்கு அப்புறம் அவங்க நர்சிங் டியூட்டராக ஒர்க் பண்ணலாம். அவங்களோட பேஸ்டாக அந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸர், அதுக்கப்புறம் அவங்க வைஸ் பிரின்சிபல், பிரின்சிபல் போஸ்ட்டுக்கு போகலாமா?
0: எம்எஸ்சி நர்சிங் படிக்கணும்னு அவசியம் இல்லையா மேம்?
1: இல்லை மேம், கண்டிப்பாக இருக்குது. அதாவது பிஎஸ் நர்சிங் முடிச்சிருந்தா தான் நர்சிங் டியூட்டர், அடுத்து எம்எஸ்சி நர்சிங் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா தான் அவங்க வந்துட்டு அடுத்தது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸர் அந்த போஸ்ட்டுக்கு போக முடியும். இன்னொன்று, எம்எஸ்சி நர்சிங் முடித்தாலுமே ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு அவங்க நர்சிங் டியூட்டராக தான் இருப்பாங்க. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்டிங் போகலாம்.
0: எக்ஸ்பீரியன்ஸ்
1: கெயின் பண்ணால் மட்டும்தான் அந்த போஸ்டிங் போக முடியும். இது வந்து டீச்சிங் சைடில்.
0: ஓகே மேம்.

0: இந்த ஹையர் ஸ்டடிஸ் சொன்னீங்கல்ல மேம், இதில் என்னென்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ்லாம் இருக்குது மேம்?
1: கண்டிப்பாக மேம், இப்போ பிஎஸ் நர்சிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஹையர் ஸ்டடிஸ் போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங், பீடியாட்ரிக் நர்சிங், சைக்காட்ரிக் நர்சிங், ஓபிஜி நர்சிங், அப்ஸ்ட்ரெட்ரிக் அண்ட் கைனகாலஜிக்கல் நர்சிங் சொல்லுவாங்க, கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங். இது ஃபைவ் வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் நர்சிங், எம்எஸ்சியில் ஃபாரன்சிக் நர்சிங்னு ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே த்ரூ இந்தியன் நர்சிங் கவுன்சில் தான் சிலபஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சிக்ஸ் கோர்ஸஸும் வந்துட்டு அடிஷ்னலாக எம்எஸ்சியில் பண்ணக்கூடிய ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ்.
0: ஆனால் ஒரு நேயர் வந்திருக்காங்க, தொடர்ந்து பேசலாம் மேம். வணக்கம், சொல்லுங்க மேம்.
1: அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேம், இப்போ டிஜிஎன் படித்தவங்க ஹையர் ஸ்டடிஸ் படிக்கலாமா ஒரு டவுட் வரும், கண்டிப்பாக படிக்கலாம். டிஜிஎன் முடிச்சதுக்கு அப்புறமா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் போகலாம். அது வந்து டூ இயர்ஸ் கோர்ஸ். டிஜிஎன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டூ இயர்ஸ் போஸ்ட் பேசிக் கோர்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க எம்எஸ்சி நர்சிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் அவங்க தேவைப்பட்டா பிஹெச்டி பண்ணலாமா?
0: ஓகே மேம், ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசலாம் மேம். வணக்கம், வணக்கம்,
1: இன்னும் நிறைய காலேஜஸ்ல அது வரல, இந்தியால ஒரு சில காலேஜஸ்ல அந்த ஃபாரன்சிக் நர்சிங் எம்எஸ்சி ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது அவங்களுக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சைக்காட்ரிக் நர்சிங், எம்எஸ்சி சைக்காட்ரிக் நர்சிங் முடிக்கிறவங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் செக்டார்ஸில், கவர்மெண்ட் ஸ்பெஷலைஸ்டு ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குது. அதே மாதிரி அப்ராடு கண்ட்ரீஸ்லேயும் இந்த பிஜி கோர்ஸ் பண்ணவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. அதே மாதிரி டீச்சிங் இன்ஸ்டிடியூஷனில் பிஜி கோர்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ அவங்க வந்துட்டு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக, நல்ல ஒரு எஜுகேட்டராக அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் பற்றி பார்க்கணும் மேம். நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னா, எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு ஒரு ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷனா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. அதை வந்துட்டு கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணிடுறாங்க, ரெகக்னைஸ் ஆகாத ஒரு இன்ஸ்டிடியூஷனில் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ணதுக்கு அவங்களும் சொல்லுவாங்க, இது வந்து நர்சிங் காலேஜ் நேம் போட்டு வச்சுருவாங்க, நர்சிங் காலேஜ்னு சொல்லிட்டு, இல்லை காலேஜ் ஆஃப் நர்சிங்னு போட்டிருப்பாங்க. இவங்க போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஒன் இயர் படிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து அது ரெகக்னேஷன் ஆகவே இல்லைன்றது தெரியும்.
0: தொடர்ந்து பேசலாம், ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம், வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? சொல்லுங்க சார், ரவிச்சந்திரன் சார்.
2: வணக்கம், வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேம், வணக்கம்மா, சொல்லுங்க.
2: தெரிஞ்சவங்க பொண்ணு ஒருத்தவங்க டிப்ளமா நர்சிங் முடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் போற வேலை வாய்ப்பு எதுவும் கிடைக்குமா?
1: எப்போ முடிச்சாங்க ஐயா?
2: ஒரு மூணு வருஷம் ஆகுது.
1: மூணு வருஷம் ஆகுதுங்களா? பிரைவேட்ல

0: பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? கண்டிப்பாங்க. எம்ஆர்பி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எம்ஆர்பி எக்ஸாம் சொல்லி ஒரு எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. அது கால்ஃபர் பண்ணாங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் அவங்க அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா வந்து அவங்க போஸ்டிங் போகலாம், கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம்.
1: கண்டிப்பா சார், ஆமா நர்சிங் வேலைக்கு தான்,
0: நர்சிங் வேலைக்கு போகலாம் ஐயா.
2: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி சார், நன்றி.

0: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் இன்சொல் அமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கார் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். நாளை காலை 5:00 திருவாரூர் நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜ ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். இவை இரண்டும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நமது பண்பலையில் நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் நண்பேண்டா

0: சொல்லுங்க மேம்.
1: அதாவது அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனமா அப்படின்னு தெரிஞ்சுதான் ஒரு ஸ்டூடெண்ட் போய் அங்கே சேரணும்னு சொல்லியிருந்தோம் மேம். ஏன்னு கேட்டால் அதான் ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு அங்கீகாரமே இல்லாமல் மாணவர்கள்
0: மேம் தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
2: அம்மா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க
2: சார். அம்மா எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. நர்சிங் படிப்பு அப்படிங்கறது மேற்கொண்டு அந்த கோர்சஸ் அப்படிங்கறது, அதாவது இந்த நர்சிங்க்கு எப்படி இருக்கு, அந்த அயல் நாடுகள்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கறது அங்கீகரிக்கப்பட்டிருக்கா நர்சிங் கோர்ஸ்கள், அதை பத்தி சொல்லுங்கம்மா. ரெண்டாவது இந்த ஸ்காலர்ஷிப் மாதிரி மாணவர்களுக்கு நர்சிங் படிப்புக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன செக்லிஸ்ட் இருக்காங்க, அது அரசாங்கத்துக்கிட்ட எப்படி வாங்கறது, இதை பத்தியும் கொஞ்சம் சொல்றீங்களா?
1: சரிங்கம்மா, கண்டிப்பா. இப்போ அயல்நாடுகளுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்ன மாதிரி என்கிளக்ஸ் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்கம்மா. நிறைய கண்ட்ரீஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அது அந்த கோச்சிங் சென்டரில் இல்லை வந்துட்டு ஏஜென்ட்ஸ் மூலியமா வந்துட்டு அவங்களை அப்ரோச் பண்ணி நம்ம அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொன்னால் நிறைய நாடுகளுக்கு போகலாம். அதாவது அமெரிக்கா, ஐரோப்பா, அதுக்கப்புறம் இது நியூசிலாந்து, சிங்கப்பூர், அது மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்க்குமே மக்கள் போயிட்டு இருக்காங்க. மாணவிகள் வந்து, அதாவது ஒரு என்ன சொல்லுதுன்னா, ஒரு முழு மனதோட படிக்கிறாங்க. அவங்க நர்சிங்க வந்துட்டு உள் வாங்கி முழு மனசோட படிக்கிறாங்க. அவங்களுடைய பிராக்டிக்கல் நாலேஜ் வந்து

0: ரொம்ப நல்லா இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா உலக நாடுகள்ல நர்சிங் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு, தமிழ்நாட்டில் முடிச்சவங்களுக்கோ பாண்டிச்சேரியில முடிச்சவங்களுக்கோ நிறைய வாண்டட் இருக்குது. ஸோ அதனால எந்த ஸ்டூடெண்ட்டுமே அவங்க ட்ரை பண்ணி எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றதில்ல. வேணா ஒரு 6 மந்த்ஸ், 1 இயர் அப்படி வெயிட் பண்ற மாதிரி இருக்குமே ஒழிய, அவங்க டெஃபினட்டா அவங்களுக்கு ஜாப் கிடைக்குது, அவங்க போயிட்டு தான் இருக்காங்க. அடுத்து அந்த ஸ்காலர்ஷிப் பத்தி கேட்டீங்க மேம், அதுவுமே வந்து டெஃபினட்டா இருக்குது. அதாவது கவுன்சிலிங் அட்டன் பண்ணி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டிஸ் பேங்க்ல இருந்து அவங்களுக்கு லோன் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல அந்த ட்ரைனிங் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டைபண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே அவங்களுக்கு கிடைக்குதுமா?
1: ஓ சூப்பர்மா, இந்த ஸ்டைபண்ட் கிடைக்கிறது புது விஷயமா இருக்கு.
0: இல்ல கிடைக்குதுமா, அது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்.
2: நன்றிமா. இன்னொரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்கமா?
3: காரைக்கால்ல இருந்து சுபா பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்கமா.
3: மத்திய பல்கலைக்கழகத்துல
0: அக்ரி அப்படி இல்லனா கியூட் எக்ஸாம் சென்ட்ரல் யுனிவர்சிட்டி திருவாரூர் போட்டிருக்கீங்களா?
2: நீங்க வந்து
3: சென்ட்ரல் கியூட் எக்ஸாம் போட்டதே வந்து சென்ட்ரல்ல வர மாதிரி அக்ரில கிடைக்கும் ஏதாவது மூலமா நமக்கு கவுன்சிலிங் வரும்ல?
2: இல்ல நீங்க வந்து
0: நர்சிங் சம்பந்தமான
2: கேள்விகள் கேட்டிங்கனா நல்லா இருக்கும் மேம். அத பத்தின
3: நர்சிங் பாப்பாக்கு அக்ரி தான் போடணும்னு ஒரு ஆசை, அதனால தான் அதோட டவுட் எனக்கு ரொம்ப டவுட்டா இருந்துட்டே இருந்துச்சு.
0: ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கேளுங்க, அது சம்மந்தப்பட்டவங்க கிட்ட கேளுங்க, அக்ரி பண்ணவங்க கிட்ட கேளுங்கம்மா, கண்டிப்பாக அதுக்கு நல்ல சொல்யூஷன் கொடுப்பாங்க.
2: நன்றிமா.
0: நன்றி. நன்றிமா,
3: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றிமா.

0: அடுத்து ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: திருவாரூர் தீபா மேம்.
2: சொல்லுங்கம்மா.
1: எனக்கு என்னன்னா மேம், எங்க பாப்பா இப்ப பிளஸ் டூ போயிட்டு இருக்கா, பயாலஜி ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்கா.
2: சரிம்மா.
1: இப்ப வந்து நான் இப்ப பயாலஜி குரூப் முடிச்சோன்னா பிஎஸ்சி நர்சிங் அட்மிஷன் போகணும்னா நான் எப்படி அதை
2: மொத்தம் 200 இருக்கு இல்லையா, அதை ரெண்டாக டிவைட் பண்ணி அது ஒரு 100 மார்க் எடுத்துப்பாங்க. மொத்தம் 200 மார்க். அந்த 200 மார்க்குக்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க, அதான் கட் ஆஃப்னு சொல்கிறது. இப்போ ஒரு அப்படி கட் ஆஃப் பார்த்தோன்னா ஒரு 175க்கு மேலே வந்துச்சு, 175 மார்க்ஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட்லேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட கொஞ்சம் ஒரு 140க்கு மேலே இருக்குன்னா உங்களுக்கு ப்ரைவேட்டில் கவுன்சிலிங்கில் கிடைக்கும். ஸோ அந்த மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த சீட்டு கிடைக்குமா.
1: Okay, thank you.
2: Thank you.
0: நன்றி மா, நன்றி. மேம், இந்த ஸ்காலர்ஷிப் பத்தி சொன்னீங்க, இந்த எஜுகேஷன் லோன் கிடைக்குமா மேம், இந்த பிஎஸ்சி நர்சிங் ஜிஎன்எம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு?
2: கண்டிப்பா லோன் கிடைக்குது மேம். ஏன்னா நர்சிங் வந்துட்டு பேங்க்ல போனதே கேட்பாங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வராங்கன்னா ரெண்டு பேர் நர்சிங் இருப்பாங்க, ரெண்டு பேர் இன்ஜினியரிங் இருப்பாங்க, அதர் கோர்சஸ்லாம் இருப்பாங்க. ஆனால் அந்த நர்சிங் படிச்சுட்டு வரவங்களுக்கு டெஃபினட்டாக அவங்க லோன் கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜாப் வந்துட்டு கன்ஃபார்ம்டு ஜாப் ஃபியூச்சரில்.

0: ஜாப் செக்யூரிட்டி இருக்கிறதுனால ஈஸியாவே லோன் கிடைக்குது மேம். ஒரு சில இடத்துல லேட் ஆகலாம், ஒரு சில பேங்க்ஸ்ல வந்து அந்த
1: ப்ராசஸிங் நடக்கலாம். நமக்கு தேவை மேம்,
0: அவங்க வந்து மேம் இப்போ ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்கன்னா ஒரு காலேஜில் போயிட்டு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, போனஃபைடு சர்டிஃபிகேட் வித் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்
1: என்னவோ
0: ஜாயின் பண்ணியிருக்க காலேஜில், ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அது பண்ண முடியுமா? அப்படி பண்ணதுக்கு அப்புறமா அந்த காலேஜினுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் அங்கேயே கொடுப்பாங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதுவுமே கொடுத்துருவாங்க. அதை வச்சுட்டு அவங்களுடைய பிளஸ் டூ மார்க் ஷீட், டிசி, ஆதார், அதை வச்சு தான் அவங்க அப்ளை பண்ணணும். இன்னொன்று, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் இயரில் கிடைக்காது, அது அந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு செகண்ட் இயர் வந்துடும். அப்படி செகண்ட் இயர் வரும்போது அவங்களுடைய அந்த ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களான்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் கேட்பாங்க, அவங்க பாஸ் பண்ண மார்க் ஷீட்டோ ஏதோ ஒரு எவிடன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேம்.

0: ஓகே மேம், இப்போ வந்து
1: அடுத்து மேம்
0: சொல்லுங்க மேம், சொல்லுங்க.
1: இந்த அங்கீகாரம் பத்தி சொல்லியிருந்தேன் மேம், இது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கல்லூரிகள் அங்கீகாரம் இல்லாம இருக்கு. அதை மாணவர்கள் என்ன பண்ணும், வெப்சைட்ல, அதாவது தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் அப்படின்னு சொல்லி வெப்சைட் இருக்கு இல்லையா, அதுல போயிட்டு அந்த கல்லூரியோ இல்ல வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் நர்சிங்னுடைய நேம் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை அவங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல போய் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு சேஃபா அந்த கோர்ஸை முடிச்சுட்டு வெளியில வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மேம். மாணவர்கள் ஏமாந்து போக வேண்டாம்ன்றதுக்காக இதை சொல்றேன்.
0: கண்டிப்பா மேம். ஓகே மேம், இப்போ வந்து நர்சிங் படிச்சிட்டோம், ஒரு வேலை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கெரியர் க்ரோத் எப்படி இருக்கும் மேம்?
1: இப்போ வந்து மேம் நம்ம வந்துட்டு நர்சிங் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்படின்னு சொல், ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்காங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பேசிக் நர்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மல்டிபிள் ரோல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மேம். ஹாஸ்பிட்டல் நர்ஸ் இல்லாமல் ஸ்கூல் ஹெல்த் நர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்கூல் செட்டப்பில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதோ இல்லை வந்துட்டு ஃபர்தராக என்ன செய்யணுமோ அதை செய்கிறவங்க ஸ்கூல் ஹெல்த் நர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் ஹெல்த் நர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது தொழிற்சாலைகள் தொழிற்கூடங்களில், ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் இன்சிடென்ட் நடக்கலாம், எமர்ஜென்சிஸ் வரலாம், அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கேர் கொடுக்கணும், அவங்கள வந்து அங்கேருந்து ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு நர்ஸ் தேவைப்படுறாங்க, அவங்க அந்த ஆக்குபேஷனல் ஹெல்த் நர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரிஷ் நர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது தமிழ், அதாவது இந்தியாவில் ரேராக இருக்குது. அதர் கண்ட்ரீஸில் இந்த பாரிஷ் நர்ஸ் அப்படின்னா அந்த ஆன்மீக கூடங்கள் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு நர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில். அப்புறம் ஹோம் கேர் நர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹோம் கேர் நர்ஸ் வந்துட்டு இப்போ லோக்கலாக நம்ம ஏரியாவிலே நிறைய இடத்துல இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்லேயே போயிட்டு ஒரு பேஷண்ட்டை பார்த்து கேர் கொடுக்கறது. அப்புறம் ஹாஸ்பைஸ் நர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது என்னன்னு கேட்டிங்கன்னா முதியோர்களுக்கு வயதானவர்களுக்கு அவங்க கூடவே இருந்து கேர் கொடுக்குறாங்க. அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் நர்ஸ்ன்னு சொல்கிறாங்க மேம், அது மறுவாழ்வு கொடுக்கறது. ஒரு பிரச்சனையிலேருந்து அவங்க மீண்டு வரும்போது அவங்க முழுசாக அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்குறவங்க அந்த ரீஹாபிலிட்டேஷன் நர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி நர்ஸ், அதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆர்ம்டு நர்சஸ் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ மிலிட்ரியில் வந்து அவங்க நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்து ஏரோஸ்பேஸ் ஆர் ஃப்ளைட் நர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ளைட்டில் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டோம், ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தாங்க இந்த டீனு டெலிவரி ஆகிடுச்சு, ஒரு ஹார்ட் அட்டாக்காக வந்துருச்சு, யாரும் இல்லை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில ஃப்ளைட்டில் வந்துட்டு அதுக்கு போஸ்டே வச்சுருக்காங்க ஃப்ளைட் நர்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்புறம் டெலிநர்சிங், டெலிநர்சிங் இப்போ வந்துட்டு நிறைய இருக்குது. யாருமே வந்துட்டு பேஷண்ட்டை டைரெக்டாக தான் பார்த்து கேர் கொடுக்கணுன்றது கிடையாது, த்ரூ டெலிஃபோன் ஆர் டெலிவிஷன் தே ஆர் கிவிங் கேர், அதுதான் டெலிநர்சிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் நர்ஸ், ஸோ அதுதான் நம்ம எம்எஸ்சியில் நான் ஒரு கோர்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, எம்எஸ்சி ஃபாரன்சிக் நர்சிங். இந்த மருந்தியல் துறை அது, அதாவது தடயவியல் துறைன்னு சொல்லுவோம், அதாவது தடயவியல் துறை மெடிசனில் இருக்குது, ஃபாரன்சிக் மெடிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நர்சிங்கில் வந்துட்டு இப்போ அதை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.
0: இப்போ அந்த ஃபாரன்சிக் நர்சிங் சொன்னீங்க, இந்த கோர்சஸ்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படி, எங்கே எதை அப்ளை பண்ணணும் மேம், என்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்?
1: இல்லை மேம், நர்ஸ் இது எல்லாமே அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க. நர்சிங் முடிச்சுட்டு இப்போ பிஎஸ்சி முடிக்கிறாங்க இல்லையா, பிஎஸ்சி முடிச்சதுக்கு அப்புறமா எம்எஸ்சியில் இந்த ஃபாரன்சிக் நர்சிங் ஒரு ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ்.
0: அதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்குறேன்
1: மேம். என்ட்ரன்ஸ் கிடையாது மேம்,
0: ஓகே,
1: டைரெக்டாக வந்துட்டு பிஜி பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ் கிடையாது மேம். பிஎஸ்சி முடிச்சிருந்தாங்கன்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலே அவங்க இந்த பிஜி கோர்சஸ் பண்ணலாம்.
0: இந்த கோர்ஸை எந்த காலேஜில் இருக்கோ நம்ம அந்த காலேஜ்
1: காலேஜில் பண்ணிக்கலாம் மேம், அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில இன்ஸ்டிடியூஷனில் அவங்களுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு ஓரளவுக்கு பாஸ் பண்ணுற மாதிரியான எக்ஸாமாக தான் இருக்கும். அது பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அது எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் கிடையாது, ஒரு சில இன்ஸ்டிடியூஷனில் மட்டும் அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும்மா, அவ்வளோதான்.
0: சரிங்க மேம்,

0: இந்த கெரியர் கேரியர் பத்தி
1: அடுத்து பார்த்தோம்னா மேம், இப்போ வந்துட்டு நர்ஸ் என்டர்பிரீனர்னு சொல்லுவாங்க, அதாவது தொழில் முனைவோர். ஒரு நர்ஸ் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல போய் தான் ஒர்க் பண்ணணுன்றது கிடையாது, அவங்களே ஒரு தொழில் முனைவோரா வரலாம்.
0: எப்படி மேம்,
1: எப்படின்னு கேட்டா, இப்ப நர்சிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, நர்சிங் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை வந்துட்டு அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணும்போது அவங்க ஒரு என்டர்பிரைனரா ஆகுறாங்க. நர்சிங் தேவையான மெட்டீரியல்ஸ் இந்த பிபிஇ கிட் எல்லாம் சொல்லுவாங்க, பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் கோவிட் டைம்ல எல்லாம் யூஸ் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கிட் எல்லாம் ரெடி பண்ணும்போது அவங்களுக்கு என்னன்னா, ஒரு நர்ஸா இருக்கும்போது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க இந்த பிபிஇ கிட் வந்து எப்படி போட்டா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்ன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது, அப்போ அதே அவங்களை ரெடி பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணும்போது அவங்க வந்துட்டு அந்த இடத்துல ஒரு என்டர்பிரினராக ஆகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியாலஜிக்கல் நர்சிங், இந்த ரேடியாலஜின் போது எக்ஸ்ரே இசிஜி இதை தான் ரேடியாலஜின்னு சொல்லுவோம், அதுக்கு தனியாக டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. இருந்தாலுமே நர்சிங் முடிச்சவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சிலர் வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸாக எடுத்து அந்த ரேடியாலஜிலாம் பண்ணும்போது அவங்க ரேடியாலஜிக்கல் நர்ஸ் ஆகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிசன் நர்ஸ், பிரிசன் நர்ஸ் அப்படின்னும் போது ஒரு பிரிசன் இம்ப்ரிசன்மெண்ட் ஆகக்கூடிய அந்த கிரைம்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு நிறைய சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கும்.
0: கைதிகளுக்கு
1: வந்து அந்த சைக்காலஜிக்கல் இஷ்யூஸை வந்துட்டு சால்வ் பண்ணது த்ரூ கவுன்சிலிங் கொடுத்து அதை சால்வ் பண்ணும் போது அங்க ஒரு நல்ல பர்சனா அந்த பிரிசன் நர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் பீஸ் நர்ஸ் காப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நர்ஸ் வந்து அமைதியா ஒரு ஒரு பேஷண்ட் வந்து அமைதியாவே எப்படி குணப்படுத்தலாம், அதாவது பேசி பேசி ரொம்ப அவங்கள்ட்ட சாஃப்டாக பேசி பேசி அவங்கள சரி பண்ணலாம் அப்படின்னாங்க, அதுக்குன்னு தனி ஒரு குரூப் ஆஃப் நர்ஸே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ், அது இதெல்லாமே பண்ணலாம், ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும்னு கிடையாது, இது நிறைய பண்ணலாம். அடுத்து கரியர், அதர் கேரியர்ஸ்னும் போது வேணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஃபர்தராக அதர் கோர்சஸ் பண்ணலாம், ஹையர் ஸ்டடீஸ் போகிறதோ இல்லை அப்ராடு போடுறதோ, இது எல்லாமே அவங்களுடைய குரோத் கேரியர்ஸ் தான்.
0: கண்டிப்பாக மேம், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போது இந்த வருஷம் நர்சிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம்?
1: அதாவது மேம், நர்சிங் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வரவங்க அதை வந்து சும்மா ஒரு கோர்ஸாக நினச்சி வரக்கூடாது. நர்சிங் நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த கோர்ஸ் படித்தோன்னா வேலை கிடைக்கும் அப்படின்றதோட வரக்கூடாது, அது ஒரு ஆத்ம திருப்தியோட முழு மனசோட ஏற்று அதை வந்துட்டு அந்த கோர்ஸ் அவங்க படித்தாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்துட்டு நல்ல நிலைமையை அடையலாம்னு சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் என்னுடைய சார்பாக நன்றியையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: கண்டிப்பாக மேம், நிகழ்ச்சியில் பங்கேற்று நேயர்களோட கேள்விக்கும் சரி எங்களுடைய சந்தேகங்களுக்கும் சரி நிறைய தெளிவான ரொம்ப ஆக்கப்பூர்வமான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எப்படி எழுதணும், எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மேம். நன்றி மேம்.
1: நன்றி மேம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கிய அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். நிகழ்ச்சியில் பங்கேற்று நேயர்களின் செவிலியர் துறை சார்ந்த கேள்விகளுக்கு விடையளித்தார் நாகப்பட்டினம் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் முனைவர் பி கோமதி அவர்கள். நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.

0: பிளாட்ஃபார்ம் எக்ஸ்பிரஸ். நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இது. இதனைத் தொடர்ந்து வர காத்திருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுவன் எம் சாய் செல்வன் அவர்கள். 12:55 பன்னிசை. 1 மணிக்கு என்றும் காப்பும் சுற்றுச்சூழல். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு திருவாரூர் வனம் தன்னார்வ அமைப்பு இயக்குனர் திரு வனம் கலைமணி அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். இதில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 உழவை போற்றுவோம். நவீன உள்நாட்டு மீன் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றில் ஏற்படும் சிக்கலும் தீர்வோம். நாகப்பட்டினம் டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக விரிவாக கல்வி இயக்குனர் முனைவர் ஏ கோபாலகண்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 3 மணிக்கு ஆர்கேஜி நெய் வழங்கும் எல்எஸ்சி. 3:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. 4 மணிக்கு ஊரும் உறவும். இதில் காரைக்கால் கடற்கரை சாலையில் இருந்து நேரலையாக உலா வர கேட்டு மகிழலாம். 4:30 வைக்கிங் பனியம் பிரிப்ஸ் வழங்கும் ஊரமும் உறவும். 5 மணிக்கு உலகம் சுற்றுச்சூழல் தினம் சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்குறுப்பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நல மாய்வாழ. இதில் பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்களுக்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவர் நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை. 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு திடர். தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். இதில் காளான் வளர்ப்பின் செயற்கை நுண்ணறிவு திருவிடைக்கழி பி கஜேந்திர பிரபு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் அதன் நிறைவு பகுதியாக. 8 மணிக்கு ஆர்கேஜி நெய் வழங்கும் காற்றில் வரும் கானம். 8:25 மத்திய அரசு 12 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 1:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன் சொல்லமது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடைசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் இரவும் மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்து செய்திகள். 11:10 தூயிலும் முன் நேரலுக்கு இதுவரை அறிவிக்கப்பட்டவை இன்று நமது நிலையம் ஒளிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் பற்றியது. இது எஃப்எம் எக்ஸ்பிரஸ். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi will visit Gujarat and Daman today to dedicate and lay the foundation stone of multiple development projects worth over 18,800 crore rupees in Surat. Mr. Modi will also inaugurate a 200-bedded ESIC hospital in Surat, providing modern secondary health care across key specialities. The Prime Minister will also inaugurate several important initiatives of the Government of Gujarat, including modern power distribution upgrades, advanced effluent disposal and treatment infrastructure at Dahej Petroleum.

0: இனிய இசை மனம் வீசும் இன்பக் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. இனி நேர்கள் கேட்கலாம், ரசிக்கலாம். இனிய இடைக்கால பாடல்கள் என்றும் இன்பம் தருபவை. இது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய்.

0: தள்ளுபடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
0: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: மனதில் இன்றவை நிகழ்ச்சியில் கடித வழி கானங்களாய் அந்த வகையில் நமக்கு கடிதம் எழுதி காத்திருப்போர் சென்னை குன்றத்தூர் பிரகாஷ், ஆண்டிமடம் பத்மா நிலமேகம் அப்சரா நிலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, நன்னிலம் நாராயணன், காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாணி, நாகவல்லி நிலானி, வெண்பா, ஆதிரா, இனியா இவர்களது விருப்பமாக வரையிருக்கும் பாடலின் படம் ராசா மகன்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக அடுத்த நேயர்கள் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், கலைவாணன், மெர்சிராணி, வான்மதி, மோனிகா, பிரீத்தி, ஜென்சி, வான்முகிலன், அமீர்பாலன் இவர்களோடு சேர்த்து, மருதூர் தர்மமணி, தவமணி, தனமணி, உத்தரக்குடி சரவணன் இவர்களோடது, குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், ஜெரினா, ஆசிபா, ஆசிக் இவர்களது விருப்பமாக வர இருக்கும் பாடலின் படம் சேவகன்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஹை ஹாஸ்பிடல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள்.

0: வருகை தாருங்கள்.
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். மனதில் நிறைவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர காத்திருக்கும் பாடலின் படம் இது நம்ம பூமி. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருப்போம் திட்டச்சேரி நிஷான் ஹலீம், கடலடி செழியன், கஜேந்திரன் முருகேசன், பரங்கிப்பேட்டை ஆதம் மாலிக், அன்சாரி கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், மேனாங்குடி முருகேசன், நிரவி கஜேந்திரன் இவர்களோடு சேர்த்து சீர்காழி பாலாஜி நகர் காசி இளங்கோவன், மஞ்சுளா, ஆர்த்தி, அருண், சௌந்தர்யா, மகிழ்நிலா, திருநள்ளார் விஜயா, புவனா, இளவரசி இவர்களது விருப்பம் இதோ காட்டளையில்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், ஆர்கே ஜினை, விருதாசலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை யாசின் அடிசர் செட்டியார் ஜுவல்லர்ஸ்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய்.
7: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
2: மறுதோறும் எழும் மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் கடிதம் எழுதி காத்திருக்கும் அடுத்த நேயர்கள் கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமுத்து, சமீபா பேகம், சலாமத் சுகைனா, பொன்னியின் மேடு வண்ணகணேசன், சுகன்யா, விஜயசங்கர், சுமலதா, விஷ்ணு, முகேஷ், பிரகாஷ், சுஸ்மிதா, மதி, திருமிழிசை கஸ்தூரி, அருணா சேகர், மாதவரம் அமுனா ஏகாந்தம், வெள்ளிவாக்கம் குபேந்திரன், முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், வெண்கருப்பூர் நேரு, இவர்களோடு சேர்த்து மன்னார்குடி சித்ரா, கவிமதி, புவனா, ஆசிக், இவர்களது விருப்பமாக வர இருக்கும் பாடலின் படம் புதிய ராகம்.

0: நேர்லி நாளை காலை 7 மணிக்கு திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம் விளம்பரதர நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதன் கோவிந்தரன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும் விளம்பரதர நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசன் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதர நிகழ்ச்சி. நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சி இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நிறைவு பெற்றது மங்களன் மங்களின் மனதில் நின்றவை. தொடர்வது ஆங்கிலத்தில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட 2 மாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக்

இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக குஜராத் மாநிலம் சூரத் செல்லும் பிரதமர் 18,800 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசுகிறார். சூரத்தில் 200 படுக்கைகள் கொண்ட ESI மருத்துவமனையையும் அவர் திறந்து வைக்கிறார். இன்று மாலை டாமன் செல்லும் பிரதமர் அங்கு 2,970 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மருத்துவம், சிவில் விமான போக்குவரத்து, சுற்றுலா, உட்கட்டமைப்பு, போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இதில் அடங்கும். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுச்சூழலையும் உயிரி பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாத்து நிலையான வாழ்க்கை சூழலை உறுதி செய்ய அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் பகு

0: வைக்கிறார். இன்று மாலை டாமன் செல்லும் பிரதமர் அங்கு 2,970 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மருத்துவம், சிவில் விமான போக்குவரத்து, சுற்றுலா, உட்கட்டமைப்பு, போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இதில் அடங்கும். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுச்சூழலையும் உயிரி பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாத்து நிலையான வாழ்க்கை சூழலை உறுதி செய்ய அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற அறநெறிப்படி வாழ்வோம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள சுற்றுச்சூழல் தின வாழ்த்துச் செய்தியில், நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கையில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் உள்ளிட்ட பல திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் விடுத்துள்ள செய்தியில், இயற்கை மற்றும் பருவநிலையை பாதுகாத்து வலமான எதிர்காலத்திற்கு உறுதி ஏற்போம் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வனத்தையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். அதிக அளவில் மரங்களை நட்டு பசுமை இந்தியாவை உறுதி செய்வோம் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியை நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிக்க பூமியை அளிக்க இந்நாளில் உறுதி ஏற்போம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிறுவன முதலீட்டு வரிக்கு மத்திய அரசு விலக்கு அளித்துள்ளது. மேலும் அரசு பங்குகள் மீதான முதலீடுகளிலிருந்து கிடைக்கப்பெறும் வட்டி வருவாய்க்கான வரியும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை நடைமுறைப்படுத்தும் வகையில் வருமான வரி திருத்தத்திற்கான அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வரிச் சலுகைகள் நடப்பாண்டு 1 ஏப்ரல் நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வருபவர் யோகி ஆதித்யநாத் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படவும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அவர் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இவ்வாண்டு 12ஆம் வகுப்பு CBSE தேர்வு எழுதிய மாணவர்களில் 70,000-க்கும் மேற்பட்டோர் மறு மதிப்பீடு, மறுக்கூட்டல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்திருப்பதாக CBSE தெரிவித்துள்ளது. 7,314 பேர் மதிப்பெண்களை சரிபார்க்கவும் 63,000 பேர் மறு மதிப்பீடு கோரியும் விண்ணப்பித்துள்ளனர். விடைத்தாள் நகல்கள் கோரியும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக CBSE தெரிவித்துள்ளது. கடந்த 13ஆம் தேதி CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தொடர்பாக அதிக மாணவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். இவ்வாண்டு தொடங்கப்பட்ட இணையதளத்தின் மூலம் தங்களது கோரிக்கைகளுக்கு மாணவர்கள் தீர்வு கண்டு வருவதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பாண்டில் தொடர்ந்து 2வது முறையாக ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை. மும்பையில் இன்று ரிசர்வ் வங்கியின் 2வது 2 மாத நிதிக் கொள்கையை வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, ரிசர்வ் வங்கி வர்த்தக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பீடு 6.9% 6.6% குறைந்துள்ளதாக அவர் கூறினார். நடப்பாண்டிற்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 4.6%

0: 5.1% உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். வெளிநாடு வாழ் இந்தியர் மற்றும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் பங்குகளில் முதலீடு செய்வதற்கான வரம்பையும் ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உயர்த்தாததற்கு அசோசம் தொழில் வர்த்தக கூட்டமைப்பு வரவேற்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு சௌரப் சன்யான் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வட்டி விகிதம் 5.25% தொடர்வதால் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் பணவீக்கமும் அதிக அளவில் உயராமல் கட்டுக்குள் இருக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் 436 தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக தடுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அரசின் பல்வேறு துறைகளில் ஊழல் மற்றும் லஞ்சத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். ஏழை மக்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டத்தில் 400,000+ மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக அம்மாவட்ட முன்னோடி வங்கியின் மேலாளர் திருமதி லில்லி பாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 20 ரூபான்றது வந்து கான்ட்ரிபியூஷன் அவங்க கட்டணும். அந்த 20 ரூபாய் கட்டிட்டு இருக்கிற ரெக்கார்டு இருந்து நாமினேஷன் ப்ராப்பரா இருந்தா அவங்களுக்கு ஆக்சிடென்டல் டெத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வேலை ஏதாவது ஒன்றாச்சுன்னா அந்த மாதிரி டெத் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய வங்கி மூலயமா 2,00,000 ரூபாய் வரலாம். அவங்களோட குடும்பத்துக்கு அவங்களுக்கு உதவித்தொகையா கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு மட்டும் கிடையாது, இது நாம சேர்த்த பணம் வந்து வேற ஒரு குடும்பத்துக்கு உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக நாம சிறுக சிறுக எல்லாருமா சேர்ந்து கூட்டு முயற்சியில சேமிக்கிற பணம்.
0: தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அளித்த ராஜினாமாவை பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ஏற்றுக்கொண்டுள்ளார். திரு அண்ணாமலை பிஜேபியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தமது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டுடனான சமரச பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் அணு ஆயுதத்தை ஈரான் கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அணு ஆயுதங்களை பிற நாடுகளிலிருந்து பெறுவதற்கு ஈரான் ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் திரு டொனால்டு டிரம்ப் திட்டவட்டமாக கூறினார். ஓமன் நாட்டின் கடல் பகுதி அருகே கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்பும் 2 இடங்களையொட்டி ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் மினா ஏற்றுமதி முனையத்தில் எரிபொருள் நிரப்பும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தலைநகர் மஸ்கட் அருகே அமைந்துள்ள மினா ஏற்றுமதி முனையத்திலிருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. எரிபொருள் ஏற்றுமதியில் நீண்ட காலத்திற்கு ஏற்படும் பாதிப்பு ஓமன் பொருளாதாரத்தை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 1-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரியூ ஃபென்டி வெனிசுலாவின் பிராண்டோன் பெரஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட 2 மாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3. நேரம் 12:50.
3: तुम हो ही भुलक्कड़।
4: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
5: लड़िए मत, जानिए आभा के बारे में।
6: आभा?
5: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट।

0: जहां आप अपने मेडिकल रिकॉर्ड्स सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7।
1: 105 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலை விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலை விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: நேர்கள் இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமோன் நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமோன் நகை மாளிகை.
3: நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: மழலை செல்வங்களில் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தன் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் தம்பி.
5: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன?
5: எம் சாய் செல்வன்.
4: என்ன சொல்ல படிக்கிறீங்க நீங்க?
5: சரிங்கப்பா,
4: இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
5: அப்துல் கலாம் பத்தி சொல்லப்பா.
4: எங்க சொல்லுங்களேன்.
5: டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், கிரேட் இந்தியன் ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட், பிளேஸ் அபத் ராமேஸ்வரம் தமிழ்நாடு, பாப்பர்லி நோன் அஸ் மெசேஜ் மேன் ஆஃப் இந்தியா, ட்ரீம் பிக், ஒர்க் ஹார்ட். தேங்க்யூ ஜெயின்.
4: சூப்பரா அப்துல் கலாம் ஐயா பத்தி சொன்னீங்களே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கட்டுமா? யார் அப்துல் கலாம் ஐயா?
5: கூட்டமாக வாழ்ந்திருவேன். நான் யார்? காக்கா. பச்சை நேரத்தை இருந்திருவேன். பழங்களை கொத்தி தின்னுவேன். நான் யார்? பச்சைக்கிளி. மழை வருமே உணர்த்திடுவேன். தோகை விரித்து ஆடிடுவேன். நான் யார்? மயில். வெள்ளை நிறுத்தி எழுந்திடுவேன். ஒற்றை கால நின்றுடுவேன். நான் யார்? கொக்கு. குத்தை குத்தை கத்திரிக்காய், குண்டு குண்டாய் சொந்தக்காய், நெத்தை நெத்தை முருங்கக்காய், நீல தொங்கும் போருங்காய், சத்தி பானை போலவே தடுக்கிடிக்கும் பரங்கிக்காய், பட்டை போட்ட வெந்தக்காய், பச்சை நில பாவக்காய், சொக்கு நல்ல சுறக்காய், சொக்கு நல்ல தக்காளி, கொடிய தொங்கும் அவர்க்காய், கோவையில் மிளகாய், வாத்த சாத்த வாழக்காய் வந்து பார் என் தோட்டத்தில்.
4: சூப்பர பாட்டு பாடுனீங்களே தம்பி. இப்ப நீங்க குட்டியா இருக்கீங்களா? படிச்சு முடிச்சு பெரிய ஆள பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
5: ஆர்மிக்கு போகணும்.
4: எதனால அந்த ஆசை உங்களுக்கு?
5: நாட்டுக்காக சேவை செய்யணும்.
4: சரிப்பா, நீ வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
5: தேங்க்யூ.
4: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
2: நேயர்கள் கேட்டது ஜெயங்கொண்டம் ராமோன் நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமோன் நகை மாளிகை.
3: மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3. இனி நேயர்கள் கேட்கலாம் பன்னிசை.

காற்றலையில் கவிபாடும் இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் நேயர்களே, என்றும் காப்போம் சுற்றுச்சூழல். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு திருவாரூர் வனம் தன்னார்வ அமைப்பு இயக்குனர் வனம் கலைமணி அவர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி.

உலக சுற்றுச்சூழல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதி அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது. 1972 நடைபெற்ற யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் த ஹியூமன் என்வாயன்மெண்ட் மாநாட்டின் தொடர்ச்சியாக ஐக்கிய நாடுகள் சபை ஜூன் 5ஆம் தேதியை உலக சுற்றுச்சூழல் தினம்

0: அதிகமாக அறிவிச்சது. அதன் பிறகு 1973 முதல் இந்த நாள் உலக அளவில் கடைபிடிக்கப்பட்டு வருது. இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 150 மேற்பட்ட நாடுகளில் கோடிக்கணக்கான மக்கள் மரக்கன்று நடுதல், தூய்மை இயக்கங்கள், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலமாக மக்களுக்கு இயற்கையை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம காரைக்கால் பண்பலையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இல்லாமலா? அதுக்கு தாங்க நம்ம திருவாரூர் வனம் தன்னார்வ அமைப்பு இயக்குனர் வனம் கலைமணி சார் வந்திருக்காங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த பல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக. வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: சார், உங்களை பற்றி நான் ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க நேயர்களுக்காக.
1: நன்றி மேடம். நான் இப்போது திருவாரூர் மாவட்டத்தில் வசிக்கிறேன். திருவாரூர் டவுனில் நகர பகுதியில். என்னோடய சொந்த ஊர் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் குழையூர் கிராமம். அந்த கிராமத்தில் தான் பிறந்தேன் நான். கடந்த 15 திருவாரூரில் வசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய அலுவலகமாக திருவாரூரில் தான் இருக்குது மேடம்.
0: இந்த நிறுவனம் மூலமாக என்ன விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்கீங்க சார்?
1: இந்த வனம் தன்னார்வ அமைப்பு 2017 துவங்கி அதில் வந்து தொடர்ந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக பல்வேறு நடவடிக்கைகள் செஞ்சிகிட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து மரக்கன்றுகள் நடுதல், சமூக காடுகள் உருவாக்குதல், நெகிழி பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தல், இந்த விஷயத்தை பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்கோம். நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிக்கிறது, பனை விதைகள் விதைத்தல், அது தொடர்புடைய பணிகள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம்.
0: ஓகே சார், இந்த மரக்கன்றுகள் நடணும், சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி உருவாச்சு சார்?
1: 1999 ஏவிசி கல்லூரி மயிலாடுதுறை மன்னமந்தலில் வந்து நான் வைல்ட் லைஃப் பயாலஜி படித்தேன். பாட்டனி யூஜி பாட்டனியும் பிஜி வைல்ட் லைஃப் பயாலஜி படித்தேன். படிக்கிறப்போ என்எஸ்எஸ்ல இருக்கிறப்ப தான் எனக்கு இந்த மரம் நடணுங்கிற ஆர்வம். எங்களுடைய திட்ட இயக்குனர், அந்த என்எஸ்எஸ் திட்ட இயக்குனர் திரு ப்ரொஃபஸர் சிவராமன் சார் தான் எனக்கு அந்த ஆர்வத்தை முதல் முதலாக ஆரம்பித்தவங்க, எனக்கு தூண்டினவங்க. அதில் தொடர்ந்து கல்லூரி படிப்பு முடித்து இன்ன வரைக்குமே அந்த மரக்கன்று பணி நடுற பணியை விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான்.

0: ஓகே சார், இப்போ இருக்கிற சூழலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலநிலை மாற்றம் அப்படின்றது தான் நம்மளுக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தல இருந்துட்டுருக்கு. நம்ம இதை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ நம்ம அதை தற்சமயம் நம்ம அதை வந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். இது வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு சார்?
1: காலநிலை மாற்ற பிரச்சனைகள் தொடர்பாக உலக நாடுகள்லாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு கடந்த 20 வருஷம் தான் தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதோடய பாதிப்பை வந்து தினசரி நம்ம வந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம். அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை தினசரி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பொதுமக்களுக்கு அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுறது வந்து பெரிய அளவில் இல்லை. இது காலப்போக்கில் எதுவாக இருந்தாலும் தாங்கிக்கிட்டு வாழலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதனால் பாதிக்கப்பட்டு அதனால் ஏற்படுகின்ற பொருளாதார இழப்புகள், இப்போ லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டின்னு அதாவது பல்லுயிர் பாதிப்பு இழப்பு, இதெல்லாம் நிறைய பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்குது. இதை பற்றின அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ அடிப்படையான சில விஷயங்கள், இது வந்து கவர்மெண்ட் பாலிசி ரிலேட்டடான சில விஷயங்கள் இருந்தாலும் பொதுமக்கள் அவங்களுடைய பார்வையில் அவங்களுடைய பொறுப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது.
0: என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் சார்?
1: இப்போது தனிநபராக ஒரு நான் இருக்கேன்னா என்னோடய அன்றாட வாழ்வில் நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடியுமே வந்து சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நினச்சி எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆபத்து வந்து நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 5 ஜூன் மட்டும் உலக சுற்றுச்சூழல் தினம் கிடையாது, தினமும் சுற்றுச்சூழல் தினமாக நம்ம அனுசரிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை பாதிப்புள்ள இருக்கிறோம். அப்போது ஒரு மனுஷன் காலையில் ஆரம்பித்து தூங்கி எழுந்திரிச்சிலிருந்தும் இரவு படுக்கிற வரைக்கும் அவன் பயன்படுத்துகின்ற பொருள், அதிகப்படியான நுகர்வு செய்கிற அந்த விஷயம் வந்து இப்போ பெரிய அளவில் கூடிடுச்சு. ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறது, அதில் வர்ற குப்பைகள் வந்து இன்றைக்கி வந்து எப்படி அந்த குப்பைகளை வந்து மேலாண்மை பண்ணுறது அப்படிங்க முடியாத அளவுக்கு அரசாங்கம் திணறிக்கிட்டு இருக்குது. அப்போ ஒரு பொருள் வாங்குறப்போ ஒரு தனி மனிதனாக நம்முடைய பயன்பாட்டுக்கு பிறகு இந்த பொருள் என்னவாக மாறப்போகுது, எவ்வளோ நாள் இந்த பொருளை பயன்படுத்த போகிறோம், இந்த பொருளை நம்ம வாங்கணுமா, இந்த பொருள் இல்லாத நம்மளால் இருக்க முடியுமா, அல்லது இதற்கு எக்கோ ஃப்ரெண்ட்லி அதாவது இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத பொருட்களை மாற்று பொருளாவது ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத சிந்தித்து நம்ம ஒவ்வொரு பொருளும் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்ம அதிகப்படியான அந்த நுகர்வு தான் இன்றைக்கி வந்து அங்கங்கே வந்து குப்பை மேடுகளாக குவிஞ்சி அங்கங்கே கொளுத்து விடப்பட்டு எரிந்து சுற்றுச்சூழலுக்கு பெரிய சீர்கேடு ஏற்படுத்திகிட்டு இருக்கு. ஒன்று. இரண்டாவது வந்து மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துறது. இது ரொம்ப எளிமையான விஷயம். நம்ம நிறைய பேர் ரூம் விட்டு வெளியில் போனால் சுவிட்சனை போடுறத மறந்துடுவாங்க. மின்சாரம் வந்து யார் கரண்ட் பில் கட்டுறாங்கிறது ரெண்டாவது கட்டம், ஆனால் அந்த மின்சார உற்பத்தியில் எவ்வளோ பெரிய பாதிப்பு நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்துங்கிறத.
0: இப்போ மொபைல் மூலமாகவே ஏசி ஆன் பண்ணி, அதாவது நம்ம

0: போயிட்டுருக்கோம் அப்படின்னாலே மொபைல் மூலமாகவே ஏசி ஆன் பண்ணி வைக்கிற சிஸ்டம்லாம் இப்போ வந்திருக்கு.
1: அது எவ்வளோ தொழில்நுட்பம் வந்தாலும் என்ன தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருந்தாலும் எல்லாமே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு தரக்கூடிய வளர்ச்சி தான் அது. அதில் வந்து நம்ம கவனம் செலுத்தணும், எல்லா விஷயத்திலையுமே நம்ம கவனம் செலுத்தணும்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
6: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
5: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்போ பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கோம்.
7: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: சரி, இப்போ கழிவுகள் பற்றி சொன்னீங்க. இந்த மாதிரி மின்னணு கழிவுகள் இதனால் வந்து பாதிப்பு அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை முறையாக வந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்களா, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: இந்த மின்னணு கழிவுகளை பொறுத்தளவுக்கு பெரிய அளவில் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம், அதை வந்து ஃபஸ்ட்டு பயன்பாட்டுக்கு பிறகு அந்த பொருளை யாருக்காவது அன்பளிப்பாக கொடுக்குற பழக்கத்தை ஏற்படுத்த ஓரளவுக்கு குறைக்க முடியும். நம்ம உடனே வந்து ஒரு மொபைல் வாங்கி 2 வருஷம் ஆகிடுச்சு அதை மாற்றிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், சிஸ்டம் வாங்கி 3 வருஷம் ஆகிடுச்சு மாற்றிடணும், அது புது பொருளை வந்து ஒரு பண்டிகை காலமோ ஒரு பிறந்த நாளோ வந்து அது கிஃப்டாக கொடுக்குற முறை, ஏதாவது ஒரு பொருளை வாங்கணுங்கிற மனநிலை வந்து இன்றைக்கி இந்த மின்னணு இயந்திரங்களோட விற்பனையை அதிகமாக கூட்டிக்கிட்டே இருக்குது. அதை பயன்பாட்டுக்கு பிறகு அது மாதிரி பழைய பொருட்களை வாங்கி திரும்பவும் பயன்படுத்துகிறவங்களாம் இருப்பாங்க. அவங்கள இன்னும் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் இல்லாத ஏழ்மையான குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். அது மாதிரி நிறைய விஷயம், மொபைலில் திரும்ப படிக்கிறதுக்கான மாணவர்களுக்கு கொடுக்கலாம். இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதில் கவனம் செலுத்தலாம். நம்மக்கிட்ட இருந்து புது வாங்கின பிறகு, புதுசு வாங்கின பிறகு அது தூக்கி போடுறது அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். ரெண்டாவது வந்து மின்னணு கழிவுகளை வந்து அந்த வாங்கி விற்கிற நிறுவனங்கள்லாம் இருக்கிறாங்க. குப்பை வந்து காசு, பெரிய காசு. இன்றைக்கி நெடுஞ்சாலை ஓரங்கள்லாம் மரம் நடுறப்ப பார்த்தா நிறைய கம்ப்யூட்டர் சிஸ்டம் மானிட்டர் எல்லாமே அங்கே தூக்கி ஓரப்பட்டு போயிருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு அது ஒரு குப்பை. அது என்னவாக மாறப்போகுது, அது எவ்வளோ நச்சு கழிவுகளை வந்து வெளியேற்ற போகுது அப்படிங்கிற விழிப்புணர்வு கிடையாது. அவங்கள வீட்டு குப்பை வந்து வெளியில் போயிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் மக்கள் இருக்கிறாங்க.
0: அது என்ன மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்கும் சார் சுற்றுப்புற சூழலுக்கு?
1: கண்டிப்பாக வந்து அது வந்து பெரிய அளவில் நச்சு கழிவுகளை வந்து உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம பயன்படுத்திட்டு வீசுகிற பொருட்கள் உடைச்சாலுமே வந்து பெரிய அளவில் நச்சு கழிவுகள் உருவாகும்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து அதை முறையாக பயன்படுத்த வேண்டிய, இது ரொம்ப முக்கியமான விஷயம். மற்ற கழிவுகள்லாம் வந்து படிப்பறிவு இல்லாத ஏழை மக்கள் பண்ணுவாங்க. இதை பொறுத்தளவுக்கு மின்னணி கழிவுகளை படுத்து ஓரளவுக்கு கல்வி அறிவுடையவர்கள் தான் பண்ணுவாங்க. அப்போ அது தொடர்பாக சிந்தித்து அதை சேஃபாக வந்து டிஸ்போஸ் பண்ண வேண்டிய கடமை வந்து படித்து இது போன்ற மின்னணு பொருட்களை பயன்படுத்துகிற எல்லாருக்குமே அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறது.
0: ஓகே சார், இந்த மாதிரி குப்பை தரம் பிரித்து கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்ச நாள் அப்படியே கடைபிடிச்சிட்டே வருவாங்க. நம்மளும் சுற்றுப்புற சூழலுக்கு இந்த தீங்கும் விளைவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது தொடர்ச்சியாக செய்கிறமா அப்படின்னு கேட்டால் அங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இருக்குது. இது எப்படி சார் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறது எப்படி சார்?
1: இது நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம வீட்டில் பண்ணுற ஒரு ரொம்ப எளிமையான வேலை. இது அது வந்து அரசாங்கத்தோட வேலை. நம்ம குப்பையை நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போய் ஒரு பக்கெட்டில் கொட்டி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அரசாங்கத்தோட வேலைங்கிற மனநிலை நம்மகிட்ட இருக்குது. குப்பையை கொடுக்குறப்போ தரம் பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. நகராட்சி, பேரூராட்சி, உள்ளூர் ஊராட்சிகள் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் மக்கிற குப்பை தனியாக, மக்காத குப்பை தனியாக, அதை பிரித்து கொடுத்தாவே ஓரளவுக்கு எளிமையாக வந்து அவங்க துப்புரவு பணியாளர்களை கொண்டு போய் பாதுகாப்பாக எப்படி அவங்களால டிஸ்போஸ் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை பண்ணுவாங்க. நம்ம கடமை வந்து பாதுகாப்பாக வந்து துப்புரவு பணியாளர்கிட்ட வந்து பிரித்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தை வந்து மக்கிற குப்பைகளை வந்து நம்ம வீடுகள்லேயே வந்து அதை வந்து உரமாக்கலாம். உரமாக்கி நம்ம அந்த உரத்தை வந்து விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம், மாடி தோட்டங்களுக்கு பயன்படுத்தலாம், வீட்டு தோட்டங்களுக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சில குடும்பத்தில் உள்ள எல்லா தரசுகளும் இருக்கிறாங்க. நகரப்பகுதியிலும் ஒரு சில பேர் பண்ணுறாங்க. அது மாதிரி விஷயத்தை நம்ம வந்து கடைபிடிக்கலாம். வீட்டில் குப்பை குழி அப்படிங்கிறது வந்து இப்போ பேர், நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற குப்பையெல்லாம் முன்னாடி அதுக்கு பேர் உரக்குழி, உரக்குழியாக இருந்தது வந்து இப்போ குப்பை குழியாக மாறிடுச்சு. அப்போ குப்பை குழிங்கிறது வந்து பிளாஸ்டிக்கும் இருக்குது, அதில் மக்கிற குப்பைகளும் இருக்குது. அந்த குப்பைகளை மக்க வச்சு விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற காலம் உண்டு. இன்னமும் ஒரு சில கிராமங்கள் அதை கடைபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் இந்த பிளாஸ்டிக் கலக்கிறதுனால அதில் வந்து பயன்படுத்துகிற சிக்கல்கள் இருக்குது.
0: சரிங்க சார், இப்போ வந்து நீர் வளங்களை வந்து பாதுகாக்கிறது அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாருக்கும் அடிப்படை தேவை அப்படின்றது தண்ணீர் ஒரு முக்கியமான விஷயம். அதை வந்து எப்படி அந்த நீர்நிலைகளை பாதுகாக்கிறது, அதில் எந்த குப்பைகளும் போடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது முன்னெடுப்புகள் செஞ்சிட்ருக்கீங்களா சார்?
1: நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எந்த விதமான இயந்திரமும் இல்லாமல், உபகரணங்கள் இல்லாமல் ஒரு காலத்தில் மராமத்து

0: பணி மாதிரிலாம் பணிகள் செஞ்சு வீட்டுக்கு வரத்தவங்களாம் போயிட்டு பெரிய பெரிய நீர்நிலைகளை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. ஏரிகளாக இருக்கட்டும், குளங்களாக இருக்கட்டும், வாய்க்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். ஆனால் அதை நம்ம வந்து நமக்கு முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்த அந்த நீர்நிலைகளை நம்ம பாதுகாத்து இப்போது வச்சுருக்கோமா அப்படின்னா கிடையாது. கிட்டத்தட்ட 50% மேலேனு கூட சொல்லலாம். அந்த இன்றைக்கி வந்து நீர்நிலைகள்லாம் குப்பை கூட்டுற இடமாக வந்து மாறிக்கிட்டது வந்து ரொம்ப வருந்தக்கூடிய விஷயம் அது. அதான் முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், நம்ம வீட்டில் இருக்கிற குப்பை எங்கே போனாலும் பரவாயில்ல, வெளியில் போனால் போதும், அது வந்து நீர்நிலையாக இருந்தாலும் சரி எந்த இடமாக இருந்தாலும் காடுகளில் குப்பை போகிறது வரைக்கும் இன்றைக்கி நடந்துருக்கு. இன்னும் சொன்னால் குப்பையை கட்டிட்டு கொண்டு வந்து புறவழிச்சாலையில் போடுற விஷயம் இப்போது சமீப காலமாக நிறையா வந்துருக்கு. அங்கே யாரும் கண்டுக்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு மெடிக்கல் வேஸ்ட் வந்து புறவழிச்சாலையில் வந்து கொட்டுறாங்க.
1: கண்டிப்பாக சார், நம்ம வீட்டை விட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வீட்டிலேருந்து அந்த கழிவு வெளியில் போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறமே தவிர்த்து அது யாருக்கு எந்த பாதிப்பை உண்டாக்கும்னு யோசிக்கிறதில்ல, ஆனால் அது திரும்ப நமக்கே அந்த பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதில்லை.

0: சார், அடுத்தது நீங்கள் நிறைய மரங்களை நட்டுட்டு அதை பராமரிச்சுட்டும் வந்துட்ருக்கீங்க. என்ன மாதிரியான மரங்கள்லாம் வந்து சாலை ஓரங்களில் வந்து நடக்கூடியவை, எதெல்லாம் வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய மரங்கள் சார்?
1: மரம் நடுறதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த மரங்களை தேர்வு செய்கிறது. எது மாதிரி மரங்களை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ தானே புயல், வர்தா, கஜா புயல் எல்லா புயலையும் அதிகமாக ரிஜிஸ்டர் ஆனது வந்து வெளிநாட்டு மரங்கள் தான் சாஞ்சிருக்கு. என்ன காரணம்னா அதோட வேர்பிடிப்பு தன்மை வந்து குறைவாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து தூங்கு வகை மரம், மே ஃப்ளவர்னு சொல்கிற அந்த சிவப்பு கலரில் பூ பூக்கும், பட்டையாக அவரைக்காய் மாதிரி காய்க்கு அந்த மரம், இந்த மாதிரி மரங்கள்லாம் வேகமாக வளரும், சீக்கிரமாக வளரும். ஆனால் இது மாதிரி இயற்கை சீற்றம் வரப்போ சீக்கிரமாக சாஞ்சி போயிடும். அப்போ வந்து மண்ணின் மரங்களை தேர்வு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மண்ணின் மரங்கள்லாம் அந்த ஊரில் என்ன மாதிரி மரங்கள் இருந்துச்சு ஏற்கனவே அப்படின்னு அங்கே உள்ள வயசானவங்கள்ட்ட நம்ம விசாரித்து பார்த்தா ஓரளவுக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு சிறப்பான மரம் இருந்திருக்கும், அந்த மரங்களை தேர்வு பண்ணி நடுறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். வீடுகளை சாலை ஓரங்களை பொறுத்தளவுக்கு இப்போது வெளிநாட்டு மரங்களை தான் நட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம், சீக்கிரம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக. ஏதோ ஒரு மரத்தை நட்டோம், இதில் என்ன வெளிநாட்டு மரம் உள்நாட்டு மரம் அப்படிங்கன்னு பார்ப்பாங்க. வெளிநாட்டு மரங்களில் பறவைகள் கூடு கட்டாது, வேர்பிடிப்பு தன்மை இருக்குது, எந்த மருத்துவ குணமும் இருக்காது, அந்த பழம் காய்களை வந்து பறவைகள் விலங்குகள் எதுவும் சாப்பிடாது. இப்போ உள்நாட்டு மரங்களுக்கு வந்து அந்த விஷயம்லாம் இருக்கும், ஏதாவது ஒரு பறவை அந்த மரத்தை வந்து சார்ந்துருக்கும், ஏதாவது ஒரு விலங்கு அந்த மரத்தை சார்ந்துருக்கும். அப்போ வந்து உள்நாட்டு மரங்களை தேர்வு பண்ணி நடணும். உதாரணத்துக்கு மகிழ மரம், இலுப்பை மரம், இப்போ டெல்டாவை பொறுத்தளவுக்கு இலுப்பை மரங்கள்லாம் ஒரு காலத்தில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வயல்வெளிகளில் வந்து மரம் வந்து எதுக்காக நட்டனா, இது நட்டால் பேய் வரும் அப்படின்னு பயந்துக்கிட்டு யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மூடநம்பிக்கையோட இருந்துச்சு. ஆனால் மரங்களை பாதுகாத்து வளர்த்தாங்க. ஏதோ ஒரு மித்து சொல்லி அது கடவுள் பேரலோ அது மாதிரி இது மாதிரி விஷயங்களில் சொல்கிறப்போ மரங்களை பாதுகாப்பாங்க அப்படிங்கிற பயம் மக்கள்கிட்ட இருக்கும். இந்த இலுப்பை மரங்கள் வந்து வௌவால் அதிகமாக விரும்பி பழங்களை சாப்பிடும். அது மாதிரி பறவைகள் விரும்பி பழமரங்கள் வந்து நிறையா இருந்திருக்கு. அதில் மகிழ மரம், இலுப்பை மரம் இதெல்லாம் வந்து நம்ம நட்டு பராமரிக்க வேண்டிய மரங்கள். கூடவே நேழுக்காக நம்ம வேம்பு, புங்கன் இது மாதிரி மரங்களை வந்து நடவு பண்ணலாம். பள்ளி வளாகங்களில் நெட்டிலேங்க மரம் மாதிரி நட்டோம்னா தூசுலாம் உள்ளே வராமல் இருக்கும். அலுவலகங்கள் பக்கங்களில் அது ஒரு காற்று தடுப்பானாகவும் இருக்கும், தூசு தடுப்பானாகவும் இருக்கும். அது மாதிரி மரங்களை வந்து நம்ம நடவு பண்ணலாம்.
0: சார், இப்போ வீட்டில் வளர்க்கும் போது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நமக்கு நம்ம பில்டிங்க்கு ஏதாவது டேமேஜ் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது இந்த மரம் வளர்க்குறதுனால. அதுக்கு சேஃபான மரங்கள்லாம் என்னென்ன சார் வீட்டில் வளர்க்குறதுக்கு?
1: ஒரு 20 லட்சரூபா செலவு பண்ணி ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அந்த பயம் வருது இயல்பு. அது சுற்றுச்சூழல் ஆர்வலாக இருந்தேன்னா எனக்காக இருந்தாலும் அந்த பயம் வரும் தான். இப்போ ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விட்டு சுவத்தில் இருந்து ஒரு 5 அடி 6 அடி தள்ளி வந்து நம்ம தாராளமாக மரணலாம். சுவரை ஒட்டி 2 அடியிலேயே மரணம் வளர்கிற மரம்லாம் இருக்குது, பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாதானா. அது ஆணிவேர், நான் சொல்கிற மாதிரி ஆணிவேர் நேராக கீழே போகிற மாதிரி மரங்களை தேர்வு பண்ணலாம். அதுக்கு மகிழ மரம், இழுப்பை மரம் எல்லாமே வந்து வெளிநாட்டு மரங்கள் கிடையாது. உள்நாட்டு மரங்கள் பொறுத்தளவுக்கு ஆணிவேர் நேரடியாக பூமிக்கு போகும், பக்கத்தில் போகாது. பக்கத்தில் போகிற மரங்களை வந்து அதை புங்கன் மரம் கூட என்ன பண்ணணும்னா ஓரத்தில் மேலேயே வேர் இருக்கும். அது மாதிரி இதில் ஒரு 6 அடி 7 அடி தள்ளி வந்து நடலாம். வாசலில் பொறுத்தளவுக்கு நிழல் தர்ற மரங்களை வந்து பெருசாக விரும்புவாங்க. அது மாதிரி ஆர்னமெண்டல் பிளான்ட்டு, மந்தாரை பூ இருக்குது, சரக்கொன்றை இருக்குது, இது மாதிரி பூ மரங்கள், நாட்டு மரங்களில் பூ மரங்கள் இருக்குது. வெளிநாட்டு மரங்கள் இல்லாத கூட நல்ல அழகாக பூ பூத்து குழுங்குற சரக்கொன்றை மரம், கேசியா ஃபெஸ்டிவல்னு அதோட அங்கே தாவரவியல் பெயர். இது மாதிரி மரங்களை நட்டு வளர்க்கலாம். அது வந்து பெருசாக வந்து சைடில் வந்து வேர் போகாது, சோரை வந்து பாதிக்காது.
0: நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா பனை

0: மரங்களை வந்து நம்ம அதிகப்படியாக முன்னாடி வளர்த்துட்டு வந்தோம். இப்போ அதனுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இதுக்கான முன்னெடுப்புகள் ஏதாவது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா?
1: நாங்கள் பனைவிதை நடுற விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பனைவிதையை பொறுத்தளவுக்கு எந்த மாதிரி இடங்களில் நம்ம நடவு பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எதிர்காலத்தில் விரிவாக்கம் செய்யப்படாத திட்டம் இல்லாத ஆற்றுக்கரை ஓரங்கள், குளக்கரை, ஏரிக்கரைகளில் அல்லது கடற்கரை பகுதியில் வந்து நம்ம நடவு பண்ணலாம். சாலை ஓரங்களில் படுறது நடுறது வந்து சீக்கிரமாக சாலை விரிவாக்கத்துக்காக என்ன பண்ணிவிடுவாங்க, வெட்டிடுவாங்க ஃப்யூச்சரில். அது மாதிரி காரணங்களுக்காக நிறையா வந்து பனைமரங்கள் வந்து வெட்டிட்டுருக்காங்க. மரம் வந்து விவசாயிகள் வந்து அவங்களுடைய பயன்பாட்டுக்கு வெட்டுறது ஒரு பக்கம், சாலை விரிவாக்கங்கிற பேரில் வந்து கனம்னு வெட்டி போகிறது ஒரு பக்கம். இப்போ வந்து எதிர்காலத்தில் வந்து ஏதாவது திட்டங்கள் இருக்கா, அந்த நம்ம நடப்புற இடத்துல வந்து எக்ஸ்டென்ஷன் ரிலேட்டடாக விரிவாக்கம் பண்ணுறதுக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்குதான்ட்டு ஆராய்ச்சி பற்றி நம்ம அதை விசாரித்து நடுறது வந்து நல்லது. அப்படி நடுறப்ப எந்த மரமாக இருந்தாலும் பாதுகாப்பாக வளரும்.
0: அந்த பனைமரத்தினுடைய பயன்பாடு அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: பனைமரம் வந்து நிறைய வகையில் வந்து பொருளாதார ரீதியாக வந்து பயனுள்ள மரம். ஆனால் அதிலிருந்து உற்பத்தி பண்ணுகின்ற பொருட்களை வாங்கிறதுக்கான ஆட்கள் வந்து குறைவுன்னு தான் நம்ம சொல்லணும். குறிப்பாக வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் வந்து நிறையா வந்து நம்ம பனைமர பொருட்கள்லேருந்து பண்ண முடியும். கூடைகள்லேருந்து விசிறிலேருந்து நிறைய பண்ணுவோம். ஆனால் வந்து அதுக்கான காஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க. கம்பேர் பண்ணி பிளாஸ்டிக்கோட மற்ற பொருளோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ 50 ரூபா விற்கிறாங்கன்னா 20 ரூபாய்க்கு நான் இந்த பொருளை வாங்கிடலாமே, இந்த பிளாஸ்டிக் பொருள் அப்படிங்கிற எண்ணம் வந்து மக்கள்கிட்ட பொதுவாக இருக்குது. அதனால் வந்து விலையை அவங்க ஒப்பீடு பார்த்து இது மாதிரி இயற்கை சார்ந்த பொருள்களை வந்து வந்து வாங்க குறைச்சிக்கிறாங்க. அது கருப்பட்டியாக இருந்தாலும் சரி, வெள்ளமாக இருந்தாலும், எல்லாமே இருந்தாலும் ரொம்ப எளிமையாக குறைந்த விலை கிடைக்கிறத விட்டுட்டு ஏன் இதை வாங்கணும், அதோட பயன்பாடு தெரியாமல் கூட பண்ணிடுறாங்க. இப்போ அரசாங்கம் பொறுத்தளவுக்கு இது மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு, அது சுற்றுச்சூழல் சார்ந்த பொருட்கள் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மானியம் கொடுக்கலாம், அது சலுகை கட்டணங்கள் வேறு ஏதாவது கொடுக்கலாம், மின்சார கட்டணத்தில் சலுகை கொடுக்கலாம். இது மாதிரி பண்ணுறப்போ உற்பத்தியாளர்களுக்கு நிதிச்சுமை இல்லாமல் இருக்கும், நிறைய அளவில் அவங்க விற்பனை பண்ணுறதுக்கான வாய்ப்பும். இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறப்ப தான் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருளை தயாரிக்கிறவங்க முன்னுவருவாங்க. அதிகமாக அவங்களுக்கு லாபம் இருக்குதோ இல்லையோ அல்லது நஷ்டம் இல்லாமல் தொடர்ந்து இந்த பூமியை காக்கணும்னு தான் இந்த மாதிரி விஷயத்தை கையில் எடுப்பாங்க. இது மாதிரி உதவிகளை செஞ்சால் தான் அது மாதிரி பொருட்களை வந்து அவங்களுக்கு தொடர்ந்து கொண்டு போகும். பனைப்பொருட்கள் வந்து இதுவும் முக்கியமான காரணமாக இருக்குது.

0: டெலிலோகே ஆப் வெப்சைட் www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான மரம் அப்படின்னு பார்க்கப்படுறது ஒன்று வந்து பனை மரம், இன்னொன்று வந்து ஆலமரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலமரங்கள் எவ்வளவு முக்கியம் சார், இது மக்களுக்கு இது பற்றின விஷயங்கள் வந்து பெருசாக போய் சேர்ந்த மாதிரி தெரியல. இந்த ஆலமரம், அது ஒரு மரம் இருக்குது அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் வந்து அந்த ஆலமரத்தில் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார்.
4: ஆலமரத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்சு நாங்கள் வந்து கடந்த ஜூன் 5ஆம் தேதி கடந்த ஆண்டு 1000 ஆலமரங்கள் வளர்த்தல் திட்டத்தை துவங்கி திருவாரூர் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையிலையும் திருவாரூர் மயிலாடுதுறை தேசிய நெடுஞ்சாலையிலும் 1000 ஆலமரங்களை நட்டு தொடர்ந்து பராமரிச்சிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக ஆலமரம் நடுங்கன்னு நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க. அது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய உயிரினங்கள் வந்து அதை சார்ந்திருக்கும். ஒரு மரத்தை வந்து ஒவ்வொரு மரமும் ஒரு யூனிக்கான பயன்பாடு உள்ளதாக இருக்கும். ஆலமரத்தை பொறுத்தளவுக்கு கீஸ்டோன் ஸ்பீசின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். கீஸ்டோன் ஸ்பீசிஸ் வந்து காடுகளில் வந்து யானையை சொல்லுவாங்க. அந்த உயிரினம் வந்து அதை சார்ந்து பல்வேறு உயிரினங்கள் இருக்கும். குறிப்பாக யானை விடுற அந்த எச்சத்தில் வந்து நிறைய சின்ன சின்ன தாவரங்கள் முளைக்கும். அதனால் காடு வந்து உருவாகும். அதில் வந்து பறவைகள் வந்து உணவு எடுக்கும். சிறு சிறு பூச்சிகள்லாம் இருக்கும், அது உடச்சி பார்த்தோம்னா தெரியும் நமக்கு. அது மாதிரி அது கீஸ்டோன் ஸ்பீசின்னு சொல்லுவாங்க விலங்குகளில், யானையை காடுகளில். மரங்களில் வந்து ஆலமரத்தை வந்து கீஸ்டோன் ஸ்பீசின்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான உயிரினங்களுக்கு வந்து அது வந்து சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறனால. இப்போ ஆலமரம் ஒரு மரம் நட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்ரு வரைக்கும் 200 மீட்ரு வரைக்கும் வந்து நிழல் தரக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல நிழல் தரக்கூடிய மரங்களில் ரொம்ப முக்கியமான மரம் வந்து ஆலமரம். இது மாதிரி நிறைய பறவைகளுக்கு வந்து பழம் பழுக்கிற காலத்தில் பார்த்தோம்னா அவ்வளோ பறவைகள் வரும். அது பழங்களை சாப்பிட்டுட்டு போய் இன்னொரு இடத்துல வந்து அது எச்சத்தின் மூலமாக நிறைய மரங்களை உருவாக்கும். அது ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு பயோடைவர்சிட்டிக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ஆலமரங்களை கண்டிப்பாக வந்து வளர்க்கணும். இடத்த அடைக்கணும்னு பயந்து

0: கிட்ட நிறைய பேர் வளர்க்காமல் இருப்பாங்க. இது மாதிரி பொது இடங்களை தேர்வு பண்ணி கோயில் வளங்களில் நடுறது, இது மாதிரி சாலை ஓரங்களில் ஆறுகள் குளக்கரைகள் வந்து ஆலமரத்தை தாரணமாக வளர்க்கலாம். ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய மரம் அது. குழந்தைகள் வந்து சந்தோஷமாக விளையாடுவாங்க. அது
1: நிழல் அதிகமாக
0: இருக்கும். அதில் அதில் வர்ற விருதுகளில் வந்து நம்ம வயசானாலும் சரி அந்த விருதை பிடிச்சி தொங்கி பார்க்கணுங்கிற ஒரு ஆசை ஆலமரத்தை பார்த்தா எல்லாருக்குமே வரும். இப்போ ஆலமரம்ங்கிறது வந்து மனித வாழ்வோடு ரொம்ப தொடர்புடைய மரம் அது.
1: கண்டிப்பாக சார். அடுத்தது வந்து சார், இந்த இயற்கை சீற்றம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கஜா புயல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் வந்ததுக்கப்புறமா இதனுடைய மரங்களுடைய சேதம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நேரங்களில் பொதுமக்கள் வந்து அந்த விஷயத்தை எப்படி கையாளணும், அதுலேருந்து எப்படி மீட்டு கொண்டு வரணும் சார்?
0: இயற்கை சீற்றத்துக்கு பிறகு வந்து உடனடியாக நம்ம கவனம் செலுத்துறது வந்து மரத்தில் கவனம் செலுத்த மாட்டாங்க மக்கள். அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ரிலேட்டடான வீடுகளை பாதுகாக்கிறது, தண்ணி, மின்சாரம், இதில் கவனம் செலுத்துவாங்க. இந்த கஜா புயல் அது நமக்கு வந்து பெரிய ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது. ஊரோட அடையாளத்தை வந்து கம்ப்ளீட்டாக அழிச்சிருச்சு. எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாப்பில் இறங்குனீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப் பேர் வேப்ப மரத்தடி. அங்கேருந்து இறங்கி ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்தீங்கன்னா அங்கே ஒரு ஆலமரம் இருக்கும். ஆலமரத்துலேருந்து வலது பக்கம் திரும்பி வந்தீங்கன்னா அங்கே ஒரு வேப்ப மரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஊரோட அடையாளங்கள் எல்லாமே வந்து கஜா புயல் நமக்கு வந்து அழிச்சிட்டு போயிடுச்சு. அப்போ வந்து நம்ம வாழ்வியலோடு ஒருங்கிணைஞ்சிருந்த மரங்கள், நம்ம ஊரில் அடையாளமாக இருந்த மரங்கள்லாம் அழிஞ்சிது. அது மாதிரி இந்த திருமணத்துக்கு, என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு இந்த மாமரத்தில் வர்ற வருமானத்தை மாங்காயை விற்றுட்டு அதை திருமணம் பண்ணணும், என் பையன் அதுக்கு மேற்படிப்புக்கு படிக்கணும் சொல்லி திட்டமிட்டு அவங்களுடைய வாழ்வாதாரமும் இருந்த மரமும் வந்து நிறைய தென்னை மரங்கள், பலா மரங்கள், மாமரங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. இப்போ அது மாதிரி வாழ்வாதார இழப்பை தாண்டி சுற்றுச்சூழலுக்கு வந்து பெரிய அளவில் வந்து அது பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அப்போ வந்து பள்ளி வளாகங்களில் இருந்த, சாலையோரங்களில் இருந்த மரங்கள், நிறைய மரங்கள் வந்து சாஞ்சி போணுச்சு. அந்த குறிப்பிட்ட ஒரு 20 நாள் 25 நாள் தொடர்ந்து அதை பற்றி பேசியிருந்தாங்க. நிறைய மரம் சாஞ்சிடுச்சு, நடணும்ட்டு. அப்புறம் 25 நாள் 1 மாதத்துக்கு பிறகு சுத்தமாக அதை மறந்துட்டு ரொட்டீன் லைஃப்பில் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பேர், ஒரு சில அமைப்புகள் மட்டும்தான் அதை தொடர்ந்து நம்ம ஊரில் இருந்த மரத்தை திரும்ப உருவாக்கணும், நம்ம பள்ளி வளாகத்தில் இருந்த மரத்தை திரும்ப உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டாங்க. பாதிப்பு வர்றப்போ அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம், ஐயோ வெயில் பயங்கரமாக இருக்கும், ஒரு மரம் நடணும் அப்படின்ட்டு. வெயில் காலம் மாறிடுச்சுன்னா அந்த மரம் நடத்தை பற்றி மறந்துடும். அப்போ வந்து டெய்லி நமக்கு இயற்கை வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கும், நாம் அதை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்மளாம் இருக்கணும்.
1: இயற்கை நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கணும், அப்போதான் நம்ம வந்து இயற்கையை வாழ வைப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் சார்.

0: அடுத்து சார், இந்த குறுங்காடு வளர்ப்பு அப்படின்றது இப்போ கொஞ்சம் காலகட்டங்களாக கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த குறுங்காடு அமைப்பு அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா பொதுமக்களுக்கு அவங்களுக்கு இது மாதிரி ஒரு ஐடியா இருக்கலாம், குறுங்காடு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: குறுங்காடு வளர்ப்பு நம்ம வந்து கஜா புயலுக்கு பிறகு தான் ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 99 இடங்களில் 225 ஏக்கருக்கு மேலே நம்ம காடுகளை உருவாக்கியிருக்கிறோம். நிறைய நிறுவனங்களுக்கு வந்து நிறைய ஆலோசனைகள் கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி மரங்கள் வந்து நட்டு கொடுத்துருக்கோம். அதை தவிர இது நம்ம நேரடியாக பண்ணினது, நிறைய வந்து இதுக்கு நிதி கொடுத்து பொதுமக்கள் நிதியோடு நிறைய பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி பெருநிறுவனங்களோட நிதி, சிஎஸ்ஆர் ஃபண்டில் இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறோம். இடங்கள் தொடர்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஊராட்சியில் உள்ள அல்லது வந்து அறநிலையத்திற்கு சொந்தமான இடங்கள், அந்த இடங்களை கல்லூரி வளாகங்களில் போதுமான இடம் இருந்துச்சுன்னா அது மாதிரி இடங்களை நம்ம தேர்வு பண்ணி முறையாக மரம் நடுறோம். மரம் நடுறது வந்து வேலி போட்டு அதுக்கு முன்னாடி வந்து அந்த இடம் வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்குது, இந்த மரம் நட்டால் எதிர்காலத்தில் முன்னாடி ஏதாவது மரம் நட்டாங்களாங்கிறத வரைக்கும் விசாரிப்போம். சொல்லுவாங்க சார், ஆமாம் சார், வருஷம் வருஷம் அங்கே நட்டுட்டு தான் சார் இருப்பாங்கன்னு வாங்க, என்ன காரணம்னு விசாரிப்போம்.
0: பராமரிப்பு இல்லை,
1: பராமரிப்பு இல்லாமல் போயிட்டாங்க சார், வேலி போடாமல் போயிட்டாங்க சார், தண்ணி வசதி இல்லாமல் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஆடு மாடெல்லாம் வந்து நுழைஞ்சிடுச்சு, அந்த எழுத்து வீட்டுக்காரர் கொண்டு வந்து வேலி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சிட்டார் சார், ஏன்னா அவரோட பயன்பாட்டில் இருந்திருக்கும். அதை எல்லாமே உறுதிப்படுத்திக்கிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறோம். அது மாதிரி ஏதாவது ஒரு விசாரணை பண்ணி தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் அந்த இடத்துல மரம் நடுறதே கிடையாது. அப்போது எதிர்காலம் வரைக்கும் அதோட ஒரு 10-15 வருஷத்துக்காவது ஏதாவது குறைந்தபட்சம் எந்த எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாத இடங்களை தேர்வு பண்ணிட்டு தான் நம்ம மரம் நட போகிறோம். அது மாதிரி மண்ணின் மரங்களை தேர்வு பண்ணி நடுறது, வேலி போடுறது, நீர் வசதி, சொட்டு நீர் பாசனம் முடிஞ்ச வரைக்கும் சொட்டு நீர் பாசனம் அமைச்சிடுறோம், இல்லைனா பீரியாடிக்கலாக வந்து தண்ணி விடுறதுக்கான வழிவகை செஞ்சுட்டு தான் நம்ம வந்து மரம் நடுறோம். ஊராட்சி இடங்கள், அது மாதிரி பேரூராட்சிக்கு சொந்தமான இடங்கள், டெல்டா மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நம்ம 93 இடங்களில் வந்து காடுகள் வளர்ந்துருக்கோம், நிறைய நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது இப்போ.
0: சரிங்க சார், இப்போ வந்து பெரும்பாலான வீடுகளில் வந்து மரம் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களுக்கு அது என்ன பயன் தரும், அந்த நோக்கில் தான் வந்து எல்லாருமே மரம் வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு வாழை மரம் வச்சுருக்கோம் அப்படின்னா அது எனக்கு பலன் தரும், தென்னை மரம் வச்சுருக்கேன்னா அது எனக்கு பலன் தரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன மரங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்?
1: அன்றாட பயன்படுத்துகிற மரங்களில் வந்து முருங்கை மரம் இருக்கும். பெரும்பாலான குழந்தைகள், பெண் குழந்தைகள் பார்த்தா வந்து ரத்த சோகை உள்ள பிள்ளைங்களாக தான் இருக்கும்.
0: கண்டிப்பாக
1: நிறைய பள்ளிகளுக்கு, அரசு பள்ளிக்கெல்லாம் போனோம்னா அரசு பள்ளின்னு

இல்லை, எல்லா பெண் குழந்தைகளை பொறுத்தளவுக்கு அனிமிக் தான் நிறையா. பப்பாளி மரம், கீரையை பயன்படுத்துகிற பழக்கம், நம்ம டெய்லி பயன்படுத்துகிற மரங்களே வந்து பப்பாளி, கீரை, இது மாதிரி முருங்கை, சம்முருங்கை கீரை, இந்த மரத்தை வந்து நம்ம நடுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தவிர்த்து வந்து இடம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து கொய்யா மரம் நடுறது, மாமரம் கொஞ்சம் அகலமாக வளரும், அது மாதிரி இடத்த பொறுத்து வந்து அவங்க முடிவு பண்ணி பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமாக வந்து பெண் குழந்தைகள் உள்ள வீட்டில் முருங்கை மரமும் பப்பாளி மரமும் இருக்கிறது அவசியம். மரம் இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதிலிருந்து வர்ற கீரையையும் பப்பாளியும் குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்தணும்.

0: அப்புறம் இந்த இப்போது ரீசன்ட் டேஸில் வந்து மாடி தோட்டம், வீட்டு தோட்டம் இதெல்லாம் வந்து பெருகிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். மக்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது அப்படின்றத தாண்டி நம்மளும் சில விஷயங்களை செய்யும்போது மனசுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கூட சில பேர் செய்கிறாங்க. இது சுற்றுச்சூழலுக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல வரவேற்பான விஷயம் சார்?
1: கண்டிப்பாக இது வந்து ஹார்டிகல்ச்சர் தெரபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க வளர்க்குற மரமோ செடியோ வந்து அவங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சியை தரும். அந்த செடியில் வந்து பூ பூத்துச்சுன்னா ஒரு மகிழ்ச்சி வரும், பிஞ்சு வச்சுச்சுன்னா ஒரு மகிழ்ச்சி வரும். சிறுவர்கள் வந்து அவங்க பள்ளியில் போய் பேசுவாங்க, ஏய் எங்கள் வீட்டில் ஒரு செடி வச்சோம், எங்கள் கையால் வச்சேன், அது வந்து இப்போ பூக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு. அப்போ தேவையில்லாத பேச்சு வந்து அவனுக்கு வந்து குறையும். அது மாதிரி பெரியவர்களை நிறைய பேர் விட்டுட்டு வந்து வெளியில் வேலைக்கு போயிடுவாங்க, முதியவர்கள் மட்டும் வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு வந்து இந்த மாடித்தோட்டம் வீட்டுத்தோட்டம் அமைக்கிற விஷயம்லாம் வந்து பெரிய அளவில் உதவியாக இருக்கும். அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தான், அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறது தான். கூட வந்து பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணும். ரெண்டாவது வந்து மண்ணில் வேதிப்பொருட்களை கொட்டி உற்பத்தி பண்ணுற காய்கறிகளை வந்து நம்ம தவிர்த்துட்டு நம்மளாக வந்து நஞ்சில்லாத உணவுகளை வந்து நம்ம வீடுகளில் வந்து உற்பத்தி பண்ணுறப்போ நமக்கு உடல் ரீதியாகவும் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஒரு நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா போயிட்டு ஒரு குச்சி எடுத்து ஒரு முருங்கைக்காயை அடித்து உடனே சாம்பார் வைப்பாங்க.
0: அந்த காலத்தில் நம்ம அப்படி தான் இருந்தோம்
1: பண்ணுவாங்க. அதே மாதிரி ஊருக்கு போகிறப்ப கட்டி கொடுத்து அனுப்புவாங்க, முருங்கைக்காவை பொண்ணு வீட்டுக்கு கட்டி கொடுத்து அனுப்புவாங்க, பார்த்துருப்போம்.
0: மாங்காய் வத்தல் போட்டு வச்சுருவாங்க.
1: ஆமாம், அப்போ அந்த மாதிரி எல்லாமே குறைஞ்சிச்சு. காசு கொடுத்து வாங்கிக்கலாம், போனால் காசு கொடுத்து வாங்கிட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது. அங்கே சந்தையில் கிடைக்கிறது எல்லாமே வந்து விதையிலிருந்து மண்ணை மருந்து அடித்து தான் வர்றது. மண்ணை விதையில் போட்ட பிறகு விதைக்கே மருந்து போட்டு தான் வைப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து அதை கொண்டு போய் போட்டு முளைக்கலனா அதுக்கு ஒரு மருந்து, முளைச்சி வந்த பிறகு வளரலைன்னா அதுக்கு ஒரு மருந்து, வளர்ந்த பிறகு வந்து பூ பூக்கலைன்னா ஒரு மருந்து, பிஞ்சு வைக்கலைன்னா ஒரு மருந்து, பிஞ்சு கொட்டுனா ஒரு மருந்துன்னு சொல்லிட்டு அதிலே ஆரம்பித்து அப்படியே காயாக மார்க்கெட்டுக்கு வந்து அதை பதப்படுத்துறதுக்கு ஒரு மருந்து, நம்ம வயிற்றுக்கு வர வரைக்கும் மருந்தில் உற்பத்தி ஆகி தான் இந்த காய்கறிகள்லாம் வருது. அது நமக்கு பெரிய, அதாவது உடனடியாக நமக்கு வந்து பாதிப்பு கொடுத்தா நம்ம யோசிப்போம், இதை சாப்பிட்டா செத்து போய்டோம்னா பயப்படுவோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செத்துக்கிட்டுருக்கோம் எல்லாமே. அதை வந்து நம்ம கவனம் செலுத்தலை. அது அது மாதிரி வீட்டில் வந்து நம்ம இது மாதிரி தோட்டங்கள் அமைக்கிறது, காய்கறி தோட்டங்கள் அமைச்சு செய்கிறது வந்து நமக்கு உடல்நல சார்ந்த ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை செய்யும்.
0: அதே நேரத்தில் வந்து காய்கறி கழிவுகள் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற கழிவுகளையும் அவங்க வந்து ஒரு உரமாக மாற்றுறதுக்கு, அந்த வேஸ்டேஜை குறைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்லையா சார்?
1: கண்டிப்பாக. அது வந்து வீடுகளில் இடம் இருக்கிற இடங்கன்னா ஒரு குழியை வெட்டி, ஒரு ரெண்டு குழியை வெட்டினா கூட போதும், ரெண்டு குழி வெட்டி வீட்டோட கடைசி பக்கத்தில் டெய்லி அவங்க வீட்டில் இருந்து போகிற மக்கிற குப்பை எல்லாமே, அது சாப்பிட்ற வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அது சாப்பிட்ற வேஸ்ட்லேருந்து காய்கறிகள் எல்லாமே கொண்டு போய் கொட்டி கொஞ்சம் கொஞ்சம் மண் மேலே போட்டு மூடி, ஸ்மெல் அடிக்கும்னு சில பேர் யோசிப்பாங்க, மேலே ஒரு லேயர் மண் போட்டுட்டா வாசனை எதுவும் துர்நாற்றம் வராது. அப்படி மூடி மூடி வைக்கிறப்ப ஒரு 6 மாதம் அது ஃபில் ஆகிட்டுனா அடுத்த 6 மாதம் அடுத்த குழியில் போட்டு மூடலாம். அப்போ இந்த இது முடிகிறதுக்குள்ளே ரெண்டாவது குழி மூடுறதுள்ள மொதல் குழியிலேருந்து நம்ம எருவு எடுத்துக்கலாம். எருவு எடுத்து நம்ம வீடு தோட்டம் காய்கறி தோட்டத்துலாம் ரொம்ப அருமையான உரம் அது. நாங்கள் நிறையா மரக்கன்று வளர்க்குறதுக்கெலாம் இந்த முறையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக செய்ய வேண்டிய விஷயம் செய்யலாம்.
0: கண்டிப்பாக சார். நேயர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை

0: உரம் அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல் உரம்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமது தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி கல்வி குழுமங்கள்.
4: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.

0: சார், இப்போ வந்து இந்த இ வெஹிக்கிள் அப்புறம் சைக்கிள் பயன்பாடு இது எல்லாமே அதிகரிச்சிருக்கு. மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கு. நம்ம வந்து வாகனங்கள் ஓட்டும்போது அதனுடைய புகை வெளியே போகும்போது சுற்றுச்சூழல் மாசுபடுது அப்படின்ற உணர்வு வந்திருக்கு. இது இன்னும் எந்த அளவுக்கு வளரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்னும் என்ன விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: காலநிலை மாற்றத்துக்கு பிரச்சனைக்கு காரணங்களில் முக்கியமாக ஒன்று வந்து அதிகப்படியான வாகன பெருக்கம். அதிகப்படியான வாகன பெருக்கம் தான் இன்றைக்கி ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அப்போது பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து பெரும்பாலானவர்கள் வந்து அதை கடைப்பிடிக்கிறதில்ல. நம்ம அது வந்து ஒரு பொருளாதார அந்தஸ்தான் நினச்சி வீட்டுக்கு கார் வாங்குறதா இருந்தாலும் வாகனங்கள் வாங்குறதா,
0: நாலு பேர் இருந்தால் நாலு டூ வீலர் ரெண்டு கார் இருக்குது இப்போலாம்,
1: கார் அது மாதிரி நினச்சிருவாங்க. என்ன பிள்ளைங்களாம் பெருசாகிட்டு இருக்காங்க, அடுத்தது கார் தான் வாங்கணும் போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலையை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, சம்மந்தப்பட்டவங்களும் யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து வீட்டுக்கு வீடு கார் ரொம்ப அவசியம், வீட்டுக்கு வீடு வந்து இருசக்கர வாங்கணும் அவசியம் அப்படிங்கிற விஷயம் தான் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் வந்து மாசை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. உடல் வந்து சைக்கிள் மிதிவண்டி பயணம் வந்து நமக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், இன்னமும் பயன்படுத்துகிறவங்களாக இருக்கிறாங்க. சில இடங்களில் வந்து அது நான் ஒரு காலத்தில் பயன்படுத்தின சைக்கிள்னு சொல்லிட்டு சில சைக்கிள் காமிப்பாங்க, அதை பார்க்குறப்ப அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்க உடல் ஆரோக்கியத்தை கொடுத்த சைக்கிள் வந்து ஓரங்கட்டி போட்டுட்டு மற்ற மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து தொடர்ந்து வந்து மிதிவண்டி தொடர்பான விழிப்புணர்வு விஷயத்தையும் நம்ம கொண்டுட்டு போக வேண்டியது இருக்குது. சில ஊர்களில் நகரங்களில் வந்து மிதிவண்டி இயக்கமே வச்சுருக்கிறாங்க. காலையில் எல்லாருமே வந்து மிதிவண்டியில் போகிறது, பத்து பேர் இருபது பேர் சேர்ந்து மிதிவண்டி போகிறது, வயசானவங்களாம் சேர்ந்து போகிறது. அப்போ வந்து பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கும். அதோடய முக்கியத்துவத்தை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. பார்க்குறவங்களுக்கும் ஓ சைக்கிள் ஓட்டணும் நம்மளும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்போ வந்து இது வந்து என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் ரீதியாக வந்து ஒரு பலத்தை கண்டிப்பாக வந்து நமக்கு கொடுக்கும். சைக்கிளிங் வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ். அந்த விஷயத்தில் வந்து அதை மட்டுமே பெருசாக கொண்டுட்டு போனாவே பெரிய அளவில் வந்து ரீச் ஆகும்.
0: சார், இந்த காலகட்டத்தில் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க, அது கண்டிப்பாக நமக்கு வந்து சாத்தியம் ஆகுமா சார்? அதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் நம்ம எடுக்கலாம்?
1: இது சாத்தியமாக நம்ம ஒரு காலத்தில் செஞ்சது தான் எதுவுமே, அதுக்கு பிறகு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துட்டோம்.
0: ஆனால் இப்போ நிறைய நம்ம பழக்கப்பட்டுட்டோம் இல்லையா மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு,
1: அப்படிங்கிற மண்ணையும் நம்ம வந்து மாற்றிக்கிட்டுருமா?
0: கண்டிப்பாக.
1: ஆரம்பம் வந்து நம்ம தாத்தா பாட்டி எல்லாமே இப்போ நம்ம பயன்படுத்தல பெரும்பாலான விஷயங்களை வந்து பயன்படுத்தாமல் தான் இருந்திருப்பாங்க. இது புதுசு புதுசாக நம்ம வந்துக்கிட்டே இருக்குது எல்லாமே. இப்போ இக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுக்கு அரசு மற்றபடி உதவிகள் சார்ந்து இருந்தாலும் ஒரு தனிநபராக வந்து மனசு வைக்கணும் ஃபஸ்ட்னு சொல்லுவாங்க. நான் என்னால் ஒரு ஆள் செஞ்சால் மாறிடுமா அப்படிங்கிற எண்ணமும் நிறைய பேர் இருக்கும். நம்ம எல்லாம் சேர்ந்து தான் ஒரு சொசைட்டி. இப்போ வந்து என்ன தனிப்பட்ட முறையில் நான் என்ன சொல்லணும்னா, நான் 15 வருஷமாக வந்து பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணி குடிக்கிறது கிடையாது. என்னோடய மனைவி வந்து மார்க்கெட்டுக்கு போனால் சாரியில் கூட காய் வாங்கிட்டு வந்துருக்குறோம். அந்த ஒரு முறை பயன்படுத்துகிற குப்பை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி 60% குப்பை அந்த குப்பை தான். நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு டைம் பயன்படுத்திட்டு போடுற குப்பை, இந்த குப்பை தான் இப்போ திணறிகிட்டு இருக்கு. அரசாங்கமும் சரி, நம்ம எல்லாமே திணறிகிட்டு இருக்கோம். இது மாதிரி பிளாஸ்டிக் இல்லாமல் நம்ம வாழ்ந்த தாத்தா பாட்டிலாம் இருக்கிறாங்க. கறிக்கடைக்கு போகணுன்னா ஒரு பைய எடுத்துகிட்டு போகிறது, ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போகிறது, அது மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கிறாங்க. அவங்க பயன்படுத்துகிற பொருள் இன்னமும் வேப்பங்குச்சி ஒடித்து பல்லு விளக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்குமே மாற்று இருந்திருக்கு, இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம அதை தேடி போகலை. ஒன்று வந்து சோம்பேறித்தனம், எளிமையாக நமக்கு கிடைச்சிருது இந்த விஷயம், இதை விட்டுட்டு ஏன் அதுக்காக தேடிட்டு போகணும்?
0: ஆக்சுவலாக சொல்ல போனால் அதான் ஒரிஜினல், நம்ம தான் மாற்றுப்பொருள் கொண்டு வந்திருக்கோம்.
1: கண்டிப்பாக நம்ம தான் மாற்றுப்பொருள் கொண்டு வரோம். பொருளாதாரத்தின் அடிப்படையில் பயன்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க, பயன்படுத்தாதவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் இன்னும் பழைய அளவே இருக்கியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுற மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்க தான் அந்த பூமியை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. இன்னமும் ஜீன்ஸ் பேண்ட் போடாத, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு தரக்கூடிய

0: ஆடைகள் அணியாத, ஷேவ் பண்ணால் அந்த பிளேடு வந்து பூமிக்கு வந்து பாதுகாப்பு பாதிப்பை தரும், அது மக்காமல் கிடக்கும் அப்படின்ட்டு ஷேவ் பண்ணாமல் தாடியோடு இருக்கிற ஆட்கள்லாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக எங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நம்ம வேடிக்கையாக பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களெல்லாம் வித்தியாசமான மனிதர்களாக பார்க்குறோம் நம்ம. அவங்க தான் இந்த பூமியை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு இயற்கை விவசாயம் செய்யணும்னு ஒரு விவசாயி முன்னெடுக்கிறப்போ அவங்கள சார்ந்த உறவினர்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அவர் இன்னமும் சாணியெல்லாம் கரைச்சிட்டு கிடக்கிறாரு, கோமியத்தை பிடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அவர் இந்த பூமிக்கு எவ்வளோ தூரம் உழைச்சிட்டு இருக்கிறாரு, நம்மளை சார்ந்திருக்கிற குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் மக்களுக்காக எவ்வளோ உழைச்சிருக்காருங்கிற புரிதலே வந்து மக்களுக்கு ரொம்ப குறைவு. அப்போ வந்து அடிப்படையாக வந்து இயற்கை முறையில் வாழ்கிற மனுஷனை நம்ம வந்து கேள்வி பண்ணுறோம், அவங்கள உற்சாகப்படுத்துறது கிடையாது. ஆனால் அது மாதிரி மனிதர்கள் இந்த பூமியில் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து நம்ம ஊக்குவிக்கணும்னு தான் நம்ம சொல்லணும்.
1: கண்டிப்பாக சார். அடுத்தது வந்து இந்த இயற்கை வேளாண்மை, அது மாறி இப்போ வந்து செயற்கை வேளாண்மை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து இந்த கனிம வளங்கள் வந்து அழிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: உற்பத்தி அதிகமாக ஆக பாதிப்பு தான் பூமிக்கு, குறிப்பாக வந்து விவசாய நிலங்கள் பாதிப்படைகிறதுக்கான காரணம் வருமான பெருக்கம் இருக்கும், அதிக அளவு உற்பத்தி இருக்கும், ஷார்ட் பீரியடில் நமக்கு வருமானம் வரும். அதை தாண்டி வந்து நம்ம உடல்நலத்துக்காக இருந்தாலும் சரி பூமிக்காக இருந்தாலும் தொடர்ந்து வந்து அந்த பொருட்கள் வந்து கெடுதலை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து வர நைட்ரஸ் ஆக்சைடெலாம் அதிக அளவில் வந்து ஓசோன் மண்டலத்தை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருந்துகிட்டு இருக்குது. அதனால் வந்து விவசாய பொருள் பயன்படுத்துகின்ற வேதிப்பொருட்களை எல்லாமே வந்து அது சார்ந்து இருக்கின்ற உயிரினங்களுக்கும் பாதிப்பு. குறிப்பாக சொன்னோம்னா தட்டான்லாம் நீங்கள் அறுவடை காலத்தில் பார்த்தோம்னா நிறைய பறவைகள் உட்காந்துருக்கும், தட்டான்லாம் பறந்துகிட்டு இருக்கும். கருவாட்டு வாழி குருவின்னு சொல்லுவாங்க, ஒரு கருப்பு குருவி நீட்டமாக இருக்கும் வாழ், அந்த குருவிலாம் நிறைய பறந்துகிட்டு இருக்கும். அப்போ அதில் தானியங்கள் இருந்து உணவு எடுக்கிறதுக்கெலாம் நிறையா பறவைகள் பூச்சினங்கள்லாம் நிறைய வரும். அதெல்லாம் இப்போ எதுவுமே கிடையாது. ஒரு ஊரில் கிராமத்தில் அப்படி காரில் போயிட்டுருக்கோம், தட்டான்லாம் பறந்து வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு காருக்குள்ளே. என்னென்னு பார்த்தா ஒரு ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கு முன்னாடி வந்து மருந்து அடிச்சுட்டு இருக்காங்க, விவசாயத்துக்கு மருந்து அடிச்சுருக்காங்க. இப்போ வந்து இந்த உயிரினங்கள்லாம் வந்து அழிஞ்சு போகுது. இப்போ நிறைய உயிரினங்கள் வந்து இது மாதிரி காலநிலை மாற்ற பிரச்சனைகளால் வேதிப்பொருட்கள் பயன்படுத்தலாம் நிறைய அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறோம் பாருங்கப்பா, அந்த உயிர் பன்மைத்தன்மை வந்து நிறைய வந்து காலநிலை மாற்ற பிரச்சனைகள் நிறைய உயிரினங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது.
1: இந்த பயோடைவர்சிட்டின்னு நீங்கள் சொன்னீங்க சார், அது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் சார்?
0: இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்கும்.
1: கண்டிப்பாக
0: அதை வந்து நம்ம மறந்துடுறோம். இந்த பூமியில் மனுஷன் மட்டுமே வாடுறதுக்கான பூமி அப்படிங்கிற மனநிலை தான் நம்ம இருக்கும். நமக்கு கீழே தான் மற்ற எல்லா உயிரினங்களும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். அதோட பாதிப்பு தான் நம்ம ஒவ்வொன்றா பிறந்துட்டோம். இன்றைக்கி விவசாயிகளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து மயில். கிராமங்களில் பார்த்தா இப்போ மயில் காகத்தோடு அதிகமாக மயில் நிறையா இருக்கும். என்ன காரணம்னா வந்து நரியோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிடுச்சு. இப்போ நரிக்கும் மயிலுக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தோம்னா, ஒரு உயிரினத்தோட எண்ணிக்கை வந்து பெருசாகிட்டே போகுதுன்னா கண்டிப்பாக
1: ஒரு உயிரினம் அழிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம்.
0: மயிலோட முட்டைகளை வந்து நரி சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணும். இப்போ நரி வந்து குறைஞ்சி போனதுனால மயிலோட எண்ணிக்கை பெருகும். எதனால் நரி குறைஞ்சி போனதுன்னு பார்க்குறப்போ சில காரணங்கள் வந்து நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து வறட்சி அதிகமாகி நண்டு இனம் வந்து நிறைய நண்டு அழிய ஆரம்பிச்சு. ஒரு காலத்தில் நண்டு வந்து நரி மெயின் ஃபுட்டாக எடுத்து சாப்பிடும், அது மாதிரி கரும்பு வந்து மெயின் ஃபுட்டாக எடுத்து சாப்பிடும். நரியோட வாழை பொந்துக்குள்ளே விட்டு ஈஸியாக அப்படியே நண்டை பிடிச்சி சாப்பிடும். இப்போ நண்டோட இது குறைய ஆரம்பித்த பிறகு அதோடய ஃபுட்டு குறைய ஆரம்பிச்சது ஒன்று. ரெண்டாவது புதர்காடுகளை அழிக்கிறதுனால, நரி எது மாதிரி இடங்களில் இருக்குன்னா சின்ன சின்ன புதர் வயல்வெளிகளில் இருக்கிற புதர், வாய்க்காலில் இருக்கிற புதரில் தான் வளர்ந்துட்டு இருக்கும். அப்போ அது மாதிரி இடங்களையும் நம்ம அழிக்க ஆரம்பித்த பிறகு நரியோட எண்ணிக்கை வெகுவாக குறைய ஆரம்பித்து அது மயில் அப்படிங்கிற ஒரு இனம் வந்து பெருசாக வளர்கிறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து பெரிய காரணமாக இருந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி நிறைய உயிரினங்கள் வந்து ஒன்றே ஒன்று சார்ந்து இருக்கின்ற உயிரினங்கள் வந்து நிறைய நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்த விஷயங்கள் இது மாதிரி. அது மாதிரி காடுகளில் வந்து நிறைய உயிரினங்கள் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய உருவாகிக்கிட்டே இருக்குது, பெருகிக்கிட்டே இருக்குது.
1: இந்த காடு அழிப்புன்றது கொஞ்சம் இப்போது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம், இருந்தாலும் அதுக்கான அந்த காடு அழிக்கக்கூடாது. மரங்களை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மரம் அப்படியே நமக்கு தேவைக்காக நம்ம வெட்டுறோம் அப்படின்னா கூட அதுக்கான மாற்று கன்றுகளை வந்து நம்ம நடவு செய்யணும் அப்படின்ற அந்த விழிப்புணர்வு போதுமான அளவுக்கு மக்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார்?
0: அது வந்து பெரிய அளவில் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த குறிப்பிட்ட ஒரு பீரியடில் மட்டும் பேசுவாங்க, ஒரு மரம் வெட்டுன அந்த பீரியட் மட்டும் போராட்டம் நடத்துறது மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது பண்ணுவாங்க. அடுத்து 24-25 நாள் அவங்க ஏதாவது ஒரு மரம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வெளிநாட்டு மரங்களை நடவு பண்ணிடுறாங்க. காடுகள் அழிக்கிறது வந்து பெரிய அளவில் வந்து இன்னும் கூட்டிக்கிட்டு தான் இருக்கிறது வந்து குறையில. பெருநகரங்களும் சரி எல்லா இடங்கள்லையுமே வந்து சாலை போக்குவரத்துக்காகவும் இது மாதிரி நிறுவனங்கள் அமைக்கிறதுக்காகவும் மலைப்பகுதிகள் வந்து சுரண்டுறது மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கிராமப்பகுதியில் பொறுத்தளவுக்கு மாற்று மரங்கள் நடவு பண்ணணும் அப்படிங்கிற முறையை வந்து பெரும்பாலானவர்கள் கடைபிடிப்பது கிடையாது. ஒரு சில பேர் அதை கரெக்டாக பண்ணுறாங்க. அப்போ வந்து மாற்று மரம் அரசாங்கம் சொல்கிறாங்க அதனால நடணுங்கிறத தாண்டி வந்து ஒரு மரத்தை விட்டால் அதுக்கு மாற்று நம்ம நடணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண எண்ணம் வந்து மனிதனுக்கு எல்லாருக்குமே வந்து வரணும்.

0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் ஆர் கே ஜி நெய்.
3: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர் கே ஜி நெய்.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ்.
6: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.

0: சார், இந்த சுற்றுப்புற சூழல் தினத்துக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நம்ம இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருக்கோம். பொதுமக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? இந்த சுற்றுச்சூழலை நம்மளால் பாதுகாக்க முடியும் அப்படின்னு ஒரு தனி நபர் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் கையாளணும் சார்?
1: முன்னாடி மனசுக்குள்ளே வந்து நானும் காரணம் இதுக்கு அப்படிங்கிறது வரணும். யாரோ ஒருத்தவங்க செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஊரில் வந்து மரம் நடுறது வந்து அவங்க செய்வாங்க, அந்த கிளப் பண்ணுவாங்க, அந்த ஆள் பண்ணுவார் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான எல்லா விஷயத்துக்கும் நானும் பொறுப்பு அப்படிங்கிறது வந்து உணரணும். காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்து, ஒரு தனி மனிதனா மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துறது, பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது, குடி தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துறது, பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாமல் இருக்கிறது யோசிக்கிறது, அப்படி பயன்படுத்தப்படுகின்ற சூழ்நிலை வந்து அதை எப்படி பாதுகாப்பாக டிஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை செய்கிறது, குப்பைகளை வந்து வீடுகளில் வந்து தரம் பிரித்து கொடுக்கறது, இந்த விஷயங்களில் வந்து அடிப்படையாக செஞ்சாவே ஓரளவுக்கு ஒரு தனி மனிதனுக்கு வந்து இந்த கடமை பொறுப்பை வந்து நிறைவேற்றும் ஒரு திருப்தி கண்டிப்பாக வரும்.
0: கண்டிப்பாக சார். இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன, அதுக்கு என்ன விஷயங்கள்லாம் முன்னெடுக்கணும், மரங்கள் நடுறதுல தொடங்கி நம்மளுடைய வேஸ்ட் இவேஸ்ட்ல தொடங்கி நம்ம வீடுகளில் இருக்கிற கழிவுகள் தொடங்கி அதெல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், மக்கள் வந்து அவங்க நாம் இதுக்கு பொறுப்பு, நம்ம இதை கரெக்டாக செய்யணும், யாரோ செய்வாங்க அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடாது, நம்மளே செய்யணும் அப்படின்ற நல்ல தகவல்கள்லாம் சொன்னீங்க சார். ஒரு இடத்துல எங்கேயோ படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது, இது வந்து முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற சொத்து இல்லை, இந்த பூமி அப்படின்றது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கடனாக பார்க்கணும், அப்போ தான் வந்து இதை நம்ம முழுமையாக பாதுகாக்க முடியும் அப்படின்னு படிச்சிருக்கோம். நன்றி சார், நிகழ்ச்சியில் வந்து நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.
1: நன்றி மேடம்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது என்றும் காப்போம் சுற்றுச்சூழல். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு திருவாரூர் வனம் தன்னார்வ அமைப்பு இயக்குனர் வனம் கலைமணி அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத், டையூ டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத், டையூ டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இதன்படி குஜராத் மாநிலம் சூரத்தில் சாலைகள், சுகாதாரம், மின்சாரம், தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு தொடர்பாக 18,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு வதோதரா, மும்பை விரைவுச் சாலையின் முக்கிய பகுதிகள் மற்றும் மருத்துவமனை வளாகத்தையும் தொடங்கி வைக்கிறார். டாமனில் நமோ விமான நிலையத்தின் புதிய முனையத்தை தொடங்கி வைப்பதோடு நமோ மருத்துவமனையையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். தொடர்ந்து லட்சத்தீவு யூனியன் பிரதேச மேம்பாட்டிற்காக 885 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 முக்கிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி பிரதமர் உரையாற்ற உள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை 2வது கட்டமாக வரும் 23ஆம் தேதி வழங்க உள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 65 பேருக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன. கடந்த மாதம் 23ஆம் தேதி 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 13 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளையும், 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். அரசு பத்திரங்களில்

0: வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், அரசு பத்திர சந்தையை வலுப்படுத்தவும் வெளிநாட்டு நிறுவனங்களின் முதலீட்டை ஈர்க்கவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வரிச்சலுகை ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகளுக்கு பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் நடப்பாண்டில் 2வது முறையாக எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. மும்பையில் ரிசர்வ் வங்கியின் 2 மாத நிதிக் கொள்கையை இன்று வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பு 6.6% குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நுகர்வோர் விலை குறியீட்டு எண் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 5.1% உயர்ந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலையான வாழ்க்கை முறை, பல்லுயிர் பாதுகாப்பு ஆகியவற்றில் மக்கள் தங்கள் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், நீடித்த தூய்மையான பசுமையான உலகை உருவாக்க இந்தியா தொடர்ந்து பங்காற்றும் என்று கூறியுள்ளார். ஆண்டுதோறும் வனப்பரப்பை அதிகரிப்பதில் உலகின் 3 நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக மத்திய ஆயுத காவல் படைகள் கடந்த 6 ஆண்டுகளில் 7.5 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகளை நட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுடில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு பூபேந்தர் யாதவ், திரு கீர்த்தி வர்தன் ஆகியோர் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், வருங்கால தலைமுறையினருக்காக நமது பூமியை பாதுகாத்து பேணி பராமரிப்பதற்கான உறுதிப்பாட்டை வலியுறுத்துவோம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அரியலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி மரக்கன்றுகளை நட்டு வைத்து விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத், அரசு பள்ளி மாணாக்கர் தயாரிக்கும் விதை பந்துகள் வனப்பகுதிகளில் வீசப்பட உள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நம்பிக்கை, கட்டமைப்பு, மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளின் அடிப்படையில் பசுமை மயமாக்கலில் முத்திரை பதித்து வருவது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.
1: உலகளாவிய தலைமைத்துவம், ஒருங்கிணைந்த முயற்சிகளால் பருவநிலை மாற்றங்களை முன்னெடுத்து செல்லும் முன்னோடி நாடாக இந்தியா செயலாற்றி வருகிறது. ஒரே நாடு ஒரே பூமி என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கட்டமைப்பை உருவாக்குவதிலும் இந்தியா தன்னை நிலைநிறுத்தியுள்ளது. மத்திய அரசின் தொடர் நடவடிக்கைகளால் நாட்டின் வனப்பரப்பு விரிவடைந்ததோடு அலையாத்தி காடுகளால் கடலோர சூழலியல் அமைப்புகளுக்கு புத்துயிர் ஊட்டப்பட்டு பசுமை மேம்படுத்தப்பட்டுள்ளது. நமாமி கங்கை திட்டத்தின் மூலம் கங்கை நதியின் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதோடு சுற்றுச்சூழல் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பல்லுயிர் பாதுகாப்பில் சிறப்பான முன்னேற்றத்தை நம் நாடு உருவெடுத்துள்ளதோடு புலி, சிறுத்தை உள்ளிட்ட 7 வகை விலங்கினங்களை பாதுகாக்கும் சக்தியாகவும் இந்தியா செயலாற்றி வருகிறது. நம்பிக்கை, கட்டமைப்பு, மக்கள் நலன் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் மத்திய அரசின் பசுமை மயமாக்கல் குறித்து திருச்சியைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு ராஜா தெரிவிக்கையில்,
2: இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை மையமாக கொண்டு கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க பசுமை மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியுள்ளது. நமாமி கங்கை திட்டத்தின் மூலம் கங்கை நதியின் மாசுபாடுகள் குறைக்கப்பட்டு அதன் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தியுள்ளது.
3: கடற்கரை ஓரங்களில் மரங்களை வளர்ப்பதன் மூலம் கடலிலிருந்து தரையை நோக்கி வரக்கூடிய புயல்கள், சூறாவளிகளின் மூலம் ஏற்படக்கூடிய பெரும் ஆபத்துகளை தடுக்கும் முயற்சியில் இந்தியா மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ளது. காற்றாலை உற்பத்தி மூலம் கிடைக்கக்கூடிய மின்சார ஆற்றலை சூரிய ஒளியின் மூலம் கிடைக்கக்கூடிய மின்சார ஆற்றலாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பத்தில் இந்தியா மேலும் வளர்ச்சி அடைந்து அதை மிகப்பெரிய விழிப்புணர்வாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து வருகிறது.
1: உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் இந்நாளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்தியா முன்னோடி நாடாக திகழ்வது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு

0: இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. துறை வாரியாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள், அதற்கான இலக்குகள் ஆகியவை குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை வரும் 18 ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர், இக்கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான காயிதே மில்லத்தின் 131வது பிறந்தநாளையொட்டி சென்னை திருவல்லிக்கேணி பெரிய பள்ளிவாசலில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று மலர்போர்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திமுக தலைவர் திரு MK ஸ்டாலின் அன்னாரது நினைவிடத்தில் இன்று மரியாதை செலுத்தினார். உயர் சிறப்பு மருத்துவ இட விவகாரத்தில் தமிழக மருத்துவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். BJP முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலையின் ராஜினாமாவை BJP ஏற்றுக்கொண்டதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புதிய இயக்கத்தை தொடங்க உள்ளதாக திரு அண்ணாமலை இன்று அறிவித்துள்ளார். தாம்பரம் மாநகராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணாக்கருக்கு விலையில்லா பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் இன்று வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறும் சிறப்பு தொழிற்கடன் முகாமை தொழில் முனைவோர் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு தினேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெறும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் ஆடவர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத், டையூடாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18 ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3. நேரம் 1:55. இனி நேர்கள் கேட்கலாம் மெல்லிசை.

0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலையின் 100.3. நேரம் 2 மணி. இது லஞ்ச் பிரேக்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். வெயில் காலத்தில் சிறுநீரகம் மற்றும் யூரின் பாதையில் வர கல் மிகவும் காமனான ஒரு விஷயம். நிறையா தண்ணி குடிக்காதனால, டைமுக்கு வந்துட்டு நம்ம சாப்பிடாதனாலையும், அதிகம் லாஸ் அதாவது நம்ம வந்து வெயிலில் போகிறதுனால வேர்வை அதிகமாக வர்றதுனாலையும், நம்ம பாடியில் இருக்கிற தண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த கான்சென்ட்ரேட்டட் கெமிக்கல்ஸ்லாம் கல்லாக மாறிடுது. இந்த கல் உற்பத்தி பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுறது. ஒன்று வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, டீஹைட்ரேஷன், அதாவது உடம்புல தண்ணி பற்றாக்குறை, அது மெயின் காரணம். அதோடு சேர்ந்து சில டைம் இன்ஃபெக்ஷன், யூரின் போகிற பாதையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, சர்க்கரை நோய் இருந்தாலோ, மற்றபடி சில கெமிக்கல் சேஞ்சஸ் பல வியாதிகளில் வர்றதுனாலையோ என்னாகும், இந்த கல் உற்பத்தி பண்ணுற திறமையை வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கிற கிட்னியில் இருக்கிற பகுதிக்கு அதிகமாகிடும். ஸோ அந்த கல் உருவாகும் போது சின்னதாக இருக்கும்போது என்ன பண்ணும், அது ஈஸியாக பாஸ் ஆகிடும். ஒரு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, சில டைம் என்னாகும், பின்னாடி இடுப்புலேருந்து ஆரம்பித்து ஆண்குறி வரைக்குமோ இல்லை பெண் கீழே இருக்கிற பாதை வரைக்கும் ஒரு ஷார்ப்பான வலி வரும். அந்த வலி வந்ததுக்கப்புறம், உயிர் பொறுக்காத ஒரு இடுப்பு வலி வந்ததுக்கப்புறம் திடீர்னு ரிலீஃப் ஆகிடும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சின்ன கல் வந்துட்டு இப்படி பாஸ் ஆகும்போது இந்த மாதிரி நம்ம உடம்பே அதை வெளியில் தள்ளுறதுக்காக அப்படியே உரிச்சு அதை தள்ளி விடுறதுக்கான அந்த வலி வந்துட்டு நமக்கு இதாகும். சில பேருக்கு என்னாகும், அந்த கல் கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா அந்த யூரின் போகிற பாதையில் வந்து மாட்டி திருப்பி திருப்பி திருப்பி நம்ம உடம்பு என்ன பண்ணும், பம்ப் பண்ணி அந்த கல்லை வெளியில் தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணும். அந்த வலியை பொறுக்கவே முடியாது.

0: வீட்டில் உட்காந்துருக்கவே முடியாது. மோஸ்ட்லி இரவு நேரங்களில் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு வர்றவங்களுக்கு மெயின் காரணம், அதாவது இடுப்பு மற்றும் அடி இடுப்பில் இருக்கிற வலிக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூரின் ஸ்டோன் தான். அது எப்படி தவிர்க்கிறது? கரெக்டான டைமுக்கு நிறையா தண்ணி குடிக்கணும், 2 லிருந்து 2.5 லிட்டர் நம்ம குடிக்கணும். அந்த கல் சப்போஸ் மாட்டிக்கிச்சுன்னா ரொம்ப சிம்பிள், இப்போலாம் வந்துட்டு கிழிச்செல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறதே கிடையாது. யூரின் போகிற பாதையிலே ஒரு சின்ன லேசர் மாதிரி ஒன்று உள்ளே போய் அந்த கல்லை உடச்சுட்டோம்னா பவுடராக்கிடும், பவுடராகிட்டால் தானாக யூரினில் அது பாட்டுக்கு வெளியில் வந்துடும். ஸோ நேர்களே, யூரின் பாதையில் கல் இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா லேசர் மூலயமா அதை கரைச்சிடலாம். இன்றைக்கி இருக்கிற காலத்துலேயும் நாங்கள் ஒரு பெரிய பாறாங்கால அளவுக்கு நாங்கள் கல்லாம் பார்க்குறோம். ஏன்னா இந்த சின்ன சைஸில் வலியை பொறுத்து என்னாவும் ஒரு நாள் கழித்து கிட்னியே சோர்ந்து போயிடும். எதுக்குடா நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம், அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, எதுக்கு நம்ம அழுகணும், எதுக்கு நம்ம இந்த வலியை கொடுக்கணும்னு சொல்லி அது பாட்டுக்கு சைலண்ட் ஆகிடும். அப்புறம் இந்த கல் பார்த்திங்கன்னா பாறாங்கால் சைஸ்க்கு வரும். அவ்வளோ பெரிய கல்லெல்லாம் இன்னும் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம் கிட்னிலேருந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்திலையும். ஸோ கிட்னி மற்றும் யூரிட்டரில் இருக்கிற ஸ்டோன்ஸ் மிகவும் குணப்படுத்த முடிகிறவ லேசர் வச்சு தங்க மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா அது ஆப்ரேஷனே இல்லாமல் சரி பண்ணிவிடும்.
1: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
3: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3.

காதோடும் மனதோடும் உறவாடும் கற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. லஞ்ச் பிரேக்கில் தொடர்வது. உழவை போற்றுவோம்.

0: இன்றைய உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் நவீன உள்நாட்டு மீன் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றின் ஏற்படும் சிக்கல்களும் தீர்வும். இது குறித்து நாகப்பட்டினம் டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் ஏ கோபாலகண்ணன் அவர்கள் விளக்கம் அளிக்க நம் நிலையம் வந்துள்ளார். உங்களது சந்தேகங்களுக்கு அழையுங்கள் 043-68 என்ற முன்னிணைப்பை தொட்டு 231-231 என்ற எண்ணிலோ, 299-480 என்ற எண்ணிலோ, 299-580 என்ற எண்ணிலோ அழைத்து உங்களது சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெளிவுபெறலாம். அலைபேசி எண்ணான 956-427-231 என்ற எண்ணிலும் இணைந்து உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெளிவுபெறலாம். நவீன உள்நாட்டு மீன் வளர்ப்பு தொழில்நுட்பங்களை பற்றி
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: உழவை போற்றுவோம். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: இன்னைக்கு நவீன உள்நாட்டு மீன் வளர்ப்பு தொழில்நுட்பங்களை பத்தி, அதில் அந்த தொழில்நுட்பங்களை மத்தியும் மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற சிக்கல்கள் என்ன, அதை எப்படி தீர்வு காணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்காக காத்திருக்கிறீங்க. முன்னோட்டமாக இந்த மீன் வளர்ப்பை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்ன சார் சொல்வீங்க?
1: இந்த மீன் வளர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இப்போ தண்ணீரை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிட்டே வருது தண்ணீர் வேண்டியது. அதை வந்து இப்போ வந்து மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா நீரை வந்து பல்நோக்கு வழியில் வந்து அதை பயன்படுத்தணும். இதில் முக்கியமாக வந்து மீன் வளர்த்து அதை வந்து பண்ணையாளர்கள் வந்து நல்முறையில் அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதில் வந்து நம்ம வந்து அவர்கள் பண்ணையாளர்களை நம்ம வந்து அறிவுறுத்துகிறோம். அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணீர் வந்து நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த காவேரி நீரை மட்டுமே நம்பி இருக்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6-8 மாதம் வரைக்கும் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இப்போ நிறைய பேர் வந்து இந்த நல் எதற்காக இந்த டாப்பிக்கை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நிறைய பேருக்கு வந்து அந்த இருக்கிற அந்த 7 மாத காலத்துக்குள்ளே வந்து அந்த தண்ணீரை வந்து விவசாயத்துக்கு மட்டும் பயன்படுத்தாமல் அதில் எப்படி வந்து ஒரு லாபகரமான முறையில் வந்து மீனை வளர்க்க வேண்டும், அதில் எந்தெந்த உக்திகளை நம்ம வந்து கையாள வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து இப்போ கெண்டை மீன்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு மார்க்கெட்டபிள் சைஸ் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10-12 மாதங்கள் எடுக்கும். இப்போ அந்த மாதிரி மீன்களை வந்து நம்ம வந்து வருடம் ஃபுல்லாக வந்து தண்ணீர் உள்ள இடங்களில் தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆனால் இதே வந்து ஒரு 7-8 மாதம் தண்ணீர் உள்ள இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிஃப்ட் திலேப்பியா, இப்போ தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் வந்து நம்ம வந்து மீன் குஞ்சுகளை வந்து உற்பத்தி வந்து கிஃப்ட் திலேப்பியா உற்பத்தி பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குது. அவங்கள்ட்டேருந்து வாங்கி நாம் வந்து இந்த பண்ணைக்குட்டைகள், அதாவது வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750-க்கும் மேற்பட்ட பண்ணைக்குட்டைகள் அமைச்சிருக்காங்க. இது இந்த மாவட்டம் மட்டும் கிடையாது, சராசரியாக ஒரு 500-க்கும் மேற்பட்ட பண்ணைக்குட்டைகள் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நம்ம மாவட்டத்துலேயும் இருக்குது. அதை வந்து இந்த அந்த மாதிரி வந்து குறுகிய காலத்தில் வளரக்கூடிய மீன்களை இருப்பு செய்து அவை வந்து 500-600 கிராம் வந்து நம்ம அந்த 7-8 மாதங்களில் வந்துடுது. இது வந்து நம்ம மக்கள் வந்து விருப்பப்படக்கூடிய அது ஹார்வெஸ்டபிள் சைஸ் தான். அது இந்த மீன்களை வந்து நம்ம வந்து அவங்க வந்து வளர்த்து ஒரு லாபம் பெறலாம். இது வந்து ஒரு வகையான தொழில்நுட்பம்.
0: சரி சார், இப்போ வந்து நீங்கள் இந்த மீனை வந்து நம்ம வளர்க்குறோம், அதுக்கான ஆயத்தமான வேலைகள்லாம் ஈடுபடும் போது இந்த நீர்நிலையை பற்றி கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடத்துல நம்ம இருக்கோம். நம்ம உள்நாட்டில் இருக்கிற நீர் நிலைமைகள் எந்தெந்த வகையிலாம் வகைப்படுத்தப்படுது சார்?
1: இப்போ நீர்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நீர்த்தேக்கங்கள், இப்போ நீர்த்தேக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி அவங்க வளர்க்கலாம்னா அதில் வந்து கூண்டுகளில் போட்டு வந்து மீன் வளர்க்கலாம். ஏன்னா வந்து நீரினுடைய ஆழம் அதிகமாக இருக்கிறதால. இது மட்டுமல்லாமல் அந்த ஏரிகள் இருக்குது, ஏரிகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நீர் பாசனத்திற்காக உள்ள ஏரிகளில் அதுலேயுமே வந்து கூண்டுகள் போட்டு மீன் வளர்க்கலாம். அப்புறம் ஆறுகள், ஓடைகள், இந்த ஆறுகள் ஓடைகள் அருகாமையில் உள்ள பண்ணைக்குட்டைகள். இப்போ விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர் பற்றாக்குறை உள்ள டிஸ்ட்ரிக்டில் தான் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெரிய சிறு விவசாயிகள் குறு விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் நிலத்துக்கு பக்கத்தில் அருகாமையில் ஒரு 30-க்கு 30 அதாவது 1000 சதுர மீட்டர் அடியில் வந்து ஒரு பண்ணைக்குட்டைகள் கண்டிப்பாக வைத்திருக்கிறார்கள். அது வந்து ஆழம் வந்து பார்த்திங்கன்னா 1.5-2 மீட்டர் அளவுக்கு இருக்குது. அந்த குட்டைகளைத்தான் வந்து அவர்கள் வந்து நீர் ஒரு கடைசி தண்ணி பாசுறதுக்கு விவசாயத்துக்கு பாசக்கூடியதுக்கு பயன்படுத்தும் போது அந்த அது வரைக்கும் வந்து அந்த குட்டைகளை நம்ம வந்து ஒரு மீன்களை வந்து முறையாக வளர்க்கப்படும் போது அவர்கள் இதர வருமானம், அதாவது மீன்களின் மூலம் அந்த விவசாயத்தில் எவ்வளவு வருமானம் கிடைக்குதோ அதில் 2 மடங்கு அளவுக்கு நம்ம வந்து மீன் வளர்த்து லாபம் பெறலாம். அதில் வந்து நீர் உடைகள் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கோம்.
0: சரி சார், இப்போ வந்து நீரோட வகைகள்லாம் என்ன அப்படிங்கிறது சொன்னீங்க, அதில் எப்படி மீன் வளர்க்கணும் அப்படிங்கிற முறைகளையும் கொஞ்சம் முன்னோட்டமாக சொல்லிட்டீங்க. இப்போ வந்து நம்ம பகுதிகளை பொறுத்த அளவுக்கு மீன் வளர்ப்புக்கு ஒரு நல்ல சிறந்த வகையில் தான் இருக்குது. இங்கே நுகர்வோரும் அதிகப்படியான மீன்களை வாங்குறவங்களா தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த மீன் வளர்ப்பை வந்து நம்ம ஒரு டாப்பிக்காக எடுத்து பேச வேண்டிய நிலையில் நம்ம இருக்கோமா? அதாவது வந்து அந்தளவுக்கு அதுக்கு அவேர்னஸ் தேவைப்படுதா?
1: கண்டிப்பாக தேவைப்படுது மேடம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நன்னீர் மீன்களில் வந்து விவசாயிகள் வந்து கொஞ்சம் அதிருப்தியாக இருக்காங்க. ஏன்னா இப்போ மீன்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்களுடைய விலை வந்து அதிகமாகிடுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து மீன் உற்பத்தி பண்ணுவதற்கு 1.5 கிலோ அளவிற்கு வந்து நமக்கு வந்து மீன் உணவு கொடுக்கணும். இப்போ சாதாரணமாக எல்லா பண்ணையாளர்களும் கையாள்வது வந்து பார்த்திங்கன்னா அரிசி தவிடும் கடலை புண்ணாக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோவில் கொடுப்போம். இதனுடைய காஸ்ட்டே வந்து 75 ரூபா வந்துடுது.

0: அப்போ சில நேரங்களில் வந்து மீன் நன்னீர் மீன்களுடைய விலை வந்து 80 180 வரைக்கும் போகுது, ஆனால் இடத்த பொறுத்து இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு குறைந்த அளவே வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்குது. அதனால் வந்து அதை எந்த அளவுக்கு வந்து நம்ம லாபகரமாக கொண்டு வரோம்னா, இதை வந்து நம்ம மூலப்பொருளினுடைய விலை வந்து நம்ம பண்ணையாளர்கள்ட்டே வாங்கி குறைவான விலையில் வாங்கி நம்ம வந்து உற்பத்தி பண்ணணும்.
1: இதை பத்தி தொடர்ந்து நம்ம பேசுவோம். இப்ப நேயர் காத்திருக்கிறாங்க. முதல் நேயரா வரவங்க யாரு, என்ன கேள்வியோட வந்திருக்காங்கன்னு கேட்டுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: யார், எங்க இருந்து வந்திருக்கீங்க? பேசுங்க. உங்களோட நன்னீர் மீன் வளர்ப்பை பத்தி என்ன விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்?
0: வணக்கம் சார்.
2: அதாவது மீன் கூட்ட சுத்தி மரம் வைக்கிறோம்ல சார், மரம்.
0: ஆமா. நிலப்பரப்பு உள்ள பகுதியில் 20 அடிக்கு ஒரு தென்னை மரம் வைக்கலாம், 10 அடிக்கு ஒரு வாழை மரம் வைக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஒரு நிரந்தர வருமானத்திற்காக வந்து தென்னை மரங்கள், அதே மாதிரி மண்ணை வந்து கரைய விடாம அந்த வயர்கள் வந்து பாத்துக்கும். ஆமா, மீன்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக கெண்டை மீன்களுக்கு பாதிப்பு இருக்கும், ஏன்னா அது வந்து நீந்தி போகும்போது அது இடையூறா இருக்கும். மற்றபடி வந்து நம்ம இந்த விரால் மீன்கள் அதுக்கெல்லாம் வந்து இது பிரச்சனை இருக்காது. பட் கெண்டை மீன்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அது ஒரு பாதிப்பு தான் உண்டு பண்ணோம். அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து அறுத்துடணும்.
1: இலைகள்
0: வந்து உள்பக்கம் முறையா வந்து அது அழுகி மறுபடியும் வந்து இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடுன்ற ஒரு டாக்ஸிக் அமௌண்ட் அது மாறிடும். அது வரக்கூடாதுக்காக நம்ம என்ன பண்றோம், அந்த மாதிரி மற்ற இலை விழக்கூடிய மரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணை குட்டைக்கு வெளியில அந்த இலைகள் வந்து உள்ள விழாத அளவுக்கு நம்ம வந்து உள்ள மரங்களை வளர்த்துக்கலாம். இப்ப தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எடுத்துடலாம். அதே மாதிரி வாழை மரத்துக்கும் வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம ஒரு வருஷம் ஒரு வருடத்துல நம்ம அறுவடை செஞ்சிருவோம், அது ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதுல வந்து வேஸ்ட் இலைகள் இருந்தா கூட நம்ம இந்த கிராஸ் கார்ப்பு அதாவது புல் ஒண்ணும் கண்டை அதுகளுக்கு நம்ம உணவாக கூட கொடுக்கலாம்.
1: அதாவது வந்து அந்த குளத்துல வந்து மிதக்காத இலைகள் மிதக்காத அளவுக்கு நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மரங்களை நடணும் அப்படிங்கறத நீங்க சொல்லிருக்கீங்க. சரி, அடுத்து ஒரு நேயர் காத்திருக்கிறாங்க, என்ன கேள்வியுடன் கேட்டுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கங்க, சொல்லுங்க. உழவை போற்றுவோம் தலைப்பு வந்து இதுதான். உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றதுதான் எங்களோட கேள்வி. பாட்டு கேட்கிற நிகழ்ச்சி வந்திருப்பாங்களோ. உழவை போற்றுவோம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: வைக்கலாம்
0: சார். அதுல வந்து அந்த ஒவ்வொரு கேப் இருக்கு. நம்ம வந்து தென்னை மரம் வந்து 20 அடிக்கு ஒரு தென்னங்கன்று வைக்கலாம், 10 அடிக்கு ஒரு வாழைக்கன்று வைக்கலாம். மாங்கன்னுகளை பொறுத்த மாதிரி ஒரு கார்னர் சைட்ல வந்து நம்ம வச்சுக்கலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அது வந்து நம்ம குறுகிய காலத்தில் காய்க்கக்கூடிய இப்போ ஒட்டு ரகங்கள்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி உள்ள மாங்கன்களை நம்ம வச்சுக்கலாம்.
1: அதாவது மீன் வளர்ப்பை பற்றி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா மர வளர்ப்பை பற்றி கேட்டுட்ருக்காங்க. அதாவது மீன் சார்ந்த
0: ஒருங்கிணைந்த
1: பண்ணைய மாதிரி கேட்டுட்ருக்காங்க. சார், நீங்கள் வந்து இப்போ சொல்லுங்கள், மீன் வளர்ப்பில் தொழில்நுட்பத்தில் நல்ல நம்ம வளரணும் அப்படின்னு சொன்னாக்கா எந்த மாதிரியான மீன்களை உற்பத்தி பண்ணா இல்லை அதை வளர்த்தா நம்ம வந்து லாபகரமான ஒரு லாபத்தை எடுக்கலாம்?
0: இப்போ கெண்டை மீன்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து 10-12 மாத காலங்கள் தேவைப்படுது மேடம். இது போக வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிஃப்ட் திலேப்பியா, இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக ஒரு தாக்க ஆய்வு என்று ஒன்று சொல்லியிருந்தோம். நம்ம வந்து நம்ம வேதாரண்யம் மற்றும் தலைநாயர் பிளாக்ல அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு 100 சதுர மீட்டர் அளவில் உள்ள பண்ணைக்குட்டைகள்லாம் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் ஒரு 5000-10000 வந்து வர அளவுக்கு அவங்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குட்டைக்கும் ஒரு 50 குடுவா மீன் குஞ்சுகளும் 50 கிஃப்ட் திலேப்பியாவும் கொடுத்தோம். அதை வந்து ஒரு 7-8 மாத காலத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா குடுவா மீனும் இந்த கிஃப்ட் திலேப்பியும் 1 கிலோ அளவுக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு. இதில் வந்து குடுவா மீன்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து செயற்கை உணவாக வந்து என்ன கொடுக்குறாங்க, அது இயற்கை உணவாக தான் எப்படின்னா அந்த நாட்டு திலேப்பியினுடைய மீன்

0: தாய் மீன்களை கொண்டு வந்து ஒரு இருப்பு செஞ்சாங்க, அது குட்டி போட போட அதை சாப்பிட்டு வளர்ந்துருது. தண்ணி எந்த வகையிலும் கிடையாது, அது வந்து தண்ணி வந்து ஆரோக்கியமா இருக்கும். இதே செயற்கை உணவு கொடுக்கும்போது என்ன, சின்ன ஏரியான்றதால வந்து நம்ம தண்ணி வந்து கரெக்டா அந்த ஃப்ளோட்டிங் ஃபீட் மிதக்கக்கூடிய உணவுகளாக கொடுத்தோம்னா அதை வந்து நல்ல முறையாக கொண்டு வரலாம். இதையே வந்து ஒரு கால் ஏக்கர் இந்த பண்ணைக்குட்டை சொல்றோம் இல்லைங்களா, இதுல வந்து நம்ம கிஃப்ட் திலேபியா இருந்தாலும் ஒரு 1000 எண்ணிக்கையில வந்து நம்ம இருப்பு செய்து ஒரு லாபம் வைக்கலாம். அதே மாதிரி குடவ மீனும் ஒரு 1000 மீன் குஞ்சுகள் வந்து இதில் வந்து இருப்பு செய்து, குடவ மீனுக்கு வந்து 40% புரதச்சத்து உள்ள ஃப்ளோட்டிங் ஃபீடு இருக்குது, அதாவது மிதக்கும் தீவனம் இருக்குது, அதை கொடுத்து நம்ம வளர்க்கலாம். அதே மாதிரி கிட்டத்திலே போய் 25% ப்ரோட்டீன் புரதச்சத்து உள்ள ப்ரோட்டீன் இது ஃபீடே வந்து போதும், அதை வந்து கொடுத்தோம்னாவே வந்து உங்களுக்கு 7-8 மாதத்தில் உங்களுக்கு வந்து 750 கிராம் சைஸ் செலவுக்கு வந்து வரும் உங்களுக்கு.
1: சரி சார், நீங்கள் காத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
2: வேதாரண்யம் வட்டம் கத்திரிப்பள்ளத்திலிருந்து பாக்யராஜ் வேற மேடம்.
1: ஆ பேசுங்க, உங்களோட சந்தேகம் என்னன்னு
2: கேளுங்க. இந்த வெயிலுக்கு கொடுவா மீன் எல்லாம் ஆக்சிஜன் வட்டம் மிதக்குது மேடம். அதுக்கு என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க, கேட்டுக்கிறேன்.
1: இது நிறைய மீன் வளர்ப்போரோட பிரச்சனையா இருக்குது. வெயில் அதிகமா இருக்குது, அப்போ வந்து மீன்கள் எல்லாம் வந்து மிதந்து இறக்குற தருவாயில இருக்குது. இதுக்கு என்ன சார் பண்ணலாம்?
0: இதுக்கு வந்து பொதுவா வந்து நம்ம வந்து இந்த ஏரேட்டர் கொண்டு வந்து நீங்க வாட்டர் வந்து ஒரு சர்க்குலேட் பண்ணி பண்ணீங்கன்னா வெப்பத்தினுடைய தாக்கம் வந்து அதிகம் இல்லாம இருக்கும். அதே மாதிரி நீங்க வாட்டர் லைன் வந்து சப்போஸ் அதை பம்ப் பண்ணி ஒரு ஸ்ப்ரிங்க்லர் மேல வந்து மேலேருந்து வந்து ஒரு ஷவர் மாதிரி போட்டு பண்ணீங்கன்னா அதனுடைய வெய்ய தாக்கத்தை வந்து நம்ம வந்து குறைச்சிக்கலாம். இது வந்து இப்போ நம்முடைய சீதோஷ நிலை வந்து திடீர்னு ஏற்படக்கூடியது தான், பட் அதை வந்து இது மாதிரி பண்ணலாம். இதுக்கப்புறம் மரங்கள் இருக்குமே சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து மரங்கள் வந்து தழைகள் உள்ள இல்லாத மரங்கள் வந்து ஆனால் நிழல் கொடுக்குற மாதிரி செய்யுது. இதை வந்து தவிர்க்கணும். என்ன வந்து பார்த்தீங்கன்னா நீர் பகுதி உள்ள பக்கம் வந்து அப்படியே பந்தல் 1 மீட்டர் அளவுக்கு வந்து பந்தல் அமைத்து கொடி வகைகள் காய்கறியினுடைய கொடி வகை ஏற்படுத்தக்கூடிய காய்கறிகளை வந்து வளர்க்க முடியும். மீன் வந்து இந்த வெய்ய தாக்கத்துலேருந்து இந்த ஓரத்தில் வந்து நிழலாகவும் அது பயன்படுத்துறதால அந்த இடத்துல வந்து தங்கிக்கிட்டு இந்த வெப்ப தாக்கத்தை வந்து நம்ம தணித்துக்கலாம். இன்னொன்று வந்து ஆழத்தை அதிகப்படுத்துறது. பண்ணைக்குட்டையினுடைய ஆழத்தை நீங்கள் அதிகப்படுத்திட்டே வந்து வெயில் தாக்கம் இல்லாமல் அது உள்ளே போயிடும். இதன் மூலயமா வந்து நம்ம வந்து இதை தவிர்க்கலாம். ஏன்னா பொதுவாக வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாங்களும் பல இடத்துக்கு போயிருக்கிறோம், பட் வந்து ஒரு 1.5 மீட்டர் அளவுக்குள்ளே தான் வந்து பண்ணைக்குட்டைகள் இருக்குது. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ, இந்த மாதிரி கோடைக்காலங்களில் ஒரு தாக்கம் வெயில் தாக்கம் அதிகமாக ஏற்படுகிறது.
1: தொடர்ந்து சந்தேகங்களை நிறைய தீர்வு பண்ண வேண்டியது இருக்கும் சார்.

0: நேயர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர் ஷேகர் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் என் சொல் அமது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைப்பது பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்டது சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
6: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியம் பிரீப்ஸ் வழங்கும் நன்பேண்டா.

0: உழவை போற்றுவோம். நவீன உள்நாட்டு மீன் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றில் ஏற்படும் சிக்கலும் தீர்வும் குறித்து நாகப்பட்டினம் டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் ஏ கோபாலகண்ணன் அவர்கள் நிலையத்திற்கு வந்து உங்களது சந்தேகங்களுக்கும் பொதுவான சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அடுத்து வரும் நேயர் யாரு, என்ன கேள்வியோட வராங்க அப்படின்னு கேட்டுலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். யாரும் எனக்கு இருந்து பேசுறீங்க?
1: அழிஞ்சு
2: சுற்றுச்சூழல் காரணங்களா சார்? இல்ல, சரியான கேள்வி கேட்டீங்க. இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கும்

0: ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இப்ப
1: ஏன்னா நான் இருந்து எனக்கே இப்ப வயது 65, என்னுடைய காலத்துல அவ்வளவு மீன் இருந்தது சார். இன்னைக்கு செயற்கை மீன் என்னமோ கொண்டு வந்திருக்கேன், அந்த இயற்கையான மீன் எங்க சார் போச்சு?
0: இயற்கையான மீன் அதுல இந்த இந்த சக்கர பிஷ், சக்கர மவுத் கேட் பிஷ்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா, அந்த டேங்கர்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு மீன் மீனினங்களை வந்து ஆக்சுவலாக நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து ஒரு புது புது மீன்களை வந்து உள்ளே விடும்போது அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் விடுவாங்க. ஏன்னா நம்மளுடைய இயற்கையாக உள்ள மீன் வளங்கள் வந்து எந்த வகையிலும் வந்து அதை அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த நாங்கள் எடுத்த டேட்டா, நான் வந்து வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் இருக்கும்போது நம்ம வந்து ஒவ்வொரு பண்ணைக்குட்டைகளையும் போய் நாங்கள் வந்து ஆய்வு பண்ணும்போது ஒரு வலை வீச்சு வலை போட்டோம்னா ரெண்டுலேருந்து மூணு அந்த சக்கர மவுத் கேட்ஃபிஷ்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த மீன் வந்து மாட்டுது. அது அந்த மீன் வந்து என்னென்னா அது வந்து உணவுக்கு வந்து ஒரு காம்படிஷன் ஏற்படுத்தும், மற்ற மீன்களுக்கு வந்து உணவு காம்படிஷன் ஏற்படுத்தும். அது மாதிரி எல்லா சூழ்நிலையிலையும் வளரக்கூடியது, மற்ற மீன்களுக்கு உணவு இல்லாமல் அது பண்ணுறதால என்ன ஆகணும், நமக்கு இயற்கையாக உள்ள நம்மளுடைய நாட்டு மீன்களுடைய ரகங்கள் வந்து நாளடைவில் வந்து அழிஞ்சு கொண்டே போகுது. அது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியிலேருந்து ஒரு புதுசாக வந்து நம்ம உள்ள ஒரு அதை திலேப்பியம்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இந்த சக்கரபாத் கேட்ஃபிஷ்ஷாலும் சரி, இதனுடைய எண்ணிக்கைகள் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து நம்மளுடைய பாரம்பரிய மீன் ரகங்கள் வந்து குறைஞ்சிட்ருக்கு. இதை வந்து எங்களுடைய பல்கலைக்கழக துணைவந்தர் அவர்கள் இந்த நம்மளுடைய நாட்டு மீன்களை வந்து வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வந்து ஒரு தனி பண்ணைக்குட்டை அமைத்து அதில் வந்து இருப்பு செய்து அதில் உற்பத்தி செய்து நம்ம வந்து மீண்டும் ஆறுகளில் வந்து அந்த ரேஞ்சிங் பண்ணுறதுக்கான ஒரு ஆய்வு வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் நம்ம எடுத்துக்கிட்டு வந்து ரெடியாக இருக்கிறோம்.
2: சார், இந்த செய்தியை சொல்லும்போது நானும் ஒரு சமீப காலமாக ஒரு செய்தி குறிப்பு படித்தேன். அது வந்து ஆப்பிரிக்காலேருந்து ஒரு வகையான மீன் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே புகுந்து மற்ற மீன்களை வந்து அதிகபட்சமாக சாப்பிட்டு அது உணவுக்கு இதுவாகி அதோட உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது உண்மைதானே?
0: இது வந்து இந்த அந்த பங்காசியஸ் என்ற ஒரு மீன் வகை, அது மாதிரி ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த கேட்ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயற்கை நீர்நிலைகளை நம்ம வந்து விடாமல் நம்ம வந்து தனியாக பண்ணைக்குட்டைகள், அதுதான் வந்து இப்போ நம்ம அரசு மீன்வளத்துறை சார்ந்தது வந்து என்ன, நம்ம வந்து மீன்வள பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி மீன்வளத்துறைகளாக இருந்தாலும் ஒரு கைட்லைன்ஸ்ன்றது ஒன்று கொடுப்போம் நம்ம. இதில் என்னென்னா இப்போ இந்த இப்போ இறால் வளர்ப்புக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா, இதுவுமே வந்து பசிபிக் ஓஷனில் உள்ளதான். வனாமின்ற ஒரு இறால் வந்து பசிபிக் ஓஷனில் உள்ளது. அந்த இறால்களை வந்து நம்ம வந்து இயற்கையான சூழ்நிலைகளில் வந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ஆற்றுக்கு நம்ம வந்து ஒரு கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கணும், அதை கடல்களுக்கு ஒரு 0.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கணும்னு சொல்லி சில ரெகுலேஷன் வச்சுருக்காங்க. ஏன்னா தனியாக நீங்கள் மீன் வளர்த்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணி அப்படியே மார்க்கெட்டிங் தான் அனுப்பணும். அது இயற்கை சூழ்நிலைகள் உள்ள ஆறுகளாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் ஏரிகளாக இருந்தாலும் சரி, கடல் முகத்துவாராக இருந்தாலும் சரி, அதில் வந்து அதில் வந்து கலக்கக்கூடாத அளவுக்கு நம்மளுடைய பாதுகாப்பாக ஒரு மீன் வளர்ப்பு தொழில்நுட்பத்தை செய்யணும்னு சொல்லி ஒரு கைடன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த பங்காசியஸ்ன்றது வந்து நம்ம வந்து நேரடியாக விட்டிங்கன்னா அது வந்து அனைத்து உண்ணி எதை வேணாலும் வந்து வேகமாக உணவை உட்கொள்ளக்கூடியது. இதனால் மற்ற மீன் இனங்கள் வந்து உணவின்றி நாளடைவில் வந்து அதனுடைய உற்பத்தி வந்து குறைய ஆரம்பிச்சிடும்.
2: சரி, இது வந்து இந்த அளவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது, மற்ற மீன் வகைகள் நம்மளோட மீன் வகைகள்லாம் அழிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுல, இந்த மீனை வந்து நம்ம வளர்க்க வேண்டிய அவசியம் என்ன சார்? இது வந்து அந்த அளவுக்கு நமக்கு நன்மை கொடுக்கக்கூடியதா என்ன?
0: அவசியம் என்னன்னா குறுகிய காலத்தில் வந்து உங்களுக்கு 2 கிலோவுக்கு மேலே வந்து அந்த மீன்கள் வந்து வளரக்கூடிய தன்மை உள்ளது. இப்போ 1 கிலோ வந்து மீன்கள் வந்து நம்ம சர்வசாதாரமாக ஒரு 100 ரூபா இருக்குன்னா வந்து இந்த மீன்கள் வந்து 2 கிலோன்னு 200 ரூபா. அப்போ பண்ணையாளர்களுக்கு வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 6 மாத காலத்தில் 2 கிலோ வளரும் போது அவங்களை 1 வருடம் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக நம்ம திருப்பியும் சொல்கிறோம், அந்த மீனை வந்து தடை செய்யணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கான ஒரு கட்டமைப்பு, ஒரு மீன் வளர்க்குற இடங்கள் வந்து இயற்கை சூழ்நிலைகளில் உள்ள இயற்கை நீர்வளங்களில் வந்து அது கலக்காதவாறு நம்ம வந்து பாதுகாப்புடன் வளர்த்தா இது வந்து ஒரு பண்ணையாளர்களுக்கு லாபகரமா இருக்கும்.
2: அதாவது எல்லாமே வந்து துரிதமா நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது கண்டிப்பா ஒரு பாதுகாப்பான முறையில தான் செய்யும்.
0: பாதுகாப்பான முறையில
2: அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அது துரிதம் அப்படிங்கறதே நமக்கு ரொம்ப துரிதமாயிடும்.
0: கண்டிப்பா நம்மளுடைய இயற்கையான மீன் அவரு அந்த பண்ணையாளர்கிட்ட மாதிரி வந்து எனக்கும் வந்து நிறைய வருத்தங்கள் உண்டு. ஏன்னா அந்த ஆரா மீன், இந்த விலாங்கு மீன் இதெல்லாம் ஒரு அதிக சுவை உள்ளது, நம்ம நம்மளுடைய பாரம்பரியமான மீன்கள், அது நாளுக்கு நாள் வந்து அழிஞ்சிட்டு வர்றது. அந்த வந்து நம்ம மட்டும் இல்ல, அந்த மத்திய ஆராய்ச்சி நிறுவனம் வந்து இப்போ கொச்சினில் இருக்குது, அவங்கள வந்து அதில் ஆராய்ச்சி பண்ணி அந்த மீன்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை உற்பத்தி பண்ணி அவர்களை வந்து இப்போ சீரஞ்சிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க.
2: ஏன்னா நம்ம விட நம்மளுடைய சந்ததியர்களுக்கு அந்த மீன்களோட அருமைகளும் தெரியணும் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். சார், நேயர் காத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம்.
3: நாட்டு
0: திலேப்பியா மொசாம்பிக்கஸ் சொல்லக்கூடியது. இப்ப இந்த இதுல ரெண்டு என்ன வித்தியாசம்?

0: நான் சொல்லிடுறேன். இப்போ நாட்டு தெளிப்பியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது வந்து ஒரு ப்ரோலிஃபிக் பிரீடர்னுவாங்க. அது தொடர்ந்து வந்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து தொடர்ந்து வந்து ப்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நிறையா வந்து எண்ணிக்கையில் வந்து மீனை வந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கும். இதனால் வந்து மீனுடைய வளர்ச்சி கம்மியாகும். ஆனால் அந்த திலேப்பியா கிஃப்ட் திலேப்பியான்னு சொல்கிறது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு திலேப்பியா, மரபணு மேம்படுத்தப்பட்ட திலேப்பியா. இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மீன் முட்டையிலேருந்து அதை குஞ்சு வெளிவந்த அன்னையிலேருந்து ஒரு 20 நாள் வரைக்கும் வந்து அது ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த ஹார்மோன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து ஆண் மீன்களாக மாற்றிடும். அப்போ வந்து இது ப்ரீடிங்க்கு போகாது. இது ஒன்லி வந்து என்ன பண்ணா குரோத்துக்கு மட்டும்தான். நீங்கள் கொடுக்குற உணவு எல்லாமே வந்து நேரடியாக வந்து உடல் வளர்ச்சிக்கு மட்டும் போகிறதால உங்களுக்கு 6 மாத காலத்தில் ஒரு 600 to 750 grams வந்து வளர்ந்துடும். ஆனால் இதே வளர்ச்சி வந்து நீங்கள் வந்து நான் அந்த நாட்டு திலேப்பியை சொல்கிறேன் இல்லை, திலேப்பியை மொசாம்பிக்ன்றது அதில் வராது. அது வந்து ஒரு 50 gram சைஸ்லேயே தான் இருக்கும். அது வந்து அது சாப்பிட்ற உணவு எல்லாமே வந்து மீன் குஞ்சு பொறிக்கிறதுக்காக தான் எனர்ஜி வந்து டைவெர்ட் ஆகிடும், டைவெர்ட் ஆகிடும்.
1: உண்மையிலேயே இது வந்து கிஃப்டாக இருக்குமோ அந்த திலேப்பியா வகையிலேயே?
0: ஆமாங்க மேடம்.
1: சரி, இப்போ வந்து நம்ம வந்து நிறைய மீன் வகைகளை பற்றியும் அது அது எங்கெங்கே வளர்க்கலாம் எப்படி இல்லாம் அப்படின்றதில் பற்றிலாம் பேசியிருக்கோம். இப்போ இந்த செயற்கை உணவு இப்போ நிறைய கொடுக்கப்படுது. சில மீன்கள் நம்ம இது பண்ணும்போது ஒரு கசப்புத்தன்மையும் அதில் இருக்கிறத நம்ம உணர்கிறோம். நிறைய விவசாயிகள் சொல்கிறதும் நம்ம கேட்டிருக்கோம். இந்த கசப்புத்தன்மையினால இந்த மீன்களை ஒதுக்க வேண்டிய சூழலும் வருது. இதுக்கு வந்து இந்த செயற்கை உணவு காரணமாக இருக்குதா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: இது வந்து செயற்கை உணவால் வருது மேடம், வர்றதில்லை மேடம். இதில் வந்து மீன்கள் வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிகமாக வந்து இந்த பைட்டோ பிளாங்டான வந்து தாவர மிதவு உயிர்களை வந்து சாப்பிட்றதாலையும் அந்த குளங்கள் வந்து தூர்வாராமல் நிறைய காலங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து இந்த ஆர்கானிக் லோடு வந்து அக்குமுலேட் ஆகி இருக்கிறதாலையும் அந்த மீன்களில் வந்து அந்த மாதிரி ஒரு இந்த பாசி சார்ந்த ஒரு வாடை வரும். அது வந்து நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்காது. இதுக்கும் ஒரு வந்து வழிமுறைகள் இருக்குது, எப்படி வந்து நம்ம நிவர்த்தி பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதை வந்து உயிர் மீன்களை அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டு பக்கத்துலேயே வந்து நல்ல ஒரு ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் ஷீட் போட்ட லைன்டு பானில் நல்ல பியூர் வாட்டரில் வந்து ஒரு 24-48 மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா அதில் உள்ள அந்த சேர் எல்லாமே வந்து வெளியிலேருந்து குடலில் உள்ளது ப்ளஸ் உடம்புல உள்ளது எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். டிப்ரேஷன் சொல்லி சொல்லுவோம். அப்படி செய்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த மட்டி ஸ்மெல் வந்து வராது உங்களுக்கு மீனுக்கு. அவங்களுக்கு கன்சூமர் ப்ரிஃபரன்ஸும் வந்து அதிகமாக இருக்கும்.
1: அதாவது மீன் பிடித்த காலங்களில் வந்து நம்ம வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து அந்த நன்னீரில் விட்டுட்டு அதுக்கு மேலே
0: மீனை பிடிச்சி உயிரோடு பிடிச்சி அருகாமையிலே பக்கத்தில் உள்ள அப்படியே குட்டையில் நல்ல கிளியர் வாட்டர் போர்வெல் வாட்டர் உள்ளதில் வந்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இந்த மட்டி ஸ்மெல் வந்து இருக்காது. ஏன்னா நாங்கள் வந்து அதேமாரி செய்து வந்து ஒரு மீனில் வந்து மீன் வறுவல் மீனில் ஒரு 5 ப்ராடக்ட் திலேப்பியா வழியே ஒரு கான்ஃபரன்ஸில் போட்டு பண்ணோம். எல்லாமே நல்லா இருக்கு. நாங்கள் கிரில் திலேப்பியா அப்படிலாம் போட்டு பண்ணோம். அந்த ஸ்மெல்லே கிடையாது.
1: ஓ சரி சரி சார்.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுகையை வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிடல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லாமது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். நவீன உள்நாட்டு மீன் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றில் ஏற்படும் சிக்கலும் தீர்வும். சார், ஒரு பொதுவான கேள்வி. அதாவது வந்து ஒருத்தர் மீன் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு, வளர்த்து முடிக்கிறாரு, வளர்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு வந்து மீன் குறித்து எந்தவித நஷ்டமும் அவருக்கு ஏற்படாமல் அவரோட லாபகரமாக அவரோட மீன் தொழிலானது இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் என்னென்னலாம் பண்ணணும்?
9: நல்ல கேள்விங்களா மேடம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மீன் குஞ்சிகளே வந்து ஆரம்பத்தில் அந்த ஹேச்லிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, முட்டையிலேருந்து வெளிவந்த மீன் குஞ்சி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் சீடை வந்து ஒரு 1000-1500 ரேட்டில் இருக்கும். இப்போ அந்த மாதிரி வந்து உங்கள் நர்சரி ரேரிங்கன்ற மாதிரி வந்து ஒரு சின்ன நர்சரி பாண்டு வந்து அவங்க ரெடி பண்ணி
0: வச்சுட்டாங்கன்னா,
9: அதில் விட்டு வளர்க்கும்போது ஒரு 2 மாத காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் குஞ்சிகள் வந்து 1 ரூபான்னு சொல்லி அவங்க வந்து அப்படியே வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வருமானத்தை அவங்களுக்கு கிட்டும். அவருக்கு தேவையான அந்த பண்ணைக்குட்டின்னு தனியாக இருந்ததுன்னா அதுலேருந்து இந்த மீன்லேருந்து எடுத்து அவர் போட்டு அதுவும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவர் மீன்களை வந்து ஒரு பகுதி அறுவடை செய்யலாம். அதாவது இப்போ கெண்ட மீன்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டருக்கு 1 என்ற கணக்கில் தான் நம்ம போடுறோம். இந்த மேல்மட்டத்தில், நடுமட்டத்தில், அடிமட்டத்தில் வாழக்கூடிய ஒன்றை போடுறோம். இதிலே வந்து கட்லா மற்றும் அந்த புல்லுண்ணை கெண்டை வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் வந்து ஒரு 1-1.5 கிலோ சைஸ் வந்துடும். அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா வந்து நாங்கள் இப்போ வேளாண் அறிவியல் நிலையத்தில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இதில் வந்து பகுதி அறுவடைன்னு சொல்லி 6 மாதம் முடிந்த உடனே இந்த மீன்களை மட்டும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணிடுறது. அப்போ இடைவெளி அப்போ வந்து இந்த கேப்புக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதே மாதிரி வந்து 10% வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் சைஸில் உள்ள விரால் மீன் குஞ்சுகளை விட்டுருவோம்.
0: ஓஹோ.
9: அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மற்ற மீன்கள் எல்லாமே வந்து ஒரு 250 கிராம் மேலே வந்துடும். அப்போ விரால் மீன்கள் வந்து அதை உண்ணாது. அதே நேரத்தில் இந்த விரால் மீன்கள் வந்து ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே இது 1 கிலோ சைஸ் வந்துடும். இப்போ மொத்தமாக உள்ள கெண்டை மீன்களுக்கு எவ்வளோ லாபம் கொடுக்குதோ அதே அளவு இந்த விரால் மீன்களும் வந்து நம்ம லாபம் கொடுக்கும். ஒரே

0: நீர் தான் டூரேஷன் வந்து அந்த அதனுடைய காலமும் வந்து ஒரே காலம்தான். இப்படி பண்ணுறதால வந்து பண்ணையாளர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது போக அதேமாதிரி மீன்களை வந்து இவங்களே என்ன பண்ணலான்னா, இப்போ விரால் மீன்கள்னா ஒரு கிலோ வந்து 400 to 500 ஐநூறுரூவா போகுதுன போது அதை கரெக்டாக ஃபில்லட்டிங் மாதிரி போட்டு அது ஃப்ரோசன் கண்டிஷனில் வச்சு அதை தனித்தனியாக வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரோசன் கண்டிஷனில் வச்சு பண்ணோம்னா, ஏன்னா வந்து 500 வந்து எல்லாரையும் வாங்க முடியாது. அதே நேரத்தில் எல்லா மக்களும் சாப்பிடணும்னு ஒரு முடிவு பண்ணும்போது ஒரு 4 வந்து சேர்த்து 100 அல்லது 150 மாதிரி ஒரு குறைந்த விலையில் போட்டு விற்றோம்னா இவங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அதே நேரத்தில் எல்லாரும் எல்லா மக்களும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து அதை ரிச் பண்ணலாம்.
1: வியாபார யுக்தியை வந்து நம்ம நல்லா அதை கையாளணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. நேயர் காத்திருக்கிறாங்க, அவங்க என்ன கேள்வியுடன் வராங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் அம்மா.
1: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
2: வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: பேசுங்க, உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்க.
2: ஐயா, எனக்கு என்ன கேள்வினா, இந்த மீன் வளர்ப்பு, அது குறிப்பிட்டு இந்த காலத்துல மீன்கள் இன

0: வந்து 500 ரூபான்றது வந்து எல்லாரையும் வாங்க முடியாது. அதே நேரத்தில் எல்லா மக்களும் சாப்பிடணும்னு ஒரு முடிவு பண்ணும்போது ஒரு 4 பீஸ் வந்து சேர்த்து 100 ரூபா அல்லது 150 ரூபான்ற மாதிரி ஒரு குறைந்த விலையில் போட்டு வைத்தோம்னா இவங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அதே நேரத்தில் எல்லாரும் எல்லா மக்களும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து அதை ரீச் பண்ணலாம்.
1: வியாபார யுக்தியை வந்து நம்ம நல்லா கையாளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. நேயர் காத்திருக்கிறாங்க, அவங்க என்ன கேள்வியுடன் வராங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் அம்மா.
1: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
2: வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: பேசுங்க, உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்க.
2: ஐயா, எனக்கு என்ன கேள்வினா, இந்த மீன் வளர்ப்பு, அது குறிப்பிட்டு இந்த காலத்துல மீன்கள் இனப்பெருக்கம் அப்படிங்கறது பண்ணோம் அப்படின்னு இருக்கு இல்லையா,
0: அப்போ
2: அத மெயின்டைன் பண்றது எப்படி, ஹைஜீனா இருக்கிறது, அந்த இந்த சாகுபடி அதாவது வெளி இடங்களுக்கு ஏற்றுமதி அப்படிங்கறது நம்ம பண்றோம் இல்லையா, அதுல தன்னிகரற்ற ஒரு நிலை அடையணும் அப்படின்னா எப்படி செயல் முறைப்படுத்துறது, தீவனம் போட்டோம்னா மீன்கள் வந்து ரொம்ப பெருசாவும் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். என்ன வகையான தீவனங்கள்?
1: அவங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுடுச்சு. அவங்களுடைய கேள்வியை வந்து நீங்கள் அதுக்கான பதிலை சொல்லிடுங்க சார்.
0: ஓகே ஓகே, நல்ல கேள்வி தான்மா நீங்கள் கேட்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான மீன்கள் வந்து எப்படி வந்து நம்ம வந்து பீடி மீன் குஞ்சுகளை உற்பத்தி பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த தாய் மீனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனிமைப்படுத்தி நம்ம வந்து ஒரு தனி குளத்தில் போட்டு அதுக்கு தேவையான அதாவது வந்து தேவையான உணவை வந்து நியூட்ரிஷன் அதாவது காம்போஷனல் ஃபீடுன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த அந்த உணவில் புரதச்சத்து, கொழுப்பு சத்து, தாது உப்புகள் எல்லாமே வந்து சரி விகிதத்தில் கொடுத்து நம்ம பாதுகாத்துக்கிட்டு வர வேண்டும். அதுக்கப்புறம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதம் தான் வந்து இந்திய பெருஞ்சாதி கிண்டைகளுக்கான நம்ம வந்து இந்த இனப்பெருக்க காலம். இந்த காலங்களில் வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுத்து நம்ம வந்து மீன் குஞ்சுகளை உற்பத்தி பண்ணலாம். இது போக வந்து மீன்களுக்கு அடுத்ததாக நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பார்த்திங்கன்னா உணவு கேட்குறீங்க. உணவு பொதுவாக கெண்டை மீன்களை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து தவிடு அரிசி 1:1 ratio தான் வந்து கலந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காம்போஷனல் ஃபீடே இருக்குது, ஃப்ளோட்டிங் ஃபீடு இருக்குது, 25% புரதச்சத்து உள்ளது இருக்குது, அதுவும் வந்து 40 ரூபாயில் வந்து இருக்குது. அதை முறையாக நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒரு மீன் கிலோ ஒரு ஒரு கிலோ மீன் உற்பத்தி செய்வதற்கு 1.5 கிலோ மீன் தேவைப்படும், 1.5 கிலோ உணவு தேவைப்படும். அப்படி நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் வந்து மீன்கள் ஆரோக்கியமாகவும் அதை வந்து நீங்கள் வந்து மிதவை தீவனத்தை கொடுக்கும்போது எவ்வளோ மீன் வந்து கரெக்டாக சாப்பிடுதா இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி வந்து ஒரு ஆரோக்கியமாக மீன் குறித்த காலத்தில் அது வந்து நம்ம அறுவடை செய்ய அறுவடைக்கு தயாராகிடும். அப்படிப்பட்ட மீன்களை வந்து நம்ம வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம்.
1: சரி சார், இப்போ வந்து மீன்களுக்கு வந்து இந்த எப்படி உணவு கொடுக்கணும், எப்படி வந்து இந்த அதை வந்து வகைப்படுத்தி விற்கணும், எப்படி வந்து லாபகரமாக அதை ஆக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறையவே சொன்னீங்க. அந்த நன்னீர் வளர்ப்பில் அதாவது நன்னீர் மீன் வளர்ப்பில் வந்து நோய்களோட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கிறதா வியாபாரிகள் சொல்கிறாங்க. எந்தெந்த நேரத்தில் எந்த மாதிரியான நோய்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி நம்ம தடுக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: சரிங்க மேடம், அது இதுவும் ஒரு நல்ல கேள்வி இல்லை மேடம். இதில் வந்து மீன்களுக்கு நோய்கள் வந்து எப்படி உள்ளே வந்து நோய் தாக்கம் ஏற்படுகிறது பார்த்தீங்கன்னா முதலில் வந்து தண்ணீரினுடைய தர மேலாண்மை வந்து முறையாக நம்ம செஞ்சுட்டு இருந்தால் வராது. தண்ணீருடைய நீர்த்தரம் வந்து கெடும்போது தான் நோய்களுக்கு வந்து மீன்களுக்கு வந்து நோய்கள் வருகின்றன. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு அதாவது இதில் வந்து வேஸ்ட் கழிவு எப்படின்னு வந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பண்ணைக்குட்டைகள் வந்து ஒரு பழங்காலம் ரொம்ப காலமாக வந்து தூர்வாராமல் இருந்ததுன்னா அது ஒரு இஷ்யூவாக வரும். அது போக மீன்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிக உணவு நீங்கள் வந்து எஞ்சிய உணவுகள் வந்து கீழே போய் செட்டில் ஆகிறதால அதுலேருந்து என்ன ஃபஸ்ட்டு வரும்னா அம்மோனியா, அம்மோனியா வரும். அந்த அம்மோனியா அப்புறம் நைட்ரைட் இது ரெண்டுமே வந்து நச்சுத்தன்மை உள்ளது. இதுக்கப்புறம் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடுன்றதும் நச்சுத்தன்மை உள்ளது. இது வந்து குறி ஒரு கொஞ்சமான அளவில் இருக்கும்போதே வந்து மீன்களை தாங்கி வளரக்கூடிய ஒரு தன்மையை வளர்த்துக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய விஷத்தன்மை உள்ள இந்த அம்மோனியா, நைட்ரைட், ஹைட்ரஜன் சல்ஃபைடுன்றது ஏறிக்கிட்டே இருக்கும்போது ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் ஏற்படுத்தும் கிருமிகள் பாக்டீரியா இப்போ இந்த ஏரோமோனாஸ் ஹைட்ரோஃபிலான்னு சொல்லி சொல்லுவோம் அதனுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே இருக்கும். அப்படியே ஒரு லெவலுக்கு மேலே வந்து காம்ப்ரமைஸ் ஆகி மீன்களுக்கு உள்ள வந்து வந்து நோய் தாக்கத்தை ஏற்படுத்துது. இதே மாதிரி மீன் பெயின் சொல்லக்கூடிய ஆர்குலஸ் மற்றும் லெர்னியான்றது அங்கர்வம்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ரெண்டும் வந்து பேரசைட்டிக் டிசீஸாக இருக்கும். இது பாக்டீரியா சைடில் வந்து ஏரோமோனாஸ் ஹைட்ரோஃபிலான்றது இதுதான் இந்த 3 வகையான நோய்கள் தான் வந்து அதிகமாக வந்து மீன்களுக்கு வந்து நோய் தாக்கத்தை ஏற்படுத்துது. பண்ணைக்குட்டையே நம்ம வந்து சுகாதாரமாக வச்சுருக்காமல் அதிக அளவு தேவைக்கு அதிகமான உணவுகளை போடுறதால தான் மெயினாக வருது, அதை தவிர்த்தாவே போதும். அதே மாதிரி மீன் குஞ்சிகள் தேர்வு செய்யும்போது ஆரோக்கியமான மீன் குஞ்சிகளை நம்ம தேர்வு செய்யணும். ஏன்னா அதுவே வந்து ஒரு வீக்கான மீன் குஞ்சிகளை தேர்வு செய்யும்போது அது வந்து எளிதில் எளிதாக வந்து நோய் தாக்கத்தை

0: நோய் தாக்கிறதுக்கு ஆள்படும்.
1: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி உழவை போற்றுவோம். உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நிறைவான ஒரு கேள்வி சார், அதாவது வந்து நவீன உள்நாட்டு மீன் வளர்ப்பு தொழில்நுட்பங்களை கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு தொழில் முனைவோரும், அதாவது ஒவ்வொரு மீன் வளர்ப்போரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா முக்கியமான இந்தந்த விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அவங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் என்னென்னலாம்
1: இருக்குது? நல்ல கேள்விங்களா மேடம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல் முறையில் ஒரு மீன் வளர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அது ஆரம்பத்துலேருந்து ஒரு குளம் தயாரிக்கிறதுலேருந்து முறையாக செய்யணும். ஏன்னா வந்து குளம் தயாரிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தேவையற்ற அந்த வெஜிடேஷன் எது இருந்தாலும் வந்து அதை கிளியர் பண்ணிடணும். அதை ப்ராப்பராக வந்து ப்ளீச் பண்ணணும். தேவையான அளவுக்கு சுண்ணாம்பு இடணும். மண் தரம் அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணணும். அதுக்கு அடுத்த பல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி

0: விடும்போது போர்வெல் வாட்டர் இருந்தால் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அதே ஆற்று நீர்களை விடும்போது அதில் வந்து வலைகளை வைத்து மீன்கள் எதுவும் உள்வராத அளவுக்கு நம்ம வந்து வடிகட்டி தான் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு லாஸ் ஆகிறதுக்கான பெரிய காரணமே அது ஒரு இருக்குது. ஏன்னா இயற்கையாக உள்ள மீன்கள் வந்து உள்ளே வந்துட்டு பண்ணைக்குட்டியில் வந்துச்சுன்னா மீன்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு கணக்கிடும் விகிதத்தில் வந்து பிரச்சனை வந்துடும். அதில் வந்து ஒரு ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபீடு வந்துடுறதால தான் உங்களுக்கு வந்து அது பெரும்பாலும் வந்து மீன் வளர்ச்சி இல்லாமல் போகுது. இதுக்கு அடுத்தாற போல் வந்து மீன் குஞ்சுகளை தேர்வு செய்கிறது, அதில் வந்து நல்ல ஆரோக்கியமாக உள்ளது சைஸ் வேரியேஷன் இல்லாத அளவுக்கு நம்ம ஹேச்சரியில் வந்து பார்த்து தேர்வு செய்யணும். இது மீன் தேர்வு செய்கிறது. அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய உணவில் வந்து சரி விகித புரதச்சத்து உள்ள ஒரு உணவை வந்து கொடுத்து பராமரிக்க வேண்டும். அதேமாதிரி நீர்த்தர மேலாண்மை என்பது கண்டிப்பாக நன்னீரை பொறுத்த வரைக்கும் குறைந்தது 15 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அருகில் உள்ள ஆய்வகங்களில் கொடுத்து நீரை பரிசோதித்து கொண்டால் நம்ம வந்து அந்த நோய் வருவதற்கு முன்பு நம்ம வந்து அதை வந்து ஒரு நல்ல வராமல் நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம நல்ல ஒரு முறையாக இருக்கும். இதுக்கு அடுத்தாற் போல் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பண்ணைக்குட்டிகளை தினந்தோறும் வந்து பார்வையிட வேண்டும். அதுமாரி நீர் காகங்கள் அது மாதிரி வந்து நீரில் மூழ்கி மீன்களை சாப்பிடக்கூடிய காகங்கள் வராத அளவுக்கு நம்ம வந்து பேட்ஸ் கேர் நெட்டை வந்து நம்ம வச்சுட்டோம்னா அதனால் ஏற்படுத்தக்கூடிய நஷ்டங்களை வந்து நம்ம தவிர்க்கலாம். இதே மாதிரி ஒரு மார்க்கெட்டை இப்போ வந்து மீன்பிடி தடைக்காலம் இந்த சீசனில் வந்து நம்ம அறுவடைக்கு வரும் மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா பண்ணையாளர்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை ஈட்டலாம் என்பதும் சொல்லிக்கொண்டு அனைத்து பண்ணையாளர்களும் இதை முறையாக பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளுமாறு எனக்கு வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: மிக்க நன்றி சார். நவீன உள்நாட்டு மீன் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றில் ஏற்படும் சிக்கலும் தீர்வும் குறித்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து நாகப்பட்டினம் டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் ஏ கோபாலகண்ணன் அவர்கள் வந்து கலந்து கொண்டு பல சிறப்பான கேள்விகளுக்கும் பதில் சொன்னாங்க, பொதுவான விஷயங்களுக்கும் நிறைய விவரங்களாக அவங்களை வந்து வெளியிட்டு சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய அலைபேசி எண் கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் உங்களை தொடர்பு கொண்டு பேசலாம், சொல்ல முடியுமா சார்?
0: சரிங்க மேடம். 8838 2451.
1: மிக்க நன்றி சார். அடுத்து வருவது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு 17 சென்டிமீட்டர், ஊத்து 15 சென்டிமீட்டர், காக்காச்சி 12 சென்டிமீட்டர், மாஞ்சோலை 10 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் மயிலார் 9 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை பாலமூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, சித்தாறு, குண்டார் அணை, பெரியாறு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பூதப்பாண்டி, சூரலக்கோடு, சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கோழிப்போர் விலை, அடவிநயினார் கோவில் அணை, சிவலோகம், நாகர்கோவில், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கொட்டாரம், அடையாமடை, சேர்வலாறு அணை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கொடுமுடியாறு அணை, மாம்பழத்துறையாறு, தேவாலா, ஆனைக்கிடங்கு, உபாசி, முள்ளங்கினாவிள்ளை, ஹாரிசான், பாபநாசம், சோலையாறு, சின்கொனா, களியல், நெய்யூர், குழித்துறை, உட்பிரேயர், தேக்கடி, இரண்யேல், திருப்பரப்பு, கன்னிமார், அவலாஞ்சி, தக்கலை, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, வரட்டுப்பள்ளம், ஆரல்வாய் மொழி, முக்கூடல் அணை, விண்ட்வொர்த் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானல், உதகமண்டலம் ஆகிய இடங்களில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ்.

0: அதிகளவு வெப்பநிலை கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, திருப்பூர், கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவள்ளூர், வேலூர், செங்கல்பட்டு, சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான அளவில் மழை பொழியக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திலும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 30.4 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 22.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: நேரம் 3 மணி.

0: காற்றலையில் கவிபாடம். இதனம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் நேயர்களே, ஆர்கேஜி நெய் வழங்கும் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்

0: ஆர்கேஜி நெய்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
4: இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் நாள் இல்லையா, அதனால நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,

உங்கள் வீட்டில் நெகிழி பயன்பாட்டை குறைக்க சமீபத்தில் நீங்கள் வாங்கிய மாற்று பொருள் என்ன? இதுதாங்க இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியோட தலைப்பு. இதுக்கான போஸ்டரையும் நம்ம ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் பதிவிடலாம். அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிவிடுங்க.

0: இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் தலைப்பு கொடுத்துருந்தோம் இல்லையா, நீங்கள் நெகிழிக்கு பதிலாக என்ன மாற்று பொருள் பயன்படுத்துறீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, படிச்சிடலாம். மேலே ஓடுதுறையிலிருந்து விஜயராகவன் அனுப்பிச்சிருக்காங்க, நான் நீண்ட காலமாகவே கையில் துணி பை எடுத்துக்கொண்டு செல்வது வாடிக்கையாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு, நெகிழி பிளாஸ்டிக் பைகளை அதிகமாக பயன்படுத்துவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க, நான் நெகிழி பயன்பாட்டை குறைக்க கடைக்கு செல்லும்போது அவசியம் துணி பை எடுத்து செல்வேன், நெகிழியை தவிர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகிழியை தவிர்ப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா குத்தாலம் சிவசுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க, என் வீட்டில் நெகிழி பயன்பாட்டை குறைக்க சமீபத்தில் நான் வாங்கிய மாற்றுப்பொருள் காட்டன் மஞ்சள் பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகிழி பையை உபயோகிப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க, சமீபத்தில் நெகிழி பயன்பாட்டை குறைக்க நான் வாங்கிய மாற்றுப்பொருள் துணி பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே துணி பை நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அவங்களும் வந்து மஞ்சப்பை காய்கறி மளிகை பொருட்கள் வாங்கிறதுக்காக அதை தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிதம்பரம் ரமணி ராஜேஷ் சொல்லியிருக்காங்க, பெரும்பாலும் நெகிழி பயன்பாட்டை தவிர்த்து விடுவேன், துணி பையை வந்து கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போவேன் வெளியில் போகும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டை பைகளை கடைக்கு கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பழக்கமாகவே வச்சுருக்காங்களாம், எப்போவுமே வச்சு கையிலே வச்சுருப்பாங்க போல். அடுத்ததா கூடூர் இளவரசி பிரபாகரன் சொல்லியிருக்காங்க, நான் கடை தெருவுக்கு போகும்போது கட்டை பை மஞ்சை பை உயர்கூடை எடுத்து செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைக்காரரிடம் கேரி பேக் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம், இந்த பையில் போட்டுருங்க கேரி பேக் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். கும்பகோணம் குமரன் சொல்லியிருக்காங்க, மஞ்சப்பை தான் மேம் எப்போவுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு, அடுத்தது படிக்கலாம். பனம்கட்டாங்குடி அனுஷியா சொல்லியிருக்காங்க, நான் எங்கே போனாலும் கையில் பை எடுத்து செல்வேன், கட்டப்பை எடுத்து போவேன். தவிர்க்க முடியாத சூழலில் நெகிழி பையை கிடைச்சதுன்னா வந்து வாங்கிப்பேன், ஆனால் கரெக்டாக வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நாகூர் முகமது ரஃபீக் சொல்லியிருக்காங்க, நான் நீண்ட நாள் காலமாக துணிப்பை தான் வைத்திருக்கிறேன், இப்போதும் கையில் எப்போதுமே வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் வேல்முருகன் சொல்லியிருக்காங்க, நான் கடைக்கு செல்லும் போதெல்லாம் கையில் துணிப்பை எடுத்து செல்வேன், எனது வண்டியில் எப்போதும் துணிப்பை கையை வைத்திருப்பேன், பிளாஸ்டிக் அதிகம் பயன்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆண்டிமடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க, நான் உயர்கூடை, அதாவது பிளாஸ்டிக் கூட இருக்கு இல்லையா, உயர்கூடை பின்னி வச்சுருப்போம் இல்லையா, அது வச்சுருக்கேன், அதுதான் கடைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் பிளாஸ்டிக் தான், ஆனால் ரொம்ப நாள் இதை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறாங்க இல்லையா. ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை மேக்ஸிமம் தவிர்க்கிறது நல்லது, அதுதான் அவங்க சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் ஐயாவாடி அசோக்

0: அசோக்ராஜ் கனிமொழி இவங்க சொல்லியிருக்காங்க, நீண்ட காலமாகவே நெகிழி பையை உபயோகிப்பதில்லை. என்னுடைய இருசக்கர வாகனத்தில் எப்போதுமே மஞ்சப்பை வைத்திருப்பேன். கடையில் பொருள் வாங்கினால் கூட கடைக்காரர் நெகிழி பையில் கொடுப்பார். அதை நான் மறுத்துவிட்டு என்னுடைய மஞ்சள் பையில் தான் பொருட்களை வாங்கி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. அடுத்ததா புதுத்துறை செல்வகுமார், நம்ம நம்புவோமோ நம்ப மாட்டோமோ அப்படின்னு ஃபோட்டோ எடுத்தே அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய சைஸ் பை இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பையும் வச்சுருக்காங்க வெள்ளை கலரில். அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதுவுமே வந்து ஒரு வேஸ்ட் துணியில் தைச்ச ஒரு பை தான். அந்த துணியும் வேஸ்ட் பண்ணாமல் அதில் ஒரு பையாக தைச்சு அதை பயன்படுத்திகிட்ருக்காங்க. இதுவுமே ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அடுத்ததாக இரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் சொல்லியிருக்காங்க, வயரில் பின்னிய கூடைகள் துணிப்பைகள் பயன்படுத்துவேன் அப்படின்னு. அடுத்ததா குத்தாலம் தேரடி தில்லை வில்லால்னு சொல்லியிருக்காங்க, துணி கட்டைப்பை மஞ்சள் பை எப்போதுமே கைவசம் இருக்கும் அப்படின்னு. காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க, வெளியில் செல்லும்போது அப்படின்னு மட்டும் அனுப்பியிருக்காங்க, டைப் பண்ணிட்டு இருக்காங்களா என்னவோ தெரியல. அடுத்ததா சுதா செந்தில் சொல்லியிருக்காங்க, மதிய அதாவது வெளியில் செல்லும்போது கூடை எடுத்து செல்வேன், அப்படி இல்லைன்னா டூ வீலர் டிக்கியில் வந்து எப்போவுமே ஒரு பேக் வச்சிருப்பேன், அதில் தான் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேரி பேக் கண்டிப்பாக வாங்கவே மாட்டாங்களாம் கடையிலேருந்து. அடுத்ததா அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் சொல்லியிருக்காங்க, நான் அப்படி எதுவும் வாங்கியது இல்லை, நான் பொய் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் பொய் சொல்ல விரும்பாதது நல்ல விஷயந்தான், ஆனால் நீங்கள் வந்து இன்னும் இயற்கைக்கு மாறலை, அதையும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நேயர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமது தார்பாய்கள் கிரீன் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் கல்வி குழுமங்கள்.
5: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. HS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.

அடுத்ததா குன்னூர் கிராமம் வீரகுமார் சொல்லியிருக்காங்க, நான் எப்போதுமே நெகிழிப்பையை வாங்குவதில்லை, கைப்பை கையில் பைதான் வைத்திருப்பேன், துணிப்பை வைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க, நான் சிறியதாக மஞ்சள் பை கொண்டு செல்வேன் அப்படின்னு. பெரும்பாலும் எல்லாருமே வந்து துணிப்பையை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வேறு நெகிழி பயன்

அடுத்து நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, படிக்கலாம். வலங்கைமா நாட்டோதுரை சொல்லியிருக்காங்க, நெகிழி பயன்பாட்டை குறைத்து வாழத்தான் ஆசை, என்னதான் முயற்சி எடுத்தாலும் முழுமையாக குறைக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. சுற்றுச்சூழல் என்பது நம் வாழ்க்கையை வளமாக்கக்கூடியது, வருங்கால சந்ததியை நலமாக்கக்கூடியது, சிந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன மாற்றுப்பொருள் பயன்படுத்துகிறாங்கன்றதை சொல்லவே இல்லை. அடுத்ததாக கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, நான் எப்போதும் என்னுடைய வண்டியில் இரண்டு துணிப்பை வைத்திருப்பேன், ஒன்று மார்க்கெட்டுக்கு போவதற்கு, இன்னொன்று மீன் இந்த மாதிரி நான்வெஜ் வாங்கிறதுக்காக தனியாக வச்சுருப்பாங்க போல். எங்கள் வீட்டில் ஜன்னல் மற்றும் கதவுகளுக்கு துணியால் ஆன ஸ்க்ரீன் தான் பயன்படுத்துகிறோம். இந்த பிளாஸ்டிக் பேப்பர் தான் மழை நேரங்களில் தண்ணீர் போகும் வழியில் அடைத்து கொள்கிறது, இதனால் பாதிப்பு அப்போதுதான் தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிந்தவரை துணிப்பை பயன்படுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கும்பகோணம் ஜெயஸ்ரீ சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா கடைக்கு செல்லும்போது மஞ்சள் பை, கட்டப்பை, ஒயர் கூடை எடுத்துக்கிட்டு தான் போவாங்க அப்படின்னு. ஆனால் ஜெயஸ்ரீ என்ன செய்வாங்கன்னு தெரியல. பேரளம் செந்தில்கண்ணன் சொல்லியிருக்காங்க, நான் கடைக்கு போகும்போது துணிப்பை எடுத்து செல்வேன், இல்லை என்றால் கூடை எடுத்து செல்வேன், நெகிழி உபயோகிக்க மாட்டேன் அப்படின்னு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது ஆர்கேஜி நெய் வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்.

0: ஆர்கேஜி நெய்.
1: இனி தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களை, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: மயிலாடுதுறை

நான் வெளியில் சொல்லும்போது கையில் துணிப்பை எடுத்து செல்வது வழக்கம், கடையில் பிளாஸ்டிக் பை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு சொல்லியிருக்காங்க, நாங்கள் பிளாஸ்டிக் பைகளை தவிர்ப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம், ஆனால் கடைக்காரர்கள் தயாராகவே இல்லை. ஆனால் என் முயற்சியை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இதன் மூலம் கிடைக்காதவர்களுக்கு நான் பணிவுடன் கேட்டுக்கொள்வது, அதாவது கடைக்காரர்களுக்குன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், பணிவுடன் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், உங்கள் கடைக்கு வரும்போது கட்டாயமாக துணிப்பை எடுத்து வர வேண்டும் அப்படின்னு ஒரு பலகை வந்து உங்கள் கடை வாசலில் வச்சுடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க, பிளாஸ்டிக் கூடையை தவிர்க்க இப்போது மூங்கில் கூடை வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு மெசேஜ். இது கடைக்கு டிஃபன் வாங்க போகும்போது, பொருட்கள் வாங்க போகும்போதோ பாத்திரம் துணிப்பை வீட்டிலிருந்து எடுத்து செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹோட்டலுக்கு போகும்போது வீட்டிலேருந்து பாத்திரம் எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். அதே மாதிரி பொருள் வாங்கும்போதும் அதாவது கையில் துணிப்பை எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். சூடான உணவுகளை நெகிழியில் வாங்கும்போது அதன் நச்சுத்தன்மை மிகவும் அதிகமாக இருக்கும், அதற்காக இதை நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது, நம்ம உடலுக்கும் நல்லது, அதே மாதிரி நம்மளோட சுற்றுப்புறத்துக்கும் ரொம்ப நல்ல விஷயத்தை இவங்க செஞ்சிட்ருக்காங்க. அடுத்ததாக பிரியங்கா கண்ணபிரான் சொல்லியிருக்காங்க, டிஆர் பட்டினத்துலேருந்து, நாங்கள் எப்போதும் கட்டப்பை தான் அப்படின்னு.

அடுத்ததா, காரைக்கால் ஸ்ரீதர் மாஸ் நகர்லேருந்து சொல்லியிருக்காங்க, நான் எப்போதும் துணிப்பை தான் உபயோகப்படுத்துகிறேன், என்னுடைய பைக்கில் எப்போதும் வைத்திருப்பேன் அப்படின்னு. காமேஸ்வரம் செல்வி அறிவழகன் சொல்லியிருக்காங்க,

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் இன்சொல் அமது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நண்பேண்டா.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. அடுத்ததா கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன் அனுப்பிச்சிருக்காங்க. நான் எப்போதுமே வண்டியில் கூடை பை ஒன்று வைத்திருப்பேன், அனைத்து பொருட்களையும் அதில் தான் வாங்குவேன், நிச்சயமாக எடுத்து செல்வேன் நான் வெளியில் போகும்போது அப்படின்னு. ஒரு முறை எங்கள் அக்கா வீட்டுக்கு விசேஷத்துக்கு பழங்கள் வாங்கி வந்தேன். அப்போது பிளாஸ்டிக் பையில் கொண்டு வந்தவர்கள் கொஞ்ச தூரத்தில் அருந்து விட்டது, சத்தம் போட்டேன். இப்போது என்னை நான் மாற்றிக்கொண்டேன். இன்று வரையில் எனது வண்டியில் கூடை

எப்போதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் ஜெயஸ்ரீ சொல்லியிருக்காங்க, நான் ஒயர்க்குடை இல்லை என்றால் துணிப்பை எடுத்து செல்வேன் அப்படின்னு. காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க, ஒயர்க்குடை எடுத்து செல்வேன்னு. முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன் சொல்லியிருக்காங்க, நெகிழி பயன்பாட்டை தவிர்க்க நான் கடைக்கு செல்லும்போது துணியால் ஆன மஞ்சப்பை, ஒயர்க்குடை ஆகியவற்றை எடுத்து செல்வேன். எதிர்காலத்தில் நம் பிள்ளைகளுக்கு மாசுபாடு இல்லாத நல்ல சுற்றுச்சூழலை வைத்துவிட்டு செல்வேன் அப்படின்னு.

ஜான் அப்படி சொல்லியிருக்காங்க. முட்டை வாங்க வேண்டுமென்றால் அட்டையோடு செல்வேன், எண்ணெய் வாங்க வேண்டுமென்றால் கேனோடு செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேன் கூட பிளாஸ்டிக் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அம்மாபேட்டை வைத்தியநாதன் சொல்லியிருக்காங்க, கடைகளில் இருந்து மளிகை பொருட்கள் காய்கறிகள் பழங்கள் வாங்கினால் கண்டிப்பாக துணிப்பை கொண்டு போக சொல்லியிருக்கிறேன். நெகிழிப்பை உபயோகிப்பதை தவிர்த்து வருகிறேன். எங்கள் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் யாருக்கும் நெகிழிப்பை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம்.

அடுத்ததா புதுச்சேரி விஸ்வ கணேஷ் சொல்லிருக்காங்க, துணிப்பை துணிக்கடைக்கில் கொடுக்கும் கட்டை பை தான் எப்பவுமே நான் பயன்படுத்துவேன், உணவு வாங்குவதற்கு பாத்திரம் எடுத்து செல்வேன் அப்படின்னு. கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு சொல்லியிருக்காங்க, நினைவு தெரிந்த நாளில் இருந்து எங்கள் வீட்டில் நெகிழி பைகள் பயன்படுத்தியதில்லை, அதற்கு மாற்றாக துணி பை தான் இன்று வரை பயன்படுத்தி வருகிறோம் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், இது வரைக்கும் பயன்படுத்தினதே இல்லைன்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக நல்ல விஷயம்தான்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேரம் 4 மணி.

இனி கேட்கலாம் நேயர்களே ஊரும் உறவும். வெள்ளிதோறும் மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சி மூலமாக நேர்களோட ஊருக்கே போயிட்டு அவங்கள சந்திச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, காரைக்கால் ஒரு கோவில் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் காரைக்காலுக்கு இன்னொரு அழகான முகமும் இருக்குங்க.

0: இப்போ நம்ம எந்த ஊருக்கு எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம காரைக்கால் கடற்கரைக்கு தாங்க. கடற்கரை சாலை ஓரமாக தான் நம்ம பிரசாத் சார் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக சுண்டல் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு ரெடியாக தெம்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிரசாத் சார் கூப்பிட்றலாம். நாமும் செல்வம் நேயர்களே, காரைக்கால் கடற்கரை சாலைக்கு வணக்கம் பிரசாத் சார். வணக்கம் சார்.
1: வணக்கம் ரமணி மேடம், இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார்.
1: உங்களுக்கு இனிய மாலை வணக்கத்தோடு ஊரும்புறம் நிகழ்ச்சிக்காக நம்ம இணைகிறோம். இது பாத்தீங்க அப்படின்னா, முதலே பாத்தீங்கன்னா ரமணி மேடம் ஒரு பாட்டு கொடுத்தாங்க, கடற்கரை காத்து வீசுதே அப்படின்னு சொல்லிட்டு. கடற்கரை காத்து வாங்கதான் நம்மளும் வந்திருக்கிறோம். காரைக்கால் இருக்கக்கூடிய அந்த கடற்கரைக்கு செல்லக்கூடிய அந்த கடற்கரை சாலையில நம்ம பேசுறது.

0: நேரில் சந்திக்க காத்துக்கிட்டு இருக்கோம். அதுல எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, மதகடி அரசனார்ல அந்த சிந்தனை சிரித்து சிங்கார சிலை அமைந்திருக்கக்கூடிய அந்த சாலை பக்கத்துல தான் நம்ம நேரில் சந்திக்க காத்திருக்கோம். ஒரு உதவி நம்ம ஒரு நேயர் இருக்கு, அவங்க பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: என் பேர் சிவகுமார்.
0: சிவகுமார் சார், உங்களுக்கு என்ன ஊருங்க? உங்களுக்கு
1: மதகடி தான?
0: மதகடி தான். காரைக்காலுக்கு நாங்க பீச்சுக்கு வரணும்னா ஒரு டைம் எடுத்து நாங்க வரணும், ஒரு பிளான் பண்ணி வரணும். ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது, எப்ப நினைச்சாலும் பீச்சுக்கு வரலாம், கடற்கரை காத்திரிக்க வாங்கலாம். எப்படி இருக்கு இந்த ஊர்ல இருக்குது உங்களுக்கு?
1: வருஷமா இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல முறையில கடை வச்சிருக்கிறதுனால நாங்களே இதை கேட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கோம்.
0: அப்படி எங்க கடை வச்சிருக்கீங்க? என்ன கடை?
1: பச்சை கடை.
0: பச்சை கடை, கடற்கரை பீச்சு பஜ்ஜி கடை. சம்ம டேஸ்டா இருக்கு. நீங்களே வச்சிருக்கீங்க?
1: ஒரு 20 வருஷமா வச்சிருக்கீங்க?
0: 20 வருஷமா காரைக்கால வச்சிருக்கீங்களா? என்ன வேற கேச்சு வச்சிருக்கீங்க?
1: மத பீச்சுல கடை போட்டிருந்தேன், இங்க வந்து 20 வருஷமா கடை போட்டிருந்தேன்.
0: ஓஹோ, இங்க வந்து ஒரு 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி போயிட்டு இருக்கு?
1: நல்லா போயிட்டு இருக்கு
0: சார். பொதுவா அந்த பீச் அப்படின்னா அந்த ஞாயிற்றுக்கிழமையிலயும் அந்த விழாக்கள் நேரத்துல ஸ்கூட்டர் சமாளம். சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு பட்ஜெட் நீங்க போடுவீங்க?
1: சாதாரணமா ஒரு நாளைக்கு ஓட எங்க ரெண்டு பேர் சம்பளத்துக்காக தான் நாங்க பாத்துட்டு ஓடுவோம்.
0: அப்படி கேட்கல, ஒரு தோராயமா சொல்லணும்னா 50 வாழைக்காய்
1: ஓடும், ஒரு 30 வாழைக்காய் ஓடும், ஒரு 3 கிலோ மிளகாய் ஓடும், ஒரு 10 கிலோ காலிஃபிளவர் ஓடும்.
0: இது வந்து நார்மலான அப்படி இருக்கிற உழைப்புக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில உங்களோட உழைப்புக்கும் வித்தியாசம் இருக்கும்.
1: ஞாயிற்றுக்கிழமைனா கொஞ்சம் அதிகமா இருக்கும்,
0: ஒரு 30 வாழைக்காய் 50 வாழைக்காய். அப்ப 3 மணிக்கு தயாரா வரவங்க ஒரு 2 மணிக்கு தயாராயிடுவீங்களா?
1: இல்ல, நாங்க எப்பயுமே 3 மணி 3:30
0: அந்த மாதிரி தயாரா. இன்னைக்கு வந்து சாதாரண நாள் தான். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை கூட்டம் இருக்குமே பீச்சுல,
1: சுமாரா இருக்கும். சாயந்தரம் அந்த கடையெல்லாம் அடைச்சிட்டு முஸ்லீம் ஜனங்கள்லாம் வருவாங்க, அவங்க வந்து வாங்கிட்டு மேல வச்சு விட்டுவேன், ஓடிட்டே இருக்கும். 7 மணி பாட்டு போடுவாங்க, அப்புறம் 8:30 பாட்டு போடுவாங்க, அப்புறம் 10 மணிக்கு மேல பழைய பாட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே பத்திரிக்கெல்லாம் நாங்க எடுத்து வச்சோம்.
0: கடை முடியுது 10:30 ஆயிடும். அவ்வளவு நேரம் அவ்வளவு நேரம் காட்டு பேசிட்டு நீங்க என்ன சொன்னா நம்ம ஒரு ஏரியால பேசுறதுமே
1: ஆசைப்படுறோம். இவங்க எல்லாம் பேசுறாங்களே சாயந்தரம் அந்த சின்ன கடை கடையெல்லாம் பேசுவாங்க, ஊர் ஊரா போய் பேசுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதை கேட்டுக்கிட்டே சரி நம்மளும் ஒரு நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சா பேசுவாங்க. பசங்க 2 பேரு, எங்க வீட்டுக்காரங்க வருவாங்க, 15 மைலுக்கு வருவாங்க, நாங்க 2 பேரும் பாத்துக்குவோம்.
0: என்ன படிக்கிறாங்க?
1: ஒரு பையன் MCA படிக்கிறான், ஒரு பையன் 10th முடிச்சுட்டு 11th
0: போறான். அவரு 10th முடிச்சது என்ன படிக்கணும் ஆசைப்படுறாரு?
1: தாமஸ் குரூப் எடுத்திருக்கான்.
0: அவரோட இஷ்டம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களா? அவங்க
1: இருக்காங்க,
0: அவர் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அவர் MCA முடிச்சிருக்கிறாரு அப்படி
1: ஏதாச்சும் இருக்கான்? பையன் இருக்கான், பாத்துட்டு.
0: அவர் பேருங்க?
1: அபிஷேக்.
0: 10th முடிச்சிருக்காரு. அவர் பேருங்க?
1: லோகேஷ்.
0: லோகேஷ், நல்லா போயிட்டு இருக்காரு. நன்றி சார். எப்பவும் உங்க கடைக்கு நான்
1: வரப்பேன். பேரு ரஜி தேவி.
0: ரஜி தேவியா? அவங்க பேர் விட்டுட்டாங்க, அவங்க பேர் கேட்டுட்டு போறாங்க. என்னன்னா பேர் விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்க பிஸியான வியாபார நேரம் வந்து பேசிட்டு
1: போறீங்க,
0: ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியில நம்ம அடுத்த நைட் பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: ராஜா.
0: ராஜா சார். ராஜா சார், என்ன ஊருங்க?
2: கடைகள்.
0: ஊர்தானா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
2: வெள்ளிகள்.
0: வெள்ளிகள் தனியா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க, கடையில வேலை பாத்துட்டு
2: இருக்கீங்க?
0: தனியா
2: ஒரே
0: கையாலேயே கரெக்டா ஒரே சைஸ்
2: இருக்கும்.
0: சிரமமான ஒரு விஷயமும் இருக்கு, கண்ணடிச்சு மண்ணு கொட்ட மாதிரி இருக்கும். இப்ப நாங்களாம் பாக்கும்போது சாதாரணமா அந்த பயிர் அந்த தீப்பொறி மாதிரி ஒரு பார்க்கும் போது எங்களையும் கண்ணு இல்லையோ? நீங்க டெய்லி பாத்துருக்கீங்க சார்?
2: எப்படி கண்ணுதான் பாதிப்பு தான்? குறிப்பிட்ட விஷயங்களா கண்ணு மங்கள கண்ணாடி போட்டுருக்கதான் போடுறோம்.
0: ஆனா நீங்க மாசத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு இடத்துல செக் பண்ணீங்களா?
2: கண்ணு ரொம்ப கண்ணாடி வந்து மாத்த மாத்தும் போது செக் பண்றோம்.
0: சார் அடிக்கடி தன்னை பாத்து.

0: முக்கியம். வேலைக்கும் சரி நம்ம வாழ்க்கைக்கும் கண்ணு தர
1: முடியும்.
0: ஏன்னா சின்ன ஒரு சின்ன தூசி பட்டாலே
1: அடிச்சு கட் பண்ணும் போய் திசை அடிச்சு அது பாதிப்பு வரும். அப்பயே செக் பண்ணிட்டு போய் அப்ப செக் பண்ணிக்குவோம்.
0: இப்ப நீங்க சொல்லும் போது எதாத்தமா சொல்றீங்க, ஒரு வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது சின்னதா ஒரு தாங்காது, அதெல்லாம் பாத்துட்டு எப்படி ஒர்க் பண்றீங்க தெரியல. வாழ்த்துக்க சார், இந்த வேலை பண்றதுக்கு முத முதல்ல நீங்க ரேடியோல
1: கேக்குறீங்களா?
0: வீட்டுல கேட்பாங்களா?
1: கேட்டு
0: ரேடியோ கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கா? சரியா
1: வீட்டுல நீ வேலை இல்லாம இருக்கும்போது சரியாலாம் கிடையாது, வேலை இல்லாம வீட்டுல இருக்கும்போது கேட்போம்.
0: ரொம்ப
1: எனி டைம் எஃப்எம் ஓடி இருக்கு.
0: எஃப்எம் ஓடி சார் இப்ப கேட்டுப்பாங்களா?
1: வீட்டுல கேட்டு
0: இருப்பாங்க. வீட்டுல பேர் சொல்லுங்க.
1: கேட்டு இருப்பாங்க.
0: என்ன ஊர் இருக்கு?
1: காரைக்கல்.
0: ஹவுசிங் காரைக்கல் தான் இருக்கும். ஹவுசிங்
1: கொடுக்கறது
0: பசங்க யாரா?
1: பெரிய பையன், சின்ன பையன், ரெண்டு பேர், ரெண்டு பசங்க. பையன் வந்து நவதேஸ் டீச்சரா இருக்கா, சின்ன பையன் வந்து சிங்கப்பூருக்கு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் போறப்ப
0: ரெண்டு பசங்களையும் நல்ல ஸ்டேஜ் கொண்டு வந்து இப்ப அடுத்து உங்களோட இலக்கு அப்படின்னு
1: இலக்கு ஒண்ணு இல்ல, பெரிய பேருக்கு மேரேஜ் பண்ணலாம்.
0: அதுதான்
1: பெரிய இலக்கு. வயசு ஆயிடுச்சு பையனுக்கு, வயசு ஆயிடுச்சு
0: வயசாவது இருக்கு.
1: பையனுக்கு 28 வயசு.
0: 28 வயசு. என்ன ஊர் உங்களுக்கு?
2: ஆலத்தூர்.
0: ஆலத்தூர் எங்க இருக்கு?
2: கிள்ளியூருக்கு பக்கத்துல.
0: எப்படி போவீங்க இங்க இருந்து?
2: என்ன
0: படிக்கிறீங்க?
2: 8th ஸ்டாண்டர்ட் காவேரி பப்ளிக் ஸ்கூல்.
0: காவேரி
2: பப்ளிக் ஸ்கூல்.
0: காவேரி பப்ளிக் ஸ்கூல்ல 8th படிக்கிறீங்க.
2: ஆமா.
0: உங்களுடைய டார்கெட் ஒண்ணு இருக்கும்ல, என்ன இருக்கும் உங்களுக்கு?
2: பாட்டி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அண்ணன் இருக்கான்.
0: அண்ணன் என்ன பண்றாரு?
2: அண்ணன் 10th படிக்கும்.
0: அவர் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுப்பாரா?
2: சும்மா சும்மாரா முடிக்கும்.
0: அவர் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. சரிங்களா? சரி. அவர் வீட்டு அவரு என்ன சொல்றாரு அவருக்கு?
2: அவர் வந்து ட்ரோன் இன்ஜினியர்.
0: கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால.
2: ஆமா,
0: நன்றிங்க. வணக்கம் சார். அவங்க ஒரு கலெக்டர் வீட்டுல உருவாக்க போறீங்க. என்னோட பையன்ட்ட ஃபர்ஸ்ட் கேட்டாலுமே ஒரு எய்ம் சொல்லுவாங்க. ஆனா அந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட் மார்க்
3: எடுத்துருக்கேன்.
0: எந்த அளவுக்கு அவர் சப்போர்ட்டா இருக்கீங்க நீங்க?
3: அவர் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறாரோ படிக்கிறது தேவையான எல்லாமே பண்ணிவிடுவாங்க சார். அவர் படிப்புல எது ஆர்வமா இருக்காரோ அது தேவையான சப்போர்ட் எல்லாமே பண்ணிவிடுவாங்க சார்.
0: நன்றி சார். ஏன்னா படிப்பு தான்
3: முதல்ல
0: அப்படி சொல்லிட்டு அதே எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ்
3: அவருக்கு இல்ல சார். வில்லேஜ்ல டவுன்ல வந்து படிக்கிறதுனால அதுக்கான டைமிங் இருக்கா சார்?
0: நம்ம கிராமத்துல இருந்து நான் பையனை கொண்டு வந்து நல்ல நிலை கொண்டு வந்தோம்.
3: நிலத்தோட தண்ணி போடுறது சார் தண்ணி இருந்துச்சுன்னா போடுவோம் பருத்தி கொஞ்சம் பணம் போயிருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் விலேஜ் ஃபுல்லாவே எல்லாமே பறிச்சு போறாங்க
0: குறைஞ்ச
3: வயசு உள்ளது. அறுவடைக்கு வந்துட்டு அடுத்த பயிர் போறதுக்கு ஈஸியா இருக்கும் சார்.
0: 135 நாள்
3: இருக்கு.
0: அப்ப மோட்டார் இன்னும் அதிகமா போகுது.
3: ஆமா சார், 120 நாள் வரும்
0: சார். ஆலத்தூர் பகுதியில தண்ணி நல்லாதான் இருக்கு.
3: தண்ணி திருமலை 6%
0: போர்
3: வசதி இருக்கு. நம்ம ஊர வில்லேஜ் பொறுத்தவரை எல்லாம் போர் வசதி இருக்கனால அங்க ஒரு 500 ஏக்கர் பருத்தி போடுறோம்.
0: ஆனா பருத்திக்கு வந்து நம்ம வந்து உப்பு தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம்
3: சார். லேண்ட் வீணா போயிடும் சார். அதோட வளர்ச்சி வராது, நிலத்தோட தன்மை மாறிடும்.
0: மண்ணாயிடும். ஆனா இருந்தாலும் உப்பு தண்ணி வந்து ஏத்துக்கும் பாங்க. பருத்திக்கு
3: உப்பு தண்ணி எல்லாத்துக்கும் சார். முளைப்பு தண்ணி குறையும் சார்.
0: பார்த்தா கிஸ்தாரோட நிகழ்ச்சி மாதிரி போயிட போகுது. அப்படியே பேசி

0: ரொம்ப நன்றி சார், பயிரை நல்ல ஒரு கலெக்டர் ஆச்சு. சரிங்களா, உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் விஜயகுமார்.
0: என்ன ஊருங்க?
1: கூட்டுச்சேரி சார்.
0: என்னன்னு
1: தெரியும்
0: ஒரு சில பேர் வந்து எனக்கு சாதம் குறைவா இருக்கு, ரொம்ப சாப்பாடு நல்லாவே தெரியும்.
1: சாப்பாடு கிடைச்சிருக்கும், தண்ணி பிரச்சனை சைக் பண்ணாங்க, அடிச்சு வண்டி எல்லாம் உடைக்கிறாங்க, ஒரு நாலு நாள் சாப்பாடு இல்லாம கிடந்தாங்க. அப்புறம் அங்க இருக்கிற கர்நாடகாரனே சாப்பாடு கொடுத்து
0: வருவாங்க.
1: இருக்கு
2: நூற்றி ஐந்து ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
2: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.

0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை இரவு 5 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நேர்களின் நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமது தார்பாய்கள் கிரீன்நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்வி குழுமங்கள்.
5: நாகப்பட்டினம் EGS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. EGS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.

0: நேயர்களுக்கு ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் ஆர்கேஜி நெய்.
2: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய்.
0: நேயர்களுக்கு உலங்கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு உலங்கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மீண்டும் செல்வோம் நேயர்களே, காரைக்கால் கடற்கரை சாலைக்கு.

0: பிரசாத் சார்.
1: ஆ வாங்க வாங்க. நேரில் இன்றைய ஊரும் புறப்பு நிகழ்ச்சிக்காக நம்ம வந்து காரைக்கால் கடற்கரை சாலையில தான் நேரில் சந்திச்சு பேச காத்துட்டு இருக்கோம். கடற்கரை சாலை அப்படின்னு சொன்ன உடனே இந்த காரைக்கால் அரசனார் ஒட்டியிருக்கக்கூடிய இந்த கடற்கரை சாலையில குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சிங்காரவேல சிலை பக்கத்துல தான் நேரில் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். கூட ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: செல்வம் என்பது.
1: செல்வம் சார், என்ன ஊர் சார் உங்களுக்கு?
2: என்ன காரைக்கால் தான் சார்.
1: இந்த ஊருக்கார தானா நீங்க? நம்ம ஊருக்கார சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரைக்கால் என்ன ஊருங்க உங்களுக்கு?
2: காரைக்கால் அக்கறை வேட்டம் எனக்கு வீடு.
1: நாங்க
2: கொரோனா டைம்ல நாங்க வந்து விநாயகர் மெடிக்கல் காலேஜ்

0: ஒரு 1000 மாசம் ஆர்டர் வந்து செஞ்சோம். அப்படியே வந்து கஸ்டமர் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க, கொடுக்க ஆரம்பிச்சோம். அதே மாதிரி நிறைய பேருக்கு நாங்க ஃப்ரீயாவும் கொடுத்தோம் அந்த கொரோனா டைம்ல. வியாபாரம் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கொரோனா டைம்ல கை கொடுத்தது. நான் 30 வருஷமா டைலர் கடை வச்சிருக்கேன். என்கிட்ட ஒரு 3 பேர் வேலை செய்யறாங்க. அதே மாதிரி எங்க வீட்லயும் வந்து உதவி பண்ணுவாங்க.
1: சில பேர் பாத்தீங்கன்னா வந்து ஜென்ஸ் டெய்லர் இருப்பாங்க, லேடிஸ் டெய்லர் இருப்பாங்க, சில பேர் வந்து நாட்டு டெய்லர் தைக்கிறவங்க. நீங்க என்ன ஸ்பெஷலிஸ்ட்?
0: நான் வந்து 2002-2004 எல்லாம் வந்து ஒன்லி ஜென்ஸ்ல ஸ்பெஷலிஸ்டா இருந்தேன் நான். அதுக்கப்புறம் அந்த ஜென்ஸ் வேலை அதிகமா வந்து குறைச்சாச்சு. ஏன்னா அது வந்து அந்த வேலை வந்து அதிகமா டெலிவரி ஆகாதுன்னு வச்சுக்கலாம். அதனால குறைச்சிட்டு லேடிஸ் வேலை தான் இப்ப அதிகமா நாங்க பண்றது. எல்லாம் வருவோம், மாடலிங் ஆரி ஒர்க் எல்லாமே பண்ணுவோம்.
1: முகூர்த்த நாள் டைம் இருக்கு, நிறைய ஆர்டர் வந்துருக்குமே.
0: முகூர்த்த நாள் டைமும் நிறைய ஆரி ஒர்க் மாடல் ஜாக்கெட் ப்ளவுஸ் நிறைய இருக்கு. வந்து யூனிஃபார்ம் டைமு, யூனிஃபார்ம் வேலை நிறைய இருக்கு, ஃபுல் வேலை இருக்கு நமக்கு.
1: பாத்தீங்கன்னா சார், யூனிஃபார்ம் அந்த
0: ஜவுளி கடையில போய் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். அவங்களுக்கு வேலையில அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப பேர் எங்கள்கிட்ட வந்து நீங்களே தச்சிருங்க சார் போட்டுன்னு சொல்லும் போது எங்களுக்கு அதை அப்படியே நாங்க
1: பண்ணிட்டு. ஏன்னா இப்ப வந்து அவங்களுக்கு வந்து எத்தனை மீட்டர் துணி இருக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. அது என்ன கலர் துணி மாறி எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப உங்ககிட்ட இருக்கிறது ஈஸியா இருக்கு.
0: மாறியும் எடுத்துருவாங்க. இன்னொன்னு என்னன்னா அவங்க துணி அதிகமா எடுத்து வந்துருவாங்க. 1.5 மீட்டர் அதிகமா வந்துன்னா அவங்க 160 ரூபா 180 ரூபா போகும் காசு. அவங்க காசு தான் பெஸ்டா போகும். எங்ககிட்ட வந்தா நாங்க அந்த என்ன உங்களுக்கு சென்டிமீட்டர் தேவைப்படுமோ அதான் நாங்க எடுப்போம். அவ்வளவுதான் நாங்க எடுப்போம். அதுக்குள்ள பில்ல தான் போடுவோம். மொத்த ஜவுளிகள் என்ன ரேட்டு போடுறாங்களோ அதோட 10 ரூபா கம்மியா தான் நம்ம
1: குறையும்.
0: வேஸ்டேஜும் குறையும், கஸ்டமருக்கும் லாபம் தான். நமக்கு ஒரு 10 ரூபா வச்சு போகணும்னு வச்சுக்கலாம். வேற ஒண்ணும் அதிகம் கிடையாது நமக்கு. கஸ்டமர் அலைச்சல்
1: தெரியாது.
0: எல்லாரும் பிஸியா தானே சார் இருக்காங்க. யாராலையும் வந்து முன்ன மாரி எல்லாம் வந்து வீட்டுல பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் வேலைக்கு போறாங்க. பிள்ளைங்களை கொண்டு போடுறதும் போறது வந்து அந்த ஒரு பிஸிலே இருக்கனால அவங்களுக்கு இது ஒரு கொஞ்சம் இதா
1: இருக்கு.
0: எனக்கு நான் தான்
1: எடுப்பீங்க.
0: எனக்கு ஸ்டார்டிங்லேயே தச்சு எனக்கு பழக்கம் எனக்கு மைண்ட்ல. உங்களுக்கு நான் உங்களோட இடுப்பு அளவு மட்டும்
1: சொன்னீங்கன்னா
0: தச்சு கொடுத்துருவோம்.
1: காலையில
0: இருந்து நமக்கு காலைல 11 மணிக்கு சிந்தனை இறங்க ஆரம்பிச்சிருவோம். 9:30 வரைக்கும் பாட்டு போடுவாங்கல்ல, 9 மணிக்கு அந்த பாட்டு கேட்டு கடை போட்ட வரைக்கும் பாட்டு கேட்டுதான் ரேடியோ கிட்டதான் இருப்பேன் நான். எனக்கு வந்து ஒரு 10 வருஷமா நான் அந்த ரேடியோ தான்
1: கேட்டுக்கிறேன். இல்ல
0: நான் அதிகமா எனக்கு நான் விளம்பரத்தையும் தெரிய மாட்டேன். அதிகமாவும் அது கண்டிப்பா கேப்போம்.
1: உங்கள்ட்ட நான் என்ன கேட்டு வைக்கிறேன்னா, என்னைக்காச்சும் செல்வம் வந்து ஒரு போன் பண்ணி பாட்டு கேட்கணும் ஆசைப்பட என்ன பாட்டு கேட்டுப்பேன்?
0: எனக்கு சார், எனக்கு வந்து பாட்டு வந்து அண்ணாமலையில வெற்றி நிச்சயம்.
1: வெற்றி நிச்சயம்
0: அந்த பாட்டு தான்.
1: ரமணி குடுக்கறாங்களேன்னு பாப்போம். வெற்றி நிச்சயத்தோட
0: கண்டிப்பா.
1: ரொம்ப நன்றி சார். ரேடியோ கேட்டுட்டு கடற்கரை சாலையில அது கடற்கரை ஃபுல்லா போய் தேடி பார்க்காம கரெக்டா கடையிட்ட வந்துட்டீங்க. அப்ப ரேடியோ கேட்டுதான் வந்திருக்கீங்க
0: சார். எனக்கு நீங்க அந்த மதகடி இந்த அவன் 10 நேரம் பேசினாங்களா அவங்களோட குரலை வச்சு நான் கரெக்டா
1: கண்டுபிடிச்சேன்.
0: அவங்க பசங்க சின்ன பசங்க எல்கேஜில இருந்து எங்கிட்ட தைக்கிறாங்க. நானும் கஸ்டமர் கஸ்டமர்
1: தான். எனக்கு உங்க பேர் சொல்லுங்க. ரோஹிதா. என்ன படிக்கிறீங்க? என்ன ஊர் உங்களுக்கு? காரைக்கால். பெரிய ஊராச்சு காரைக்கால். என்ன ஊர்
2: உங்களுக்கு?
1: காரைக்கால். சரி, நீங்க பெரிய பிள்ளையாகி உங்களுக்கு படிப்புல என்ன ஆகணும் ஆசை உங்களுக்கு? டாக்டர் ஆகணும். இப்ப நீங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் போனா ஊசி போட பயப்படுவீங்களா?
2: நிர்மலா ராணி ஸ்கூல்ல தர சிஸ்டர் முகில் மிஸ்.

0: ஒண்ணும் தெரியாது, பயப்படாதீங்க. நானே மேக்ஸ் ரொம்ப வீக் தான். இந்த டிமார்க்கர்ஸ் எல்லாம் வரும், புத்தாக்கர்ஸ் நேரம் வரும், அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் வண்டியெல்லாம் வரும். நமக்கு எல்லாம் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா படிச்சு, அதுதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நினைவு மட்டும் இருக்கு. நல்லா படிக்கணும் சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் யாரு? அம்மாவா வீட்டுல யாரு இருக்காங்க?
1: அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்பாவும் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க.
0: அப்பா என்ன பண்றாங்க?
1: அப்பா வந்து இப்ப முன்னாடி ஃபாரின்ல வந்து மேனேஜரா இருந்தாங்க, இப்ப வீட்ல
0: இருக்காங்க.
1: போவாங்க, கொஞ்சம் லேட்டா போவாங்க.
0: அபுதாபில
1: இருந்தாங்க.
0: அம்மா என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு?
1: கேக்குற
0: சாப்பிடற மாதிரி இருக்குமா?

0: ஒரு நண்பர் ஒரு கூட பிறந்த சகோதரர் ஒருத்தர் பாட்டு பண்ணிட்டு இருக்கிறேன், பாட்டு கேட்டுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி மகள் சந்திச்சுன்னா சீக்கிரம் டாக்டர் வர போறாங்க, டாக்டர் நல்லா பாத்துக்கலாம் சரிங்களா? நேர்களை ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.

0: மீண்டும் செல்வோம் நேயர்களே, காரைக்கால் கடற்கரை சாலைக்கு.
1: இன்றைய ஊடுங்குறும் நிகழ்ச்சிக்காக நம்ம வந்து காரைக்கால் கடற்கரை சாலையில் தான் நேயர்களை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். குறிப்பிட்டு சொல்லணும், எதுக்கு நம்ம கடற்கரை சாலைக்கு இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறத ஒரு நினைவுபடுத்தணும்னு சொல்லிடலாம். ஏன்னா இன்னைக்கு ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படிங்கறதுனால காரைக்கால் கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய கடற்கரை பாதையில தான் பேசி காத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய நேர்கள் இங்க வந்துட்டு இருக்காங்க. காரைக்கால் மாவட்டத்துல எடுத்துட்டோம் அப்படின்னா குறிப்பிட்ட நேர்கள் மட்டும்தான் கமெண்ட்ஸ் கொடுக்கறது, பாட்டு கேட்கறது அப்படின்னு இருக்கும். ஆனா இங்க வந்து பார்த்தா தெரியுது அவ்வளவு சைலண்டா இருக்கக்கூடிய நேர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க. இங்க ஒரு சைலண்டா ஒரு சாமி இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசுறான். வணக்கம், பேர் சொல்லுங்க சார்.
2: ஹரிதாஸ்.
1: அருள்தாஸ்.
2: ஹரிதாஸ்.
1: ஹரிதாஸ்ங்களா? கதை சொல்லிட்டேனா? இது அருள்தாஸ் சாமிகள் உங்களை யாரும் கூப்பிடுறாங்களே?
2: சபரிமலைக்கு போகல, சாமி கூப்பிடுறேன்.
1: அப்படிங்களா? இப்ப நீங்க குருசாமிங்களா? நீங்க எத்தனை வருஷமா நீங்க சபரிமலைக்கு
2: போயிட்டு இருக்கீங்க?
1: 18 வருஷம்.
2: 38 வருஷம்.
1: என் வயசு 35 தான். என் வயசை தாண்டி நீங்க அதிக வருஷம் போயிட்டு வந்துருக்கீங்க. பார்த்தாலும் யூத் மாதிரியே இருக்கீங்களா?
2: அது வந்து அந்த உழைப்பு.

0: உழைப்பு. என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க?
1: ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். காலைல மம்முட்டி எடுத்து வெட்டுவேன், குத்துவேன்.
0: காலையிலே வீட்டை பாறை எடுத்து குத்துவேன். அப்படி சொல்லணும், வெட்டுவன் குத்துவேன். ஒரு பையன் வந்துட்டான், என்னப்பா இது, நல்ல குருசாமி நல்லா சாந்தமா இருப்பாரு அப்படின்னு பேசுவாரு அப்படின்னு ஃபீல் வந்துடும். ஊர் என்ன வருது உங்களுக்கு?
1: பத்துக்கடி கரகாட்டா.
0: கண்டிப்பொங்கல்
1: பாக்கலாம், மாட்டு பொங்கல் பாக்கலாம். அது மாதிரி தீபாவளி சமயத்துல, பெருநாள் சமயத்துல நிறைய கூட்டங்கள் வரும்.
0: விடுமுறை நாட்கள்ல கூட்டம் எப்பவும் இருக்கும். காரைக்கால் அடையாளம் அப்படின்னா காரைக்கால் பீச்
1: பீச்.
0: சரி, நீங்க எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க?
1: நான் ஒரு 25 வருஷம் ஓட்டிட்டு இருக்கேன்.
0: அதுக்கு முன்னாடி ஒரு
1: பிசினஸ் பண்ணிட்டு
0: இருக்கீங்க? ஓ, பிசினஸ் பாத்துட்டு இருக்கீங்க, அவர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க. எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு?
1: ஆட்டோ ஓட்டுங்க சார்.
0: இப்ப நீங்க ஸ்கூல் சவாரி தான் போயிட்டு
1: இருக்கீங்க?
0: ஓ சரி, அப்ப ஸ்கூல் சவாரி காலை சீக்கிரம்
1: ஏச்சுல? 5 மணிக்கு.
0: 5 மணிக்கு அங்கீகாரமே எதுவுமே இல்ல. உங்களுடைய பணி மெம்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். அடிக்கடி காத்து நாங்களும் வாங்க வரோம். அடிக்கடி
1: நன்றி
0: சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் மாரிமுத்து.
0: மாரிமுத்து ஐயா, நீங்க அதுக்கு பேட்ஜ் எல்லாம் குத்தி இருக்கீங்களா?
2: ஆமா,
0: அவங்க ஐயா குத்த வேண்டிய இருக்கு பேட்ஜ் எல்லாம்.
2: அவங்க வந்து இப்ப இடையில எடுக்கல, அதனால அவங்க குத்தல.
0: 89/95
2: அது வருஷத்துல எடுத்தது.
0: 95 அது பங்காளிக்குள்ள லைட்டா வரும் சண்டை
2: வர்றது.
0: ஒரு சகெட்ல காலியா போயிடாது.
2: ஆமா, அண்ணன் தம்பி சங்கே பெருசு தானே, பங்காளி சண்டை எப்போ நடக்கிறது?
0: நகைச்சுவைக்குதான். ஆனா உதவின்னு கேட்டா
2: முதல்ல
0: முதல்ல நினைக்கிறாலும் ஆட்டோ காரங்க தான், அதுல எந்த மாற்றமே கிடையாது. ஒரு அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும் முதல்ல போய் கேக்குறதும் அவங்கள்ட்ட
2: கேக்குறேன்.
0: நீங்க அடிக்கடி வானொலியில கேப்பீங்கன்னு இப்ப பேசிட்டு இருந்தாங்க, வானொலி கேக்குறது
2: எப்பவுமே ரேடியோல ஓடிட்டே இருக்கும்.
0: ஆனா அந்த ரேடியோல மாரிமுத்து ஐயா பேசி நான் கேள்விப்பட்டதே இல்லையே.
2: இல்ல, இது ஒரு இதான் போதும். முத முத ஏற்கனவே வந்து ஆடிப்பெருக்கனவே பீச்ல அதுல அரசாட்டங்கள்ல பேசிருக்கோம்.
0: அரசாட்டங்கள்ல பேசுறீங்க கூட கருப்பா கொஞ்சம் டைட்டா இருந்தாரா?
2: இல்ல, நீங்க தான்.
0: அதான் அதான் அடையாளம் கேக்குறோம் உங்களை.
2: நீங்க தான் இருந்தீங்க மைக் அப்ப மைக் வச்சிருந்தீங்க. மைக் இல்ல, இப்ப செல்ல ரொம்ப கஷ்டம் தான். போக முடியாது, வர முடியாது. ரெகுலரா வச்சிருக்கிறோம். வெளியில போறனா அடுத்தவங்க டிரைவர் மாத்தி விட்டுட்டு போவோம்.
0: அதே சமயத்துல உங்களுக்கு வந்து இப்ப நல்லது கெட்டது போறவங்க சரமா?
2: ஆமா, கொஞ்சம் சரம் தான். ஸ்கூல் சவாரி வச்சிருந்தா நல்லது கெட்டது போறலாம் கொஞ்சம் கஷ்டம் தான்.
0: அப்ப அதனால மாத்தி
2: விட்டுட்டு போவோம்.
0: அவங்களுக்கு எப்படி பேமெண்ட் கொடுப்பீங்க நீங்க?
2: நாங்க வாங்குற டெய்லி அவங்க போற அன்னைக்கு என்ன பேமெண்ட் அந்த பேமெண்ட்
0: ஒரு 30 நாளைக்கு நீங்க வந்து 10 வரும்போது 3000 வாங்குறீங்கன்னா
2: அன்னைக்கு
0: 100 ரூபாய் போறவருக்கு
2: என்னைக்காவது ஒரு நாளைக்கு போறவங்க
0: தானே?
2: ஆமா,
0: பங்காளிக்குள்ள என்ன பணம் வர்றதுக்குள்ள என்ன உனக்கு போனா நாளைக்கு எனக்கு
2: அவ்வளவுதான். அவ்வளவு
0: ₹80.

0: அடிக்கடி பேசிருக்கேன், ஆனா இப்ப வந்து லைனே கிடைக்கிறதா நான் பேசறது இல்ல. மனமேதை நிகழ்ச்சி ட்ரை பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து எங்க அம்மா வந்து ரொம்ப நேர் அங்க எங்க நடந்தாலும் மாரியம்மன் கோயில் திருவிழா முன்னாடி நடந்துச்சு ஃபங்க்ஷன், அப்பனா வந்திருக்காங்க.
1: அம்மா பேருங்க
0: பார்வதி நடராஜன்.
1: பார்வதி
0: நடராஜன்.
1: பார்வதி நடராஜன். சரி சரிங்க.
0: அந்த குமார் சார் மேரேஜுக்கு வந்திருக்கோம், அப்புறம் பிரபாகரன் சார் மேரேஜுக்கு வந்திருக்கோம், அப்புறம் ஆடிஷன் வரைக்கும் நானே வந்திருக்கேன். நான் வந்திருக்கேன் 2009 மாங்கனி திருவிழா
1: வந்திருக்கேன். நீங்க ஆடிஷன் வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா அப்ப பண்பலைய ரொம்ப ரசிச்சவங்க.
0: ஆமா சார், ஆரம்பத்துல இருந்தே கேட்டிருக்கேன்.
1: அடுத்த முறை முயற்சி பண்ணிருந்தீங்களா?
0: அடுத்த முறை வந்து எப்போதும் அந்த மகளிர் நிகழ்ச்சி நடக்கும்ல 10 மணிக்கு காலையில, அது பேசிட்டு
1: இருக்கோம்.
0: மாத்திட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்த்திகை சாமிய பத்தி இது சொல்ல வேணாம், அவங்களை கேட்டு நிறைய பேர் திருந்திருக்காங்க, நிறைய பேர் மாறி இருக்காங்க. நம்ம வந்து என்ன செய்யணும்னா, நம்ம வந்து மத்தவங்களும் நல்லதுதான் செய்யணும், கெடுதல் செய்யலனாலும் முக்காவாசி நல்லதா செய்யணும். ஏன்னா நாங்க வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்போம், கிடைக்காது. அண்ணன் கூப்பிட்டாங்க, அதனால பாப்பா
1: கிளாஸ் கிளாஸ்
0: தானா வந்த வாய்ப்பை நழுவ விட வேணாம். ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கிடைக்கிறதே இல்ல. அப்போ அம்மா போன முடியாம போயிடுச்சு, எனக்கும் ஒரு மன கஷ்டம். கணவர் இறந்துட்டாங்க, ரொம்ப மனசுடைஞ்சு போனதுனால ட்ரை
1: பண்றது
0: இல்ல. யூஸ் பண்றது இல்ல. பரிமாற்றம் மனமெழுதை
1: ரொம்ப நன்றி மேடம். ஏன்னா ஒரு சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: அண்ணன் கூப்பிடல வந்து பேசிருக்கேன்,
1: கால் சொல்லிட்டு
0: கடற்கரை
1: சாலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட இடத்துல
0: மதியானத்துல கேட்போம். காலையில 10:30 இப்ப 10 மணில இருந்து கேக்குறது.
1: ரொம்ப நன்றி மேடம். இடத்துல பிரசாத்.
0: நன்றி.
1: வணக்கம் சார், பேர் சொல்லுங்க.
2: அவங்க
1: எப்படி சவாரி
2: போனாதான்
1: சரி, அது வேற மாதிரி இருக்கும். தப்பா போயிடும்.
3: மாலை வணக்கம் அனைவருக்கும். காரைக்கால் மேல ஓடுதல இயேசு பூஜாரன், காரைக்கால் கடற்கரை பகுதியிலிருந்து சாலையிலிருந்து பேசுகிறேன். இப்ப வந்து நிகழ்ச்சி தாழ்வு வந்து பத்தி நீங்க வந்து அது ஒரு தினமாக கொண்டாடி கொண்டிருக்காங்க. அந்த நிகழ்ச்சி தாழ்வு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாடுகள் கிராமத்தில் உள்ள மாடுகளும் சரி நகரப்புறத்தில் உள்ள மாடுகளும் சரி அந்த நிகழித்தாள்கள்லாம் சாப்பிட்டுட்டு வயிறு போய் போய் ஒரு 50 கிலோ அளவுக்கு நிகழித்தாள் ஒரு மாட்டின் வயிற்றில் இருந்ததாக கால்நடை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்து ஒரு நாள் காமிச்சாங்க எல்லா பேப்பர்லையும் பத்திரிகைலாம். அதே வேலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிகழித்தாழ்வு இல்லாம இடமே கிடையாது, குப்பையே இல்லாத இடமே இல்லை. நிகழித்தாழ்வு மாடுகளோட மனிதன்களும் உயிருக்கு ஆபத்து. விவசாயம் செய்ய முடியல, விவசாயத்துல நிலத்துல போட்டுறாங்க. அது நிலத்துல வந்து உழவு செய்யும் போது விவசாயம் செய்யும் போது அது ரொம்ப
2: இளைஞர்களுக்கு
3: ரொம்ப அலட்சியமா இருக்காங்க. நிகழ்ச்சி பயன்படுத்துறதே இருக்காங்களே தவிர வேணாங்கன்னு கடையில போய் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கடைக்காரங்களும் அவங்களும் வித்துதான் ஆகணும், விற்பனை செஞ்சுதான் ஆகணும், தயாரிக்கிறவங்க தயாரிச்சு தான் இருப்பாங்க, நிறுத்த மாட்டாங்க. அது மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு நல்ல தகவலை நம்ம சொல்லுவோம். ஒரு 10 மாவட்டங்களுக்கு மேல செல்லுது. இன்னைக்கு உலக நாடு அளவு உலகெங்கிலும் காரைக்கால் பண்பலை நிகழ்ச்சிகள் போயிட்டு இருக்கு. அங்க உள்ளவங்களும் நம்ம நண்பர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க பேசுங்க கேட்டேன், நீங்க சொன்ன கருத்து நல்லா வச்சு. அப்படி சொல்லும் போது
1: பத்தி வந்து விஜயநாதன்
3: சார் சூப்பரா இருந்துச்சு. கடிதம் பாருங்க, அப்புறம் அந்த அளவுக்கு நிகழ்ச்சி நிகழ்த்தாழ்வு இன்னும் பயன்பாட்டில் இருந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் குறைச்சாங்கன்னா தேவலாம்.
1: ரொம்ப நன்றி சார்.
3: காரைக்கால் மேத உடனே ஏசே பூஜை. நன்றி, வணக்கம்.
1: அவ்வளவுதாங்க,
3: அவ்வளவுதாங்க. நிலை இயக்குநருக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் நிலையத்துறவங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி.
1: கமெண்ட் பார்ப்போம்.
3: அவ்வளவுதாங்க,
1: அவ்வளவுதாங்க. நேர்களை நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்ய போறோம். கார்கா கடற்கரை சாலையிலிருந்து ஒளிபரப்பு கொடுத்து பணியாற்றிய சக அறிவிப்பாளர் ரமணி மணிகண்டா அவருடன் விடைபெறும் நான் கே எஸ் பிரசாத்.
4: நன்றி பிரசாத் சார். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸின் ஊரம் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.

0: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது நம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 5 மணி.
1: ஆகாஷ்வாணி
2: நமது பூமி நமது கைகளில். உலக சுற்றுச்சூழல் தின சிறப்புரை வழங்குபவர் எம் கார்த்திகா ராஜா அவர்கள்.
3: மனிதர்கள் வசிப்பதற்கு மட்டுமல்ல, இப்பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் வசிப்பதற்கு ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் அவசியம். தொழில் புரட்சி ஏற்பட்ட காலத்திலிருந்தே சுற்றுச்சூழல் பாதிப்பானது ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து கொண்டே வருகிறது. இன்று பல்வேறு உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் மாறிவரும் சுற்றுச்சூழல் அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. தொழில் புரட்சி மட்டுமல்ல, மனிதர்களின் அன்றாட செயல்பாடுகள் கூட இன்று சுற்றுச்சூழலுக்கு பெரும் ஆபத்தானதாக மாறி வருகிறது. நீர், நிலம், காற்று, ஆகாயத்தில் செயற்கைக்கோள்களின் சிதறல்கள் என நம்மை சுற்றியிருக்கும் சூழல் மீண்டு வர முடியாத அளவுக்கு மாசடைந்து வருகிறது. நாம் நம் சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து பணமோ பொருளோ அல்ல, ஆரோக்கியமான சுற்றுச்சூழலே. அதுவே உலகத்தின் உயிர் நாடி, உயிர் மூச்சு. சுற்றுச்சூழல் மாசுபடுவதால் மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகளை குறித்தும் அவற்றை தவிர்க்கும் வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது இன்று காலத்தின் கட்டாயம். பொதுமக்களிடம் ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஐக்கிய நாட்டு சபையால் ஒவ்வொரு வருடமும் June 5 உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை, ஏற்ற இறக்கங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில், எரிபொருள் சிக்கனம் என்பது தனிநபர் சேமிப்புக்கான வழிமுறை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்தின் பொருளாதாரத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கும் மிக முக்கியமான தேவையாக இன்று மாறியுள்ளது. வாகனங்களை முறையாக பராமரிப்பது, டயர்களின் காற்றழுத்தத்தை சீராக பராமரிப்பது, தற்போது மின்சார வாகனங்களின் எண்ணிக்கை மற்றும் மாற்று எரிபொருட்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. பொது போக்குவரத்து அல்லது மிதிவண்டியை பயன்படுத்துவது மற்றும் ஒரே பகுதிக்கு செல்வோர் வாகனங்களை பகிர்ந்து கொள்வது போன்ற பழக்கங்கள் எரிபொருளை சிக்கனப்படுத்த உதவும். உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களின் வாழ்வாதாரத்திற்கும் அடிப்படையாக விளங்குவது தண்ணீராகும். பூமி பரப்பில் பெரும் பகுதி நீரால் சூழப்பட்டிருந்தாலும், நாம் பயன்படுத்துவதற்கு உகந்த நன்னீரின் அளவு வெறும் 1% மட்டுமே. பெருகி வரும் மக்கள் தொகை, காடழிப்பு மற்றும் பருவநிலை மாற்றம் போன்ற காரணங்களால் இந்த நன்னீர் ஆதாரம் வேகமாக குறுகி வருகிறது. எனவே தண்ணீர் சிக்கனம் என்பது இன்றைய காலகட்டத்தின் மிக முக்கிய தேவையாக மாறியுள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை முறையாக நிறுவி மழை நீரை சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும். இது எதிர்கால வறட்சியை எதிர்கொள்ள நமக்கு உதவும் சிறந்த கேடயமாகும். தண்ணீர் என்பது நாம் காசு கொடுத்து வாங்கும் ஒரு பொருள் அல்ல, அது அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்ல வேண்டிய இயற்கை சொத்து. நீரை சேமிப்போம், நிலத்தை காப்போம் என்ற விழிப்புணர்வுடன் நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். ஒரு சமயம் வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா கிட்ட, உங்களுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடித்தமான விஷயம் எதுன்னு கேட்டாங்களாம். எனக்கு இந்த உலகத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த மண்ணதாயா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டதற்கு, எதை போட்டாலும் மட்கச் செய்யக்கூடிய மண், விதை

போட்டால் மட்டும் உயிர்க்க செய்யுது இல்லையா, அதனால இந்த மண்ணுக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. எனக்கு இந்த மண்ணை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உணவு அளிப்பது ஆரோக்கியமான மண் என்றால் சற்றும் மிக இல்லை. மண்ணை வளப்படுத்துவது பயிர்கழிவுகளும் விலங்கு கழிவுகளும் தான். ஆனால் இன்று மண்ணிலிருந்து அதிக மகசூல் பெறும் எண்ணத்தில் மண்ணிற்கு தேவையில்லாத உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் களைக்கொல்லிகளும் இடப்பட்டு மண் தன்னுடைய தன்மையை இழந்து வருகிறது. ஆரோக்கியமான மண் வளத்தை பெற மண்ணில் நுண்ணுயிரிகளும் மண்புழுக்களும் நண்டுகளும் அவசியம். ஆனால் இவைகள் அனைத்தும் இன்று வேளாண் விளைநிலங்களில் அருகி வருகின்றன. அதிக மகசூல் பெற பயிர்களை பற்றி கவலை கொள்ளும் நாம் மண் வளத்தை பற்றி கவலை கொள்வதில்லை. சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். மகசூல் பெற மண் வளம் அவசியம். உலகம் முழுவதும் மண்வளம் குறைந்து வருவதாக ஆய்வு அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியப்படும் நெகிழிப்பைகள், குவளைகள், உறிஞ்சி குழல்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் போன்றவை இன்று உலகளவில் சுற்றுச்சூழலுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. மலிவான விலை மற்றும் எளிதான பயன்பாடு காரணமாக இவை மக்களின் வாழ்வில் இரண்டர கலந்துவிட்டாலும் இவை ஏற்படுத்தும் பேராபத்துகள் அளவிட முடியாதவை. நெகிழிகள் மக்குவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். இவை நிலப்பரப்பில் குப்பையாக குவிந்து நிலத்தடி நீர்மட்டத்தை பாதிக்கின்றன. மழை நீர் மண்ணுக்குள் செல்வதை தடுத்து வறட்சியை ஏற்படுத்துகின்றன. மேலும் வடிகால்களில் இந்த நெகிழிப்பைகள் அடைத்துக் கொள்வதால் மழைக்காலங்களில் செயற்கை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நோய் தொற்றுகள் பரவ காரணமாகின்றன. நாம் தூக்கி எறியும் நெகிழிகள் ஆறுகள் வழியாக இறுதியாக கடலில் கலக்கின்றன. கடலில் மிதக்கும் நெகிழிகளை உணவென்று தவறாக நினைத்து திமிங்கலங்கள், ஆமைகள், மீன்கள் மற்றும் பறவைகள் உட்கொள்கின்றன. இதனால் அவற்றின் செரிமான மண்டலம் பாதிக்கப்பட்டு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழக்கின்றன. நெகிழிகள் சூரிய ஒளி மற்றும் காற்றின் காரணமாக சிதைவடைந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எனப்படும் நுண் பிளாஸ்டிக் துகள்களாக மாறுகின்றன. இவை நாம் குடிக்கும் தண்ணீர் மற்றும் உண்ணும் கடல் உணவுகள் மூலம் நமது உடலுக்குள் நுழைகின்றன. இந்த நுண் பிளாஸ்டிக் துகள்கள் மனிதர்களுக்கு புற்றுநோய், ஹார்மோன் குறைபாடுகள் மற்றும் மலட்டுத்தன்மை போன்ற கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. பூமி பந்தை காக்கவும் எதிர்கால தலைமுறையினருக்கு பலமான உலகை விட்டு செல்லவும் கழிவுகளை குறைப்பதும் அவற்றை மறுசுழற்சி செய்வதும் இன்றைய அவசர தேவையாகும். மறுசுழற்சி என்பது பயன்படுத்திய பொருட்களை தூக்கி எறியாமல் அவற்றை மீண்டும் புதிய பொருட்களாக மாற்றி பயன்படுத்தும் முறையாகும். தொழில்நுட்ப வளர்ச்சியின் உச்சத்தில் இருக்கும் நாம் மொபைல் போன்கள், கணினிகள், தொலைக்காட்சிகள் போன்ற மின்னணு சாதனங்களை அதிக அளவில் பயன்படுத்துகிறோம். இவை பழுதடைந்த பின்னரோ அல்லது புதிய மாடல்கள் வந்த பின்னரோ இவை மின்னணு கழிவுகளாக உருமாறுகின்றன. இன்று உலகை அச்சுறுத்தும் முக்கிய சுற்றுச்சூழல் அபாயங்களில் இதுவும் ஒன்று. மின்னணு கழிவுகளில் காரியம், பாதரசம், காட்மியம் போன்ற நச்சுத்தன்மை வாய்ந்த கன உலோகங்கள் உள்ளன. இவை முறையாக பிரிக்கப்படாமல் மண்ணில் கலக்கும் போது நிலத்தடி நீருடன் கலந்து நீர் ஆதாரங்களை முழுமையாக மாசுபடுத்துகின்றன. இந்த நச்சு பொருட்கள் மனித உடலில் சுவாசம் மற்றும் தோல் வழியாக உட்செல்லும் போது நரம்பு மண்டல பாதிப்பு, சிறுநீரக செயலிழப்பு, புற்றுநோய் மற்றும் மரபணு மாற்றங்கள் போன்ற மிக தீவிரமான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. முற்றிலும் பயன்படுத்த முடியாத சாதனங்களை அங்கீகரிக்கப்பட்ட மறுசுழற்சி மையங்களில் ஒப்படைக்க வேண்டும். மக்களிடையே மின்னணு கழிவுகளால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்தும் அவற்றை எவ்வாறு பாதுகாப்பாக அகற்ற வேண்டும் என்பது குறித்த விழிப்புணர்வும் மிகவும் அவசியம். ஒவ்வொரு ஆண்டும் June 5 உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுவது வெறும் ஒரு நாள் விழிப்புணர்வுக்காக மட்டுமல்ல. அது நாம் வாழும் பூமிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நமக்கு நினைவூட்டும் நாளாகும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்தல், மரம் வளர்த்தல், நீர்நிலைகளை பாதுகாத்தல் போன்ற எளிய பழக்கங்களை நாம் அன்றாட வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். இயற்கையை காப்போம், அது நம்மை காக்கும் என்ற உண்மையை உணர்ந்து தூய்மையான மற்றும் பசுமையான பூமியை வருங்கால தலைமுறைக்கு கையில் அளிப்பது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும். எரிபொருள் சிக்கனம் என்பது ஒவ்வொரு குடிமகனின் சமூக பொறுப்பாகும். நமது சிறிய கவனமும் பழக்க வழக்கமான

0: மாற்றங்களும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதுடன் வருங்கால தலைமுறைக்கு மாசற்ற தூய்மையான பூமியை பரிசளிக்க உதவும்.
1: நமது பூமி நமது கைகளில் உலக சுற்றுச்சூழல் தின சிறப்புரை கேட்டைகள் வழங்கியவர் எம் கார்த்திகா ராஜா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: இணைந்திருப்பது காரைப்பண்பலை 100.3 நேரம் 5:15.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: சீர்காழி பரசோதி ஜுவல்லரி.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDM ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100%
1: தங்கம் பலகாலம் தங்கும்.
3: இன்னைக்கு சிட்டுக்கூர் பாட்டு நீங்க கொல்லுமாங்குடி கருக்கத்தி இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். பாப்பா வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்க பேரு?
4: ரிஷிகா.
3: என்ன படிக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்னென்ன பாடம் ரொம்ப பிடிக்கும்? நீங்க படிக்கிற பாடத்துல
4: தமிழ் பிடிக்கும், இங்கிலீஷும் பிடிக்கும், சோசியல் பிடிக்கும், சயின்ஸ் பிடிக்கும்.
3: அப்படியாப்பா, அந்த 2025 ஆண்டுக்குல உங்க வீட்டுல என்னென்ன கேட்டு வாங்கி இருக்கிறீங்க? என்னென்ன வேணும்னு கேட்டீங்களா அப்பா அம்மாட்ட?
4: ரேடியோ கண்ட காரு.
3: ரேடியோ கார் கேட்டீங்களா அப்பா அம்மாட்ட? உங்களுக்கு என்ன பிடிச்சமான உணவு, என்னென்ன உணவு பிடிக்கும்?
4: எனக்கு வந்து லெமன் சாதம்.
3: இப்ப ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் மட்டும் எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா?
4: சாப்பிடுவோம்.
3: சரி, என்னென்ன விளையாட்டுலாம் பிடிக்கும் உங்களுக்கு?
4: ஓடி வச்சு பிடிக்கும், கண்ணாமூச்சி, கண்ணை கட்டி விளையாடுவாங்களே அது மூணு பிடிக்கும்.
3: பரவாயில்ல. திருக்கோள் தெரியுமா? சொல்லுங்க பாக்கலாம். ஒரு திருக்கோள் சொல்லுங்க.
4: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உலகே உலகு.
3: அடே அப்பா, நீங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வருவீங்களா, செகண்ட் வருவீங்களா, தேர்ட் வருவீங்களா?
4: சில நேரத்துல பெஸ்ட் வருவேன், நான் செகண்ட் வருவேன்.
3: பாப்பா, உங்களுக்கு ஏதோ சினிமா பாட்டு வேணுமா?
4: சினிமா பாட்டுல வந்து சந்திரமுகில ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டு தான்
3: இருக்கிறாங்க. நல்லா படிங்கம்மா.

0: ஒரு பாட்டு. ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி. ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: தம்பி வணக்கம். தம்பி உங்க பேர் சொல்லுங்க.
3: கவியரசன்.
2: கவியரசன் நல்லா இருக்கீங்களா? கவியரசன் என்ன படிக்கிறீங்க? ஆறாவதுப்பா. சரிங்க. புது வருஷத்துல வீட்டுல அம்மா அப்பா எதுவும் கேட்டீங்களா? எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, பேனா வாங்கி கொடுங்க கேட்டீங்களா? என்ன
3: கேட்டீங்க?
2: அப்படியா, வாங்கி தான் சொல்லிட்டாங்களா? சரி, ரைட். உங்களுக்கு நீங்க படிக்கிற பாடத்திலேயே ரொம்ப பிடிச்சமான பாடம் என்ன பாடம்?
3: உங்களுக்கு
2: நீங்க படிச்சுட்டு பெரிய பிள்ளையான பிறகு என்ன வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசையா இருக்கு?
3: போலீஸ்.
2: போலீஸ் ஆகணுமா? சரி, என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுவீங்க நீங்க?
3: கபடி, கொக்கோ, கேரம்போர்டு.
2: யாரும் உங்க ஃப்ரெண்டுங்க ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் யாரும் உங்களுக்கு?
3: சத்யகுமார், பரணி.
2: காலையில என்ன சாப்பிட்டீங்க வீட்டுல? ஸ்கூல்ல மதியம் சாப்பிட்டு
3: சாப்பிட்டீங்களா?
2: நீ வீட்டுல எடுத்து போயிடுவீங்களா? என்ன சாப்பிட்டீங்க ஸ்கூல்ல இன்னைக்கு?
3: தக்காளி சாதம்.
2: தக்காளி சாதமா? ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சாதமா? நீங்க வீட்டுல சாப்பிடறப்ப எந்த சாப்பாடு விரும்பி கேப்பீங்க உங்க அம்மாவை?
3: எனக்கு எப்பவும் பிடிச்சது தோசை தான்.
2: உங்க அப்பா பேர் என்ன?
3: முருகானந்தம்.
2: அம்மா பேரு?
3: சித்ரா.
2: ஓகே. உங்க கூட பிறந்தவங்க யாரா இருக்காங்க வீட்டுல?
3: கூட வந்த அக்கா இருக்கு.
2: என்ன பேரு அக்கா பேரு?
3: பிரீதியா, பிரீதிஷினி.
2: ஓ, ரைட் ரைட் ரைட். அக்கா என்ன படிக்கிறாங்க?
3: ஒரு அக்கா பத்தாவது, ஒரு அக்கா பன்னிரண்டு.
2: ரைட், ரொம்ப சந்தோஷம். அப்பா என்ன வேலை பாக்குறாங்க?
3: கொத்தனார்.
2: என்ன சினிமா பாட்டு கேப்பீங்களா? என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும் ஒரு பாட்டு ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
2: தம்பி வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க
3: கவிகிருஷ்ணன்
2: கவிகிருஷ்ணனா சூப்பரா இருக்கு பேரு நீங்க என்ன படிக்கிறீங்க சரி உங்க பாடத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடம் எதுல அதிகமா மார்க் எடுப்பீங்க எதிர்காலத்துல ஒரு அறிவியல் விஞ்ஞானி ஆக போறீங்க இல்லையா அப்பா அம்மா பேர்
3: என்ன
2: அப்பா அப்பா அம்மா என்ன வேலை பாக்குறாங்க
3: அப்பா வந்து இன்ஜினியர்
2: சரி அம்மா
3: அம்மா ஹோம்மேக்கர்
2: தம்பி இந்த 2025 இந்த வருஷத்துல அப்பா அம்மா எதுவும் கேட்டுக்கிறீங்களா எதுக்கும் அப்பா எனக்கு இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க கேட்டுருக்கீங்களா
3: இல்ல இன்னும் கேட்கல
2: சரி உங்க கூட பிறந்தவங்க யாரா இருக்காங்க ஓ தம்பி பேர்
3: என்ன
2: உங்களுக்கு பிடிச்சமான விளையாட்டு அப்படின்னா என்ன விளையாட்டு சொல்லுவீங்க பாட்டு சினிமா பட்டம் சொல்லுங்க
3: விஜய்
2: பட்டம் பாட்டா
3: விஜய் கோட்டா
2: கோட்டா

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100% BIS 916 ஹால்மார்க் ஷோரூம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
3: நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசகன் படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்
4: நேரம் 5:30 இது நம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேயர்களை கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ,

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.
3: சரி சரி சரி சரி
4: வசந்தன் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
8: நேர்களை, பக்தி மடம் கமழும் ராகங்களை கேட்டு ரசிக்கலாம். காரை பண்பலையின் 100.3 இது விளக்கேற்றும் வேலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒழிக்கிறது வித்யா பாடியிருக்கும் பாடல்.

0: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள் அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: சுனோ சுனோ, ஏக் பரிவார் கி கஹானி. டாக்டர் கே சாம்னே ஜின்ஸே ஹுயி நாதானி.
5: தும் ரிப்போர்ட்ஸ் லாயி ஹோ நா?
6: நஹி, முஜே லகா தும் லாயி ஹோ.
7: செக் செக் செக் செக்.
5: तुम हो ही भुलक्कड़.
6: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली.
4: लड़िए मत, जानिए आभा के बारे में.
8: आभा?
4: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड्स सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
9: காரை பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேளையில் நாம் கேட்டு ரசிப்பது பக்தி பாடல்கள். தொடர்வது வாணிஜெயராம் பாடியது.

0: காரைப்பன்மலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு
4: சரி சரி சரி சரி
5: வசந்த் அண்ட் கோ சரி சரி சரி அனைத்தையும் சரி சரி வசந்த் அண்ட் கோ
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ
5: சரி சரி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைப்பண்பலை 100.3 நேர்களின் நமது காரைப்பண்பலையில். நாளை காலை 9 காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் GL ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
8: காரைக்கால் GL மருத்துவமனை
9: 24 செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
8: GL மருத்துவமனை
9: காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சைவாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPNI ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
10: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
11: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.

0: கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் வசந்தலு. நிகழ்ச்சியினை வழங்குவோர் ராமு நகை மாளிகை, ஜெயங்கொண்டம்.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை, ஜெயங்கொண்டம்.
2: காரைப்பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களை. நமது காரைப்பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.

0: கரைப்பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
5: காரைப்பன்மலை 100.3 நேரம், 5:45. நேயர்கள் கேட்டு ரசிக்கும் அந்த நிகழ்ச்சியை விளக்கேற்றும் வேளை தொடரும் இந்த பாடல் வசந்தா பாடியது.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: சரி சரி சரி சரி சரி சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
3: சரி சரி,
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: நேயர்களுக்கு உளங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை சொல்வது இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: நேயர்களுக்கு உளங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை சொல்வது ஆர்கேஜி நெய்.
9: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய்.
8: நேயர்களுக்கு விருத்தச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள்.
10: நகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தச்சலம்.
8: நேயர்களுக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் விளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
11: ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
8: காரைப்பன்மொழி 100.3 நேரம், 5:50 நொடி. நேயர்கள் கேட்டு ரசிக்கும் விளக்கேற்றும் வேளையில் அடுத்து வரும் பாடல் எம் ஏ உஸ்மான் பாடியது.

0: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள் அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: காரைப்பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசிப்பது விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் இந்த பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது.

0: காரிப்பன்மலை 100.3 இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள்.

0: பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோ வசந்தன் கோ.
2: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: rate of 6.9%. The central bank has also raised its inflation forecast to 5.1% from 4.6%. Nepal Foreign Affairs Minister Shishir Khanal arrived in New Delhi today on a three-day visit to India at the invitation of External Affairs Minister Dr. S. Jaishankar. Briefing media in New Delhi this afternoon, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said Dr. Jaishankar will hold talks with his Nepalese counterpart tomorrow. And in hockey, India has beat Pakistan 5-3 in the semi-final of the Men's Under-18 Asia Cup 2026 in Kagamigahara, Japan today to set up a title clash against Japan. And that is the end.
1: புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் 18,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முடிக்கப்பட்ட திட்டங்களை தொடக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நடப்பு ஆண்டிற்கான பத்ம விருதுகளை இரண்டாவது கட்டமாக வரும் 23ஆம் தேதி வழங்குகிறார். இயற்கையை பாதுகாப்பதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத், டையூ, டாமன் மற்றும் லட்சத்தீவுகளில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்ட பணிகளை தொடக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். முதலில் குஜராத் சென்ற பிரதமர் சூரத்தில் சாலைகள், சுகாதாரம், மின்சாரம், தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு தொடர்பான 18,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முடிக்கப்பட்ட திட்டங்களை தொடக்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர் இத்திட்டங்கள் வளர்ச்சியையும் மக்களின் வாழ்க்கையையும் மேம்படுத்தும் என்று கூறினார். நாட்டின் தூய்மையான நகரங்களில் ஒன்றான சூரத்தில் சுற்றுச்சூழல் தினத்தன்று இருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். உலகம் படிப்படியாக பசுமையான எதிர்காலத்தை நோக்கி முன்னேறி வருவதாகவும் இந்த மாற்றத்தில் இந்தியா தீவிரமாக பங்காற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து டாமன் செல்லும் பிரதமர் நமோ விமான நிலையத்தின் புதிய முனையத்தை தொடக்கி வைத்து நமோ மருத்துவமனையை நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நடப்பு ஆண்டிற்கான பத்ம விருதுகளை இரண்டாவது கட்டமாக வரும் 23ஆம் தேதி வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 65 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளன. கடந்த மாதம் நடைபெற்ற பத்ம விருது வழங்கும் விழாவில் 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 13 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளையும், 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இத்தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலையான வாழ்க்கை முறை, பல்லுயிர் பாதுகாப்பு ஆகியவற்றில் மக்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், கடந்த 10 ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக தாயின் பெயரில் மரம் வளர்ப்போம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆண்டுதோறும் வனப்பரப்பை அதிகரிப்பதில் உலகின் முதல் 3 நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், வருங்கால தலைமுறையினருக்காக நமது பூமியை பாதுகாக்க உறுதியேற்போம் என்று வலியுறுத்தியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி இன்று நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
1: இயற்கையை பாதுகாப்பதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் மக்கள் மாளிகையில் மரக்கன்றுகள் நட்டு சிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுடன் காணொலி வாயிலாக உரையாடிய அவர், ஒவ்வொருவரும் 3 மரங்கள் நட்டு 33 மாதங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றும், மேலும் 333 பேரை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தில் சேர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பசுமை இந்தியாவை உருவாக்க இது அடிப்படையாக அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். பாரத பிரதமரின் தாயின் பெயரில் ஒரு மரக்கன்று நடும் இயக்கத்தை முன்னெடுப்பதில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக அவர் மேலும் தெரிவித்தார். தாயின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் இலக்கை புதுச்சேரி அரசு 100% நிறைவேற்றியிருப்பதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் புதுச்சேரி முழுவதும் 11.27 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டிருப்பதாக தெரிவித்த துணைநிலை ஆளுநர், இதனால் பசுமை அதிகரித்து சுற்றுச்சூழல் மேம்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த ஆண்டு 876,000 மரக்கன்றுகள் நடுவது

0: இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னதாக 76 பள்ளிகளின் சுற்றுச்சூழல் மன்றங்கள் மற்றும் பள்ளி தோட்டங்களை காணொலி வாயிலாக திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சவுகான், வனம் மற்றும் வனவிலங்குத்துறை ஆணையர் திரு அருள் ராஜன் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். நடப்பாண்டில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் மாற்றம் எதுவும் தொடர்கிறது. இன்று மும்பையில் ரிசர்வ் வங்கியின் இரண்டாவது இருமாத நிதிக் கொள்கையை வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, வர்த்தக வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% தொடர்ந்து நீடிக்கும் என்று தெரிவித்தார். மேலும் நடப்பு நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பீடு 6.9% இருந்து 6.6% குறைந்துள்ளது என்றும் அவர் கூறினார். நடப்பாண்டிற்கான நுகர்வோர் விலை குறியீட்டு எண் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 4.6% 5.1% அதிகரித்திருப்பதாகவும் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்தார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் பங்குகளில் முதலீடு செய்வதற்கான வரம்பும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்கிடையே ரெப்போ வட்டி விகிதத்தை உயர்த்தப்படாததற்கு அசோசியம் தொழில் வர்த்தக கூட்டமைப்பு வரவேற்றுள்ளது. இதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் போது நாட்டின் பணவீக்க விகிதம் மேலும் உயராமல் கட்டுக்குள் இருக்கும் என்று இந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. பட்ஜெட். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் தலைமையில் 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்த ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் 13,397 கோடி ரூபாய்க்கு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் 13,300 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 97 கோடி ரூபாய் கூடுதலாக நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், புதுச்சேரியின் வளர்ச்சி குறித்து பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர் திரு நமச்சிவாயம், திமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு நாஜிம், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சவுகான் மற்றும் அரசு செயலர்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுச்சேரி ஏனாம் பகுதியில் உள்ள GMC பாலயோகி மைதானத்தில் தாயின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று மரக்கன்றுகளை நட்டார். அதேபோல ஐயன நகர் தொடக்கப்பள்ளியில் ஏனாம் மண்டல நிர்வாகி திரு சிவராஜ் மீனா மரக்கன்றுகளை நட்டார். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி ஜிப்மரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தாயின் பெயரில் ஒரு மரக்கன்று நடுவோம் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடத்தப்பட்டன. ஜிப்மர் கல்விப் பிரிவின் முதல்வர் டாக்டர் விக்ரம் காடே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டார். அப்போது உரையாற்றிய அவர், சுற்றுச்சூழலுக்கு உகந்த, பசுமை நிறைந்த மற்றும் மாசு இல்லாத வளாகத்தை உருவாக்கும் நோக்கத்தில் ஜிப்மர் ஆண்டு முழுவதும் பல்வேறு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஜிப்மர் துணை இயக்குநர் திரு ரங்கபாஷ்யம், திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பிரேம் ராஜன், மூத்த நிதி ஆலோசகர் திருமதி வர்ஷினி அருண் உள்ளிட்ட மருத்துவர்கள், ஊழியர்கள், மாணவர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நட்டனர். ஆகாஷ்வாணி தொடங்கப்பட்ட 90வது ஆண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு புதுச்சேரி வானொலி நிலைய பணியாளர்கள் பங்கு பெற்ற நடைப்பயணம் இன்று காலை கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: அஜந்தா சிக்னல் அருகே தொடங்கிய இந்த நடைப்பயணத்தை அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி முதல்வர் திரு பிரதீப் தேவனேயன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். புதுச்சேரி ஆகாஷ்வாணியின் பொறியியல் பிரிவு தலைவர் திரு ரவி மாரியப்பன், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு மயிலாடுதுறை தசந்தல்குமார், உதவி பொறியாளர் திருமதி ஜெயந்தி, நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் திருமதி ஏபி எலிசபெத், திரு ஸ்ரீனிவாச முருகன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட வானொலி நிலைய ஊழியர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டனர். ஆகாஷ்வாணி சமூகத்திற்கு ஆற்றி வரும் மதிப்புமிக்க சேவைகள் மற்றும் பங்களிப்புகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடைப்பயணம் கடற்கரை சாலையில் உள்ள டியூப்ளெக்ஸ் சிலை அருகே நிறைவு பெற்றது. அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் எழுத்தாளரும் நடிகருமான திரு இளங்கோ குமணன் கலந்து கொண்டு நடைப்பயணத்தில் பங்கேற்றவர்களுக்கு கௌரவ பதக்கம் வழங்கி சிறப்பித்தார்.
0: காரைக்காலில் நெடுங்காடு தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் அமைந்துள்ள 6 வாய்க்கால், கிளை வாய்க்கால் மற்றும் வடிகால் வாய்க்கால் அடங்கிய 56,250 மீட்டர் நீளத்திற்கு நடைபெற உள்ள தூர்வாரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் விக்னேஸ்வரன் இன்று தொடக்கி வைத்தார். 29,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இவ்விழாவில் காரைக்கால் பொதுப்பணித்துறை நிர்வாக பொறியாளர் திரு

0: அருளரசன் மற்றும் அதிகாரிகள், விவசாயிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் 18,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முடிக்கப்பட்ட திட்டங்களை தொடக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நடப்பு ஆண்டிற்கான பத்ம விருதுகளை 2வது கட்டமாக வரும் 23ஆம் தேதி வழங்குகிறார். இயற்கையை பாதுகாப்பதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.
1: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:20.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்திருக்கு.
3: வாவ்,
2: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்களை இனி கேட்கலாம். நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
6: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
5: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
7: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
9: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
8: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
9: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: இன்சொல் அமுது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
10: அனைவருக்கும் வணக்கம். நாமெல்லாம் பணம் கிடைத்தால் அதை எப்படி பாதுகாப்பது, எதில் முதலீடு செய்வது, அந்த பணத்தை எவ்வாறு பெருக்குவது என்று யோசிக்கின்றோம். பணம் இல்லாத பொழுது நாம் பட்ட துன்பத்தை எண்ணி இனியும் நாம் முன்பு போல் துன்பப்படக்கூடாது என்று பணத்தை சேமிக்க பல வழிகளில் முயற்சிக்கின்றோம். சங்ககால புலவர் ஒருவர் வறுமையில் வாடினார். அவர் வீட்டில் நீண்ட நாட்கள் சமையல் செய்யாததால் அடுப்பிலே காளான்கள் பூத்து கிடந்தன. குழந்தைகளும் புலவரின் மனைவியும் நீண்ட நாள் சாப்பிடாமல் மிகவும் மெலிந்து காணப்பட்டனர். குழந்தைகள் தாயின் முகத்தை பார்க்கின்றன, தாய் கணவரின் முகத்தை பார்க்கின்றாள். இந்நிலையில் செய்வதறியாத அந்த பெருஞ்சித்திரனார் என்ற புலவர் குமணவள்ளலை பார்த்து நிறைய பரிசு பொருள்களை வாங்குகின்றார். பெற்ற பரிசு பொருள்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு தம் இல்லம் வருகின்றார். அவருக்கு இப்பொழுது முகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி. தம்முடைய மனைவியை பார்த்து அவரிடம் கோரிக்கைகளை வைக்கின்றார். நீ இந்த பொருளை நாமே பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்காதே. நீ விரும்பியவர்களுக்கெல்லாம் இந்த பொருளை கொடு. உன்னை விரும்புபவர்களுக்கெல்லாம் இந்த பொருளை கொடு. நமது உறவினர்கள், சுற்றத்தார்கள், நமக்கு உதவி செய்தவர்கள், உதவி செய்யாதவர்கள் என எல்லோருக்கும் கொடு. இந்த பரிசில் பொருள்களை நாமே வைத்து கொண்டு நீண்ட நாட்கள் வசதியாக வாழ வேண்டும் என்று எண்ணாதே. எல்லோருக்கும் கொடு. நீ நயந்து உரைநிற்கும் இன்னோர்க்கும் எண்ணாது, என்னோடும் சூழாது, வல்லாங்கு வாழுதும் எண்ணாது,

0: எல்லார்க்கும் கொடுமதி மனைகிழவோயே என்று கூறுகின்றார். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி. அரங்கநாதன் அவர்கள்.
2: நிகழ்ச்சியை வழங்கியோர் அமர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: காரிப்பன்மலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:25.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
9: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
10: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
11: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2,400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
2: காரிப்பன்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் லைட் ஹவுஸ். இன்று நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ். இதில் பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை. இன்றிரவு 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர், அதனைத் தொடர்ந்து தேசபக்தி பாடல். இன்றிரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். காளான் வளர்ப்பில் செயற்கை நுண்ணறிவு. திருவிடைக்கழி பி. கஜேந்திர பாபு பிரபு அவர்களோடு நேர்முகம். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி இன்று கேட்கலாம். இன்று 8 மணிக்கு RKG நெய் வழங்கும் காற்றில் வரும் கானம். 8:25 மத்திய அரசு 12 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. 9 மணிக்கு ஆங்கிலத்து செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி. அரங்கநாதன் அவர்கள். 10 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் இரவும் மலரும். 10:30 இரவும் மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை நமது காரை பண்பலை வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். கேட்டது லைட் ஹவுஸ். காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க தொடர்ந்து இணைந்திருப்போம் நேர்களே. காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில் இன்னும் சில நொடிகளில் மாலை 6:30 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

0: ஆகாஷ்வாணி. விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில்தான் நீடிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. உலான் பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், டிஜிட்டல் கட்டமைப்பு துறையின் வளர்ச்சி தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக கூறினார். இதன் காரணமாக ஏர் ட்ரங்க் நிறுவனம் இந்தியாவில் 3 லட்சம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களின் முனையமாக இந்தியா வளர்ந்து வருவதை இந்த முதலீடு எடுத்துரைப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நீர் சேமிப்பின் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி தொடங்கவுள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் கூட்டம் 2026ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 18ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வயம் தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். அனைத்து மனுக்களின் மீதும் அனைத்து கோரிக்கைகளின் மீதும் ஆய்வில் உள்ளது. விரைவில் உரிய நடவடிக்கை நாம் எடுப்போம். சட்டமன்ற பேர் நடவடிக்கைகளை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தை மக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளம் வயதினர், இதுவரை அரசியலில் நேரடியாக தொடர்பில்லாமல் அவ்வப்போது செய்திகளை தெரிந்து கொண்டவர்கள் மிக ஆர்வத்தோடு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய அமைச்சர்கள் நேரடியாக பார்த்துக் கொள்ள விரும்புகிறார் என்பதை நாம் அன்றாடம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இது பற்றி உரிய நடவடிக்கை உரிய நேரத்தில் நாம் எடுப்போம்.
2: பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை ஆணைய கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் அவசரகால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் பணியாற்றும் வகையில் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மேகதாது அணையை கட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக சட்ட ரீதியிலான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை முழுமையாக ஒழிக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முத்தரசன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு தங்கள் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்கித்தான் நிர்வாகம் செய்ய முடியும் என்றும் திரு முத்தரசன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும்

0: காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தாவேக்க கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை செயலரிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் முதலமைச்சர் திரு விஜய்க்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் அப்துல் கலாம் பெயரில் அரசியல் பயிற்சி மையம் தொடங்கப்படும் என்று பிஜேபியிலிருந்து விலகியுள்ள திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் காணொலி வாயிலாக இதனை தெரிவித்த அவர், புதிய அரசியல் இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். தாம் தொடங்க உள்ள இந்த இயக்கம் அடுத்த தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவை மையத்தில் பயிற்சி எடுத்தவர்கள் வரும் தேர்தல்களில் போட்டியிடுவார்கள் என்றும் திரு அண்ணாமலை கூறினார். எல் நினோ உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை துல்லியமாக கணித்து முன்கூட்டியே தகவல் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய புவி அறிவியல் துறையின் செயலர் திருமதி கலைச்செல்வி கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: எந்த விதமான மனிதர்கள் சார்ந்த இயற்கை பேரிடரும் வருகின்ற பொழுது விஞ்ஞானிகளும் சமூக ஆர்வலர்களும் எப்பொழுதும் அதை முன்னெடுத்துக் கொண்டு, அது விவசாயிகளாக இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கவனங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான பரிந்துரைகளை அந்தந்த நேரங்களே எடுத்துக் கூறிக்கொண்டிருப்பது, அது எல்னினோவாக இருந்தாலும் சரி, இன்னும் எத்தகைய பேரிடராக இருந்தாலும் சரி, நம்முடைய வளர்ந்து வருகின்ற தொழில்நுட்பத்தின் மூலமாக எந்த அளவிற்கு மிக துல்லியமாக மிக குறுகிய காலத்திலே மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்க முடியுமோ அதை நம்முடைய அரசாங்கமும் அறிவியலாளர்களும் நிறுவனங்களும் மிகுந்த பொறுப்புணர்வுடன் செய்து கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உலக அரங்கிலே பெருமிதம் கொள்வதற்கு இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு சேவையை தரமான மாணவ மாணவிகளை உருவாக்குவதன் மூலம் செய்து கொண்டிருப்பதை அறிந்து நான் மிகவும் பெருமிதம் கொள்கின்றேன்.
1: நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் ஹெலிகாப்டர் இயக்கம் குறித்த பயிற்சி நிறைவு விழா இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து வருவாய் கோட்டாட்சியர் திரு தணிகாசலம் இன்று மரக்கன்றுகளை நட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்காலில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் ஆட்சியர் திரு வீரப்பன் இன்று தூய்மைப் பணிகளை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலான் பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மணிஷாவும் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா சங்மனும் தங்கப்பதக்கம் பெற்றனர். ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் சாஹிலும் மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் நீலமும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உட்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் ஆர்தோஸில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலன்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8வது சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மின் லம்பூரியாவும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. துர்சுன் ஜோடாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. இலங்கையில் நடைபெறவுள்ள முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி இன்று கொழும்பு சென்றடைந்தது. இலங்கை ஏ அணி, ஆப்கானிஸ்தான் ஏ அணிகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில்தான் நீடிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காரைப்பன்மலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:40.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேயர்களினி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: தரமான தார்பைகள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்துவித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: தொடர்புக்கு 8925936936.
6: நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள்.
7: ஒரு நொடிப்பு நோய், காய்ச்சல் இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு வருது அப்படின்னா அந்த நொடிப்பு நோய் வரக்கூடாதுன்னா அந்த காய்ச்சல் இருக்கும்போது அந்த குழந்தையை எப்படி பராமரிக்கணும்?
8: காய்ச்சல் வரும்பொழுது காய்ச்சலுக்கு நல்ல மருந்துகள், காய்ச்சல் மாத்திரைகள், ஆன்டிபயாட்டிக் தேவைப்பட்டால் அந்த ஒரு சில நாட்களுக்கு மட்டும் கொடுப்பது நல்லது.
7: காய்ச்சல் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து அந்த டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்காக பச்சை தண்ணியில வந்து ஒரு டவல்யோ ஏதோ
8: ஒன்னத்தை
7: கொடுக்க சொல்றாங்க.
8: அது நல்ல முறை. பழைய காலத்துல டெப்பிஸ் பாஞ்சு பஞ்சை எடுத்து, இல்லை சாதாரண துணி எடுத்து லேசான தண்ணி, அதற்காக ஐஸ் தண்ணீர் வைக்க வேண்டும். சாதாரண தண்ணிகள் வைத்தாலே அந்த ஜுரம் குறைந்துவிடும்.
7: அப்போ அந்த நொடிப்பு வராமல் இருக்கும்.
8: கண்டிப்பாக
7: அது மூலமாகவும் தவிர்க்கலாம்,
8: தாராளமாக தவிர்க்கலாம். காய்ச்சலோடு வரும் நொடிப்பு நோய் பயப்படவே தேவையில்லை. 99% கண்டிப்பாக பயப்பட வேண்டியதில்லை.
7: சரிங்க டாக்டர், இப்போ காய்ச்சல் இல்லாமல் ஒரு நொடிப்பு நோய் ஒரு குழந்தைக்கு வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும், அதுக்கு என்ன மருத்துவ முறை?
8: அது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம். அது வந்து மூளையில் சின்ன கட்டி, டிபி, புழு. முக்கியமாக நம்ம ஊரில் வந்து வாழைப்பழம் சரியாக சமைக்காத, சுத்திகரிக்கப்படாத, சுத்தம் இல்லாத கொய்யாப்பழம், இல்லை ஒரு ஆப்பிள் பழம், அது மேலே மெழுகு தடவி இருப்பார்கள், நன்றாக இருக்குது. அதை பச்சையாக சாப்பிடும் பொழுது அதன் மூலமாக புழு. இப்பொழுது நாங்கள் காரைக்கால், திருவாரூர், மாயவரம், திருவண்ணாமலை சில இடங்கள் அதுக்கு பேர் மூளையில் புழு தொற்று நொடிப்பு நோய், நியூரோ சிஸ்டிசர்கோசிஸ் என்று ரொம்ப சாதாரணமாக ஏற்படக்கூடிய, அதுவும் மூளையில் உயிருடனேயே கடந்த 3 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 நோயாளிகள் பார்த்துருக்கிறேன். மூளையில் புழு உயிரோடு இருக்கும் பொழுது பெரும்பாலானவர்கள் நல்லது என்று இரவு நேரத்தில் ஒரு கடையில் வாங்கி ஃப்ரூட் ஜூஸ், கரும்பு ஜூஸ், கரும்புல கலப்படம் இல்லை, கரும்பு ஜூஸ் போடுறவங்க கை கலப்படமா, சுத்தமாக இல்லாமல் அவங்க நகத்தில் ஏதாவது பூச்சி இருக்கலாம், அது மூலமாக புழு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது முக்கியமாக குடல் வழியாக, ஈரல் வழியாக, அது எங்கு சேர வேண்டியமோ அழகாக மூளைக்கு போய் அழகாக ஓய்வெடுத்து உயிரோடவே இருக்கும்.
7: அது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் டாக்டர்?
8: அங்கு புழு அசையும் பொழுது இங்கே நொடிப்பு வந்து கொண்டே இருக்கும். அதற்கு உடனடியாக சில புழுவை சாவடிப்பதற்காக உள்ள மாத்திரைகள், அல்பெண்டசோல், ஐவர்மெக்டின் மாத்திரைகள் குழந்தைக்கோ இல்லை பெரியவர்களுக்கோ ஏற்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி 14 நாள் முதல் 1 மாதம் வரை அந்த புழு சாவதற்குள்ள மாத்திரையும், அதை சுற்றி வீக்கம் இருந்தால்தான் புழு உயிரோடு இருக்கிறது.

0: என்று அர்த்தம். அந்த வீக்கத்திற்கு உள்ள தடுப்பு மருந்துகள் சில மாத்திரைகள் அந்த குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் கொடுத்துவிட்டு நிறுத்துறது. இதெல்லாம் முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய வியாதிகள், இது பயப்பட தேவையே இல்லை. அதே மாதிரி டிபி கட்டி, நம்ம ஊரில் பஸ்ஸில் போகும்போது ஒருத்தர் இருமுனாங்கன்னா கவலைப்படாமல் பக்கத்தில் உட்காந்துருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு தொழில்நோயாளி பக்கத்தில் உட்காந்துன்னா ஒதுக்கி நிற்கிறோம். தொழில்நோயாளிகிட்டேருந்து நமக்கு வியாதி வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. பட் பக்கத்தில் ஒருவர் இருமினால் என்றால் வாயை அவர்கள் ஒரு கர்ச்சீஃப் வச்சு மூடிக்கொள்வதோ அல்லது நம்மை நாம் பாதுகாத்தது நல்லது. அது ஈஸியாக இப்போ கரோனா டிபி வரத்துக்கு பல காரணங்கள், அதன் மூலமா தான் பரவும். டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்வார்கள்.
1: அது மூலமா மூளையில டிபி வந்துருமா டாக்டர்?
0: ஆ, ரத்தம் வந்து எல்லா இடத்துக்கும் தானே போகுது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள்.

0: ஒருவர் இருமினாலன்றால் வாயை அவர்கள் ஒரு கர்ச்சிஃப் வைத்து மூடிக்கொள்வதோ அல்லது நம்மை நாம பாதுகாத்தது நல்லது. அது ஈஸியாக இப்போ கரோனா டிபி வரதுக்கு பல காரணங்கள் அதன் மூலியமா தான் பரவும். டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்வார்கள்.
1: அது மூலமா மூளையில டிபி வந்துருமா டாக்டர்?
0: ரத்தம் வந்து எல்லா இடத்துல தானே போகுது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள்.
3: நாம் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: காரைப்பண்பலை 100.3 இணைந்து இதமான திரைசை கானங்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இது இசை தோரிகை.

0: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3 நேரம் 6:50.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைப்பண்பலை 100.3. நமது காரைப்பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சொல் அமுது.
7: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
8: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் போமெக்ஸ். போமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் போமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் வசந்தலர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
9: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
10: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நண்பெண்டா. நிகழ்ச்சியை வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: காரைப்பன்மலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேற்றைய இது இசை தூரிகையில் அறிவியல் நேரம்.

இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கும் தொழில்நுட்ப மேம்பாட்டு வாரியம் விவசாய கழிவுகள் மற்றும் வேளாண் பதப்படுத்துதல் மிச்சங்களிலிருந்து பெறப்படும் மேம்பட்ட உயிரி எரிபொருட்களின் உற்பத்திக்காக வணிக அளவிலான ஆலை ஒன்றை நிறுவ திட்டமிட்டுள்ளது. இது இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு கழிவிலிருந்து செல்வம் உருவாக்கும் இயக்கம் மற்றும் நிகர பூஜ்ய இலக்குகளுக்கும் இது பங்களிக்கும் என அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதைப்படிவ எரிபொருள் அடிப்படையிலான டீசலுக்கு இது மாற்றாகவும் அமையும் என நம்பப்படுகிறது. கேட்டது அறிவியல் நேரம். காரைப்பண்பலை 100.3 இசைத்தூரிகையில் அடுத்து வரும் பாடல்.

0: இந்த நேயர்கள் இதுவரை கேட்டிருசித்தது இசை தோரிகை. காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 7 மணி.
1: ஆல் இண்டியா ரேடியோ. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.

0: நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் ஐரோப்பிய பயணம் அவரது இந்திய தேசிய இராணுவம் என்ற சிந்தனைக்கு அடித்தளமிட்டது என்று சொன்னீர்கள். அவரது ஐஎன்ஏ எப்படி உருவானது தாயே?
1: மானே சிவா, சுபாஷின் இந்திய தேசிய இராணுவம் என்பதற்கு சிந்தனை வடிவம் கொடுத்தவன் ஷண்பகராமன் பிள்ளை, உயிர் கொடுத்தவன் ராஜ் பிஹாரி போஸ். 1934 ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பிய சுபாஷ் தீவிர முற்போக்கு மனப்பான்மையுடன் செயல்பட்ட காங்கிரஸ்காரர்களுடன் சேர்ந்து காங்கிரஸ் சோஷலிஸ்ட் கட்சி என்பதை தொடக்கினான். அதில் ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய நரேந்திர தேவ், மீனோமசானி, நெஹ்ரு, சுபாஷ் போன்றவர்கள் பிரதானமாக பணியாற்றினார்கள். இதற்கு 4 முக்கிய கொள்கைகள் இருந்தன. இந்திய விடுதலை போராட்டத்தை தேசிய உணர்வு மிக்க வெகுஜன இயக்கமாக தீவிரப்படுத்த வேண்டும். சோஷலிஸ்டுகள் காங்கிரசுக்கு உள்ளிருந்தே செயல்பட வேண்டும். தேசிய இயக்கம் சோஷலிச பாதையில் செல்ல வேண்டும். பொருளாதார தேவைகளை மையப்படுத்தி விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் ஒன்று திரட்டி ஏற்படுத்தப்படும் அமைப்பு விடுதலை போராட்டத்தின் அடித்தளமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கொள்கைகளை நோக்கமாக கொண்டு செயல்பட்டான் சுபாஷ். 1935 இந்திய அரசு சட்டத்தை கடுமையாக எதிர்த்தான். அது இந்தியாவின் மீது திணிக்கப்பட்டதையும் அந்த சட்டத்தின்படி காங்கிரஸ் மாநில அரசாங்கங்களின் பதவி ஏற்பதையும் கண்டித்தான். என்றாலும் 1938 காங்கிரஸ் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டான். காங்கிரஸில் தனது தீவிரவாத கொள்கைகளையும் திட்டங்களையும் படிப்படியாக செயல்படுத்த தொடங்கினான். அது பாரம்பரிய காங்கிரஸ் தலைவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. 1939 காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட போது சுபாஷுக்கு எதிராக பட்டாபி சீதாராமையாவை நிறுத்தினான் காந்தி. அதில் சுபாஷ் வெற்றி பெற்றான். என்றாலும் பட்டாபி சீதாராமையாவின் தோல்வி தனது தோல்வியே என்று அறிவித்தான் காந்தி. அதனால் வருத்தத்தில் இருந்த சுபாஷ் காங்கிரஸ் தலைமை பொறுப்பில் இருந்து விலகிக் கொள்ள தீர்மானித்தார். அந்த நேரம் 1939 மார்ச்சில் திரிபுராவில் கூடியது காங்கிரஸ். அதற்கு தலைமை வகித்த சுபாஷ் பிரிட்டிஷ் அரசாங்கம் அடுத்த 6 மாதங்களுக்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும், இல்லையென்றால் காங்கிரஸ் வெகுஜன இயக்கத்தை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். இது மூத்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவர்கள் அதை விமர்சித்தார்கள். இதை காரணம் காட்டி சுபாஷ் காங்கிரஸ் தலைமை பொறுப்பில் இருந்து விலகிக் கொண்டார். சுபாஷ் காங்கிரஸ் தலைமை பொறுப்பில் இருந்து விலகினாலும் காங்கிரஸிலிருந்து விலகவில்லை. அவனும் அவன் ஆதரவாளர்களும் காங்கிரசுக்கு உள்ளேயே 1939 மே மாதத்தில் ஃபார்வர்ட் பிளாக் எனும் கட்சியை தொடங்கினார்கள். இதை காங்கிரசுக்குள் இருந்து செயல்படும் தீவிர

பயங்கரவாத முன்னேற்ற கட்சி என்று அறிவித்தார். இராணுவ கட்டுப்பாட்டுடன் செயல்பட்டு வெள்ளையரை இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று அறைகூவல் விடுத்தார். காந்தியும் நேருவும் சுபாஷை கட்டுப்படுத்த எவ்வளவோ முயற்சி செய்தும் அவர்களால் முடியவில்லை. எனவே காங்கிரஸ் சுபாஷ் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது. காங்கிரஸை விட்டு விலகிய சுபாஷ் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை வளர்ப்பதில் கவனம் செலுத்தினார். சுபாஷின் கையில் கிடைத்த பெரிய ஆயுதமாக ஃபார்வர்ட் பிளாக் கட்சி திகழ்ந்தது. இரண்டாம் உலகப் போர் தொடங்கிய நேரத்தில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக இந்தியா முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். பிரிட்டனின் போர் முயற்சிக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் என்று மக்களிடம் கேட்டுக்கொண்டார். பிரிட்டிஷ் விரோத நாடுகள் துணையுடன் தீவிர தேசிய இயக்கத்தின் மூலம் இந்தியா விரைவில் விடுதலை பெற முடியும் என்று பேசினார். சுபாஷுக்கு மக்களின் ஆதரவு அதிகரித்தே வந்தது. 1940 மே 25 டாக்காவில் ஃபார்வர்ட் பிளாக்கின் வங்காள மாகாண சிறப்பு மாநாட்டை கூட்டினார். அதில் பிளாக் ஹோல் ட்ராஜடி, அதாவது இருட்டறை சாவு நினைவாக கட்டப்பட்ட ஹோல்வெல் நினைவு சின்னத்தை இடிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. இதனால் சுபாஷ் கைது செய்யப்பட்டு பிறகு வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். 1941 ஜனவரி 26 சுபாஷ் அங்கிருந்து மாறுவேடத்தில் தப்பி வெளியேறி பெஷாவர், காபூல், மாஸ்கோ வழியாக ஜெர்மன் தலைநகர் பெர்லினுக்கு சென்றான். ஜெர்மனியில் சுபாஷுக்கு சிறப்பான வரவேற்பு கிடைத்தது. அங்கே சுதந்திர இந்தியா மையம் ஒன்றை அமைத்து செயல்பட்டான். அங்கிருந்தே ஆசாத் ஹிந்த் வானொலி நிறுவி அந்த ஒலிபரப்பு மூலம் தனது திட்டங்கள் குறித்து தினந்தோறும் இந்திய மக்களுக்கு தெரிவித்து வந்தான். அவனது வானொலி உரைகள் இந்தியாவில் மக்களிடம் பெரும் ஆரவாரத்தை ஏற்படுத்தியது. ஜெர்மனி அதிபர் ஹிட்லரை சந்தித்து பேசினான் சுபாஷ். அப்போது ஜெர்மனியில் இருந்து கொண்டு இந்திய இராணுவம் அமைத்து ஜெர்மன் இராணுவத்தின் உதவியுடன் மத்திய ஆசியா சென்று வடமேற்கு எல்லையில் இருந்த பிரிட்டிஷ் படையுடன் போரிட வேண்டும், அச்சு நாடுகள் இந்திய சுதந்திர பிரகடனத்தை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் அதற்கு ஹிட்லர் ஒப்புக்கொள்ளவில்லை. என்றாலும் மேற்கு ஆப்பிரிக்காவில் ஜெர்மன் இராணுவத்தினரால் பிடிக்கப்பட்ட இந்திய போர்க்கைதிகளை கொண்டு 2 இராணுவ பிரிவுகளை அமைத்துக் கொள்ளுமாறு சுபாஷுக்கு அனுமதி கொடுத்தான் ஹிட்லர். அவ்வாறு அமைந்ததுதான் ஆசாத் ஹிந்த் ஃபோர்ஸ் என்ற இந்திய படை அணி பிரிவு. வெறும் 12 போர்க்கைதிகளை கொண்டு மிகச்சிறியதாக தொடங்கப்பட்ட அந்த படைப்பிரிவு விரைவிலேயே 3 பெட்டாலியன்களாக விரிவடைந்தது. சுபாஷ் முறையான இராணுவ பயிற்சி பெற்றிருக்கவில்லை. என்றாலும் ஆசாத் ஹிந்த் ஃபௌஸின் தளபதியாக பொறுப்பேற்றான். அவனது முயற்சியை ஜெர்மானியர்கள் பாராட்டினார்கள். ஆனால் சுபாஷ் எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட்லரிடமிருந்து அவனுக்கு ஆதரவு கிடைக்கவில்லை. இந்த நேரத்தில் தான் 2 உலகப் போரில் ஜப்பான் ஆச்சரியத்தக்க விதத்தில் பல வெற்றிகளை பெற்று வந்தது. சுபாஷின் கவனம் ஜப்பானை நோக்கி திரும்பியது.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சூரத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது நமது பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் கடின உழைப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் அவர் கூறினார். உலக அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவாலான சூழ்நிலை நிலவி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், இவற்றை மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளோடு இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்று தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் சவாலான சூழல் நிலவி வரும் போதிலும் நமது பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். திரிபுராவை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்வதில் பாதுகாப்பு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு நவீன கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் 440,000 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த துறை ஆண்டுதோறும் 23% வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் தயாரிக்கப்படும் வாகனங்களுக்கு வரவேற்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அந்தமான் தீவுகள் அருகே இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஸ்ரீவிஜயபுரத்தில் 3வது முறையாக இது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஏற்கனவே இப்பகுதியில் 2 இடங்களில் இயற்கை எரிவாயு கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இயற்கை பேரிடர் குறித்த அறிவிப்புகளை முன்கூட்டியே வழங்குவதில் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று ஜம்முவில் மண்டல ஆய்வு மையத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தில் வானிலை தகவல்களை முன்கூட்டியே வழங்குவதற்கு இந்த மையம் பெரிதும் உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். வானிலை ஆய்வு மையங்களுக்கு அதிநவீன கருவிகளை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். கைவினை கலைஞர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென ஏற்றுமதி ஊக்குவிப்பு குழுமம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதில் 100க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் அமெரிக்காவில் உள்ள வர்த்தக வாய்ப்புகளை பெறும் வகையில் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பு.

ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நாட்டின் 100வது ராம்சர் தலமாக ஜெய்பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பலியாவில் உள்ள இந்த பறவைகள் சரணாலயம் பறவைகளை ஈர்க்கும் மையமாக உருவெடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு குறித்து சமூக வலைதளத்தில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்கவும் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் ஒரு வருட கால சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கம் நடத்தப்பட உள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு விஷ்ணுநாத் கூறியுள்ளார். கோவளம் கடற்கரை பகுதியில் சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஓராண்டு கால விழிப்புணர்வு இயக்கத்தை சுற்றுலாத்துறை நடத்த உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். அசாம் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. குவஹாட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா 12 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா மற்றும் பிஜேபியின் முக்கிய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நேபாள வெளியுறவு அமைச்சர் திரு ஷிஷிர் கனால் 3 அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரின் அழைப்பை ஏற்று அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இரு தலைவர்களும் நாளை புதுதில்லியில் பேச்சு நடத்த உள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நேபாளத்துடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்துறை ஒத்துழைப்பு விரிவடைந்து வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தாம் நேசிக்கும் தலைவர்களில் ஒருவர் மட்டுமின்றி நெருங்கிய நண்பரும் ஆவார் என்று கூறினார். இருதரப்புக்கும் பலனளிக்கும் வகையில் இந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து சுகோய் SU-57 ரக போர் விமானத்தை தயாரிக்க ரஷ்யா தயாராக உள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு சிறப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டார். இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் இன்று உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. பலத்த காயங்களுடன் 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறிய காவல்துறையினர், இந்த விபத்து தொடர்பாக சம்பந்தப்பட்ட காப்பகத்தின் இயக்குநரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். ராஜஸ்தானில் புழுதி புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் 4 பேர் உயிரிழந்தனர். தோல்பூர், பரத்பூர் மற்றும் பில்வாரா மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் வீடுகள் இடிந்து விழுந்ததில் உயிரிழப்பு ஏற்பட்டதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. பிகானிரில் பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததாகவும், விடுமுறை என்பதால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஜப்பானின் டக்கீரு யுசுகி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பேட்ரிக் ஈக்வடாரின் டியாகோ ஹிடால்கோ இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உள்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் அடோஸில் அடுத்த மாதம் 9 தொடங்கி 12 தேதி வரை நடைபெற உள்ளது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலான்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8வது சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும், 57 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை

0: அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: காரைப்பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:25.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
5: 105 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேயர்களை இனி கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
7: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
8: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
9: உழவர்களுக்கு
10: குறுவை நெல் சாகுபடிக்கு உயிர் விளைச்சல் பெற விவசாயிகளுக்கு சில ஆலோசனைகள். குறுவை பருவம் என்பது நெல் விதைப்பு தொடங்கும் பருவமாகும். இப்பருவம் ஜூனிலிருந்து ஜூலை மாதங்களில் தொடங்கி செப்டம்பரிலிருந்து அக்டோபர் மாதங்களில் முடிவடைகிறது. மேலும் இந்த குறுவை சாகுபடி காலகட்டத்தில் விதைப்பு அல்லது நடவு முதல் அறுவடை வரை நிலவும் தட்பவெப்ப நிலைகள் பயிர்களை நன்கு வளரச் செய்யும். மேலும் பூச்சி மற்றும் பூஞ்சா நோய்களின் தாக்குதலையும் குறைக்கின்றது. காவேரி டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டங்கள் தமிழகத்தின் நெற்களஞ்சியங்களாக திகழ்ந்து வருகின்றன. இப்பருவத்தில் உயர் விளைச்சல் ரகங்களை தேர்வு செய்து அவற்றின் குணாதிசயங்கள் மற்றும் விதை தரங்களை அறிந்து பயிரிடுவதால் அதிக விளைச்சல் பெறலாம். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை பருவத்தில் ஆடுதுறை 36, 37, 42, 43, 45, 53, 55, 57, Co 51, SST 16, 21, TPS 5 போன்ற ரகங்கள் அதிக அளவில் பயிரிட ஏற்ற ரகங்கள் ஆகும். மேலும் ஒரு சில இடங்களில் TKM 9 என்ற ரகமும் பயிரிடப்படுகிறது. குறுவை பருவத்திற்கு ஏற்ற நெல் ரகங்களை அறிந்த விவசாயிகள் தங்கள் வய சூழ்நிலைக்கு ஏற்ப ரகங்களை தேர்வு செய்து விதைப்பு அல்லது நடவு தரங்களை விதை பரிசோதனை மூலம் அறிந்து விதைப்பது மிகவும் அவசியம். தரமான அதிக முளைப்பு திறனுடைய விதைகளை விதை பரிசோதனை செய்து விதைப்பு மேற்கொண்டால் வயலில் தகுந்த பயிர் எண்ணிக்கையை பராமரித்து உயர் விளைச்சல் பெறலாம். அதிகபட்ச இன தூய்மையும் புற தூய்மையும் குறைந்தபட்ச ஈரப்பதமும் பூச்சி நோய் தாக்கமும் இல்லாமல் நல்ல முளைப்பு திறனோடு கூடிய வீரியமான வளர்ச்சியை தரவல விதைகளை தரமான விதைகளாகும். நெல் பயிரின் விதைகளை பொறுத்தமிட்டில் பயன்படுத்தப்படும் விதைகளுக்கு 80% முளைப்பு திறனும் 98% புறத்தூய்மையும் கட்டாயம் இருக்க வேண்டும். மேலும் பிற ரக விதைகளை பொறுத்தவரை ஆதார விதைகளுக்கு 0.05 அதாவது 0.05% சான்று விதைகளுக்கு 0.2% இருக்க வேண்டும். விதையின் ஈரப்பதத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக 13% இருக்க வேண்டும். எனவே குறுவைப்பட்ட நெல் சாகுபடி மேற்கொள்ள இருக்கும் விவசாயிகள் விதை பரிசோதனை மேற்கொள்ள 100 கிராம் நெல் விதை மாதிரியுடன் மற்றும் ஒரு மாதிரிக்கு ₹80 கட்டணத்துடன் எண் 15B பெரியமில் தெரு, விஜயபுரம், திருவாரூர் என்ற

0: வருது அப்படிங்கறத வந்து நான் உணர்ந்திருக்கிறேன்.
1: என்னென்ன பிரச்சனைகள் அப்படி நீங்களே சொல்லிடுங்களேன். பால் வச்சு அந்த கண்காணிப்பு பண்றது, இந்த டிவைஸ் இல்ல வித்தியாசம் என்ன, அனுகூலம் என்ன?
0: ஆள் வச்சு வேலை செய்யும் பொழுது மேடம், ஆளுங்க வேலை செய்வாங்க செய்ய மாட்டாங்கிறது ரெண்டாவது திங்கிங் அது, சரிங்களா? சோ அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட் நல்ல சின்சியரிட்டியோட ஒருத்தவங்க வேலை பார்த்தாலுமே அவங்களுக்கும் தெரியாத எரர்ஸ் இதுல நடக்குது. கண்காணிக்கிறதுல இருக்கலாம், இல்ல வெப்பநிலையை சரிப்படுத்துறதுல இருக்கலாம், இல்ல கிருமி தொற்று ஏதாவது ஏற்படுறதுல இருக்கலாம். சோ நம்ம நிறைய சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். சோ அதனால என்ன ஆகும்னா, படுக்கையில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை சார்ந்து உள்ள அனைத்து படுக்கையுமே நம்ம வெளியில எடுக்க வேண்டியதா தான் இருக்கும். சோ இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது கண்டிப்பா நம்ம இந்த டிவைஸ வந்து போடுறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. 6,000-7,000 அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டா ஒர்த்தபிளான ஒரு விஷயம் இது. ஏன்னா நம்மளுடைய வருமானம், இதோட நம்ம முதலீடு இதை நம்பி இருக்கு. சோ நமக்கு மாதம் ஒரு 40,000-50,000 நமக்கு வருமானம் வரும் பொழுது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாசம் மாசம் எதுவும் பண்ண போறது இல்ல. சோ மாசம் மாசம் பண்ற ஒரே வேலை என்னன்னா இன்டர்நெட்டுக்காக ரீசார்ஜ் பண்றது. சோ அது ஒரு 200 ரூபாய் சம்திங் வச்சுக்கிட்டாலுமே அது ஒரு பெரிய தொகையா நமக்கு இருக்காது. அதை கண்டிப்பா நம்ம இதை வந்து பண்றதுதான் என்னுடைய விருப்பம்.
1: நல்லா தெளிவா சொன்னீங்க, கண்காணிச்சுக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு படுக்கையில வந்து கண்டாமினேஷன் வந்துருச்சுன்னா அது அடுத்தடுத்து பரவிட்டே இருக்கும் இல்லையா? இதுனா உங்களுக்கு இந்த டிவைஸ் வந்து காமிச்சு கொடுத்துரும், இதுல வந்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத சொல்லும் போது அதை நம்ம எடுத்து அப்புறப்படுத்துறதுக்கான வழியா கூட இது இருக்கும்.
0: கட்டாயமா இதை பயன்படுத்தினாலும் நமக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்க தவிர, இதை வச்சிருக்கிறதுனால இதை ஏன் வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் வரவே வராது. இதை யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், இது ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு இல்ல ஒர்க் ஆகாம போயிடுச்சு அப்படின்னா அவங்க ஸ்டாண்ட் பையா இன்னொரு மிஷினை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டு மிஷினா வாங்கி வச்சுப்பாங்க. உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கோ இல்ல ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் இல்லைங்களா, அதுக்கான உதிரி பாகம் வாங்குறதுக்கு சரி பண்றதுக்கு. அந்த டைம்ல கூட எங்களுக்கு ஆல்டர்னேட்டா எங்களுக்கு ஒரு டிவைஸ் மாட்டி விட்டுட்டு நீங்க இதை சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த தொழில் பண்றவங்க எல்லாருமே இதை தான் விரும்புறாங்க. முன்னாடி இது யாருக்கும் தெரியல, இது இந்த டிவைஸ் வந்த பிறகு இந்த டிவைஸ் தான் இப்ப வந்து இந்த தொழிலோட ஹார்ட் மாதிரி ஆயிடுச்சு.
1: இப்போ காளான் வளர்ப்பே வந்து சுலபமா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஏன்னா வந்து அந்த அமைப்பு வச்சுட்டா போதும், அதுல உள்ள நம்மளோட பாதி வேலைகளை அதுவே பாத்துருது.
0: ஆரம்ப கட்டத்துல என்னன்னா எல்லாரும் இந்த தொழில் செய்யலாம்னு உள்ள வருவாங்க, சோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிடுவாங்க. இப்போ இல்ல, நான் முன்னாடி சொல்றேன் ரைட்டுங்களா, இந்த டிவைஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி. அப்படி வரும்பொழுது அவங்க ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு நம்ம பேசின இந்த ஈரப்பதம், வெப்பநிலை, கண்டமினேஷன் ஆகுறது, ரைட்டுங்களா? சோ இந்த கிருமி தொற்று, இந்த மாதிரி சீதோஷண நிலை, இது எல்லாமே அவங்களுக்கு செட் ஆகாதனாலதான் இந்த தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு இந்த தொழிலை வேண்டாம் சொல்லிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ காரணம் இதுதான். சோ இந்த காரணத்தையே ஷார்ட் அவுட் பண்ற மாதிரி ஒரு டிவைஸ் வருது அப்படிங்கும் பொழுது இதை யாரு வேணாலுமே செய்யலாம். இப்போ ஒரு சிறிய ஒரு கிராமம் இருக்கு, ஒரு ஸ்ட்ரீட் ஒன்னு இருக்குன்னா அந்த ஸ்ட்ரீட்ல ஒரு 10 ஃபேமிலி இருக்காங்க, அதுல ஒருத்தவங்க இதை செய்யலாம். ஏன்னா அவங்க அந்த 10 ஃபேமிலிக்கு கொடுக்கலாம், அங்க உள்ள சூப்பர் மார்க்கெட் கொடுக்கலாம், அவங்களுடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்தலாம். இது எல்லாமே செஞ்சு அவங்க இது பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சைட்ல ட்ரைனிங் எடுத்து மயிலாடுதுறையில சீனிவாசபுரம், அப்புறம் டிஆர் பட்டணத்துல ஒரு கிராமம் உள்ள இவங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லலாம். இவங்க எதனால இவங்களை உதாரணத்துக்கு நான் எடுத்து சொல்றேன்னா, இவங்க காளான் உற்பத்தி செஞ்சு மத்தவங்கள்ட்ட விக்கணும் அப்படிங்கறத விட மதிப்பு கூட்டி இவங்களே என்ன பண்றாங்க, சேல் பண்றாங்க. சோ ஈவினிங் டைம்ல சாட் ஐட்டம், ஸ்நாக்ஸ் ஐட்டம் போடுறாங்க. சோ ஈவினிங்களோட ஒர்க்கிங் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clockல இருந்து நைட்டு 9 o'clock வரைக்கும் தான். சோ 6 to 9 இந்த 3 hours இவங்களால நார்மலா ஒரு 1 day 8 hours ஒர்க் பண்ணி ஈட்டுற அந்த வருமானத்தை விட இவங்க 3 மணி நேரம் மட்டும் ஒர்க் பண்ணி அந்த 8 மணி நேரத்தை விட அதிகமா கூட சம்பாதிக்கிற சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தொழில தேர்ந்தெடுக்கிறவங்க இப்ப ஃபியூச்சர்ல நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு அப்படிங்கறத தான் சொல்லலாம்.
1: காளான் வளர்ப்பு யார் யாருக்கெல்லாம் உகந்தது, எதனால வரணும் மத்தவங்க அப்படின்னு சொல்லுங்களேன்.
0: காளானுடைய தேவை இப்போ அதிகமாயிடுச்சு மேடம். ஏன்னா முன்னாடி எல்லாம் காளான் பத்தியான விழிப்புணர்வு எதுவுமே இல்லை. சோ இப்போ காளான் பத்தியான விழிப்புணர்வு அதிகமா இருக்கு. மருத்துவர்கள் எல்லாம் நிறைய பரிந்துரைக்கிறாங்க, அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லீங்களா, சோ அவங்க நிறைய சொல்றாங்க காளான் எடுத்துங்க, ஃபைபர் கண்டென்ட் அதிகமா எடுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபைபர் கண்டென்ட் அப்படிங்கும் பொழுது காளான்ல முழுக்க முழுக்க இருக்கிறது ஃபைபர் கண்டென்ட் தான், 0% கொலஸ்ட்ரால். சோ டேஸ்டும் உங்களுக்கு வந்து மீட் மாதிரி உங்களுக்கு வந்துடும். சோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நான் வெஜிடேரியன்ஸ் உள்ளவங்க கூட அவங்களோட டயட் கண்ட்ரோலுக்காக, அவங்க ஹெல்த் கான்சியஸுக்காக மஷ்ரூம் சைடு வராங்க. எல்லா இடத்துலயுமே இப்போ இது பரவலா ஆகுறதுனால கட்டாயமா இந்த பிசினஸ்க்கு எல்லாருமே வரலாம். இப்போ இல்லத்தரசியா இருக்காங்க, அவங்க அழகா பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு டைம் நிறைய இருக்கும், அவங்களுடைய ஒர்க் முடிச்சிட்டு, அதாவது வீட்டு வேலைகளை முடிச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க பக்கத்திலேயே, அதாவது அந்த ஃபார்ம்லயே இருப்பாங்க. சோ ஃபார்ம்லயே இருக்கும்பொழுது ஒரு மாடியில போட்டிருக்கலாம், இல்ல வீட்டோட பின்புறம் போட்டிருக்கலாம். அவங்க எளிதாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவங்க அமைகிறதுனால அழகா பண்ணலாம், நல்ல ஒரு லாபம். அதே மாதிரி படிச்சு முடிச்சவங்க, வேலை இல்லாத இருக்கிறவங்க, சோ அரசு சார்ந்து வேலை இல்லாத உள்ளவங்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்கு. அதுல காளான் வளர்ப்புக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு தொழிலும் ஒரு தொழிலுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனா காளான் வளர்ப்பு பாத்தீங்கன்னா காளான் வளர்க்கறதுக்கு ஸ்கீம் இருக்கு, காளான் விதை தயாரிக்கிறதுக்கு ஸ்கீம் இருக்கு, அந்த காளான் விதை

0: தயாரிச்சு அந்த காளானை எடுத்து அதை விற்பனை செய்யறதுக்கும் ஸ்கீம் இருக்கு. சோ மூணு ஸ்கீம் வந்து உங்களுக்கு வருது மஷ்ரூம் பொறுத்தளவுக்கு. சோ அதனால இதை தேர்ந்தெடுக்கிறது படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுங்க பார்ட் டைமா கூட இதை அழகா பண்ணிட்டு இருக்கலாம்.
1: அரசு திட்டங்கள் வந்து இந்த காளான் வளர்ப்புக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நீங்க பல பயிற்சிகளும் எல்லாருக்கும் கொடுக்கறீங்க இல்லையா, அப்ப நீங்க அதெல்லாம் பத்தி விலக்கி சொல்லிடுவீங்க இல்ல?
0: பயிற்சி அப்படின்னு பாக்கும்பொழுது தனிப்பட்ட முறையில நம்ம பயிற்சி கொடுக்கறது நம்மள நேரடியா தொடர்பு கொண்டு வரவங்க, அதாவது இது மாதிரி வானொலி மூலமா தொடர்பு கொள்றவங்க, ஏற்கனவே தொழிலதிபர்கள் மூலம் தொடர்புல உள்ளவங்க, இது மாதிரி நம்ம கான்டாக்ட் பண்றது வந்து எந்த விதமா இருந்தாலும் நம்ம அரசு பூர்வமா ஒரு ட்ரைனிங் கொடுக்கறோம்னா அதுக்கான முழு செலவும் அரசு ஏத்துக்குது. நம்மகிட்ட நேரடியா வரவங்களுக்கு நம்ம இலவசமாவே பயிற்சி கொடுத்துறோம். அதனால ஏ டு இசட் எல்லாமே என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து வைக்கோல்ல இருந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி பெட் போட்டு திரும்ப அதை அறுவடை செய்யற வரைக்குமே ஏ டு இசட் நம்ம பயிற்சி கொடுத்துருவோம். இதை இலவசமா கொடுக்கறோம் அப்படிங்கறதுக்கான இது என்னன்னா எல்லாருடைய மைண்ட் செட்டும் எப்படி இருக்குன்னா இவ்வளவு பெரிய ப்ராசஸ் எப்படி இலவசமா கொடுக்கறாங்க, அது மாதிரி எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகள் அடுத்தது வரும். சோ இதுக்கான காரணம் என்னன்னா எங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எங்களால் அதெல்லாம் பண்ண முடியல. இப்ப எங்களுடைய குரோத் கொஞ்சம் அதிகமா இருக்கு ரைட்டுங்களா, ஆரம்பத்தை விட இப்ப அதிகமா இருக்கு. அரசு சார்பாகவும் நிறைய எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சோ அதனால எங்களுக்கு இலவசமா ஒரு பயிற்சி கொடுக்கறதுல எந்த ஒரு இதுவும் இல்ல. அதற்கு பிறகு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா இலவசமா பயிற்சி கொடுத்தாலும் பயிற்சி பெற்றவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா காளான் நம்மளே வாங்கிக்கிறோம் சரிங்களா. சோ பைபேக் மெத்தட்ல நம்ம பண்றோம். சோ அதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்களுக்கான ஒரு மார்ஜினை வச்சுதான் நம்ம அதுல கொடுக்க போறோம். சோ எப்படி நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் லாபம் விவசாயிகளுக்கு கண்டிப்பா இருக்கு.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: பூங்குடி, நிகழ்ச்சி அருமையா போயிட்டு இருக்கு. காளான் வளர்ப்புல செயற்கை நுண்ணறிவை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு திருவிடைக்கழி பி கஜேந்திர பிரபு அவங்க அருமையா சொல்லிட்டு இருக்காங்க.
3: ஆமாக்கா, இந்த IoT டிவைஸ் மூலமா நம்ம வளர்க்குற காளானுக்கு தேவையான ஈரப்பதம், வெப்பநிலை இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கலாமா?
2: கவனிச்ச பூங்கொடி, இது மட்டும் இல்ல பூங்கொடி, அந்த காளான் வளர்க்கிற இடத்துல வேற ஏதாவது நுண்கிருமிகளோ இல்ல கிருமிகளோ வந்திருந்தா கூட அத கூட தெரியப்படுத்துமா.
3: இதோட கூடுதல் சிறப்பே, நம்ம எங்க வேணாலும் இருந்துகிட்டு நம்ம மொபைல்ல பாத்துக்கலான்னு சொன்னாங்கல்ல.
2: ஆமா பூங்கொடி, கொழுப்பு சத்தே இல்லாத இந்த காளானுக்கு மக்கள்கிட்ட எவ்வளவு வரவேற்பு பத்தியா?
3: நிறையவே ஆரோக்கிய குணங்களும் இருக்குக்கா. சரி, வாங்க அடுத்த பகுதியில என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம்.
2: இந்த தொழிலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனிக்கணும், எதுலாம் கவனம் செலுத்தணும், இது மட்டும் செஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி?
4: இந்த தொழிலுக்கு வரவங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட இடத்தை தேர்வு செய்யறதுல கவனமா இருக்கணும் மேடம். என்னன்னா, இடம் அப்படின்னு பாக்கும்போது அந்த இடத்துலதான் நம்ம வந்து தொழில் பண்ண போறோம். அதுவும் சாதாரணமான வேற தொழில்களா இருந்தாலும் மத்த அட்மாஸ்பியர் பார்க்க வேண்டிய தேவையில்லை. சோ இது ஆடு மாடு வளர்ப்பு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. பட் இதுக்கு பார்த்தாகணும்,
2: எப்படி இருக்கணும்,
4: கிளீனா இருக்கணும். அதாவது ஆடு மாடு கோழி இந்த மாதிரி வளர்ப்பு பண்றவங்க எல்லாம் 1-2 மாடுகள் இருந்தா பரவாயில்ல, பண்ணை மாதிரி அதிகமா வச்சிருப்பாங்க. கோழி 10-20 கோழிக்கு மேல வச்சு பண்ணை மாதிரி, ஒரு மினியேச்சர் பண்ணை மாதிரியே இருக்கும். சோ அந்த மாதிரி செட்டப் இருந்துச்சுன்னா இதை வந்து கொஞ்சம் தள்ளி தான் வச்சு ஆகணும். இப்ப ஒரு ஈ இருக்கு, கொசு இருக்கு, அங்க போயிட்டு திரும்ப இந்த இடத்துல பெட்ல வந்து உட்காந்ததுன்னா ப்ராப்ளம் ஆகும். சோ கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நம்மளுக்கு பெஸ்ட். கண்டாமினேஷன்ல இருந்து இது குறையறதுக்கு
2: அதெல்லாம் இருக்கும், அதனால இது ஏதாவது கிருமிகள் தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
4: 80% வாய்ப்பு இருக்கு, ஃபுல்லா 100% அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 80% எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, அது காற்று மூலம், இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் மூலம் இது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு தான், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு பிறகு நம்ம குடியில் அமைக்கிறதுக்கான டைரக்ஷன், சோ சன்லைட் டைரக்டா வர்ற மாதிரியான இடத்தை வந்து தேர்வு செய்யவே கூடாது. அதாவது எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு சமதளமான இடம், மரம் செடி கொடி இல்லாம டைரக்ட் சன்லைட் 360 டிகிரியுமே சன்லைட் படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா இதை பண்ண முடியாது. வடக்கு தெற்கு அந்த மாதிரி நம்ம பொசிஷன்ல வச்சோம் அப்படின்னா, உங்களுக்கு காலையில சன்லைட் வந்துட்டு சென்டர்ல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா வெப்பத்துடைய தாக்கம் வந்து குறைவா இருக்கும். அப்புறம் சூரியன் மறையும் பொழுது ஆல்மோஸ்ட் அது குறையதான் ஆரம்பிச்சிடும். சோ அந்த 10 மணியிலிருந்து 1 மணி இல்ல 2 மணி வரைக்கும் தான் இதை நம்ம கருத்துல வச்சுக்கணும்.
2: அதுக்கு அந்த குடில்னு சொல்றீங்களா, அது எப்படி இருக்கணும், கூரையில அமைக்கணுமா?

0: தென்னங்கீற்று இல்லையா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: தென்னங்கீற்றுல அமைக்கிறது பெஸ்ட் மேடம், ரைட்டுங்களா? பனை ஓலை தென்னை ஓலை இதுல அமைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன்னா காஸ்ட் வந்து மிகவும் குறைவு. இது இல்லாம நம்ம தெர்மாக்குள் போடுறது, பிலிம் ஷீட் போடுறது
0: சொல்றீங்களா, இல்ல குளுமைக்காக சொல்றீங்களா?
1: சீப் அண்ட் பெஸ்ட் தான். ஏன்னா நம்ம ஒரு செயற்கையா ஒரு பிலிம் ஷீட் போடுறதும் ஓலையும் ஒரே வேலையை தான் செய்யும். தென்னை ஓலையா இருந்தாலும் சரி, பனை ஓலையா இருந்தாலும் சரி, அது வந்து கூலிங் எஃபெக்ட கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சோ இதே வேலையை அந்த பிலிம் ஷீட்டும் பண்ணும், தெர்மாக்குளும் பண்ணும். ஏன் இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, ட்ரெடிஷனலா பயன்படுத்தின மெத்தட் இது, நம்ம தொடர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்கோம். கிராமப்புறங்கள்ல ஈஸியா வேற கிடைக்கும், ரைட்டுங்களா? ஒரு பிலிம் ஷீட் போய் வாங்கணும் அப்படின்னா அதோட ரேட் அதிகம். ஒரு தெர்மாக்குள் போடணும் அப்படின்னா அதோட ரேட் அதிகம். இது அப்படி கிடையாது இல்லைங்களா? சோ அதனாலதான் இதை பண்ணிட்டு இருக்கோம். நான் அதிகமா போடணும், நான் ப்ராப்பரா பண்றோம், எங்ககிட்ட எக்கனாமிக்கலா நிறைய பொட்டன்சியல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஓலைகளை தவிர்த்து நம்ம நேரா பிலிம் ஷீட், தெர்மாக்குள் இந்த மாதிரி இது போட ஆரம்பிச்சிடலாம்.
0: சரிங்க, இட தேர்வு, குடில் அமைக்கிறது சொல்லிட்டீங்க, வேற
1: தரையில வந்து நம்ம சிமெண்ட் போட்டுட்டு சிமெண்ட்ல ஒரு இன்ச் இல்ல ரெண்டு இன்ச் மணல் கொட்டணும். சோ என்ன கூலிங்காக வெறுமனே நம்ம மணல் கொட்டுறத விட சிமெண்ட் போட்டு மணல் கொட்டணும் அப்படின்னா நமக்கு தண்ணி பாய்ச்சும் பொழுது கீழே இறங்காம அப்படியே ஸ்டேபிளா இருந்துட்டு இருக்கும். அப்புறம் ஹனி ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்புறம் சாக்கு கட்டுறது, ரைட்டுங்களா? சோ இதெல்லாம் நம்ம பண்ணலாம். சாக்கு எதுக்குன்னா அந்த உள்ளுக்குள்ளேயே டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கறதுக்காக ஈர சாக்கு வந்து எல்லா இடத்துலயும் கட்டி விடுவாங்க.
0: இப்ப அந்த குடில்ங்கிற அந்த பக்கவாட்டுல எல்லாம் எப்படி இருக்கணும், சுவர் இருக்கணுமா இல்ல அந்த சாக்கு மட்டும் இருந்தா போதுமா இல்ல எப்படி?
1: ஆரம்ப காலத்துல நம்ம பண்ணும் பொழுது, அதாவது ஸ்டார்டிங் வரும், இப்பதான் புதுசா பண்ண போறோம் அப்படின்னா சாக்கு கட்டி தொங்க விடலாம். கிளீனான சாக்கு கட்டி செவத்துக்கும் நம்மளுடைய பெட்டுக்கும் இடையில, செவத்துக்கும் நம்மளுடைய பெட்டுக்கும் இடையில அந்த செவத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கோணி போய் சாக்கு கட்டி விட்டு தொங்க விட்டுறணும். சோ ஈரமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான். இது நெசசரி கிடையாது. இப்ப ஐஓடி டிவைஸ் எல்லாம் வந்த பிறகு இது யாரும் பண்றது இல்ல. ஆரம்ப சூழ்நிலையில உள்ளது இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க.
0: இது ஒரு அடிப்படையான ஒரு இதுல வரும், குறைஞ்ச முதலீட்டுல ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த சாக்கு கட்டி அந்த ஈரப்பதத்தை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக செஞ்சுப்பாங்க.
1: இப்போ ஐஓடி டிவைஸ் இருக்கிறதுனால எப்படி அது டெம்பரேச்சர் அதிகமானாலும் இது மெயின்டைன் பண்ணிடும். சோ இது கண்காணிச்சுட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் நம்ம கிட்ட இருக்கு அந்த மிஷின் மேல. சோ அதனால நம்ம இதை கூட நம்ம குறைச்சிக்கலாம், அந்த சாக்கு கட்டுறத குறைக்கலாம். சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இதை கொஞ்சம் குறைக்கலாம். அதுல போடுற அந்த பணத்தோடைய வேல்யூவை நம்ம வந்து குறைச்சிருவோம், மதிப்பு கொஞ்சம் குறையும், சேவ் பண்ணலாம்.
0: வேற என்ன விஷயங்கள் கவனிக்கணும்?
1: இந்த விஷயம் போதுமானது மேடம். ஸ்டார்டிங்ல ஆரம்ப காலத்துல உள்ளவங்களுக்கு இதுவே போதுமானது. பிறகு மார்க்கெட்டிங்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம மார்க்கெட்டிங் எதுக்கு அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் செஞ்சது எல்லாம் தொழில் எப்படி இதை நம்ம ஆரம்பிக்கிறோம், இதோட ஈல்டு எப்படி வருது அப்படிங்கிறது தான். இதுக்கு பிறகு இதை சந்தைப்படுத்துறது. சந்தைப்படுத்துறது அப்படிங்கும் பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, இதுக்கு நம்மளுடைய லோக்கல்ல உள்ளவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து ஃப்ரீயா கொடுத்து ஒரு ரெண்டு நாள் இலவசமா இது மாதிரி நாங்க பண்ணிருக்கோம், இதை சாப்பிட்டு பாருங்க, இந்த இடத்துல பயன்படுத்தி பாருங்க அப்படிங்கறத நம்ம சொல்லணும். ஆரம்பத்திலேயே நம்ம இதுல லாபம் நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை இதுல விட்டுறணும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு நாள் இல்ல ரெண்டு முறை மூணு முறை நம்ம கொடுத்து அவங்க இப்படி சாப்பிட்டு பாருங்க, வேணும்னா வாங்கிங்க அப்படிங்கிற ஒரு விளம்பரத்தை நம்ம அவங்களுக்கு இதன் மூலமா நம்ம சொல்லணும். அப்புறம் சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் இருக்கும், மளிகை கடைகள், காய்கறி கடைகள் இதெல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் போயிட்டு இதை வந்து நம்ம கொடுத்து மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பண்ணலாம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதோட விலையை குறைச்சு கொடுக்கலாம். ஒரு பாக்கெட் வாங்கினா இன்னொரு பாக்கெட் ஃப்ரீ அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு கிலோ வாங்குறாங்க இல்ல அரை கிலோ வாங்குறாங்க, அதிக அமௌண்ட்ல வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு கிச்சன்ல உள்ள ஐட்டம் ஏதாவது ஸ்பூனு இல்ல கரண்டி ஏதாவது ஒரு பொருள் டம்ளர் பண்ணும்பொழுது சாப்பிடணும் நினைச்சு சாப்பிடுவாங்க. அப்புறம் அவங்க சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அப்புறம் அவங்க ஃபீல் பண்றது இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறது, இதுவே நமக்கு வந்து ஒரு மறைமுகமா ஒரு விளம்பரத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். சோ கண்டினியூ பண்ணிடுவாங்க.
0: ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அதை பயன்படுத்தினாதானே தெரியும் அது எப்படி இருக்குன்னு. முதல்ல அதை பண்ணணும்ங்கிறீங்க, ஏன்னா இது பரவலா இல்ல, யாரும் பயன்படுத்துறது இல்ல, அதனால அதை அவங்களை பயன்படுத்த விடுங்க, அதுக்கப்புறமா அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு வாங்குவாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு யுக்தியை சொல்லியிருக்கீங்க. நீங்களும் இந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட் வியாபாரம்
1: பண்ணுவீங்களா? நான் ஒரு 3 மந்த் ஃப்ரீயா தான் மேடம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தேன். இதை வந்து எல்லாத்தையும் சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம் அப்படிங்கறத விட காசு கொடுத்து அவங்க வாங்குற மனநிலை அவங்களுக்கு இல்ல. அப்ப இருந்தாலும் சாப்பிட வைக்கணும்னா வேற வழி இல்ல. ஸ்டார்டிங்ல 3 மாசம் நான் வந்து, ஏன்னா ஈல்டையும் வெளியில நம்மளால தூக்கி போட முடியாது இல்லீங்களா. சோ நம்ம நிறைய உழைப்பு போட்டிருக்கோம், ஏதாவது பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நம்ம இப்படி எல்லாம் ஃப்ரீயா தான் கொடுத்தோம். அதுக்கு பிறகு இந்த ரோட்டு ஓர கடைகள் எல்லாம் இருக்கு இல்லீங்களா, அவங்க சைடு போகஸ் பண்ணும். சோ ஈவினிங் நேரம் சாட் ஐட்டம் இது மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் போடுறவங்களை இது பண்ணும். அப்புறம் ஹோட்டல்ஸ், ஹோட்டல்ல வரும்பொழுது தான் என்ன ஆச்சு அப்படின்னா எங்களுக்கு டிமாண்ட் ஆயிடுச்சு, எங்களால உற்பத்தி பண்ண முடியல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், ஃப்ரீயா

0: கொடுத்துட்டோம் இல்லைங்களா, அந்த தெரிஞ்சவங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்களை கொடுத்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே கட் பண்ண ஆரம்பிச்சோம். கட் பண்ணிட்டு இங்க கான்சன்ட்ரேஷன், ஆமா தேவைகள் அதிகமாயிடுச்சு. ஏன்னா நம்ம மார்க்கெட்டிங் பண்றதுலதான் இதுல வந்து பெரிய விஷயம். ஒரு பெரிய ஒரு உணவகம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருவோம். டெய்லி இவ்வளவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. சோ அவங்களுடைய கண்டிஷன் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு டெய்லி இவ்வளவு வேணும், ஒரு நாள் அதிகமாக ஒரு நாள் குறைவாகவும் நீங்க கொடுக்க கூடாது அப்படிங்கறது அவங்க சொல்றதுனால நம்ம இன்னும் முனைப்பா வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். டிமாண்ட் ஏற்பட்டது.
1: நீங்க அப்ப வச்சிருந்த சின்ன குடில் எல்லாம் பிரிச்சுட்டு கொஞ்சம் பெருசா போட ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: ஆமா, பெருசா போடுறது இல்லாம எண்ணிக்கையும் அதிகப்படுத்திட்டோம். நிறைய போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அது மாதிரிதான் இதை வந்து எலபரேட் பண்ணணும்.
1: இதனால உங்களோட வாழ்வாதாரம் எந்த அளவு உயர்ந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? நீங்க அந்த ஆரம்பிச்சதுக்கும் இப்ப அந்த 4 வருஷத்துல கேக்குற நேயர்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வா?
0: இந்த தொழில் எடுத்தவங்க முனைப்போட வேலை செஞ்சாங்க அப்படின்னா லாபம் வந்து 50% லாபம். எந்த தொழிலுமே 50% லாபம் இருக்கவே இருக்காது என்ன பொறுத்த அளவுக்கு, ரைட்டுங்களா? சோ இதுல 50% லாபம் கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம 10 ரூபாய் நம்ம இதுக்கு செலவு பண்றோம்னா 12 ரூபாய் எடுக்கலாம், இல்ல 13 ரூபாய் 15 ரூபாய் எடுக்கலாம். ஆனா இதை பொறுத்த அளவுக்கு நீங்க 10 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா கட்டாயமா 20 ரூபாய்க்கு மேலதான் எடுக்க போறீங்க, 20 ரூபாய்க்கு கீழே வராது. 50% உங்களுக்கு வருமானம் தான் இதுல. ஏன்னா இதோடைய உற்பத்தி செலவு ரொம்ப குறைவு. அதனால கான்பிடென்டா சொல்லலாம், இந்த தொழில் எடுத்தவங்க கண்டிப்பா பின்னோக்கி செல்லவே மாட்டாங்க. பொருளாதார ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் உயர்ந்த இடத்துக்கு தான் வருவாங்க.
1: இதுக்கு கிடைக்கிற அந்த முதலீடு எல்லாம் நம்ம பயன்படுத்துறோம்ல, வைக்கோல் இதெல்லாம் வந்து அப்பப்ப கிடைச்சிருமா, இல்ல இதுல ஏதாவது தாமதம் இருக்கா?
0: தொழில் ஆரம்பிச்சதுக்கு பிறகு நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னா, அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நமக்கு கண்டினியூவா கிடைக்கணும் அப்படிங்கிறது. சோ நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா, ஒரு 6 மாசத்துக்கு இல்ல 1 வருஷத்துக்கு உள்ள தேவையான இருப்பை நம்ம வச்சுக்க சொல்லிடுவோம். எல்லாருக்கும் வலியுறுத்துறது அதுதான். ஏன்னா ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டோம்னா ஒன்ஸ் அது கட் ஆக கூடாது, கண்டினியூவா போயிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு ரெகுலர் இன்கம் கிடைக்கும். சோ நமக்கு வைக்கோல் இல்ல, இல்ல வேற ஏதாவது மூலப்பொருட்கள் இல்ல அப்படின்னு நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா, என்ன பொறுத்த அளவுக்கு ஒரு 2 மாசம் லேகிங்ல போயிடும், ரைட்டுங்களா? கண்டினியூ பிசினஸா வராது அது. கஸ்டமர் போயிடுவாங்க, ரெண்டாவது நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும், ரைட்டுங்களா? ஏன்னா ஒரு கண்டினியூ வந்துட்டு இருக்கிறத நம்ம ஒரு இதுல கட் பண்ணிட்டோம்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபார்ம் பண்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுத்துரும்.
1: அதனால அந்த மூலப்பொருட்கள் எல்லாம் சேகரிச்சு வச்சுட்டு தொடங்கணும்னு சொல்றோம்.
0: ஆமா, மூலப்பொருட்கள் கண்டிப்பா நம்ம கையில எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கணும். விதைகள் கூட ஒரு 15 நாள் 20 நாளுக்கு முன்னாடி நம்ம ஆர்டர் பண்ணி வர வைக்கலாம். விதைகளுக்கு மட்டும் நம்ம முன்ன பின்ன நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே தவிர, மீத பொருட்கள் வைக்கோல் 100% நமக்கு வந்து கையிருப்பு இருந்துகிட்டே இருக்கணும். பிளஸ் நெகிழி, IoT டிவைஸ், வாட்டர் கண்டென்ட். வாட்டர்னு பாத்தீங்கன்னா அதுல வாட்டர்ல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, எல்லா வாட்டர்லயுமே இந்த காளான் வந்து வராது. அமிலம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா காளான் வராது. பேஸ் உள்ள வாட்டர்ல தான் வரும். அதை கொஞ்சம் நம்ம செக் பண்ணிக்கணும், pH லெவல் எப்படி இருக்குதுங்கறதையும் செக் பண்ணணும்.
1: சரிங்க சார், இப்ப நீங்க அந்த நுண்ணறிவு மூலமா அந்த ஈரப்பதத்தை தெளிக்குது இல்லையா, அப்ப வந்து எல்லா தண்ணீருமே தெளிக்க முடியாது இல்ல? ஏன்னா அந்த நீர்லயே கூட ஏதாவது கிருமிகள் இருந்துச்சுன்னா அது பாதிக்காது வாய்ப்புகள் இருக்குல்ல, அப்ப எல்லா நீரையுமே இதுக்கு பயன்படுத்தலாமா?
0: IoT டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணும்பொழுது pH செக் பண்ணிடுவோம் ஒண்ணு. ரெண்டாவது வந்து அது பாராமீட்டர்ஸ் செட்டிங்ஸ் ஒண்ணு இருக்கு, அதாவது வாட்டரை வந்து எப்படி சரி செஞ்சு கொடுக்கணும், ட்ரீட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து டிவைஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. சோ அந்த மாதிரி தான் ஃபில்ட்ரேஷனா இருந்தாலும் சரி, சோ கார்பன் ஃபில்ட்ரேஷன், சோ ப்ரீ கார்பன் ஃபில்ட்ரேஷன், சோ இதெல்லாம் நம்ம பண்ணி தான் கொடுக்கறோம். சோ ஃபர்ஸ்ட் அந்த 3 ஸ்டேஜ் சொல்லுவாங்க, செடிமெண்ட், கார்பன், ப்ரீ கார்பன். இந்த ஸ்டேஜ் எல்லாம் நம்ம செட் பண்ணி தான் நம்ம அந்த டிவைஸ்ல அல்காரிதம் வச்சிருப்போம். சோ அதனால அது மெயின்டைன் பண்ணிக்கும்.
1: காளான் வளர்ப்பை பத்தி பல விஷயங்களை சொல்லிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டு முதல் முதல்ல செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு வரவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க?
0: இந்த காளான் வளர்ப்பு தாராளமா செய்யலாம். இதை வந்து முழு தொழிலாகவும் நீங்க எடுத்து செய்யறவங்களும் வரலாம், இல்ல பகுதி நிலமா பண்றவங்களும் வரலாம், இல்லத்தரசிகள், மாணவ மாணவிகள் யாரா இருந்தாலுமே வரலாம். அவங்களுக்கான ஸ்கோப் இதுல கண்டிப்பா இருக்கும். இதை ஒன்ஸ் நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இதுல இருந்து ஒரு இன்கம் உங்களுக்கு வந்ததை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால தாராளமா வரலாம். ரிஸ்க் இல்லாத தொழில். முன்னாடி இது ரிஸ்க் இருந்துச்சு, சோ கண்டாமினேஷன் ஆகுங்கிற பிரச்சனை இருந்துச்சு, வெப்பநிலை சரி செய்யணுங்கிற பிரச்சனை இருந்துச்சு, அது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்ல, அதை ஷார்ட் அவுட் பண்றதுக்கு டிவைசஸ் நிறைய வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இது ஆரம்பம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான இனிஷியல் பொருளாதாரம், மூலதனம் இதெல்லாமே அரசு உதவி செய்யுது. இப்போதைக்கு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலே நீங்க இதை பண்ணலாம்.
1: ரொம்ப நன்றிங்க சார், நிலையத்துக்கு வந்து பல விஷயங்களை கூட பகிர்ந்துகிட்டீங்க. உங்களோட அலைபேசி என்ன நேயர்களுக்கு தரேன், ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அவங்களை தொடர்பு கொண்டு பேசுவாங்க. குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, திருவிடைக்கழி பி கஜேந்திர பிரபு அவங்களோட அலைபேசி எண் 9360374479. மீண்டும் ஒரு முறை 9360374479. ரொம்ப நன்றிங்க.
0: நன்றி மேடம்.
2: சுபாக்கா, செயற்கை நுண்ணறிவு காளான் வளர்ப்புல எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறதுன்னு திருவிடைக்கழி பி கஜேந்திர பிரபு அவங்க சொன்னதுல பெரிய பெரிய கோழி மாட்டு

0: உதிக்கும் போதும் மறையும் போதும் அந்த சூரிய ஒளி அந்த குடில தாக்காத மாதிரி அமைக்கணும்னு சொன்னாங்களே.
1: அதுலயும் குறிப்பா நம்ம குடில அமைக்கிறப்போ தென்னை ஓலை இல்லனா பனை ஓலை அமைச்சோம்னா சிறப்பா இருக்கும்னாங்க.
0: அப்படி பண்ணாதான் செலவும் கம்மியா பிரச்சனை வாய்ப்பும் கம்மியா.
1: இப்படி எல்லாம் இந்த கால் வரப்ப பண்ணோம்னா 50-80% லாபம் பெறலாமா?
0: இவங்க சொல்லும் போதே இந்த காளான் வளர்ப்பு பண்ணி பாக்கணும்னு தோணுது பொங்கடி.
1: ஆமாக்கா, உங்களுக்கு கோழி வளர்ப்பு பத்தி கேட்டா கோழி வளர்க்கணும்னு தோணும், மாடு வளர்ப்பு பத்தி கேட்டீங்கன்னா மாடு வளர்க்கணும்னு தோணும், இப்போ இன்னைக்கு காளான் வளர்ப்பு பத்தி கேட்டிருக்கீங்களா, அதான் இன்னைக்கு காளான் வளர்ப்புன்னு தோணிருக்கு இல்லக்கா.
2: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
3: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3. நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம் RKG நெய் வழங்கும் காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய்.
3: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: RKG நெய்

0: ஆர்கேஜி நெய்.
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
2: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
1: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்போ பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கோம்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய் சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: நீங்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களின் விருப்பமான பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். தொடர்பு கொள்ளுங்கள் 0436 8 இந்த முன்னிணைப்பு எண்களோடு 2311 2311 அல்லது 2994 8 0 அல்லது 2995 8 0. நீங்கள் விரும்பி கேட்கும் உங்களின் விருப்பமான பாடல்களோடு அரங்கேறும் இது காரை பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியில் வரும் முதல் நேரில் நாம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க.
1: திருவாரூர் மாவட்டம் சிறுபுளியூர் மாவட்டம் மேடம்.
0: ம், சொல்லுங்க, என்ன பாடல்?
1: பாடம் புது பாடகன்.
0: ம்,
1: பாடல் அழகு மயிலின்.
0: சரிங்க, பாடல் கேட்கலாமா?
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி.

நம்ம நேயர் விரும்பி கேட்ட அந்த பாடல், அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக்கில் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நம்ம ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பவரா நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்கோம். நமக்கு இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுன்றது ஒரு பிடித்தமான விஷயம், சந்தோஷமான நினைவுகளாக ஒரு முக்கியமான தினங்களாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு பகிரக்கூடிய நல்ல செய்திகள் தகவல்கள் இதையெல்லாம் வந்து ஸ்டேட்டஸாக வைக்கிற பழக்கம் நம்மள பல பேருக்கு இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா அவங்களோட விசேஷமான தினங்கள், ரொம்ப சந்தோஷமான உணர்வுகள், இல்லை சோகமான நினைவுகள் எதுவானாலும், அதே மாதிரி விழாக்கள், சுற்றுலா, குடும்ப நிகழ்வுகள் இதையெல்லாம் கூட வாட்ஸ்அப்பில் வச்சு அதை வந்து ஒரு செய்தியாக மற்றவர்களோடு பகிரக்கூடிய அந்த பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. சில பேர் எதுவுமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில்

வைக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய உணர்வுகள் எல்லாமே அவங்க பர்சனலாக ப்ரைவேட்டாக அவங்களோட மட்டுமே ஷேர் பண்ணிப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட. ஸோ இந்த மாதிரியான பல்வேறு விதமான மனநிலை நமக்குள்ளே இருக்கும்போது யார் யாருக்கெல்லாம் இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஸ்டேட்டஸை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அதை ஒரு செட்டிங்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்க பார்க்குறாங்களா பார்க்கலையானே யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இதுக்குள்ளார இருக்குது. சில பேர் ஒன்று ரெண்டு இப்படி வைப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மாதிரி ஒரு 10-15 ஸ்டேட்டஸை வரிசையாக வச்சுருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்து முடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த ஸ்டேட்டஸில் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஸ்டேட்டஸை வச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, யாரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறது ஒரு சுவாரஸ்யமாக நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சில சமயம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவங்கெல்லாம் நம்ம காண்டாக்டில் இருக்காங்களா, நம்ம ஸ்டேட்டஸில் இவங்க எப்போவோ எதுக்காகவோ நம்ம சேமித்த சில நம்பர்கள், சேவ் பண்ண நம்பர்ஸ் வந்து நம்ம மொபைலில் இருக்கும். அதை அவங்களுக்கும் நம்ம ஸ்டேட்டஸ் காட்டுறதுனால அவங்க பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணுறவங்க சில பேர், பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் எந்த விதமான உணர்வுகளையும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறவங்களும் பல பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான் இந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது. நம்ம நேர்கள் இது குறித்து ஃபேஸ்புக்கில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சிறுபுலியூர் மோகன் கேட்ட அந்த பாடல்.

திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம்

0: காரைப்பண்பலை 100.3 அமைந்திருக்கிறோம். நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் வரும் காணம். நிகழ்ச்சியில் இணைந்து தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க வரும் அடுத்த நேயர்கள் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கோம். யார் பேசுறீங்க?
1: மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் பண்டாரவடை எம் ஸ்ரீகிருஷ்ணா மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: நந்தா திரைப்படத்திலிருந்து மேடம்.

0: எஸ்பிபி சார் பாடின பாடல் தான் மேடம்.
1: சரி,
0: முன் பணியா முதல் மழையா பாடல் ஒளிபரப்பு.
1: கேட்கலாம். நன்றி. நேர்களே, நமது காரை பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரியா சார். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ஓஎன்ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சொல் அமுது.
4: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
5: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் போமெக்ஸ். போமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் போமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசந்தலு. மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:55 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை.
7: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
1: தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஎன்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நண்பண்டா நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
9: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: காரைப்பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் வரும் கானம். நம்ம நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக் நேயர்களுக்காக ஒரு பதிவு கேட்டிருந்தோம். ஒரு அவங்களுடைய கருத்துக்களை நம்ம முகநூல் பக்கத்தில் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கேள்வி என்னென்னா, ஸ்டேட்டஸ் வைப்பவரா நீங்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். கார்த்திகேசன் இந்த நேயர் வந்து அகரக்கொந்தகையிலேருந்து அவ்வப்போது வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் முகமது ஜலீல் வந்து எனது தற்போதைய புகைப்படத்தினை அடையாளத்திற்காக ஸ்டேட்டஸில் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி அசோக்ராஜ் வந்து அறிவிப்பாளருக்கு இரவு வணக்கம் சொல்லி நல்ல கருத்துள்ள ஸ்டேட்டஸ் வைப்பேன், ஒரு நாளைக்கு 2 ஸ்டேட்டஸ் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நக்கம்பாடி சுதா வந்து நான் ஸ்டேட்டஸ் வைப்பதை நிறுத்திவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, கருத்துள்ள ஸ்டேட்டஸை நான் வைப்பேன் அப்படின்னு அரியலூர் மாவட்டம் இந்த நேயருடைய பெயரை படிக்க முடியல. பாரிவல்லல் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரிவல்லல் என்ற நேயர் சொல்லியிருக்காங்க. நான் அதிகமாக ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டேன் அப்படின்னு அன்னப்பன்பேட்டை ஜோதி அப்படி சொல்லியிருக்காங்க. இனி நம் நேயர் கேட்ட பாடல்கள்.

0: சிறப்பான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: அறிவன்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் நேயர்கள். கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் வரும் காணும். தன்னுடைய விருப்ப பாடலுக்காக நம் இந்த நிகழ்ச்சியில் இணை அடுத்த நேரை சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ மேடம்,
4: சொல்லுங்க.
5: நான் வேதாரணி வட்ட அகஸ்தியன்பள்ளி இருந்து ஈஸ்வரி பேசுறேன்.
4: சொல்லுங்க ஈஸ்வரி, என்ன பாடல் கேட்க போறீங்க?
5: எனக்கு கிருஷ்ணா படத்துல நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி அந்த பாட்டு.
4: சரிம்மா, பாட்டு கேட்கலாமா?
5: நன்றி.
4: நேர்களை, நமது காரை பண்பலையில் நாளை காலை 11 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி சிட்டர் ரன்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். காரைக்கால் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதுகலை படிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பொது நிர்வாகத்துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி சிட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ்.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி சிட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
4: ஸ்டேட்டஸ் வைக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு நம்ம நேயர்கள்ட்ட கேட்டிருந்தோம் இல்லையா? இதுக்கு நேயர்கள் என்ன பதிலெலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அவரிக்காடு வித்யா வீரமணி, இவங்க தினமும் ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக வைப்பேன். நல்ல கருத்துக்கள், கவிதைகள், பக்தி பாடல்கள், 80-90 கிட்ஸ்க்கான பாடல்கள்லாம் நான் வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி, இந்த நேர் வந்து உணர்வுகளை மகிழ்ச்சி கோபம் சோகம் இதையெல்லாம் புகைப்படமாகவோ பாடலாகவோ நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பேன், ஆனால் தொடர்ந்து ஸ்டேட்டஸ் வைக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சரவணன், இந்த நேர் வந்து நான் அதிகமாக ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலாவதி ராஜமோகன், இந்த நேர் வந்து இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு மேமாத்தூர் அமுதா, அவங்க வந்து நான் ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டேன், யாராவது ஸ்டேட்டஸ் வைக்கிறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓம் பிரகாஷ்ங்கிற நேர் வாழ்த்து மட்டும் சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார், வழுவூர் பண்டாரவாடி ஸ்ரீ கிருஷ்ணா கண்டிப்பாக ஸ்டேட்டஸ் வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நேர்கள் அவங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து நம்ம முகநூல் பக்கங்களில் தெரிவிச்சிட்ருக்காங்க. இனி நம் நேயர் கேட்ட பாடல்.

0: சொந்தம் இது கண்மணி.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சியில் இனி மடத்த நேரே நாம் சந்திக்கலாம். ஹலோ வணக்கம்.
5: நேயர்களின் புன்னகை பூக்களாய் திகழும் காரை பண்பலைக்கும் அன்பு சோதிக்கும் இனிய இரவு வணக்கம்.
4: சொல்லுங்க என்ன பாடல்.
5: மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சொன்னி
4: சொல்லுங்க.
5: முதல் மரியாதை திரைப்பட சோதி அது தானியமா தாசாவே ஒன்னு இந்த பாடல் சோதி. நன்றி சரி, தேங்க்யூ.
4: நன்றி நேர்களை. நமது காரை பண்பலையில் நாளை காலை 11:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசர் ஜெயரன்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். காரைக்கால் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதுகலை படிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பொது நிர்வாகத்துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசர் ஜெயரன்கோ ஜுவல்லர்ஸ்.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசர் ஜெயரன்கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.

0: காரை பண்பலை 100.3 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஆர்கேஜி நெய் வழங்கிய காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்

0: 25-26 following strong momentum by the economy. Home Minister Amit Shah says smart border project in its final execution stage, pilot rollout to be introduced next year at sensitive border locations. Southwest monsoon advances further into more parts of Arabian Sea, Goa and Karnataka. And in hockey, India enter final of men's under 18 Asia Cup, beating Pakistan 5-3 in semi-final in Japan. And that is all in the news at 9. Good night.
1: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 9:15.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

ராஜபுலத்திலக ஈரேழு பதினோரு

0: முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வீற்றிருந்த பல்லக்கு நிலாமுற்றத்தை நோக்கி வந்தது. அங்கே வந்த பிறகு இருந்த அமளிதுமளியை பார்த்தவுடன் ஆழ்வார்க்கடியான் அவர் காதிலே ஏதோ கிசுகிசுக்க, அவர் உடனே அமளிதுமளிக்கு காரணமான வந்தியத்தேவனையும் பினாகபாணியையும் சிறைப்பிடிக்கும்படி சொன்னார். ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை நோக்கி ஜாடை செய்யவே அவன் தன்னை சிறைப்படுத்தும் போது சும்மா இருந்தான். அனிருத்தர் மேல் மாடத்துக்குச் சென்றார். அங்கு நின்றபடி ஜனங்களை பார்த்து,
1: உங்களுடைய கவலையும் கோபத்தையும் நான் அறிவேன். சக்கரவர்த்தியும் ராணிமார்களும் உங்களைப் போலவே துயரத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். அவர்களுடைய கவலையை அதிகப்படுத்தும்படியான காரியம் எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம். இளவரசரை தேடுவதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்திருக்கிறது. நீங்கள் எல்லோரும் அமைதியாக வீடு திரும்புங்கள் என்று கூறினார்.
0: சக்கரவர்த்தியை நாங்கள் பார்க்கணும், சக்கரவர்த்தி பழையாறைக்கு திரும்பி வரணும் என்று கூட்டத்தில் ஒருவர் கூறினார். இலங்கையில் உள்ள எங்கள் ஊர் வீரர்கள் கதி என்ன என்று இன்னொருவர் கேட்டார்.
1: சக்கரவர்த்தி தஞ்சை அரண்மனையில் பத்திரமாயிருக்கிறார். அவர் தங்கியுள்ள அரண்மனையை இப்போது வேளக்கார படையினர் இரவு பகல் என்று காவல் புரிகின்றனர். கூடிய சீக்கிரத்தில் சக்கரவர்த்தியை இந்த நகருக்கு நானே அழைத்து வருகிறேன். இலங்கையில் உள்ள நம் வீரர்களை பற்றியும் உங்களுக்கு கவலை வேண்டாம். ஈழத்து போர் நமக்கு பூரண வெற்றியுடன் முடிந்துவிட்டது. நம் வீரர்கள் விரைவில் திரும்பி வந்து சேருவார்கள்
0: என்று முதன் மந்திரி அறிவித்ததும் கூட்டத்தில் பெரும் உற்சாக ஆரவாரம் ஏற்பட்டது. சுந்தர சோழரையும் அன்பில் அனிருத்தரையும் வாழ்த்தி கொண்டு ஜனங்கள் திரும்பலானார்கள். முதன் மந்திரி பெரிய மகாராணியை பார்த்து,
1: தேவி, தங்களிடம் மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பேச வேண்டும். அரண்மனைக்குள் போகலாமா
0: என்றார்.
1: இளவரசியை திரும்பி பார்த்து, அம்மா, உன்னிடம் பிற்பாடு வருகிறேன்
0: என்று கூறியதும் குந்தவை தன்னுடைய இருப்பிடத்துக்கு புறப்பட்டாள். அவளுடைய மனத்தில் இப்போது பல கவலைகள் குடிகொண்டன. சோழ சாம்ராஜ்யத்தில் யாராவது ஒருவரிடம் குந்தவை பயம் கொண்டிருந்தாள் என்றால் அவர் முதன் மந்திரி அனிருத்தர்தான். கழுகு பார்வையுள்ள மனிதர் அவர். புறக்கண்களினால் பார்ப்பதைத் தவிர எதிரே உள்ளவர்களின் நெஞ்சிலும் ஊடுருவி பார்த்து அவர்களுடைய அந்தரங்க எண்ணங்களை அறியும் ஆற்றல் படைத்தவர். அவருக்கு எவ்வளவு தெரியும் எவ்வளவு தெரியாது, அவரிடம் எதை சொல்லலாம் எதை சொல்லாமல் விடலாம் என்பதை பற்றி இளைய பிராட்டிக்கு ஒரே குழப்பமாயிருந்தது. வானர்குல வீரரையும் பினாகபாணியையும் சேர்த்து அவர் சிறைப்படுத்தும்படி கட்டளையிட்டது இளவரசிக்கு ஆத்திரத்தை உண்டு பண்ணியது. அதை வெளிக்காட்டிக் கொள்ளவும் முடியவில்லை. அந்த மாபெரும் ஜனக்கூட்டத்தின் முன்னால் வந்தியத்தேவனுக்கு பரிந்து பேசவும் முடியவில்லை. என்னிடம் பிற்பாடு வருகிறாராமே, வரட்டும் வரட்டும், ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்று மனத்தில் கருவிக்கொண்டே தன் அந்தப்புறத்தை நோக்கி விரைந்து சென்றாள். செம்பியன் மாதேவி சோழ சாம்ராஜ்யத்தில் அனைவருடைய பயபக்தி மரியாதைக்கும் உரியவராயிருந்தவர். முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயரும் அதற்கு விலக்கானவர் அல்ல. ஆனாலும் அம்மூதாட்டி இச்சமயம் ஏதோ ஒருவித

0: பயத்துடனேயே நடந்து கொண்டார். அனிருத்தர் ஆசனத்தில் அமர்ந்த பிறகே தாம் அமர்ந்தார்.
1: ஐயா, சில காலமாக என் தலையில் இடிமேல் இடி விழாக விழுந்து கொண்டிருக்கிறது. நீரும் அத்தகைய செய்தி ஏதேனும் கொண்டு வந்தீரா, அல்லது ஆறுதலான வார்த்தை சொல்லப் போகிறீரா என்று வினவினார். அம்மணி, மன்னியுங்கள், தங்கள் கேள்விக்கு என்னால் விடை சொல்ல முடியவில்லை. நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை தாங்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்தை பொறுத்திருக்கிறது
0: என்றார். தந்திரத்திலே தேர்ந்த மாதிரி,
1: பொன்னியின் செல்வனை பற்றி செய்தி உண்மைதானா ஐயா? என்னால் நம்பவே முடியவில்லையே. அருள்மொழிவர்மனை பற்றி நாம் என்னவெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தோம். இந்த உலகத்தையே ஒரு குடை நிழலில் ஆளப் பிறந்தவன் என்று நாம் எத்தனை தடவை பேசியிருக்கிறோம். பெருமாட்டி, ஜோசியர்கள் அவ்விதம் சொல்வதாக தாங்கள் என்னிடம் கூறியது உண்மைதான். அடியேன் தங்களை மறுத்தும் பேசியதில்லை, ஒத்துக்கொண்டும் பேசியதில்லை.
2: அது போகட்டும், இப்போது சொல்லுங்கள், பொன்னியின் செல்வனை சமுத்திரராஜன் கொள்ளை கொண்டு விட்டது நிச்சயம்தானா?
1: நிச்சயம் என்று யார் சொல்ல முடியும் தாயே? அம்மாதிரி செய்தி நாடு நகரமெங்கும் பரவியிருப்பது நிச்சயம்.
2: அது உண்மை என்று ஏற்பட்டால் இந்த சோழ நாட்டின் கதி என்ன? எத்தகைய விபரீதங்கள் ஏற்படும்?
1: விபரீதங்கள் அது உண்மை என்று ஏற்படும் வரையில் காத்திருக்கப் போவதில்லை என்று தோன்றுகிறது.
2: ஆம் ஆம், விபரீதம் நேரிடுவதற்கு வதந்தியே போதுமானதுதான். இந்த பழையாறை நகர மக்கள் இவ்வளவு ஆத்திரங்கொண்டு திரளாக அரண்மனைக்குள் பிரவேசித்ததை இதுவரையில் நான் பார்த்ததில்லை.
1: படையாறையில் மட்டும்தான் இப்படி நடந்ததென்று கருத வேண்டாம். தஞ்சாவூர் நகரம் நேற்று முதல் அல்லூலகல்லூலமாயிருக்கிறது. வேளக்கார படையினர் சக்கரவர்த்தியின் அரண்மனையை விட்டு நகர மறுத்துவிட்டார்கள். மக்கள் கோட்டைக்குள் திரள் திரளாக புகுந்து பழுவேட்டரையர்களின் மாளிகைகளை சூழ்ந்து கொண்டார்கள். மதங்கொண்ட யானைகளை ஜனங்கள் பேரில் ஏவிவிட்டு அவர்களை கலைந்து போகும்படி செய்ய வேண்டியதாயிற்று.
2: ஐயோ, இது என்ன விபரீதம்? எத்தகைய பயங்கரமான செய்தி!
1: மதுராந்தகர் பழையாறைக்கு வந்துவிட்டதே நல்லதாய்ப் போயிற்று. இல்லாவிடில் அந்த பயங்கரமான பழி அவரையும் சேர்ந்திருக்கும்.
2: ஐயா, மதுராந்தகன் எப்படி மாறிப் போயிருக்கிறான் என்று தெரிந்தால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள்.
1: ஆச்சரியப்பட மாட்டேன் தாயே. அவையெல்லாம் எனக்கு சில காலமாக தெரிந்த விஷயம்தான்.
2: தெரிந்திருந்தும் அவனுடைய மனத்தை மாற்ற தாங்கள் ஒரு முயற்சியும் செய்யவில்லை. இப்போதாவது யோசனை சொல்லி உதவுங்கள்.
1: மா, மதுராந்தகருடைய மனத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. அவருடைய கட்சியை ஆதரித்துப் பேசவே நான் வந்திருக்கிறேன்.
2: அப்படியென்றால் எனக்கு விளங்கவில்லை ஐயா.
1: அம்மணி, மதுராந்தகர் இந்த சோழ சிங்காதனம் தமக்கு உரியது என்று கருதுகிறார். சக்கரவர்த்திக்குப் பிறகு தாம் இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அது நியாயமான ஆசை, நன்றாக அவர் மனதில் வேரூன்றிவிட்ட ஆசை. அதை தடுக்க முயல்வதனால் சோழ ராஜ்யத்துக்கு நன்மை ஏற்படாது. அதை நிறைவேற்றி வைப்பதுதான் உசிதம்.
2: ஐயோ, இது என்ன வார்த்தை! தாங்கள் கூடவா சோழ சக்கரவர்த்திக்கு துரோகம் செய்ய துணிந்து விட்டீர்கள்? இது என்ன விபரீத காலம்!
1: பெருமாட்டி, சக்கரவர்த்திக்கு துரோகம் செய்ய நான் கனவிலும் கருதியதில்லை. சக்கரவர்த்தியின் கட்டளையின் பேரிலேயே வந்தேன். அவர் தங்களிடம் விண்ணப்பித்துக் கொள்ளச் சொன்னதைத்தான் சொல்லுகிறேன். சக்கரவர்த்தியின் காலத்துக்குப் பிறகு மதுராந்தகர் சிங்காதனம் ஏற விரும்புகிறார். பழுவேட்டரையர்கள் அதற்காக சதி செய்கிறார்கள். ஆனால் சக்கரவர்த்தி இப்போது மதுராந்தகருக்கு முடிசூட்டிவிட்டு சிங்காசனத்திலிருந்து விலகிக் கொள்ள விரும்புகிறார். இதற்கு தங்கள் சம்மதத்தை பெற்று வரும்படி என்னை அனுப்பியிருக்கிறார்.
2: சக்கரவர்த்தி அவ்விதம் செய்ய விரும்பலாம், ஆனால் அதற்கு என்னுடைய சம்மதம் ஒரு நாளும் கிட்டாது. என் பதியின் விருப்பத்துக்கு விரோதமான இந்த காரியத்தை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். கல்விக்கடலின் கரைகண்ட முதல் அமைச்சரே, சக்கரவர்த்தியே சொன்னாலும் தாங்கள் இந்த முறை தவறான காரியத்தை என்னிடம் சொல்ல எப்படி வந்தீர்? சோழ சிங்காசன உரிமையை பற்றி தங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரிந்த சில உண்மைகள் இருக்கின்றனவென்பதை தாங்கள் அடியோடு மறந்து விட்டீர்களா?
1: அம்மணி, நான் எதையும் மறக்கவில்லை. தங்களுக்கு தெரியாத சில உண்மைகளும் எனக்கு தெரியும். ஆகையினாலேயே சக்கரவர்த்தியின் தூதனாக தங்களிடம் வந்தேன்.
2: ஐயா, தங்களுடைய மதிநுட்பமும் இராஜதந்திரமும் உலகம் அறிந்தவை. அவற்றை பெண்பாலாகிய என்னிடம் காட்ட வேண்டாம்.
1: பெருமாட்டி, தங்களிடம் நான் வாதாட வரவில்லை. என் சாமர்த்தியத்தை காட்டுவதற்கு

0: யாருக்கும் வரவில்லை. இந்த சோழ நாட்டை பேரபாயத்திலிருந்து காப்பாற்றியருளும்படி மன்றாடி பிரார்த்தனை செய்ய வந்தேன்.
1: தங்கள் பிரார்த்தனையை பிறைசூடும் பெருமானிடம் செலுத்திக் கொள்ளுங்கள், அல்லது தங்கள் இஷ்ட தெய்வமான விஷ்ணுமூர்த்தியிடம் பிரார்த்தனை செய்யுங்கள்.
0: ஆம் தாயே, தாங்கள் பெரிய மனது செய்யாமற் போனால் அம்பலத்தானும் அரங்கத்தானும் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும்.
1: அப்படி என்ன ஆபத்து இந்த நாட்டுக்கு வந்துவிட்டது? மதுராந்தகன் சிங்காதனம் ஏறுவதால் அதை எப்படி தடுக்க முடியும்?
0: கேளுங்கள் பெருமாட்டி, இன்றைக்கு இந்நகர் இந்த நகர மாந்தர் கொதித்தெழுந்தது போல காஞ்சிபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள மக்கள் இன்னும் 2-3 நாளைக்குள் ஆத்திரமடைந்து கொதித்தெழுவார்கள். அத்துடன் முடிந்து விடாது. இலங்கையிலிருந்து பூதி விக்ரமகேசரி ஏற்கனவே படை திரட்டி கொண்டு புறப்பட்டு விட்டார் என்றறிகிறேன். ஆதித்த கரிகாலனுக்கு செய்தி எட்டும்போது அவனும் பொறுக்க மாட்டான். வடதிசை சைன்யத்துடன் தஞ்சையை நோக்கி கிளம்புவான். பழுவேட்டரையர்களும் மற்ற சிற்றரசர்களும் ஏற்கனவே படை திரட்டி கொண்டிருக்கின்றார்கள். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடந்த யுத்தத்தைப் போன்ற பயங்கரமான தாயாதிச் சண்டை இந்த நாட்டில் நடைபெறும். தங்களுடைய உற்றார் உறவினர் எல்லோரும் அழிந்து விடுவார்கள். இதையெல்லாம் தாங்கள் பார்த்து கொண்டிருக்கப் போகிறீர்களா?

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: சோழ பேரரசுல எல்லாருடைய பயபக்தி மரியாதைக்கும் உரியவராக இருந்துகிட்டு வந்திருக்கார் செம்பியன் மாதேவியார். அவங்களே இப்போ அனிருத்தரின் வருகையால கவலை கொண்டிருப்பத நுட்பமான உடல் மொழியால காட்டுறார் கல்கி. வயதில் சிறியவரான அன்பில் அனிருத்த பிரம்மராயர் அமர்ந்த பிறகே அச்சத்தோட கலக்கத்தோட அமர்றாங்க. நீதான் என் ஜென்ம சத்ருன்னு சொல்லி மனசை புண்படுத்திட்டான் மகன். சற்றைக்கெல்லாம் பொன்னியின் செல்வனை பத்தின துக்க செய்தி. பொன்னியின் செல்வனை சமுத்திரராஜன் கொள்ளை கொண்டு விட்டது நிச்சயம்தானா? நிச்சயம் என்று யார் சொல்ல முடியும் தாயே? அம்மாதிரி செய்தியை நாடு நகரமெங்கும் பரவி இருப்பது நிச்சயம். நேர்களே, உலக புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர் பல ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னதை நினைவு கூறுவோம். வதந்திகளை கேட்காதீர்கள், கேட்டாலும் நம்பாதீர்கள். இதன் உட்பொருள், நம்புற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய கருத்தை தெரிவிக்காதீங்க. சரி, தனாதிகாரி கடம்பூரிலிருந்து தஞ்சைக்கு திரும்பினதும் தம்பி காலாந்தக கண்டரோட ரொம்ப நேரம் உரையாடிக்கிட்டு இருந்தது நினைவிருக்கும். அத்தனை பேரும் ஒரு முகமா உன் மருமகன் மதுராந்தகனே அடுத்த பட்டத்துக்குரியவன்னு ஆமோதிச்சிட்டாங்க. இதை கேட்ட சின்னவர், தலைவர்களை பத்தி சொல்றதெல்லாம் சரி, மக்கள் மக்கள் மறுப்பு தெரிவிச்சா? இப்படி வினா எழுப்பினார். ஆஹா, மக்களை யார் கேட்க போறாங்க? மக்கள் ஆட்சேபிக்க துணிஞ்சா மறுபடியும் அவங்க இந்த மாதிரி காரியங்களை பிரவேசிக்காத எப்படி பண்ணிடணும்னு கத்தினார் பெரியவர். பாருங்க, பொன்னியின் செல்வர் பத்தின செய்தி கேட்டு தஞ்சாவூர்ல நடந்தத ஆத்திரம் கொண்ட மக்களை மதம் பிடிச்ச யானைகளை ஏவி விட்டு கலைஞ்சு போக செய்ய வேண்டியதாயிடுச்சுன்னு ரொம்ப நாசூக்கா சொல்றார் முதன் மந்திரி. நடந்தது திரிச்சு பொய்யான செய்திய தூதர் மூலமா பழையாறைக்கு அனுப்பியிருக்காங்களே, அம்பலத்தானும் அரங்கத்தானும் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும்னு அனிருத்தர் சொன்னார் மன நெகிழ்வோட. கருணை மாமுகிலான மால் ஸ்ரீரங்கத்தில் துயில்கிறான், முக்கன் ஈசன் சிதம்பரத்தில் களிநடம் புரிகிறான், இந்த ரெண்டு அரங்கத்திலும் இருப்பவன் ஒருவனேன்னு தெளிவுபடுத்துகிறார் பொய்கை ஆழ்வார். பொன் திகழ்மேனி புரிசடையும் புண்ணியனும் நின்றுலகம் தாய நெடுமாலும் என்றும் இருவரங்கத்தான் திரிவரேனும் ஒருவன் ஒருவர் அங்கத்தென்றும் உடன். நேர்களே, பக்கத்தில் ஆழ்வார்க்கடியான் இல்லை என்பதை நினைவுபடுத்திக்கணும்.
0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்பு. காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்.

0: காரிப்பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:30. நேயர்கள் இனி கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியினை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.

காரைப்பண்பலை 100.3. நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இசை ஊஞ்சல். இன்றைய நமது நிகழ்ச்சியில் இடம்பெறும் நடிகர் யார்? 1954 பிறந்தவர் இவர். இவரது இயற்பெயர் ரங்கராஜ் சுப்பையா. தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட 260-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர் இவர். சிறந்த கதாநாயகன் மற்றும் சிறந்த வில்லனுக்கான ஏராளமான விருதுகளை வென்றவர். பல்வேறு விதமான சவாலான கதாபாத்திரங்களில் முத்திரை பதித்து தனக்கென ஒரு பாணியை உருவாக்கியவர் இவர். நடிகர் சத்யராஜ். அமைதிகளை இன்றைய நமது இசை ஊஞ்சலில் இடம்பெறுகிறார் நடிகர் சத்யராஜ். வேதம் புதிது, நடிகன், அமைதிப்படை, பெரியார், 9 ரூபாய் நோட்டு, இந்த திரைப்படங்கள் எல்லாம் இவருக்கு ஒரு அடையாளமாக அமைந்த திரைப்படங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். துணை கதாபாத்திரத்திலும் தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தி அனைவராலும் ரசிக்கப்பட்டவர் தான் இவர். அதற்கான சில திரைப்படங்களாக நண்பன், ராஜாராணி, பாகுபலி, கணா, இந்த திரைப்படங்கள்லாம் சொல்லலாம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் நடிகர் சத்யராஜ் நடித்த திரைப்படத்திலிருந்து சில பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கலாம். வில்லன் வேடத்தில் அறிமுகமாகி பின்னர் தன்னை படிப்படியாக மெருகேற்றி கதாநாயகனாக உயர்ந்தவர் நடிகர் சத்யராஜ். இவர் கதாநாயகனாக நடித்த முதல் படம் 1985 வெளியான சாவி. இந்த திரைப்படம் ஒரு வெற்றி படமானது. 1978 1985 வரை சுமார் 75 படங்களில் பெரும்பாலும் நெகட்டிவ் ரோல், எதிர்மறை கதாபாத்திரங்களில் தான் நடித்தார் நடிகர் சத்யராஜ். 100வது நாள் சத்யராஜை நம்மால் மறக்கவே முடியாது இல்லையா. 1986 பாரதி ராஜாவின் இயக்கத்தில் சத்யராஜ் ரேகா நடித்தது கடலோர கவிதைகள். ராஜா ரேகா ரெண்டு பேருக்குமே அது அறிமுக திரைப்படம். கன்னியாகுமரி பகுதி முட்டம் அந்த கிராமத்தில் படமாக்கப்பட்டது கடலோர கவிதைகள். வைரமுத்து எழுதி, இளையராஜா இசையமைத்து, ஜெயச்சந்திரனும் எஸ் ஜானகியும் பாடிய அந்த இனிய பாடல் நம் நிகழ்ச்சியின் முதல் பாடல்.

0: காரைப்பண்பலையின் 1.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நமது காரைப்பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியினை வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது. நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பைகள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைப்பண்பலை 100.3.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இசை ஊஞ்சல். இன்றைய மத நிகழ்ச்சியில் இடம்பெறும் நடிகர் நடிகர் சத்யராஜ் முற்றிலும் வேறுபட்ட கதாபாத்திரங்களாக தேர்ந்தெடுத்து மிஸ்டர் பாரத், முதல் வசந்தம், பாலைவன ரோஜாக்கள், விடுஞ்சா கல்யாணம் இப்படி தொடர்ந்தது இவருடைய கலைப்பயணம். 1987 சத்யராஜ், சுஜிதா, கார்த்திகா இவங்களாம் சேர்ந்து நடித்தது பூவிழி வாசலிலே. ஃபாசிலோட இயக்கத்தில் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். வாய் பேசாத, காதும் கேட்காத ஒரு குழந்தைக்காக இவர் சந்திக்கக்கூடிய, இவர் மேற்கொள்ளும் பல போராட்டங்களோடு நகரும் திரைக்கதையில் இனிமையான பாடல்களும் இருந்தது. கங்கைமரன் எழுதி, இளையராஜா இசையமைத்து, கே ஜே ஜெயசுதாசும் எஸ் சித்ராவும் பாடியது இந்த பாடல்.

0: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரை பண்பலை 100.3. நேயர்களுக்கு உளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், ஆர்கே ஜினே, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய் பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.

0: ஆர்கேஜி நெய்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ் மயிலாடுதுறை.
4: காரைப்பண்பலின் 100.3 நேயர்கள் கேட்டு ரசிக்கும் அந்த நிகழ்ச்சி இசை ஊஞ்சல். இன்றைய நமது நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறார் நடிகர் சத்யராஜ். 1988 பாலு ஆனந்த் இயக்கத்தில் சத்யராஜ் அம்பிகா ராதா நடித்தது அண்ணா நகர் முதல் தெரு. சந்திரபோஸ் இசையில் SP பாலசுப்ரமணியம் KS சித்ரா பாடியிருக்கும் இந்த இனிய பாடல் வாலி எழுதியது.

0: பண்பலை 100.3. நம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இசை ஊஞ்சல். இன்று நமது நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறார் நடிகர் சத்யராஜ். 1988 ஃபாசில் இயக்கத்தில் சத்யராஜ், சுகாசினி, ரகுவரன், ரேகா நடித்தது என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு. தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய உண்மையான பெற்றோர் வந்த பிறகு ஏற்படக்கூடிய பாச போராட்டங்களை சொல்லும் அழகான திரைக்கதையில் இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் நடிகர் சத்யராஜ். இந்த படத்திற்கான பாடல்களுக்கான இசை இளையராஜா, கங்கைமரன் எழுதியது. இந்த பாடல் கே ஜே ஜெயஸ்தாசும் கே எஸ் சித்ராவும் பாடியது.
1: குயிலே குயிலே குயிலக்கா, குயிலே குயிலே குயிலக்கா, கூட்டுக்குள்ளே

அரிப்பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:50. நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இன்றைய நமது இசை ஊஞ்சலில் இடம்பெறுவது நடிகர் சத்யராஜ். சின்னத்தம்பி பெரிய தம்பி ஜல்லிக்கட்டு கணம் கோற்றார் அவர்களே ஏராளமான

திரைப்படங்கள் அவருடைய நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல கதாபாத்திரங்களாக அவருக்கு அமைந்தது. இதில் வேதம் புதிது அவருக்கு சிறந்த நடிகருக்கான விருதையும் பெற்றுத்தந்தது. அடுத்து 100வது படமாக சத்யராஜ் நடித்தது வாத்தியார் வீட்டு பிள்ளை. சத்யராஜ் சோபனா நடித்தது இந்த திரைப்படம். இளையராஜா இசையமைக்க எஸ்பி பாலசுப்ரமணியமும் கே சித்ராவும் பாடியது இந்த பாடல். பாடலுக்கான வரிகள் முத்துலிங்கம் எழுதியது.

ஏ எஸ் பிரகாசம் இயக்கத்தில் சத்யராஜும் அம்பிகாவும் நடித்தது. ஆளப்பிறந்தவர் 1987 வெளிவந்தது இந்த திரைப்படம். படத்திற்கான இசை இளையராஜா, கே ஜே ஜெயசுதாசும் எஸ் ஜானகியும் பாடிய இனிய பாடல் இது.

0: காரைப்பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய இசை உஞ்சல் நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்.

0: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: காரைப்பண்பலையின் 1.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:55.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம்.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
7: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी।
8: तुम रिपोर्ट्स लाई हो ना?
9: नहीं, मुझे लगा तुम लाए हो।
10: चिक, चिक, चिक, चिक, खिच, पिच, खिच, पिच।
8: तुम हो ही भुलक्कड़।
9: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली।
10: चिक, चिक, चिक, चिक।
7: लड़िए मत, जानिए आभा के बारे में।
9: आभा?
7: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
2: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
11: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள், அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்களே, இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது நிகழ்ச்சியினை வழங்கும் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார் பைகள், கிரீன் நெட், ஹோஸ், வயல்களுக்கு தேவையான நரம்பு வெடிகளுக்கு உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
12: உங்கள் கடை காரைக்கால்.
13: தரமான தார் பைகள், வெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
14: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவமுள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ICU பிரிவு, எலும்பியல், லேப்ரஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
15: இன்சொல் அமுது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
16: அனைவருக்கும் வணக்கம். நாமெல்லாம் பணம் கிடைத்தால் அதை எப்படி பாதுகாப்பது, எதில் முதலீடு செய்வது, அந்த பணத்தை எவ்வாறு பெருக்குவது என்று யோசிக்கின்றோம். பணம் இல்லாத பொழுது நாம் பட்ட துன்பத்தை எண்ணி இனியும் நாம் முன்பு போல் துன்பப்படக்கூடாது என்று பணத்தை சேமிக்க பல வழிகளில் முயற்சிக்கின்றோம். சங்ககால புலவர் ஒருவர் வறுமையில் வாடினார். அவர் வீட்டில் நீண்ட நாட்கள் சமையல் செய்யாததால் அடுப்பிலே காளான்கள் பூத்து கிடந்தன. குழந்தைகளும் புலவரின் மனைவியும் நீண்ட நாள் சாப்பிடாமல் மிகவும் மெலிந்து காணப்பட்டனர். குழந்தைகள் தாயின் முகத்தை பார்க்கின்றன, தாய் கணவரின் முகத்தை பார்க்கின்றாள். இந்நிலையில் செய்வதறியாத அந்த பெருஞ்சித்திரனார் என்ற புலவர் குமணவள்ளலை பார்த்து நிறைய பரிசு பொருள்களை வாங்குகின்றார். பெற்ற பரிசு பொருள்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு தம் இல்லம் வருகின்றார். அவருக்கு இப்பொழுது முகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி. தம்முடைய

0: மனைவியை பார்த்து அவரிடம் கோரிக்கைகளை வைக்கின்றார். நீ இந்த பொருளை நாமே பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்காதே. நீ விரும்பியவர்களுக்கெல்லாம் இந்த பொருளை கொடு. உன்னை விரும்புபவர்களுக்கெல்லாம் இந்த பொருளை கொடு. நமது உறவினர்கள், சுற்றத்தார்கள், நமக்கு உதவி செய்தவர்கள், உதவி செய்யாதவர்கள் என எல்லோருக்கும் கொடு. இந்த பரிசில் பொருள்களை நாமே வைத்து கொண்டு நீண்ட நாட்கள் வசதியாக வாழ வேண்டும் என்று எண்ணாதே. எல்லோருக்கும் கொடு. நீ நயந்து உரை நிற்கும் இன்னோர்க்கும் எண்ணாது. என்னோடும் சூழாது வல்லாங்கு வாழுதும் எண்ணாது. எல்லார்க்கும் கொடுமதி மனை கிழவோயே என்று கூறுகின்றார். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
2: நேர்களை, நாம் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கிய இன்சொல் அமுது. நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பைகள், கிரீன் நெட் ஹோஸ், வயல்களுக்கு தேவையான நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை,
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: காரைப்பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களினி கேட்டு ரசிக்கலாம் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் இரவும் மலரும். நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
6: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2,400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 to June 16 வரை மட்டுமே. ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களை, காலத்தை வென்று நிற்கும் அரிய கணங்கள் காரைப்பண்பலை 100.3 நிடமும் கேளுங்கள். இது இரவும் மலரும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிப்பது படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திற்காக PB ஸ்ரீனிவாசும் TM சவுந்தரராஜனும் பாடியிருக்கும் இந்த பாடல். இந்த பாடலை எழுதியவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நம் நிகழ்ச்சியின் முதல் பாடல்

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: காரை பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களை நமது காரை பண்பலையில் நாளை காலை 11:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். காரைக்கால் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதுகலை படிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பொது நிர்வாகத்துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
2: காரைப்பண்பலை 100.3 நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இரவும் மலரும். காலத்தை வென்ற அரிய கானங்களை நாம் கேட்டு ரசிக்கும் நேரம் இது. அடுத்து வரும் இந்த பாடல் அன்னை படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாசும் பி. சுசீலாவும் பாடியது. இந்த பாடலுக்கான இசை R. சுதர்சனம். பாடலை எழுதியவர் கண்ணதாசன்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நாம் கேட்டு ரசிக்கும் எந்த நிகழ்ச்சி இரவு மலரும். அடுத்து வரும் பாடல் குடியிருந்த கோவில் படத்திலிருந்து. வாலி எழுதிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரை பண்பலை 100.3. நேயர்களே, நமது காரை பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சினை வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
5: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
7: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர் நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
9: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. காலத்தால் அழியாத காவிய கானங்கள் காரைப்பண்பலை 100.3 நாம் கேட்டு ரசிக்கிறோம். இது இரவும் மலரும். அடுத்து வரும் இந்த பாடல் பி சுசிலாவின் குரலில் 1000 நிலவேவா. பாடலகிசை இளையராஜா, பாடலை எழுதியவர் புலமை பித்தன்.

0: காரைக்கால் வானொலியின் பண்பொலி ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களை, நமது காரை பண்பலையில் நாளை காலை 11:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசர் செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும். அடுத்தது என்ன? சிறப்பு கல்வி தொடர். காரைக்கால் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதுகலை படிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பொது நிர்வாகத்துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஏஆர்சி நடேசர் செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசர் செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: காரை பண்பலை 100.3 நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இரவும் மலரும். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் இந்த பாடல் கே ஜி ஜெயசுதாசும் டி கே கலாவும் பாடியது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், பாடலை எழுதியவர் நா காமராசன். பாடல் இடம்பெற்ற படம் பல்லாண்டு வாழ்க.

காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில் காலத்தை வென்ற அரிய காலங்களை நாம் கேட்டு ரசிக்கிறோம். இது இரவு மலரும் நிகழ்ச்சி. தொடர்ந்து வரும் இந்த பாடல் 1973 வெளிவந்த சூரியகாந்தி படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன். பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: அனைத்தையும் வழங்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில். நேரம் 10:30.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைப்பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இரவும் மலரும் தொடரும். இந்த பாடல் டி எம் சவுந்தரராஜனும் பி சுசிலாவும் பாடியது. பாடலை எழுதியவர் வாலி, பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். பாடல் இடம்பெற்ற படம் ரிக்ஷாக்காரன்.

காரைக்கால் வானொலியின் பண்பொழி ஒளிபரப்பில் இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கிய இரவும் மலரும் நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி.

அழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உலவிடும் உடல், நினைத்தேன் அழைத்தேன் மலர்போ.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இரவும் மலரும் தொடரும். இந்த பாடல் உயர்ந்த மனிதன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜனும் பி சுசீலாவும் பாடியிருப்பது. வாலி எழுதிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்பு. நேர்களின் நமது காரை பண்பலை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் சன்பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் வழங்கும் இன்சுல் அமுது தார்பைகள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: இரவு நேர இணைய கானங்களை கேட்டு ரசிக்கிறோம் இரவு மலரும் நிகழ்ச்சியில் காரைப்பண்பலை 100.3 தொடரும். இந்த பாடல் SP பாலசுப்ரமணியமும் P சுசிலாவும் பாடியது. இளையராஜா இசையில் இந்த பாடல் இடம்பெற்ற படம் நான் வாழ வைப்பேன்.

மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைப்பண்பலை 100.3. நமது காரைப்பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோஜுவல்லர்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: நமது காரைப்பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் இந்த பாடல் கே ஜி ஜெயசுதாசும் வாணி ஜெயராமும் பாடியது. கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடல் இடம்பெற்ற படம் அந்தமான் காதலி.

காரிப்பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இரவும் மலரும். தொடரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி எழுதிய பாடல். இது பாடல் இடம்பெற்ற படம் பூக்காரி.

நேர்களை நாம் கேட்ட ரசித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நமது இரவு மலரும். காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை நாளை நமது காரை பண்பலை வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை

0: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் காலை ஒளிபரப்பில் 6 மணிக்கு குரல் ஓசை தொடர்ந்த நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்து செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. படைப்பு சென்னை வானொலி நிலையம். வழங்குபவர் ரவிச்சந்திரன், கணபதிதாசன் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எஸ்எஸ் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்சின் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சுல் அமது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ கலர்ல வழங்கும் பசுந்தளர். இதில் பங்கேற்கும் சிறுமி ஆர் ராஷ்மிகா. 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் நாளை தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 காலை காம்போ. 8:00 துளி வரும் பாட்டு. முதலில் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 நாகப்பட்டினம் ஏஜிஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் துளி வரும் பாட்டு. 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸன் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் தனலட்சுமி அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 10:00 சொல்லரங்கம். முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. 11:00 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். காரைக்கால் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதுகலை படிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பொது நிர்வாகத்துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் முனைவர் வி சந்திரசேகரன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 11:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் தொடரும். 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளர். 12:55 பன்னிசை கேட்கலாம். 1:00 தேன்மழை. 1:30 தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 1:55 மெல்லிசை. 2:00 லன்ச் பிரேக். இதில் முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:30 சிறுவர் சோலை. இதில் காரைக்கால் மாவட்டம் நிரவி ஹுசைனியா அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 3:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். 3:30 மனம் எழுதி கடித வழி பாடல்களோடு நாளை நமது நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நேயர் தஞ்சை எஸ் சுஜாதா இளங்கோவன் அவர்கள். 4:00 மன்னார்குடி ஆவணி பர்னிச்சர் அசத்தல் சந்திப்பு. 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நண்பெண்டா. நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 கலக்கல் நேரம். 5:30 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்களின் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் அளிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7:35 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 வரும் இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவுநல அமைச்சகத்தின் கிசான் வாணியில் இயற்கை விவசாய அனுபவம். காரைக்கால் மாவட்டம் சேத்தூர் வருஷப்பத்து கோட்டப்பாடி டி ராஜேஷ் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். தில்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. The news read by Nipunika Shahid. Prime Minister Narendra Modi has emphasized self-reliance in the energy sector, stating that the world is moving towards a green future and India is actively leading the way by balancing economic growth with ecological preservation. Addressing a large gathering after launching various infrastructure projects worth over 18,000 crore rupees in Surat today, the Prime Minister pointed

0: Hello，
1: Hello，Hello，Hello，Hello，Hello。
0: Hello，Hello。